0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறதினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து சத்தமாய் ஆண்டவரிடத்திலே, தகப்பனே, இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக, அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படியாக, அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற நல்ல தேவன், அதற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25:2 நாம் வாசிக்கலாம்.
2: மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான்.
1: இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 ஒரு மனிதன் வந்து போகிறான். இந்த ஒரே ஒரு அதிகாரத்துல தான் அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய பெயர் நாபால். நாபால் என்ற இந்த மனுஷன் ஐஸ்வர்யவானா இருந்தான், பெரிய பணக்காரன். அந்த காலத்துல நிறைய ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இப்போ அந்த குறிப்பிட்ட இந்த காலம், மயிர் கத்திரிக்கிற காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆடுகள் மேல இருக்கிற அந்த ரோமத்தை, அந்த கம்பளியை வெட்டி எடுக்கிற ஒரு காலம், நல்ல வருமானம் இருக்கிற ஒரு காலமாக அது இருந்தது. இந்த மனுஷனுடைய வெற்றிக்கும் இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கும் அல்லது உயர்வுக்கும் முதலாவது காரணம் தேவன், முதலாவது காரணம் தேவன். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் படித்தேன் எனக்கு இந்த வேலை கிடைச்சிது, நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன், இது எல்லாம் என்னுடையது என்று பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்தது என்ற எண்ணம் சில நேரங்களில் சில சூழ்நிலையில் மட்டுமே போயிடுது. நாம் நினைக்கிறது, நான் பண்ண பாருங்க, இது என்னுடைய பிஸ்னஸ், இது என்னுடைய வேலை, இது என்னுடைய பணம், இது என்னுடைய காரியம் என்று பல வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கிட்ட இருக்கிறது எல்லாம் நம்முடையது என்று நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. நம்மிடத்தில் இருக்கிற அத்தனையும் கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் அத ஓனர் கிடையாது, நான் ஒரு மேனேஜர், நான் இதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, நான் உக்கிரானக்காரன். இதை சரியாய் நிர்வகம் செய்வதற்காக கர்த்தர் என்னை நம்பி இவைகளை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடையது என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் அதுதான் சரியான புரிதலாய் இருக்கும். இந்த நாபால் என்ற மனுஷன் ஐஸ்வர்யவான், வசதியா இருக்கிறான், எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. அவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். வாசிங்க, 1 சாமுவேல் 25:11
2: நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான்.
1: இங்க அவன் சொல்றான், என் அப்பம், என் தண்ணீர், என் ஆடுகள். நிறைய நேரங்கள்ல நாம அப்படிதான் இருக்கணும், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் இருந்ததுங்க, இது எல்லாமே என்னுடையது என்று பல நேரங்களிலே சொந்தம் பாராட்டுகிறோம், கர்த்தரை மறந்து விடுகிறோம். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் கர்த்தர் தான், அவர் தான் எனக்கு இவைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:16 ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12:16
2: அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து.
1: இங்க என்ன வாசிக்கிறோம், இந்த மனிதன் ஒரு ஐஸ்வர்யவான், எல்லாமே இருக்குது. அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன், என் தானியங்கள் நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும். என் சில பேர் நீங்க பேசி பாருங்களேன், 5 நிமிஷம் பேசினீங்கன்னா 4 நிமிஷம் அவங்கள பத்தியே பேசுவாங்க, 5 நிமிஷம் பேசினா 4 நிமிஷம் அவங்கள பத்தி, அவங்க செய்ததையே இதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்றான், என் தானியம், தானியத்தை ஒரு மனுஷன் விளைய வைக்க முடியுமா, கர்த்தர் தான் விளைய வைக்கிறாரு. ஒரு விவசாயி இடத்தை பண்படுத்தலாம், நல்ல விதையை வாங்கலாம், நல்லா அது உள்ள வச்சு அதை சரியா பராமரிக்கலாம், எரு போடலாம், விளைய செய்கிற கர்த்தர் மட்டுமே கர்த்தர் என்ன விளையவே விளையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம யோசிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, எல்லாமே கர்த்தருடையது, சிலவற்றை கர்த்தர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார் என் நேரம் உட்பட. என் நேரம் உட்பட நாம சொல்லக்கூடாது, என்னுடைய நேரம் 24 மணி நேரம் எனக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு அவைகளை தந்திருக்கிறார். இந்த மனுஷன் என்னு சொல்லும் பொழுது 20 வசனத்துல தேவனோ அவனை நோக்கி, இந்த மனுஷன் சொல்றான் என்னுடைய வேலை, என்னுடைய வயல், என்னுடைய களஞ்சியம், என்னுடைய விளைச்சல் என்று சொல்றான். தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, மதிகேடனை எப்படி கூப்பிடுறாரு. எந்த ஒரு மனிதன் தனக்கு இருக்கிற எல்லாமே தன்னுடையது என்று நினைக்கிறானோ, கர்த்தர் கொடுத்தது என்பதை அங்கீகரிக்காமல் இருக்கிறானோ, அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் மதிகேடனாக இருக்கிறான். சரியான புரிதல் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறான். இது ஓமை. புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சொன்ன காரியம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:28.
2: இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார்.
1: கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும். சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இங்க ஒரு ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டாரு. ஆனால் அதை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்றாரு, நான் கட்டினேன். சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, என் தாளந்து நான் நல்லா படித்தேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது. தேவனுக்கு அங்கே இடமே இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நடத்துகிறார், இது கர்த்தரை நம்பி கொடுத்தது, கர்த்தர் தான் இதையெல்லாம் எனக்கு தந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு கனம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அவைகள் நிலைத்திருக்காது. அதான் விஷயம். இங்க இந்த மனிதன் இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது 31 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே, நல்லா கவனிக்கணும், தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அவன் வாயில இருக்கும் பொழுதே, என் ராஜ்யம், என் அரண்மனை, என்ன நாம சொல்ல சொல்ல, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஏன் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன அங்கீகரிக்காத ஒரு இடத்துல உன்னை நான் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் ராஜ்யத்தை அவனுடைய கையில் இருந்து பிடுங்கி விட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே நான் தான். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற நேரம் உங்க நேரம் நினைக்கிறீங்க, 24 மணி நேரம் என்னுடைய நேரம். இன்னைக்கு நாம வாயை திறந்து அப்படி சொல்லலைனாலும் நம்முடைய நடத்தையை வைத்து நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன சொல்றோம் தெரியுமா, 24 மணி நேரம் என் நேரம், நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் அந்த நேரத்தை என்ன பண்ணுவேன், செலவிடுவேன். எனக்கு எது தேவையோ அதற்காக தான் என்னுடைய நேரத்தை நான் என்ன செய்வேன், செலவிடுவேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 90% மக்களிடத்துல ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, நெட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்குது. கோவிட் வந்தபோது ஒரு மாற்றம் வந்தது பாருங்க, அந்த மாற்றம் இன்னைக்கு அது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. ஆனால் வாரம் வாரம் நம்ம சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம். என்ன சொல்கிறோம், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு நேரங்களில் 9:30 to 10 வரைக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா, அது ஏன் நேரம் சொல்கிறேன்னு கேட்டிருக்கேன், அதான் ஃபேமிலி டைம். அந்த நேரத்தில் தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாப்பிடுவோம், அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அது எங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த 6 மணி நேரம் எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் மொபைல் எடுத்து பேசணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பேசுகிறோம், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நிறைய பேர் அப்படி ஒட்டிட்டாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஹெல்மெட் போட்டு ஓட்டினா கூட அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஃபோனை, பார்த்துட்டு விளையாட்கள் பேசிக்கிட்டே போவாங்க. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினா கூட அது வாட்டு ஓடிட்டு இருக்கும். ஏன் அவங்க நேரம் என்னுடைய நேரங்க, நான் பேசுவேன் எவ்வளோ நாள் நேரம் என்ன செய்வேன் பேசுவேன். ஒரு சிலர் பாருங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க யோசிப்பாங்க ஒரு 10 நிமிஷம் சும்மா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்ப்போம். 1 மணி நேரம் ஓடிடும், 2 மணி நேரம் ஓடும், ஐயோ 12 மணி ஆச்சு, காலையில் 7 மணிமேனு பதறி அடித்து படுக்கிற ஆட்கள் உண்டு. நிறைய பேர் நான் கவனிப்பேன், எல்லாம் ஆன்லைனில் இருக்கும். எத்தனை மணிக்கு? 11 மணி 12 மணி வரைக்கும் எதில் இருக்கும்? ஆன்லைனில் இருக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? நாம் என்ன மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா, நேரம் எல்லாம் என்னுடையது, எனக்கு எது முக்கியம் நினைக்கிறேனோ அதற்காக என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். எனக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன். 1/2 மணி நேரம் ஒரு நாளில் நம்ம சபையாய் கூடி ஜெபிப்பதற்கு நமக்கு மனதில்லை என்று சொன்னால் வேறு எப்படி அதை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும்? பாருங்கள், ஒரு சிலருக்கு டிவி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் தான் பார்ப்பாங்க. என்ன மாதிரி நிகழ்ச்சி? நீயா நானா, அப்படிதானே, ரொம்ப முக்கியம். அதை விட்டால் கூட மொபைலில் பார்த்துக்குவாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க, மொபைலில் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்க, நேற்று தேடி எடுத்தேன் என்னென்ன ப்ரோக்ராமு நிறையா ஓடுது டிவியில், எவ்வளோ மக்கள் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. சொல்வதெல்லாம் உண்மை, அவங்க வாழ்க்கையில் நடந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து கொட்டுறாங்க, சந்தோஷமாக வாங்கி, ஐயா இந்த குப்பைக்கு தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டே இருந்தேன், எங்கள் மாமியார் இப்படி கேட்டேன், மருமகனை அடிச்சிட்டேன், ஐயோ பெரிய விஷயம், நம்மளும் என்ன பண்ணலாம், மாமியாரை கேட்கலாம், மருமகனை அடிக்கலாம். சொல்வதெல்லாம் உண்மை. ஆமாம், வசனம் சொல்லுது, நான் சொன்னேன், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன், இதெல்லாம் வேணாம், நீ என்னத்தான் நமக்கு என்ன பண்ணும் வேணும், சொல்வதெல்லாம் உண்மை தான் நமக்கு வேணும். தமிழா தமிழா சொல்லலாம், உங்களுக்கு உங்களை என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எவ்வளவு நேரத்தை நாம் வீணடிக்கிறோம், பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுகிறோம். இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு இருக்குது, சீர்கட்டு இருக்குது, சீர்கட்டு இருக்கிறது நம்ம பேசுகிறோம், ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பார்ட்டை கட் பண்ணிடுவாங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் இந்த ரீல்ஸை பார்க்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வார்த்தை வரும் பாருங்க, இந்த ரீல்ஸில் என்னென்ன வார்த்தை போடுறாங்களோ அதே வார்த்தை இங்கே என்ன வரும், பிரசங்கத்தில் வரும். இதை கட் பண்ணியிருக்கப்பா, கவனமாக இருக்கணும். நாம் எதை பார்க்குறோமோ, எது நமக்கு உள்ளே போகுதோ அதுதான் நமக்குள்ளேருந்து என்ன செய்யும், வெளியே வரும். நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைங்க யார் யாரெல்லாம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸில் அடிமைப்பட்டுருக்கிறாங்களோ அவங்க பேசும்போதுக்குள்ள அதில் வர சவுண்டில் எனக்கு பெரிய டிங்கு டங்குன சவுண்டெலாம் வரதில்ல, சும்மா நம்முடைய கவனத்தை இருக்குது, அந்த சவுண்டை போட்டே பேசுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அதே பார்த்துக்கிட்டு அதே ஒரு ஒரு ஒரு ஒரே விதமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அது அவருடைய மனதிலே பதியும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுது. இருதயத்தின் சொல்லுங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம எதை பேச போகிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற நேரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், நீங்கள் கொடுத்த நேரம், அந்த நேரத்தை குறித்தும் ஒரு நாள் என்னிடத்துல கணக்கு கேட்பீங்க, நான் சரியாக கணக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறார் வாசிங்களே, சங்கீதம் 90:12, சங்கீதம் 90:12.
2: நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்.
1: சேர்ந்து சொல்லலாம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஜெபம், ஆண்டவரே எங்க நாட்களை நான் எண்ணணும்பா, எங்க நாட்களை எண்ணணும். நிறைய பேர் பிறந்த நாளை எப்படி நினைவு கூர்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் வாங்கி கேக் என்ன செய்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. நாம் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? நம்ம ஆரம்பிக்கும் போது, கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கும் போது கேட்க முழுசாக இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 1/2 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே வெறும் தட்டு தான் இருக்குது, மீதியில் என்ன ஆயிடுச்சு, காண வாழ்க்கையும் அப்படி தான், வாழ்க்கை அப்படிதான். நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் பொழுது நீங்க ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று நன்றி சொல்வதோடு என்னுடைய வாழ்நாள் 1 வருஷம் குறைஞ்சு போச்சு, இதை நான் நினைச்சு பார்க்கணும், இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன், இனி எஞ்சிய நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன், எதெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், யோசிக்கிறோமா? அதனாலதான் அவர் சொல்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரல, சொல்லிக் கொடுங்கப்பா, என் காலங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு விரைவாக ஓடுது. இந்த வருஷம் இப்போதான் நம்ம புதிய வருஷத்தை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் ஆரம்பிச்சோம். 6 மாசம் முடிய போகுது. எவ்வளவு வேகமா போகுது. அப்போ நாட்கள் எவ்வளவு விரைவாய் போய் கொண்டிருக்கிறது. செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு அதிகமா இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருதயம் என்ன இருக்குது, என்னுடைய நேரம் எனக்கு என்ன விருப்பமோ அதுக்குதான் நான் செலவு பண்ணுவேன்னு சொல்லி கொண்டிருந்தால் தேவன் நம்மளை பார்த்து எப்படி நம்ம அழைப்பார்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் ஞானமாய் செலவு பண்ண தேவன் எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தேவை இன்னைக்கு வேற வழி கிடையாது. எல்லார் கையிலும் என்ன இருக்க வேண்டியிருக்கு, தொலைபேசி அலைபேசி நமக்கு அதிகமாக அவசியப்படுது. நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதாய் மாறிவிட்டது. ஆனால் எவ்வளவு நேரம் அதிலே செலவு பண்ணுகிறோம், எவ்வளவாய் அது நம்மளை பாதிக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. கண்ணு போயிருது, காது உள்ள ஹெட்ஃபோனை போட்டு போட்டு போட்டு கேட்டு காது பிரச்சனை ஆகுது, கழுத்து பிரச்சனை ஆகுது, 1008 பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஆனால் நம்ம விடுறதில்லை பாருங்க, இதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, எங்களுடைய நாட்களையும் நேரத்தையும் சரியாய் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். இந்த நாபால் என்ற மனிதனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன். ஆனால் தேவனுக்கு அவன் அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. நான் என் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். இரண்டாவது, இந்த நாபாலுடைய வெற்றிக்கு அவனுடைய செழுமைக்கு காரணம் என்ன? 1 சாமுவேல் 25:16. 1 சாமுவேல் 25:16.
2: நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள்.
1: இப்போ இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பெற்று விட்டார். ஆனால் சிங்காசனத்தில் சவுல் தான் உட்கார்ந்திருக்கிறார். இப்ப சவுலுடைய ஆசை என்ன, தாவீதை கொல்ல வேண்டும். ஆனால் தாவீது போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தாவீதும் அவனுடைய ஆட்களும் கிட்டத்தட்ட 600 மக்கள் இவங்க ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அருகே தான் இந்த நாபால் அவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது நினைத்திருந்தால் போய் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க எங்க ஆட்களுக்கு வேணும்னு கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல. இவங்க என்ன இருந்தாங்களோ அவர்களுக்கு ஒரு மதிலா, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? மதில்னா என்னங்க? பாதுகாப்பு, அரண். அதுக்கு உள்ள போய் ஒன்னும் பாதிப்பு கொண்டு வர முடியாது. அவங்க வாழ்ந்த காலங்களிலே அமலேக்கியர் இருந்தாங்க, பெலிஸ்தியர் இருந்தாங்க. அந்த எதிரி மக்களுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது தேவனுடைய ஜனங்கள் வைத்திருக்கிற பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போயிடுவாங்க, அடிமையா கொண்டு போயிருவாங்க, எது வேணா எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் தாவீதும் அவனுடைய மக்களும் அவர்களை சுற்றிலும் என்னவா இருந்தாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னவா இருந்தாங்க? மதிலாக இருந்தார்கள். அவங்க மதிலா இருந்தாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 25:15 வாசிங்க, 15.
2: அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை.
1: இப்ப நாபாலுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன், தேவனை என்ன பண்ணல, அங்கீகரிக்கவே இல்லை. ரெண்டாவது, நாபால் இவ்வளவு தூரம் அவனுடைய ஆடு மாடுகள் பெருகி எல்லாம் ஆடு மந்தையெல்லாம் பெருகி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் தாவீதும் அவனுடைய ஆட்களும் அவனை சுற்றிலும் என்ன இருந்தாங்க, மதிலாக பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே இவங்க என்ன செய்வாங்கன்னா அதன் ரோமத்தெல்லாம் வெட்டி அதை விற்று காசு பார்ப்பாங்க. நல்லா செழுமை அந்த உச்சக்கட்டத்தின் அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு, நாபால் இடத்துல தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். தாவீது என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஆட்களை யார்கிட்ட அனுப்புறாரு, நாபால் கிட்ட அனுப்புறாரு. வாசிங்க 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
2: தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலின் இடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி.
1: நீங்க தாவீது அவனோடு இருக்கிற ஆட்கள்ல 10 பேரை அனுப்புறாரு. அனுப்பி அவர் சொல்றாரு, என் பேரை சொல்லுங்க. என்ன சொல்றாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றாரு, என் பேரை சொல்லுங்க. தாவீது தான் அனுப்புனாரு, நீங்க போய் சொல்லுங்க. போய் டைரக்டா போய் என்ன பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, இது கொடுப்பா தாவீது கேட்கறேன் கேட்காதீங்க, முதல்ல என் பேரை சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, அவனை நோக்கி நீர் வாழ்க, வாழ்த்த சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, வாழ்த்த சொல்றாரு. ஒருத்தர் பார்க்கும்போது வாழ்த்துங்க சொல்றாரு, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். முதல்ல எடுத்த உடனே காரியத்துக்கு வராம அவர் என்ன பண்றாரு, வாழ்த்த சொல்லுகிறார், வாழ்த்துகிறார். உனக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம், உண்ட எல்லாவற்றுக்கும் என்னன்னு சமாதானம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது நம்ம எப்படி வாழ்த்துறோம், நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது எப்படி வாழ்த்துறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்னா என்ன, பிரைஸ் தி லார்ட்னா என்ன சொல்லுங்க. ஏன் சொல்றோம், நிறைய பேருக்கு அது தெரியாது. அது அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பாரம்பரியத்தில் வர்றவங்க வந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி தோசரம் ஆயிடுச்சு. தோசரம் அது என்ன தோசரம்னு எனக்கு தெரியல. சொல்லுவாங்க பாருங்க, ஆயர், இந்த பாரம்பரியமான வழிகளில் வர்றவங்க சொல்லுவாங்க ஆயருடைய வீடு. ஆயர் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயர் ஆயிடுச்சு. ஐயர் வரலையா, அர்த்தமே தலைகீழாக என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. இப்போ நம்ம பிரைஸ்லான்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறோன்னே தெரியாது. பிரசன் பிரசன் அது மாதிரி தோசுற மாதிரி எதுவும் என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. பிரைஸ் த லார்ட் பார்த்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கவனத்தை நம்ம வாழ்த்துதல்ல தேவன் பக்கமாக திருப்புறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம ரெண்டு பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய நண்பர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போனார், ஐரோப்பிய தேசம். அவருக்கு ரொம்ப ஆசை, எங்க போனாலும் விசுவாசிகளோட இப்படியாவது இணைச்சிருவார் அவரு. அப்படி போகும்போது ஒரு நாள் ஒரு ஊர்ல போய் இறங்கின உடனே அவருக்கு ஆசை, உடனடியே யாரோ ஒருத்தர் தெரியணுமே, இந்த ஊருக்கு ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தாருன்னு நோக்கத்தோடு கொண்டாந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம் போற வழியில ஹல்லேலூயான்னாராம். உடனே அங்கிருந்து ஒருத்தர் அல்லேலூயா அப்படின்னு அவர் சொல்றார். அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பு ஏற்பட்டது. என்ன அர்த்தம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவனை, நம்ம இணைக்கிற தேவன், நாம் ரெண்டு பேரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், உங்களை சந்திக்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் சொல்றாங்க, நம்மளை பார்த்தோன்னா குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் பேசுறோம்ல, அவங்களுக்கு குட் மார்னிங் வந்து குட்டாக இருந்தாலும் சரி பேடாக இருந்தாலும் என்ன தான் சொல்லுவோம், குட் மார்னிங் தான் சொல்லுவோம். இங்கே அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, நாம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது கிருபை பெருகுகிறது, அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சரி, திருமண வீட்டில் பிரைஸ் த லார்ட், மரண வீட்டுக்கு போனாலும் பிரைஸ் த லார்ட். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த வாழ்த்துதல் என்பது ரொம்ப முக்கியம். தாவீது வாழ்த்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, உனக்கு சமாதானம். சமாதானம் என்று சொல்லும்பொழுது எபிரேய பாஷையில ஷாலோம், ஷாலோம் என்றால் நிறைவாயிருப்பாயாக. அவர் சொல்றார், உன் குடும்பத்துக்கு ஷாலோம், உன் குடும்பம் நிறைவாயிருப்பதாக, உனக்கு இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஷாலோம், எல்லாவற்றிலும் நிறைவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிராமங்களுக்கு போகும்போது நம்ம ஊரில் நமக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. பட்டணங்கள் எல்லாம் விரைவான வாழ்க்கை. நீங்கள் கிராமத்துக்கு போங்களேன், போன உடனே அட்டிகளுக்கும் நம்ம இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு போனால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் யாருனே தெரியும், அவங்க கூப்பிட்றத பார்த்தா நம்மளை ஏற்கனவே தெரியும் போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். வாங்க வாங்க வாங்க வாங்க, பாரி பாரி கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கே உட்கார வைப்பாங்க, திண்ணையில் உட்கார வச்சு உடனே டீ காஃபி கொடுத்து வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா. ஏங்க, என்னை முன்ன பின்னே நீங்கள் பார்த்ததில்ல, அதுதான் அதுதான் அந்த உபசரிப்பு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, போயிட்டே இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்தேன், அந்த நாட்டில் வேலை செய்யும் போது அந்த மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்த உடனே அவங்க வாழ்த்துதல் சொல்லி கட்டி அணைச்சி அப்படி முத்தெல்லாம் கொடுத்து, அப்போ யாரும் அம்மா வந்தது ஒரு பயங்கர அவசரமான ஒரு வேலைக்காக இருக்கும், அதை பேசவே மாட்டாங்க, முதல்ல வாழ்த்துதல் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற பிரைஸ் த லார்ட் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும். அல்லேலூயா. அதை உணர்ந்து சொல்லணும். தாவீது அவ்வளவு பெரிய மனுஷன், அவங்கள வாழ்த்தும் போது எவ்வளவு அழகா வாழ்த்துறாரு பாருங்களேன், பொறுமையா பேசுறாரு. அடுத்தது தாவீது அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன, ஏழாம் வசனத்திலிருந்து வாசிங்க.
2: இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன், உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள், அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை, அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும், நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான்.
1: இப்போ தாவீதனுடைய அணுகுமுறையை இங்க பார்க்கிறோம். எப்படி அணுகிறாரு, அவர் ராஜாவாக போறாரு, அவரிடத்துல 600 ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த நாபால் ஒரு சாதாரணமான ஆள், ஒரு மேய்ப்பன். அவனிடத்துல போய் ஒரு காரியத்தை கேட்கும்போது கூட அவ்வளவு பணிவா, அவ்வளவு அன்பா அவர் பேசுகிறத நம்மால பார்க்க முடியுது. இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்களை எப்படி நடத்துறோம், எப்படி அவங்கள்ட்ட பேசுறோம்? பல நேரங்களிலே விசுவாசிகள் அவர்களுடைய தன்மையை, ஆண்டவருடைய குணத்தை அவங்க இழக்கிறது இங்கதான் இழந்து போறாங்க. எப்படி பேசணும்னு தெரியல, அதட்டுறது, விரட்டுறது, மிரட்டுறது, அதிகாரப்படுத்துவது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதுக்குள்ள எப்படி இருந்துச்சு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்துச்சு? இந்த மிரட்டுறது உருட்டுறதுலாம் வேலையில மட்டும் கிடையாது, குடும்பத்துல கூட தான். அப்பா வந்தா அப்பா எப்படி தான் பேசுவாரு, இறங்கி எல்லாம் பேச மாட்டார், இறங்கி பேசுனா அவர் சொல்லுவாரு தலை மேல ஏறிடுவாங்க, வந்தா இப்படிதான் இருக்கணும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? கொஞ்ச நாள் செல்லுபடியாகும், அதுக்கப்புறம் எல்லாம் உடஞ்சிரும். இந்த காண்டவுட்டை சொல்லலாம், இந்த ஒரு தாவிதுக்குள்ள இருந்த அந்த குணம் எனக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க, தாவிதுக்குள்ள இருக்க அந்த தன்மை எனக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. உங்க உங்க உங்க உங்க கிட்ட வேலை செய்யறவங்க, கீழே வேலை செய்யறவங்க, உங்களுடைய உதவியை நாடி வர்றவங்க, நம்ம எப்படி அவங்களை அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குணத்தை மாற்றுங்க. தாவீதை கர்த்தர் சும்மா வைக்கல, தாவீதை கர்த்தர் உயரமான இடத்துல சும்மா வைக்கல. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அப்படி எல்லாத்து மேல ஆதிக்கம் செலுத்தணுன்ற ஒரு குணம் அவருக்கு இல்லை. அதுல கடைசியில் சொல்லும் போது சொல்றாரு பாருங்களேன், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். என்ன அழகா பேசுறாரு பாருங்க. அதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாபாலுடைய பதில் எப்படி இருக்கு பாருங்க, 10 வசிங்க.
2: நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு.
1: அவருக்கு எல்லாம் தெரியுது, தாவீது யாருன்னு தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா பேரை சொல்றாரு சரியா. தாவீது யாருன்னு தெரியுது, உங்க அப்பா யாருன்னு தெரியுது, இவர் யாருன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் சொல்லு, தாவீது யாருங்க, யாரு? சில பேர் நீங்க பேசும்போது பாருங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி நடிப்பாங்க. நல்லா தெரியும் யாருன்ட்டு, அவங்கள புரிய வைக்கவே முடியாது. அப்படியா? அப்படி ரொம்ப யோசிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றான், யாரு தாவீது? யாரு ஈசா என் மகன் யார்? அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? இதெல்லாம் நான் வந்து சவகரிச்சு வச்சது, இதெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கடினமாக பதில் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு இந்த பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த குணத்தை சொல்ல முடியும், நன்றி அறிதல் இல்லாத மனுஷன். யாருங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உனக்கு இருக்குதுன்னா காரணம் யாரு? முதல்ல தேவன், ரெண்டாவது தாவீது. உன் ஆட்களும் வேலை முடிஞ்சிருச்சு, இனி தேவையில்லை, நீ யாரு? ஆனா வசனம் சொல்லுது, இரவும் பகலும் இவர்கள் தாவீது உன் ஆட்களும் இந்த நாபாலுக்கு என்னவா இருந்தாங்களா? மதிலாக இருந்தார்கள், மதிலாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை மூணு விஷயமா வித்தியாசமா நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகள் 6:22, நீதிமொழிகள் 6:22.
2: நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும்.
1: முதல்ல சொல்றாரு வழிகாட்டும், ரெண்டாவது காப்பாற்றும், மூணாவது சம்பாஷிக்கும். எது 20 வசிங்க.
2: என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
1: இப்ப அப்பா அம்மா தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கிறாங்க? மதில் சுவரை போல இருக்கிறாங்க. அதனாலதான் உங்க ஆலோசனை சொல்றாங்க, இன்னார்களை பேசாத, இப்படி போகாத, இப்படி வராத, எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்காத, சரியான நேரத்துக்கு தூங்கு, காலையில் உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்ன சொல்றாங்கன்றீங்க பிள்ளைங்க. இன்னைக்கு ரொம்ப கொடுமையான காலங்கள். பிள்ளைகள் கேட்கிறாங்க, பெற்றோர் என்ன பண்ணீங்க எனக்கு, என்ன பண்ணீங்க? நான் சொல்றேன், உண்மையாகவே அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா முடியவே கிடையாது. இவனுக்கு அறிவு தெரிவதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைய பெற்றெடுக்கிறதே ரெண்டாவது உயிர்னு சொல்றாங்க. இவ்வளவு செஞ்ச பிறகு கொஞ்சம் தலை தூக்கி கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்த உடனே பிள்ளை அப்பா அம்மாவை பார்த்து கேட்குது, எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இது உங்களை சுற்றிலும் இருக்கிற மதில் சுவரை நீங்கள் உங்கள் கைகளால் உடைக்கிறதுக்கு சமானமா இருக்கிறது. மதில் சுவர் தான் பாதுகாப்பு, உங்கள் பெற்றோர் தான் உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா கொடுத்திருக்கிறார். அவங்களை நீங்க கேள்வி கேட்டு அவங்களை சங்கடப்படுத்தி அவங்களை உடைப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறீங்க, பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறீங்க. இன்னும் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா என்னை வளர்த்துட்டீங்க, எனக்கு ஒரு வேலைகள்லாம் கொண்டாந்துட்டீங்க, இனி நீங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு என் வாழ்க்கை துணைய நானே தெரிவு செய்து கொள்கிறேன், எனக்கு அந்த அறிவு வந்துருச்சு, எனக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, நீங்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஒன்று பார்த்து இது கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க பார்த்தது தான், நீங்க பார்த்தது தான், நீங்க பார்த்தது தான் வாழ்க்கை பூரா எனக்கு கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு அதுவே பார்த்துக்கிட்டுன்னு விட்டுறாங்க. சரியா வராது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த துணையை கர்த்தர் ஏற்படுத்துவார், கர்த்தரை தருவார். அது வரைக்கும் நீங்க பொறுமையாய் காத்திருந்து உங்கள் பெற்றோருடைய கைக்குள்ளே அடங்கி இருங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற இடத்துல பார்த்தேன், அது கல்லூரி படிக்கிற அல்லது பெரிய மேற்படிப்பு படிக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது. அரை டிக்கெட் முன்னாடி காலம் சொல்லுவாங்க, இது கால் டிக்கெட்டு, எதுக்கும் எதுவுமே தெரியாது. அது லெட்டர் கொடுக்குதான், அது சொல்லுதான் ஐ லவ் யூ, அது இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் டூப்ளிகேட் ஐடி, ஃபேக் ஐடி. பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கணும்ன்றது பாருங்களேன். மதில் சுவரை இடிக்காதீங்க. உங்களுக்கு சுற்றிலும் உங்கள் பெற்றோர் என்ற மதில் சுவரை நீங்கள் இடிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். ஒரு தகப்பன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொன்னா, இதுக்கு மேலே உங்களை பார்த்துக்க முடியாது, இவ்வளோ நான் பார்த்துட்டேன், உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட போகிறேன், நானும் என் மனைவியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டாங்க. புறப்படும் போது இவங்களுடைய மகன், இவங்க பையன், சின்ன பையன், அவனும் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு தட்டை தூக்கிட்டு வந்தானான். எங்கள் அப்பா கேட்டாராம், ஏப்பா தட்டை தூக்கிட்டு வர, ஏப்பா நாளைக்கு நீ உங்களுக்கு வயசாகும்ல, உங்களை கொண்டு போய் விட போறேன்ல நானு, அதனால இப்பவே கொண்டு போய் அங்கே தட்டை வச்சிடுறேன், உங்களை கொண்டு போய் விடும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. வலிக்குமா வலிக்காதா, வலிக்குமா வலிக்காதா, நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு சுற்றிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மதில் சுவர், ஒருவேளை இன்னைக்கு அவங்க பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம், ஆனா நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் உங்கள் பெற்றோர் என்பதை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு அவர்களுக்காக நன்றி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர், என்னுடைய பெற்றோருக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ அப்பா அம்மாவை கவனிக்கிறது இல்லைன்னா உலகத்தில் கொண்டு வந்தாங்க ஃபாதர்ஸ் டே, இன்னைக்கு உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? ஆமாம், தகப்பனார் தினம். எப்பா உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அந்த அப்பாவுக்கு இன்னைக்காவது ஒரு பூ கொண்டு போய் கொடுத்து அவங்கள பார்த்து உங்களை ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன நாளாக கொண்டு வந்தாங்க? ஃபாதர்ஸ் டே. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துலேருந்து எங்கேயும் வந்துருச்சு, சபைக்குள்ள வந்து அப்பா அம்மாலாம் நில்லுங்க, பிள்ளைகள்லாம் கொண்டு போய் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏன்னா இப்படி சொன்னா தான் பிள்ளைகள் அப்பாவை என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க, பார்க்குறாங்க. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இதெல்லாம் எங்கேயும் வந்துருச்சு, சபைக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா இது பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சபை, இதுவும் உலகத்தோடு சேர்ந்தனால உலகத்தில் செய்கிறதெல்லாம் இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குது, செய்ய வேண்டிய. இன்றைக்காவது உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருப்பா. சில உதாரணங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இந்த குடும்ப உறவுன்றது ரொம்ப முக்கியம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காரில் ஒரு குடும்பம் போகுதுன்னா அப்பா பக்கத்தில் அடுத்த சீட்டில் அம்மா உட்காரலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். என் பிள்ளை தான் எப்போ முன்னாடி உட்காருவான், உங்கள் பிள்ளை மனைவிக்கு அப்புறம் வந்தவங்க தான், மனைவி தான் முன்னாடி என்ன பண்ணணும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. கணவன் மனைவிக்கு உள்ள பிள்ளைகளை வர விட்டிங்கன்னா குடும்பம் போயிடும். அம்மா மாதிரி எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும், எவ்வளோ வசதி குறைவாக இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட்டில் அவரோட கூட என்ன பண்ணுங்கள், உட்காந்து பயணம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு நன்றி எடுத்துல உள்ளவங்களா இருங்க. பிள்ளைங்க எப்போவுமே பேக் சீட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக லிட்ரலாக கிடையாது, சில சூழ்நிலைகள் சில நேரத்தில் உட்கார முடியாதெல்லாம் இட் இஸ் ஓகே. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் தான் முன்னாடி என்ன பண்ணோம், ட்ராவல் பண்ணும். உங்களுடைய பிள்ளைங்க எங்கே தான் இருக்கணும், பின்னாடி தான் இருக்கும், அடுத்த லெவலில் தான் பிள்ளைங்க இருக்கணும். சில பெற்றோர் வந்து கணவன் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பிள்ளை சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்பாவுக்கு ஒரு வழி கிடையாது, காரியம் சாதிக்கணும்னா பிள்ளையை தூண்டி விட்டு பிள்ளை வழியாக தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்குது. இதெல்லாம் தப்பான மாடல். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பெற்றோருக்காக உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொன்றுக்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கணவனுக்கு மதில் மனைவி, கணவனுக்கு மதில் யாருங்க, மனைவி. புருஷன்மார் ஃபோனில் பேசுறீங்களா, மனைவி இருக்குமா சில பேர் பேச மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா, அம்மா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க, அதிலே தெரியுது பேசுறது தப்பு. மனைவி மார், கணவன் இருக்கும்போது ஃபோனில் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. குழந்தைகள் நிறைய அந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்பா மாதிரி இருந்தால் ஃபோனை என்ன பண்ண மாட்டாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. யாருப்பா பேசுறது, பிளம்பருன்னு போட்டிருக்குது. எந்த பிளம்பரு, பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கவனம் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு மதில் சுவராய் கத்தர் கொடுத்திருக்கிறார், அதை இடிப்பீர்கள் என்றால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். கணவன் மார் ஞாபகம் வச்சுங்க, மனைவி தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க, மதில் சுவராக. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மனைவிமார் சொல்லுங்க, கணவன் தான் உங்களுக்கு என்னங்க, சத்தமாக சொல்லுங்க, இதை எப்பவுமே மனதிலே நீங்க வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே மனதிலே இதை வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 5 வசிங்க. எபேசியர் 5:21
2: தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
1: இந்த வசனத்துல குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படியா? தெய்வ பயத்தோடு. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படினா போட்டிருக்குது. மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படினும். கொஞ்சம் முன்னாடி போகும்போது அன்பு செலுத்தணும், கீழ்ப்படினும் போட்டிருக்கோம். ஆனா இங்க வரும்போது ஈக்குவேட் பண்றாரு. ரெண்டு பேரும் கீழ்ப்படிந்து இருங்கள். இது முந்தின வசனத்தை வாசிங்க.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
1: எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இது வசனம் சொல்லுகிற ஆலோசனை. வசனம் சொல்லுகிற ஆலோசனை. பிள்ளைக்கு முன்னாடி அப்பா சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதரா? சொல்லக்கூடாது. அம்மா சொல்லக்கூடாது, அப்பா கிடக்கிறாரு, சொல்லக்கூடாது. இதெல்லாம் வரும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் அங்க அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க. பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியுது, அப்பா அம்மா ஒரே இடத்துல இல்லை. அப்பா வேற விதமா யோசிக்கிறார், அம்மா வேற விதமா யோசிக்கிறாங்கன்னு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க. மூன்றாவது, விசுவாச பிள்ளைகளுக்கு சபையும் ஊழியர்களும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, மதில் சுவராக இருக்கிறாங்க. இந்த மதில் சுவரின் மேல் காவலாளியாக ஊழியக்காரர் நிற்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய சபையில் ஒரு வழக்கம் உண்டு, தொடர்ச்சியாக வர்றவங்க ஒரு வாரம் வரலன்னா உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு சிலர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சரி, ஃபோன் எடுக்கல, ஏதோ சூழ்நிலை பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கோம், ஏதோ ஒன்று. திரும்ப கூப்பிட்டு, ஏன் கூப்பிட்டீங்க, இந்த வாரம் நான் வரல, ஏன் அந்த பொறுப்பு நமக்குள்ள வரமாட்டேங்குது, நமக்கு தெரியல. சபை விசாரிக்கிறாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, போன வாரம் வருவீங்க, தொடர்ந்து வருவீங்களா, என்ன இந்த வாரம் காணோன்னு கேட்கும்போது அந்த விசாரிப்பு அது எது நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே ஒரு கரிசனை சபைக்கு இருக்கிறது. வாரந்தோறும் ஜபம், திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், காலைல 10 சாயங்காலம் 4 வரைக்கும். சில சகோதரிகள் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டு வந்து உட்காந்து ஒரு இடத்துல காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்காக ஜெபம் பண்ண, ஒருத்தர் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் இது எங்களுடைய பொறுப்பு, சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது, இதுதான் வேலை. அப்போ இதை என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, லேசாக நினைக்கக்கூடாது, இதை என்ன செய்யக்கூடாது? உடைக்கவும் கூடாது. விசுவாசத்தில் வளரும் வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் பாதுகாக்கப்படணும். அதுதான் கூப்பிடுறோம், விசாரிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே சபை என்ற அந்த வேலையை கூட நான் உடைக்காம இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 Timothy 5:17
2: நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும்.
1: வசனம் என்ன சொல்லுகிறது? மூப்பர்களையும் உபதேசத்திலும் திருவசனத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை எப்படியா இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு அலைபேசி, ஒரு அழைப்பு நமக்கு வந்தா நம்ம பதில் சொல்லாமல் இருப்போமா? மிஸ் பண்ணிட்டா உடனே கூப்பிடும், பதறி போய் கூப்பிடுவோம், என்னங்க அப்படின்னு. ஆனால் நம்மளை ஒருத்தர் விசாரிக்கும் போது நம்ம அதை அலட்சியம் படுத்தணும்னா, அதை லேசாக நினைச்சோம்னா, நீங்க ஆண்டு சொல்லலாம். அவர் சொல்றாரு, ஆண்டவர் வசனத்தில் சொல்றாரு, இரட்டிப்பான கணத்துக்கு என்னவா இருக்கணும், பாத்திரராய் இருக்க வேண்டும். பெரிய விஷயமா அதை நினைக்கணும். இன்னும் நம்ம நினைச்சு கூப்பிடுறாங்களே, நமக்காக ஜபிக்கிறாங்களே. அடுத்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:17 எபிரேயர் 13:17
2: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
1: அப்போ அந்த இரட்டிப்பான கணம் என்று சொல்லும் பொழுது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அவங்க சொல்றதுக்கு அப்படியே நீங்க கேள்விப்படிங்க. ஏன் இரவு நேரங்களில் நம்மளால ஒரு 1/2 சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது? ஏன் நம்மளால அதை நினைவில் வைக்க முடியாது? ஏன் அதை குறிச்சு அந்த நேரத்தை வைக்க முடியாது? எதுக்கெல்லாம அலாம் வைக்கிறோம்ல, ஏன் அதை குறிச்சு வச்சு ஏன் நம்மளால ஜெபிக்க முடியாது? வசனம் அழகாக சொல்கிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுங்க, அடங்குங்கள். அடுத்து சொல்றாரு, அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்காதா, பிரயோஜனமா இருக்க மாட்டாது. சின்ன விஷயங்கள் பாருங்க, புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். ஆராதனை முடிஞ்சு நமக்கு ஒரு வழக்கம், என்ன செய்யறோம், இருக்கிற இடத்துல 1 கண்ணில் மூடி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என் கூட பேசினதுக்காக நன்றி, அவ்வளோதான் நம்ம ஜெபிக்க போறோம். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆமே நம்ம போடுறதுக்கு முன்னாடி வண்டியில் நினைப்பாங்க, என்ன பிரயோஜனம்? சின்ன விஷயம்தான், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. முதல்ல போயிடணுமா? இல்லை, பொறுமையா. எல்லா விஷயத்துலையும் நாம் அவசரப்படுறோம். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது நான் கூட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது ஒரு ஐக்கியம், ஒரு குடும்பம், ஒரு அன்பு நிறைந்த இடமா இருக்கிறது. இங்கே ஒருத்தர் வரலன்னா நீங்க கூப்பிட்டு கேட்குறோமா, ஏன் சிஸ்டர் இன்னைக்கு வரல, உங்களை எதிர்பார்த்து நீங்க காணுமே, அந்த விசாரணை இருக்குதா? அப்போ நாம ஒரு ஒரு ஒரு சின்ன குறுகிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நம்ம உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்லாண்டு விடுறேன், இதெல்லாம் எனக்குள்ள ஒரு மாற்றம் வர கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய். அப்ப இந்த நாபால் என்ற மனுஷனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் தேவன், இரண்டாவது காரணம் தாவீதும் அவனோடு கூட இருந்த மக்களும். ஆனால் தாவீது அவர்கள் என்ன பண்ண, அந்த நாபால் அவர்களை கனவீனம் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அவனை சுற்றியும் இருந்த மதிலை இடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதிலை இடித்து விட்டான், நன்றி அறிதல் இல்லாதவனாய் அவன் மாறிவிட்டான். சில பேர் கவனிச்சிருக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் இருக்குது, இந்த வண்டி நிறுத்துறதுக்கு நீங்க தான் பார்த்துக்கணும், அவன் நாளைக்கு கரெக்டாக டைம் வந்துடுவாங்க. ஒரு வேலை கொடுக்கலன்னா எனக்கு வரமாட்டாங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்பி ஒரு காரியத்தை கொடுக்க முடியும்? சகோதரிகள் யாராவது ஜபிக்கணும்னு விருப்பங்களாம் இடம்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு தான் இடம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாடகை எடுத்து இருந்தாலும் நம்ம ஊழியங்களை தோய்வு இருக்கக்கூடாது, நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். வாங்க ஜபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் தான் வந்து ஜபி ஜபம் பண்ணுங்க, அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளில் ஓடிக்கிட்டே நாம் இருப்போம். இப்போ இந்த நன்றி அறிதலை நாம் மறக்கும் பொழுது அதற்குரிய சில விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. தாவீதுக்கு இந்த காரியத்தை போய் சொல்றாங்க, தாவீது யாருப்பா அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே தாவீதனுடைய பதில் என்ன வாசிங்க, 1 சாமுவேல் 25:13.
2: அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள்.
1: இப்போ தாவீதனுடைய பட்டயத்தை சொல்ற, தாவீது எடுப்பா, எல்லாரும் சரி, எல்லாம் பட்டயத்தை எடுங்க, எல்லாம் ரெடி பண்ணிங்க. ஏன், எந்த பட்டயம் இவர்களை பாதுகாத்துச்சோ அந்த பட்டயம் இவர்களுக்கு எதிராக வருகிறது. என்ன காரணம் தெரியுமா, நன்றி அறிதல் இல்லாததினாலே. நன்றி அறிதல் இல்லாததினாலே நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா, அந்த குணம் எனக்கு வேணும். என்னுடைய பெற்றோர் என்னை சுற்றிலும் மதிலா, என் கணவன் எனக்கு மதிலா இருக்கான், மனைவி எனக்கு மதிலா இருக்கிறாங்க, பிள்ளைகள் சொன்ன என் பெற்றோர் எனக்கு மதிலா இருக்கிறாங்க, சபை எனக்கு என்னவா இருக்குது, மதிலா இருக்கிறது. ஒரு நாளும் நன்றி அறிதல் இல்லாதவனா நான் இடிச்சு போடவே கூடாது. ஏன்னா இடிச்சு போட்டா அதற்கு சில விளைவுகள் அங்கே இருக்கிறது. தாவீதனுடைய பட்டயம் இதுவரைக்கும் நாபாலுக்கு பாதுகாப்பா இருந்தது, இப்பொழுது அதே பட்டயம் அவனுக்கு எதிராக மாற்றப்பட்டு அவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாபாலுடைய வேலைக்காரன்ல ஒருத்த நேரம் ஓடுறான், எங்க ஓடினா காரியம் நடக்கும்னு புரிஞ்சுட்டான், நேரம் நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயில் இடத்துல ஓடுறாரு. ஓடி அந்த வேலைக்காரன் நடந்ததெல்லாம் சொல்றான், ஐயோ எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க தாவீது, எப்படி எங்களுக்கு சுற்றிலும் அரணா இருந்தாங்க, மதிலா இருந்தாங்க, ஆனா தாவீது ஏதாவது இருந்தா கொடுத்து விடுங்கன்னு கேட்ட உடனே நம்மால அவரை கேவலமா பேசிட்டாரு, இப்போ தாவீதும் நாட்களும் வருகிறார்கள் என்று சொல்லி கேட்ட உடனே அபிகேல் புறப்பட்டு போகிறாள், புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா, ரொம்ப அழகா அவ பேசுற வார்த்தைகளை பாருங்க, 28 வாசிங்க, 25-28.
2: உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக.
1: இப்போ அபிகேல் வந்து தாவீதிட்ட சொல்றாங்க, தப்பு செஞ்சது அவரா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், நான் தப்பு செஞ்சிட்ட மாதிரி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செய்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க. கோலியாத்தை வீழ்த்தினால யுத்தங்களை செய்த மனுஷன் நாபால் மாட்டின அவன் மேய்ப்பன் துண்டு துண்டா இருப்பான், ஆனா மனைவி வந்து அங்கே கெஞ்சி கேட்கறத பேசுறத நம்ம பார்க்கிறோம். இவளுடைய வார்த்தைகளை கவனிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், அவளுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது. தாவீது யார், அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன, அவர் என்னவாக போகிறார் என்று எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு தூர பார்வை அவளுக்கு இருக்கிறது. ரெண்டு விஷயங்கள் சொல்ற பாருங்க, சுயநலம் உள்ளவர்கள் நன்றி அறிதல் இல்லாதவராக இருப்பார்கள், ஏன்னா அவங்க உலகமே அவங்க தான், தூர பார்வை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் சுயநலம் அற்றவர்கள், அவர்கள் பொதுவாய் ஒரு பரந்த பார்வையோடு இருப்பார்கள், கர்த்தர் பார்க்கிறது போல அவர்கள் பார்ப்பார்கள், அவர்களுக்கான ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா, இந்த ரெண்டு வித்தியாசத்தை நம்மளால இங்க பார்க்க முடியும். இதை இன்னொரு ஒரு ஸ்டெப்பு போய் இதை பார்க்கணும்னா 24 அதிகாரம், 1 சாமுவேல் 24 ஒன்று சாமுவேல் 26. இந்த ரெண்டு அதிகாரங்களிலே ரெண்டு முக்கியமான காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு முறை 24 அதை வாசிக்கிறோம், 26 அதை வாசிக்கிறோம், தாவீதை வேட்டையாடின சவுலை கத்தர் தாவீதுடைய கையில கொடுக்கிறார். என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். அந்த சூழ்நிலையில தாவீது சொல்றார், கத்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கைய போட மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, ரெண்டு இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறார். ஆனா 25 மட்டும் நாபால் அவனை தூஷித்து விட்டான் என்று தெரிஞ்ச உடனே பட்டயத்தை ரெடி பண்ணிட்டார். ஏங்க, முன்னாடியும் பட்டயத்தை பயன்படுத்தல, பின்னாடியும் பட்டயத்தை பயன்படுத்தல, இங்க மட்டும் ஏன் பட்டயத்தை உள்ள வச்சார் அப்படின்னா பர்சனல் இன்சல்ட்டா எடுத்துக்கிட்டாரு. என்னையும் அப்படி பேசிட்டான். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலர், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் உங்களுடைய மனதிலே வைத்து பழி வாங்கணும். அவங்களை ஏதாவது செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தரிடத்துல விட்டு விடுங்கள், பழி வாங்குதல் கர்த்தருடையது. அல்லேலூயா. பழி வாங்குதல் கர்த்தருடையது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவருடைய மகனா இருந்தால், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், திட்டமிட்டவர்கள், செயல்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு கர்த்தர் புறப்படுவார், கர்த்தர் அதை செய்வார். நீங்க உங்க கையில் அதை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமா, ஒரு தவறு செய்யாதபடி அபிகேலின் மூலமாக தாவீதினுடைய கரம் நிறுத்தப்பட்டது. பாருங்க, தாவீது நிறுத்திடுறார், ஒன்றும் செய்யலை. ஆனால் வருத்தமான காரியம் என்ன தெரியுமா, கொஞ்சம் தள்ளி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நாபாலை அடித்தார். அப்போ நன்றி அறிதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நம்ம நன்மைகளை பெற்று அந்த நன்மைகளுக்கு பெருசாக நினைக்காம இருந்தோமோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லாண்டவரேன், இந்த இடத்துலலாம் நான் வந்து அன்கிரேட்ஃபுல்லாக இருந்துட்டேன், நன்றி அறிதல் இல்லாதவனா இருந்துட்டேன். கணவன் மனைவி, இது அனுதின வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் பாருங்க. கணவன் வேலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் போது, இது எப்படியா வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்னாயிருவாரு சொல்லுங்க, இவங்க போக மாட்டாங்க, இவங்க வாங்க மாட்டாங்க, குறை மட்டும் டக்குன்னு வரும் பாருங்க, இப்படியா வாங்குவாங்க. ஒரு கறிக்கடையில போய் பொருள் வாங்கிட்டு வந்தாலும் வெட்டுறது அவன், இப்படி வெட்டியிருக்காம பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும். சமைச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க பாருங்க, அந்த சாப்பாடு முன்னாடி வைக்கும் போது ஆண்டவர் நன்றி சொல்ல, ஆண்டவரே மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உணவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றதை விட எனக்கு செய்து கொடுக்குறாங்களே அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்றோமா. நல்லா இருந்தா அமைதியா சாப்பிடுவோம், உப்பு மட்டும் கொஞ்சம் கூட இருந்தா என்ன சொல்லுவோம், இப்படியே சமைப்பாங்க. அப்போ இயல்பாகவே அது கணவனா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் சரி, இந்த குறை சொல்லுகிற குணம் நமக்குள்ள என்ன செஞ்சிருது வந்துருது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாண்டு வரேன், இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் இதற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், இன்னையிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய் உமக்கு நன்றி சொல்வேன், சபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி அறிதல் உள்ளவனாய் இருப்பேன், நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. நிறைய குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அழகாக ஒழுங்க உட்காந்துருக்கிறீங்க ஒன்றா, ஆனால் குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் அதை பார்க்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க, 20 வருஷம் காயிடுச்சு, கல்யாணம் ஆகி இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வாழ்ந்து ஆகணும், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கணவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அழகாக அதை வணைந்து ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசித்தான் முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்தை வாசிங்க.
2: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
1: எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய் அசைனும் இல்ல, சத்தமும் கேட்கணும் சொல்லுங்க. அடுத்தது,
2: அப்படி செய்வதே,
1: அப்படி செய்வதே, அப்படி செய்வதே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை வந்துச்சா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், நடந்த எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருங்க. அப்படி செய்வதே
2: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்
2: உங்களை குறித்து,
1: உங்களை குறித்து
2: தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
1: தேவனுடைய என்னவா இருக்குது சொல்லுங்க, என்னவா இருக்குது, தேவனுடைய சித்தமா இருக்குது. எது தேவனுடைய சித்தமா இருக்குது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, என் வாயிலிருந்து குறை வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆமே. குறை வரவே கூடாது, குறை பேசவே கூடாது. குறை பேசுகிற அந்த குணம் அந்த நன்றி அறிதலை கெடுத்து விடும். நன்றி அறிதல் கெட்டு போனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு வேளை குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே வருத்தங்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆண்டவர்கிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் பெற்றோரோடு நீங்கள் ஒப்புரவாங்க, கணவன் மனைவி உங்களோட ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் சபை ஆரோக்கியமாக இருக்கும், சபை ஆரோக்கியமாக இருந்தால் சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாய் ஆண்டவர் இடத்துல பேசுங்க, ஆண்டவர் இடத்துல கே

தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாராட்டின எல்லாமுடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்து. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. உங்களை காயப்படுத்தினவங்க, துக்கப்படுத்தினவங்களை, கேவலமா பேசினவங்க, அவங்களை ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். தாவீது அன்னைக்கு மட்டும் அந்த தப்பை செஞ்சிருந்தாருனா வாழ்நாள் முழுசும் அதற்கு பின்னாடியே வந்திருக்கும். கர்த்தர் அதை தடுத்து போட்டார். ஆண்டவரே, அப்படி தவறுகள் செய்யாதபடி கர்த்தர் தடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே.

பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்களை சுற்றிலும் நீர் மதிலாய் வைத்திருக்கிற எதையுமே எவர்களையுமே நாங்கள் இடித்து போடாதபடி அதை கவனமாய் பராமரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உறவுகளையும் உடைய கரங்களில் கொடுக்கிற சுவாமி, இந்த இடத்துல பிளவுபட்டு நிற்கிற குறையாய் பார்க்கிற அந்த அனுபவங்கள் இன்றோடு மாறிப்போவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா இடங்களிலும் நிறைவுகளும் உண்டு, குறைவுகளும் உண்டு. ஆனாலும் சுவாமி, நீர் சொன்னபடி எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா நேரங்களிலும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், கர்த்தருடைய நன்மைகள் இருக்கட்டும், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய கரங்களில் கொடுக்கிற சுவாமி, ஆண்டவரே நாங்கள் நினைக்க கூடாது என்னுடைய நேரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பணம் எல்லாம் என்னுடையது, என்னுடையது என்று அப்படி நினைக்காதபடி எல்லாம் கர்த்தர் தந்தது என்று நான் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். நீர் தந்தீர், நீர் கொடுத்தீர், நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும், தெளிவு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை வர்த்திக்க பண்ணும், அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பெரிய சாட்சி நம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைவாயிருப்பதாக. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

இந்த தெள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை

மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். Thank you, Raja. Nandi Thagappane. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaya unda nanbai ninaikkayile. Ullamella murugudaya unda nanbai

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

ஆண்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன்

உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய், என் ஆண்டவர் எழுந்தருளிடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் மத்திய சுவிசேஷம் 4:7 வாசிப்போம், அதை தியானிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதனால இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் பிசாசானவன் இயேசு ஆண்டவரை சோதிப்பதற்காக ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் நமக்கு. அந்த பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். முத அப்பத்தை கல்லாக்கி சாப்பிடு, கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான்னு. அது எங்கே எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம தியானித்தோம். அடுத்தது என்ன சொன்னார், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் தாழ குதியும், உண்மை தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாபிடிக்கும், உன் கைகளில் அவங்க என்ன செய்வாங்க ஏந்தி கொண்டு போவான்னு பிசாசானவன் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ சாத்தானுக்கும் பிசாசானவனுக்கும் பைபிள் என்ன செய்யும் நல்லா தெரியுன்றதை நம்ம அறிந்து கொண்டோம். ஆனாலும் நாம் அவனை வெல்ல வேண்டுமென்றால் இன்னும் அதிகமாய் நாம் வேதத்தை அறிந்து இன்னும் அதன்படி நடக்கும்போது அந்த சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். இப்போ அதுதான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் செய்கிறாரு. அதுதான் ஆண்டவரும் அவனுக்கு பதிலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவன் இப்படி சொன்னதுக்கு 7 இப்படி சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா, உபாகமும் 6:16 இது எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமும் 6:16 படிங்க, படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இதை தான் இங்கே வந்து ஏசாண்டவர் நோட் பண்ணுறார். அங்கே என்ன நோட் பண்ணுறாருன்னா, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த நடந்த சம்பவத்தை, அது எதுனால அங்கே நடந்தது, யார் எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத இங்கே நினைவு கூர்ந்து எழுதப்பட்டதை ஆண்டவர் பிசாசுக்கு பதிலாக தராரு. என்ன தராரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதீங்க, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அதனால இன்றைக்கி அது எந்த சூழ்நிலையில் ஏன் அது எழுதப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கு விளங்குது. அது என்ன விளங்குதுன்னா பாருங்கள், அதை கொஞ்சம் பாருங்கள். அது எங்கே மாசாவிலே செய்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது என்னங்க, மாசாவில் என்ன செஞ்சாங்க அதன் போல இங்கே கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு போட்டிருக்குதே அப்படின்னு கொஞ்சம் அதை அலசி ஆராய்ந்தோம் என்றால், அது குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்குன்னாக்கா, யாத்ராகம புஸ்தகத்தில் 17:7 அது சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அந்த வனாந்தரத்தில் வரும்போது அவங்களுக்கு 40 அவர் என்ன செய்கிறார், மன்னாவை கொடுத்து போஷித்தார் ஆண்டவர். இப்போ ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. அங்கே வந்தீங்கன்னா தெரியும், அந்த 17 முதல் வார்த்தையை படித்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. என்ன இல்லையா, அந்த தீவில் வந்து தீமிலே, அந்த ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கும்போது அங்கே தண்ணி இல்லை. அப்போ ஜனங்கள் மோசேவோடு வாதாடுறாங்க. என்ன செய்கிறாங்க, 2 அப்படியே படிச்சிங்கன்னா தெரியும், ஜனங்கள் மோசேவோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார். அதற்கு மோசே, எங்களுடனே ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அப்போ அவன் சொல்லிவிட்டு என்ன செய்கிறான், இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி செய்கிறாங்களேன்னுட்டு ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான், ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன இல்லை, அங்கே பாருங்கள், நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இவ்வளோ வருஷமாக ஆண்டவர் நமக்கு வந்து மன்னாவை கொடுத்து, பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்து நம்ம பசி ஆற்றுனார, இந்த இடத்துக்கு நம்மளை போன்னு சொல்கிறாரு, இந்த இடத்துல நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாரான்ற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, மோசேகிட்ட போய் அவங்க வாதாடுறாங்கன்னு பார்த்தோம். அப்போ வாதாடும்போது அப்போ அவர் சொல்கிறார், மோசே என்னப்பா இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே, இவ்வளோ தூரம் பார்த்தவர் இனிமே பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டோட்ட போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் ஓரேபிலே போய் கண்மனையில் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். 6வது வசனத்தில் அப்படி சொல்கிறாரு. அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரோடு மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். 7வது வசனம் தான் முக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம் எது நிமித்தமாக வாக்குவாதம். இன்றைக்கி பாருங்கள், ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுறாங்க, வாதாடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, குற்றம் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி அதை மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. இன்றைக்கி மோசேக்கிட்ட அவங்க என்ன செஞ்சாங்க, வாதாடினார்கள் என்று பார்க்கிறோம். வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம், வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் தான் இருக்கிறாரா இல்லையா, எங்களை அம்போன்னு விட்டாரா, இங்கே வந்து சாக வேண்டித்தானா, வண்டி தண்ணி இல்லாமல் வறட்சியாக வறண்டது நாவலை நாங்கள் சாக வேண்டித்தானா, கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரா இப்படின்னு அவங்க பரீட்சை பார்க்குறாங்க கர்த்தரை. இன்றைக்கி அவநம்பிக்கையாக அவிசுவாசமாக அறிக்கையிடுகிறார்கள். அது நிமித்தமாக தான் சொல்கிறார், கர்த்தர் வாதாடினத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமாகவும் பாருங்கள், அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் பேரிபா என்றும் பெயரிட்டான். இப்போ இதை தான் வந்து இங்கே ஏசாண்டவர் இங்கே உபாகமில் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். என்ன உபாகம் 28:6 நீங்கள் வாசி வந்தீங்கனாக்கா, நீ உன் பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேல் பிள்ளைகளுக்கு நீ உட்காந்துருக்கும்போது படுக்கும்போது எல்லாத்தையும் என்ன செய், கர்த்தரை பற்றி சொல்லு, இதெல்லாம் இவ்வளோ அடையாளத்தை செஞ்சு வந்தார், இவ்வளோ அதிசயத்தை செஞ்சு வந்தார், இதை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி பல கட்டளைகளை அங்கே கொடுக்குறார். எங்கள் உபாகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரேவேல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவர் செய்த காரியங்களையும் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறார். அதில் தான் இந்த வார்த்தை வருது. நீங்கள் என்ன செய்கிற, உங்கள் நடுவில் இருக்கிற 15வது வசனத்தை படித்தீங்கன்னா தெரியும், உங்கள் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறாரே, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனை என்ன செய்யாதீங்க, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பாருங்கள், இதை தான் இங்கே ஏசாண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, நோட் பண்ணுறாரு. யாருக்கிட்ட, பிசாசுக்கிட்ட. யாருக்கிட்ட நோட் பண்ணுறாரு, ஏ பிசாசை, நான் இந்த இஸ்ரேவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்தது போல் நாம் பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறாரு ஆண்டவர் கட்டளை இட்டுக்கிறாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுறாரா இல்லையா பார்ப்போன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், உழவே மாட்டேன், வேலையப்படுறா அப்படின்றார். இன்றைக்கி அன்பவன்லே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவே பிதாவானவரை என்ன செய்யலை, பரீட்சை பார்க்கலன்னா இன்றைக்கி மனுஷனாகிய நாம் பார்க்கலாமா, நாம் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணலாமா? ஆனால் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறார், என்னை சோதித்துப்பாருன்னு சொல்கிறார். தசம பாகத்தில் மட்டும் நீ என்னை சோதித்துப்பார், நான் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேனா என்று. மற்ற இடத்துக்கு சோதித்து பார்க்குறதுக்கு அவர் என்ன செய்யலை, இடமே கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் அது ஒரு சில காரியங்களை நமக்கு ஒரு வரையறை அறுத்திருக்கிறார், ஒரு வரமுறையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதன்படியாக நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் அதை செய்யணும். அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி தசம பாகத்தை குறித்து கொடுக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் அதை வச்சு சோதித்து பாருன்னே சொல்கிறார், இதனால் என்னை சோதித்து பாருன்னு. அன்பாவில் இன்றைக்கி உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி நீ ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டியதே தசம பாகத்தை. ஏனென்றால் ஆண்டவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சம்பாதிக்கக்கூடிய திராணியை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் 1/10 எனக்கு கொண்டு வந்து என் கையில் கொடுத்துப்பார், உன் குடும்பத்தை நான் ஆசுவிக்கிறேன், உனக்கு அனாவசிய செலவு வராதுன்றார். அது நிமித்தம் உன்னை என்ன செய்யாது, எந்த ஒரு அனாவசிய செலவு வராத அளவுக்கு நான் காத்துக்கொள்வேன், அதனால் என்னை சோதித்துப்பார் என்று சொல்கிறார். ஆனால் மற்ற இடத்துல நமக்கு சோதித்து பார்க்குறதுக்கு அவர் என்ன செய்யல, இடமே கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரி, நாம் எப்படியாக இருக்கிறோம், ஆகும்னா நீ கத்துறானா, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு இது செய், உண்மையான கடவுளாக இருந்தால் அதை செய், உண்மையான கடவுள் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் என்னது உண்மையான கடவுள் தான், அவர் தான் கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், அவருக்கு இருக்கிற ஆற்றல் வேறு யாருக்குமே இல்லை, அவர் ஆல்மைட்டி காட், அவர் அண்ட சராசரத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர். இந்த வானம் பூமியும் உண்டாகும் முன்னே அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார், இன்னமும் இருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு கூட இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சின்ன புத்தியில் என்ன செய்கிறான், ஆண்டவரே நீ இருக்கிறியா இல்லையா, நீ இருந்தால் ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை, நீ நான் ஒன்றதான வணங்குறேன். ஆனால் நம்ம தவிர நம்ம சுட்டி பார்க்குறதே கிடையாது, நம்ம உணர்கிறதுக்கு கிடையாது. இங்கே இஸ்ரேல் மக்கள் அவருடைய தவறை என்ன செய்யலை, அவங்க உணரவே இல்லை. நம்ம 40 வருஷமாக வனாந்தரத்தில் இப்படி மன்னாவை போஷித்த தேவன் இந்த ஊரில் தண்ணி கொடுக்க மாட்டாரான்ற விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லை. ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, அவங்க பரீட்சை பார்த்தார்கள் என்று பார்க்குறோம் அன்பாவில்லே. அதுதான் இங்கே உபாகமத்தில் சொல்கிற, அவங்க பரீட்சை பார்த்தது போல் நீ என்ன செய்யாத, பரீட்சை பார்க்காதன்னு இஸ்ரேல் சந்ததிகளுக்கு அவங்க தகப்பன்மார்கள் சொல்கிற அட்வைஸை ஆண்டவர் சொல்லித்தரார். நீ இந்த மாதிரி உன் பிள்ளைக்கு சொல்லு. அதில் சொல்கிறார் 6வது வசனம் 6வது அதிகாரம் உபாகம் 6வது அதிகாரத்தில் நீ எனக்கு ஒன்று பிடிச்ச இது பாருங்கள், 7வது வசனத்தை படித்து பாருங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசு. இன்றைக்கி புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருக்கிற நவீன காலத்து கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு உட்காரும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது இயேசுவை பற்றி சொல்கிறது, கர்த்தரை பற்றி சொல்கிறது, அவருடைய வல்லமைகளை குறித்து சொல்கிறது, அவரை குறித்து, அவருடைய ஆற்றலை குறித்து, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோமா பிள்ளைகளிடத்தில்? அன்பாவில்லை, அதை தான் இந்த அட்வைஸ் கொடுக்குறார். அப்போ தான் வந்து அவங்க மாசாவில் முன்னோர்கள் செஞ்சது போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கர்த்தரை பரீட்சை பாராதீங்கன்ற. அதுதான் இங்கே வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அதை ஞாபகப்படுத்தும்படியாக பிசாசானவன் அவரை சோதிக்கும்போது ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி ஏசாண்டவரே அப்படி பிதாவை பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது இன்றைக்கி நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சோதிக்க நம்ம கூடாது. கண் இல்லையா, காது இல்லையா, உனக்கு நீ வந்து சக்தி உள்ள தெய்வமா, அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நமக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் கர்த்தரை சோதரிக்க தான் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். யோபா தான் செஞ்சார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னான். ஆண்டவர் என்ன செஞ்சார், அதுக்காக வேண்டி நீ என்ன கடவுளா, நீ ஏன் கடவுளாக இருந்தால் ஏன் எனக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கொஸ்டினே கேட்கல. அன்பாவில்லே, இந்த இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை கேள்விகள் கேட்டதைப் போல நாம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, கேள்விகளோ அல்லது முறுமுறுக்கோ தேவையில்லை. அந்த இஸ்ரேவேல் புத்திரர் எப்படி ஊழியக்காரனாகிய மோசேவை கேள்விகளை கேட்டு முறுமுறுத்து அவங்க சங்காரம் ஆனார்களோ, அதே போல் நாம் இன்றைக்கி ஊழியக்காரில் கேள்வி கேட்டு சங்காரம் ஆக வேண்டாம், முறுமுறுத்து சங்காரம் ஆக வேண்டாம். நாம் என்ன செய்வோம், இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்புவோம். ஆண்டுடைய நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார், எந்த சூழ்நிலையும் அவரை நம்பி இருக்கும்போது. அதனால தான் எனக்கு இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது, எரேமியா 17:7 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல அவன் ஆசீர்வாதத்தை பார்ப்பான்னு சொல்கிறார். அப்படி நாம் கர்த்தரை மட்டும் நம்பக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனாக நம்ம மாறணும். அன்பாவில்லை, இன்றைய நாளில் நம்ம கர்த்தரை சோதிக்கிறதுக்கு நமக்கு இடமே கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு அந்த தகுதியும் கிடையாது, நமக்கு அதுக்கு இடமும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. எனவே கர்த்தரை சோதிக்காத ஒரு சந்ததியாய் நாம் மாறுவோம், கர்த்தரை நாம் கேள்வி கேட்காத ஒரு சந்ததியாய் மாறுவோம். கர்த்தர் அனுமதித்தது நம்ம காரியத்தில் நடக்குது. அதனால தான் ரோமரில் போல் சொல்கிறாரு, கர்த்தர் யாரை அன்பு கூறுகிறாரோ அவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. எனவே அவரை நம்ம முறுமுறுக்கவோ, அவரை குறை சொல்லவோ, அவரை பரிட்சை பார்க்கவோ நம்ம கூடாது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் முறுமுறுத்திருந்தால், நான் பரீட்சை பார்த்துருந்தா என்னை தயவாக மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுவார், நம்மளை அதிசயத்தை காண சொல்வார், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. நாங்கள் ஆண்டவரே பரீட்சை பார்க்காத சந்ததியாய், ஆண்டவரே உம்மை கேள்வி கேட்காத சந்ததியாய், முறுமுறுக்காத சந்ததியாய், ஊழியக்காரர்களே ஆண்டவரே வாக்குவாதம் பண்ணாமல் ஆண்டவரே அவர்களோடு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் போராடாத ஆண்டவரே சந்ததியாய் என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே மோசேட்ட எப்படியாக அந்த இஸ்ரேவேல் புத்திரர்கள் வாதாடினது நிமித்தமும் ஆண்டவரே உம்மை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அந்த இடத்துக்கு ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே நீர் அந்த பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற அந்த காரியத்தை அந்த இஸ்ரேவேல் புத்தருடைய சந்ததிக்கு உபாவம் 6 சொல்லி கொடுத்தீங்க. அதே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பிசாசுக்கு சொன்னீங்க, பரீட்சை பார்க்கக்கூடாது பிசாசு பிதாவை அப்படி என்று. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அதை கற்றுக்கொண்டு ஆண்டவரே, நீர் சொல்லி கொடுத்த அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை உண்மையிலே வைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய ஆபத்துக்கு எங்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். அப்படியாக இன்றைக்கு யாரெல்லாம் தேவையோடு ஆண்டவரே உம் இடத்துல வந்து இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக, இந்த அதிசயத்தை செய்வீராக. நாங்கள் முறுமுறுக்காதவர்களாக, ஆண்டவரே உம்மை குறை சொல்லாதவர்களாக, உம்மை ஆண்டவரே பரீட்சை பார்க்காதவர்களாக என்னை எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் 36:8 இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவரோ அன்பிலும் நன்மை செய்கிறதிலும் அவ்வளவு பெரியவர். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லவர். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? அவர் நன்மையை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர் கட்டளையிடுகிறார், நன்மையை கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இப்படி கட்டளையிட காரணம் என்ன? அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை கண்டிப்பாக கட்டளையிட விரும்புகிறீங்களா? அவர் கட்டளையிட்டார்னா அது கிடைத்தே ஆகும். காரணம், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக நன்மையை கட்டளையிடுவார். எப்பொழுது தெரியுமா? சமீபமாய் வரும்போது. அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இன்னும் பக்கத்தில் வரல, ஆனால் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் சிந்தையில் கொண்டு வந்த வார்த்தை, இயேசுவை அண்டி கொள்ள ஆயத்தமாகும் போதே கர்த்தர் நன்மையை கட்டளையிட்டு விட்டார். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே வருவதற்காக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க தகப்பன் ஓடி வந்து கட்டியணைத்து முத்தமிட்டு வஸ்திரத்தை, பாதரட்சையை, மோதிரத்தை வேகமாய் கொண்டு வர வைக்கிறார். இன்னும் வீட்டிற்குள் செல்லவில்லை, அதற்கு முன்னதாகவே நன்மை கட்டளையிடப்பட்டாகிவிட்டது. கட்டளையிடப்பட அத்தனையும் கொண்டு வரப்படுகிறது. அவர் நமக்காய் நன்மையை கட்டளையிட அவர் காத்திருக்கிறார். இன்னும் இன்னும் ஏன் தூரமாய் விலகி செல்ல வேண்டும்? நீ நெருங்கி வந்து பாரு. உன் வாழ்க்கையில் நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் உனக்காய் அறிவிக்கப்படும், உனக்காய் கட்டளையிடப்படும். அது உன்னிடத்தில் வந்து சேரும். எல்லா கண்களும் அதை ஆச்சரியமாய் பார்த்து சொல்லுவார்கள், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. சகிவு பார்த்தீங்களா? நான் என் ஆஸ்திகளிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் செலுத்துகிறேன் என்று சொன்னதும் இயேசு உடனே, நீ போய் செலுத்திட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன்னு சொன்னாரா? இல்லை, அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். உடனே அவர் கட்டளையிடுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரிடத்துல சமீபமாய் சேர நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது, உங்களை அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் சேருவதற்கு முன்னமே உங்களுக்கான நன்மை பரத்திலிருந்து கட்டளையிடப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டிக்கொள்வோம். ஆமேன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருக்கு சமீபமாய் வர வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக நன்மையை விரும்பி கட்டளையிடுகிறவரே, நாங்கள் உமக்கு சமீபமாய் சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சங்கீதம் 33:1. ஆஸ்திரேலியாவில் உள்ள கூட்டாமொன்றா என்ற சிறிய பட்டணத்தில் பயங்கர வறட்சி நிலவியது. அதில் ஒரு கிறிஸ்தவ விவசாயி தன் தோட்டத்தில் கோதுமை சாகுபடி செய்திருந்தார். திடீரென அந்த பகுதியில் மழை பெய்தது. அது சற்று அதிகமாக மாறியது. சற்று நேரத்தில் அந்த மழை ஆலங்கட்டி மழையாக மாறியது. அடுத்த 20 நிமிடத்தில் அவருடைய வயலில் இருந்த கோதுமை பயிர் முழுவதும் சாய்ந்து போனது. அன்று பிற்பகல் அந்த டவுனில் அடுத்த பகுதியில் இருந்து ஒரு விவசாயி இவரை பார்க்க வந்தார். இந்த மனிதன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர். அவர் கிறிஸ்தவ விவசாயியை பார்த்து மிகவும் ஏளனமாக பேசினார். உன் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று பார். அவர் உன் வயலை அழிப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கேலி பண்ணி சிரித்தார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த விவசாயிக்கு தன் நிலை நன்றாக தெரியும். தன் குடும்பம் இன்னும் சில காலம் கடினமான சூழ்நிலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று தெரியும். ஆனால் அவர் தன்னை கேலி செய்த அந்த மனிதனிடம், நீ சொன்ன வசனத்தை முழுவதும் நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையிலும் ஒரே நாளில் இழப்புக்கு மேல் இழப்பு வந்து கொண்டே இருந்தது. யோபுவும் அனைத்தையும் இழந்து போனார். ஆனால் அவர் தன் நாவினால் தேவனை குறை சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தன்னுடைய இழப்புகளின் மத்தியிலும் தம்மை குறை சொல்லாமல் துதித்த தம்முடைய பிள்ளையாகிய யோபுவை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. யோபுவுக்கு முன் இருந்த ஆசீர்வாதங்களை விட அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆகவே இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் தேவனை குறை சொல்லாமல் அவரை துதிக்க தீர்மானிப்போம். அதுவே நமக்கு தகுதியானது, ஏற்றதும் கூட. யோபுவின் முகத்தை பார்த்த தேவன் உங்களையும் கண்ணோக்குவார், இழப்புகளை மாற்றி ஆசீர்வதிப்பார்.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 5வது வசனம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிற நாளாகவும், தமது வலதுகரம் செய்யும் வல்லமைகளை காண்பித்து உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிற நாளாகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்படாமலும், அதற்காக ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படாமலும், நீண்ட நாட்களாய் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தும் பதிலில்லையே, சுகமில்லையே என்றும், தொழிலில் பணியிடங்களில் தடைகளாய் காணப்படுகிறதே, நஷ்டங்களும் இழப்புகளும் மாறி மாறி வந்து வருத்தப்படுத்துகிறதே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் மனம் குழப்பத்தோடு இருக்கிறேனே என்றும், எப்பொழுது என் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வேண்டுதல்களான சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சிலரின் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் எப்படி பதில் தந்து ஆசீர்வதித்தார் என்பதை தியானிப்போம். முதலாவதாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியாவை குறித்து பார்ப்போமானால், அவன் வயது சென்றவனாயிருந்தும் குழந்தை இல்லாது இருந்தான். நீண்ட நாட்களாய் தேவனிடத்தில் விண்ணப்பித்து வேண்டுதல் செய்து பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தருடைய வேளை வந்தது. சகரியாவுக்கு உரைக்கப்பட்டது தேவதூதன் மூலமாக, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் அருளப்படும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றும், அதன் பொருட்டு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆசீர்வதித்து சகரியாவின் ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் எவையெல்லாம் அடைக்கப்பட்டதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். பொறுமையோடு காத்திருந்த காத்திருப்புகளுக்கு பதிலை தருகிறார். நிந்தைகள் அகன்று போகச் செய்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டதே, இனிமேல் நம் காரியங்களில் பதில் வராது என்று இருந்தவைகளுக்கு இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார், நிறைவேற்றுகிறார். அதன் பொருட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாயருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சமாதானத்தை தருகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாள் பிள்ளை இல்லாது இருந்தால் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்றும், தன் மேல் இழைக்கப்படுகின்ற அவச்சொற்களில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், தன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தர வேண்டும் என்றும், தன் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்துடன் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி விண்ணப்பித்து வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரையும் விண்ணப்பங்களையும் கேட்டார், நிறைவேற்றினார், சமாதானத்தை தந்து ஆசீர்வதித்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஆசீர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் வைராக்கியத்தோடும் விடாது ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் தீவிரப்பட்டிருக்கிறார். நீங்கள் எவைகளிலெல்லாம் நிந்தைகளை அவமானங்களை சுமந்தீர்களோ, இன்றைக்கு அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாக ஆரோக்கியத்தை தருகிறார். மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசு அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். அந்த வேளையில் கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், உதவி செய்யும், விடுவியும் என்று விடாது தொடர்ந்து போய் இயேசுவை பணிந்து விண்ணப்பிக்கிறாள். அப்பொழுது இயேசு அவளின் விசுவாசத்தையும் விடாது பின்தொடர்ந்து தன்னை வேண்டிக் கொண்டதையும் இயேசுவிடம் தன்னை தாழ்த்துகிறதையும் அறிந்து, உடனே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்கிறார். அந்நேரமே மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும்
நீண்ட நாட்களாய் சத்துருவானவன் உங்களை சிறைப்படுத்தி சரீரத்தில் பலவீனம் வியாதி போன்றவற்றால் கட்டி வைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத படிக்கும், எதிர்கால ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத படிக்கும், உங்கள் மனதளவில் குழப்பங்களை கொடுத்து அவற்றிலிருந்து மீள முடியாமல் இருக்கும்படி செய்ததினால் தேவ சமூகத்தில் விடாது போராடி எப்படியும் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டி காத்திருக்கிற உங்கள் விசுவாச ஜபத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார், நிறைவேற்றுகிறார், பாவசாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், மனிதர்களால் ஆகாது என்று சொன்ன எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரோக்கியத்தையும் பரிபூரண சுகத்தையும் காரியங்களில் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்துடன் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவ ஆசீர்வாதங்களை பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகாமலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் விடுதலை தருவாரும் மீட்டு எடுப்பார் யாரும் இல்லாமலும் கண்ணீரோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்களின் ஜெபங்களும் கேட்கப்படும், நிறைவேற்றப்படும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 65:13-14 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 65:13-14 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாய் பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை தருகிறார். நான் வாசித்த இந்த வசனங்களில் ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாய் போட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஊழியக்காரர்னு சொல்லும்பொழுது முழு நேரமாக எங்களை மாதிரி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற ஊழியர்கள் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியக்காரர்கள் தான். ஒருவேளை சபையில் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிற ஊழியம், ஜப ஊழியம் என்றால் என்ன என்பதை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரி போய் எங்கேயுமே போய் ஊழியம் செய்ய முடியாது, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அவங்க ஜெப ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி சபையில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறார்களே, அதுதான் ஜெப ஊழியம். வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறதல்ல, சபையில் வந்து அந்த ஒரு வாரமும் அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஜெபிப்பது. அதே போல் இங்கே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், ஜெப ஊழியம் என்றால் நான் வீட்டிலே உட்காந்து ஜெபிக்கிறேங்கிறதல்ல. ஒருவேளை உங்களுக்கு சபை ரொம்ப தூரமான இடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வேறு ஊழியத்தை செய்யலாம், டாக்ஸ் கொடுக்கிற ஊழியத்தை செய்யலாம். சரியா? முதலாவது ஊழியம் ஜெப ஊழியம். வீட்டில் ஜெபிப்பது வேறு, சபையில் ஜெபிப்பது வேறு. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஒரு சொந்த ஜெப வாழ்க்கை, ஆனால் சபைக்காக வரும்பொழுது அது ஊழியமாக மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும் போது அது உங்களுடைய ஜெப ஜீவியம், ஆனால் சபையில் வந்து சபைக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அது ஜெப ஊழியமாக மாறுகிறது. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கள் வந்து இவ்வளவு வயசுல வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் 84 விதவை வாழ்க்கையில 7 வருஷம் தான் புருஷனோட இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தவர். அந்த அம்மா பேர் தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, லூக்கா 1 போட்டிருக்கு, அன்னாள். என்ன போட்டிருக்கு? 84 விதவை. சிறு வயதுலேயே கல்யாணம் முடிச்சுட்டு இன்னும் நல்லா கவனிங்க, ஒருவேளை 18 நம்ம ஊர் கணக்குப்படி 18 கல்யாணம் முடிச்சிருக்கலாம். 7 புருஷனோட வாழ்ந்தா, 25 விதவை ஆயிடுச்சு. இப்போ 85 வச்சுங்க, எத்தனை வருஷம்? 60 59 எக்ஸாக்ட் 59 வருஷமா டெய்லி இந்த அம்மா எங்கே தான் போய் ஜெபம் பண்ணுவாங்களா? 85 60 இந்த அம்மா விதவையா இருந்து ராத்திரியும் பகலும் கண்ணீரோடு தேவரை நோக்கி ஜெபம் பண்ணாலாம். எதுக்கான? இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்காக, தனக்கு ஒரு வாழ்க்கைக்காகவோ, தன்னுடைய சுகத்துக்காகவோ, தன்னுடைய தேவைகளுக்காகவோ அல்ல, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படணும், மேசியா வரணும், எங்களை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக 84 உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வயசை சாக்கு சொல்கிறோம். கேட்டிங்களா? ஒருவேளை உங்களால் ஃபாஸ்டிங் போட முடியாட்டா, சாப்பிட்டு வந்தாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்து போவதற்கு காரணம் இந்த குவாலிட்டி, சர்ச்சினுடைய குவாலிட்டி குறைஞ்சு போகிற காரணம் சபை ஜனங்களை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல சார், பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் ஆதி சபையில் அப்படி இல்லை, சபைக்காக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுக்காக சபை தன்னை மாற்றிக்கொள்ளுது. இப்படிலாம் செஞ்சால் ஜனங்கள் வரமாட்டாங்க, இப்படிலாம் கடிந்து கொண்டு பேசினா ஜனங்கள் வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஜனங்கள் விரும்ப மாட்டாங்கன்ட்டு ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய அளவில். சினிமா படம் எடுக்கிறவன் தனக்கு பிடிச்சதை எடுக்க மாட்டான், ஜனங்கள் எதை போட்டா ரசிப்பாங்கன்னு சொல்லி ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து போடுவான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள பாடல்கள் எப்படி போட்டா, என்ன இசை போட்டா ஜனங்கள் வாங்குவாங்க, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? என்ன மாதிரி மியூசிக் போட்டா ஜனங்கள் சீடிய வாங்குவாங்க. அப்ப ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய தரம் கீழே போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் தரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அமை சொல்லுவோமா? We never compromise with our quality. நிறைய தங்க நகை கடைகள்ல இந்த விளம்பரத்தை பார்க்கலாம், நாங்க எங்க தரத்துல ஒரு நாளும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தரம் தான் முக்கியம் பாங்க. நீங்க அதையும் கொண்டு போய் உரைச்சி பார்த்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன கலப்படம் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு தங்க நகை கடைக்காரனே, நான் கலப்படம் இல்லாத நகைதான் விற்பேன், எங்கிட்ட கலப்படமே கிடையாது, எனக்கு தரம் தான் முக்கியம்னு சொன்னா, அப்பழுக்கில்லாத உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தோட ஒத்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் அல்ல, தேவனுக்காக. சோ ஜெப ஊழியத்தை செய்கிறவர்களும் ஊழியக்காரர்களே. இரண்டாவது, வேதத்தில் சொல்லப்படுகிறது தங்களுடைய ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களாம். ஐயா தூரமா இருக்க இடம், என்னால் ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வர முடியாது, நான் வீட்டிலே ஜெபம் பண்றேன், நல்லது, என்னால் ஊழியத்துக்கு போக முடியாது. ரைட், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சபையில் கொண்டு வந்து போடு. எப்படி ஊழியம் செஞ்சாங்களாம்? ஆஸ்திகளினாலே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆஸ்தின்னு என்னது சொல்லுங்க, சொல்ல நீங்க பேசுங்க. பணம், நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொருள், செல்வம். ஆஸ்தி என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து கூட நம்முடைய ஆஸ்தி தான். இப்போ ஒரு பையனுக்கு நல்லா விளையாடுறான்னா, விளையாட்டுக்கார பையன் இல்லை, அவன் வளர வளர காலேஜில் விளையாட்டில் சேர்ப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை அவனை ஒதுக்கிடுவாங்க, அவனை லீடர் ஆக்குவாங்க, கடைசியில் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவனுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சிருக்கும். ஸோ விளையாட்டு பையன் நினைக்கிறோம், அவனுடைய ஆஸ்தி எது? அந்த விளையாட்டு. ஸோ உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகள், நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கலாம், வீட்டு வாசலில் உட்காந்து அடுத்த வீட்டுக்கார மாட்டேன் சல சல சல சலன்னு வீட்டு வம்பு அந்த வம்பு இந்த வம்பெல்லாம் பேசாதீங்க, ஆண்டவருக்காக ரெண்டு வார்த்தை வெளியே போய் பேசுங்க. அந்த பேசக்கூடிய அந்த திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. சிலருக்கு ரொம்ப எளிதா ஆட்களை கூட்டி சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். வீட்டில் கூட்டம் நடத்துங்க, எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்குது, வாங்கன்னா அந்த கூட்டம் ஆட்களை கூட்டி சேர்க்கன்னா கோராவுக்கு சீக்கிரம் ஆட்களை தன் வசப்படுத்தக்கூடிய சுபாவம் இருந்துச்சு. ஆனால் அவன் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தலை, தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதுக்காக பயன்படுத்தினான். ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, ஆட்களை ஈஸியாக வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா, சபைக்காக அதை வசீகரிங்க. உங்களுக்காக உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே உங்கள் பின்னாடி உங்களுக்கு சீஷர்களை சம்பாதிக்கக்கூடாது, கர்த்தருக்கு சீஷர்களை சம்பாதிக்கணும். எனவே அந்த தாளந்தை பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்யலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல திறமைகளை கொடுத்துருக்கிறார், வெளியே போங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார், வீதி வீதியாக வீடு வீடாக போய் என்ன செய்கிறோம், ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள். இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் எந்த விதத்திலையும் செய்ய மாட்டேன், எப்போ ஊழியத்துக்கு வரமாட்டேன், பணத்தை கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஊழியத்துக்கும் போக மாட்டேன், கடைசியாக நான் சொல்கிறேன் பரலோகத்துக்கும் போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் தனக்காக வாழ ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் என்ன தான் தரியணத்தை போட்டாலும் நீங்கள் போய் வேலை செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அதே போல் ஒவ்வொரு பெரிய பெரிய ஐடி கம்பெனிலையும் நீங்கள் நினைச்சாலும் போய் வேலை செய்ய முடியாது, அவன் இன்டர்வியூ வச்சு எடுத்து அவனுக்குரிய அவன் எதிர்பார்க்கிற தகுதி உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் போய் ஊழியம் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனால் கத்த ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மெல்லாம் எடுத்து தன்னுடைய அன்பை நம்ம மேலே ஊற்றி, நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி, தன்னுடைய அழைப்பை கொடுத்து, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் என்னை பற்றி சொல்லுன்னு சொன்னால் இதுக்கு தான் நமக்கு மனசு வரமாட்டேன், உள்ள உடைஞ்சிட்டு தான் ஊழியம் செய்ய மனசு வரும். சிலர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூன்று காரணங்கள் உண்டு. சிலர் ஊழியம் செய்யாமல் இருக்க காரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்படும், அவங்க பாவ சுபாவம் மாறி இருக்காது, பாவ பழக்க வழக்கம் மாறி இருக்காது, பழைய ஆளாதான் இருப்பாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியும். வாழ்க்கை மாறலை சகோதரனே. நீ கத்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதுக்கு காரணம் இன்னும் உன் வாழ்க்கை மாறலை. வாழ்க்கையை மாத்திரக்கு ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவதாக, எப்படி பேசணும்னு தெரியாத காரியம். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்து இஇ ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் கூட இருக்கவங்களுக்கெல்லாம். அந்தந்த லீடருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், கொஞ்ச நாள் ஊழியத்தை கூட்டிகிட்டு போங்க, அதற்கு பின்பு அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுங்க. நாங்கள் அவங்க இப்போ இருக்க லீடர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்களை பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க ட்ரைனிங் எடுங்க. மூணாவது, பயம். போகிற இடத்துல ஏதாவது கள்ள விட்டு எரிஞ்சிருவானா, ஏதாவது எழுத்து பேசுவானா, சத்தம் போடுவானா, பயம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, போவோம். சில வாலிபர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போனாங்க ஊழியம் செய்ய. அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கும் போது அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் அடித்து விரட்டிட்டாங்க. இனிமேல் அந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, போங்கடா அப்படின்ட்டு விரட்டிட்டாங்க. இந்த பசங்க போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்தில் அதே கிராமத்தில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்களுக்கு பயங்கரம், வந்தால் கையை காலம் ஒடிப்பேன்னு சொன்னேன். அப்படி இருந்து எப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்னா, அந்த பசங்க சொன்னாங்கண்ணா, உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிச்சு தான் போனோம், ஆனால் ஊருக்கு வெளியே போகும்போது ஒரு போர்டு இருந்துச்சு, நன்றி மீண்டும் வருகன்னு போட்டிருந்துச்சு, அதனால தான் திரும்ப வந்தோன்னு. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. சரி, என்னத்தையும் சொல்கிறத சொல்லிட்டு போங்கடா அப்படின்னா. ஸோ எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வது இந்த மூன்று கேட்டகரி. ஊழியம் செய்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, பணத்தில் கொடுக்குறவங்க, ஊழியம் செய்கிறவங்க வெளியே போய் தெருக்கள்ல நின்று சுவீட்டை சொல்லுவாங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கார் பாருங்க. என் ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? புசிப்பார்கள். முதல்ல உனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது, உன்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும். உண்மையாக கத்தருக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சால், நான் சொல்கிறேன், வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சுருந்தாலும் சரி கத்தருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இல்லை, ஊழியத்தில் ரெண்டு விதம் உண்டு. நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்காக, நம்ம பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக, அல்லது நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்காக, நமக்கு ஊழியத்தை நமக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட ஊழியம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய சபை வளரணுங்கிறதுக்காக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் உங்கள் அடிப்படை தேவைக்கு நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? இன்னும் பொருளாதார நெருக்கடி இருக்கா? சாப்பாடு, நல்ல சாப்பாடே சாப்பிட முடியலையா? சாப்பாட்டுக்காக ஊழியம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, ஊழியம் செஞ்சு பாருங்கள், சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஊழியம் செஞ்சால் சோறு கிடைக்குமா? இன்னும் சோத்துக்காக ஊழியம் செய்யலை, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சால் சோறு தானாக கிடைக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அனுபவத்தை சொல்லலாம். ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அவனுக்கு சந்திக்கப்படும். நீங்களோ பசியாக இருப்பீர்கள். உலகத்தில் எது பற்றாக்குறையாக இருக்குதோ அது எனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பற்றாக்குறையாக இராதபடி அவர்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். உலகம் பற்றாக்குறையாக இருக்கலாம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியம் செய்யாததுக்கு ஒரே காரணம், ஊழியத்தினுடைய மேன்மை தெரியலை. இன்னைக்கு நான் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து இந்த இடத்துல அப்படி காதில் ஒரு மைக்கை மாட்டிட்டு இந்த அளவுக்கு நின்று பேசுகிறேன்னா, என் படிப்பு இல்லை, என் குடும்ப பின்னணி இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரே காரணத்துக்காக தான் கர்த்தரை வைத்திருக்கிறேன். என் படிப்பு குறைவு, என் குடும்ப பின்னணி குறைவு, என் அந்தஸ்து குறைவு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் ஊழியம் செய்கிற ஒரே காரணம் தான். நீங்கள் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு? ஊழியம் என்றால் அடுத்த வீட்டு காரியம் இல்லை, நம்ம வீட்டு காரியம், தேவனுடைய வீட்டு காரியம். ஸோ உங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும்னா முதல்ல ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு. ஒரு கம்பெனியில் போய் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ஈரோப்பிளையெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு 5 யூரோ, 2 யூரோ, 10 யூரோன்னு சில கம்பெனிகளுக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க. டபுள் டியூட்டி. இப்போ ஈரோப்பிளையெல்லாம் ஒரு வேலை முடிஞ்சுமே அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. டபுள் டியூட்டி, 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு. ஸோ ஒரு உலகத்தில் சில பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து என்ன செய்வாங்க, 4 மணிக்கெலாம் எழுந்து பேப்பர் போடுற வேலை. நம்ம ஊரில் தான் ஆண்கள் சைக்கிளை வந்து தூக்கி போட்டுவாங்க, பெண்கள் எல்லாருமே போடுவாங்க. வாலிப பிள்ளை, 18 வயசு பிள்ளை, காலையில் 4 மணிக்கு எழுந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக பேப்பர் போடுவாங்க. அந்த 2 மணி நேரம் வேலை செய்யுங்க, அந்த பேப்பர் கடைக்காரன் அவங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பான். இது அவங்க பாக்கெட் மணி, படிப்புக்கு அதை செலவழிப்பாங்க. அப்படியா ஊழியம் செய்கிறார்கள் சில படிக்கிற பிள்ளைகள். சில சூப்பர் மார்க்கெட்டில் போய் அங்கே ஸ்டாக் டேக்கிங் எடுப்பது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்னென்ன எதை அதை அடுக்கி வைக்கணும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லி வந்துருவாங்க. ஒரு உலகத்துக்கு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த ஓனர் பணம் தர்றான்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செஞ்சா உங்களை சும்மா விடுவாரா? நம்ம கண்கள் இன்னும் திறக்கப்படலை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஏதோ பாஸ்ட் கூப்பிடுறாரு, பாஸ்டுக்காக போகணும், சிஸ்டு கூப்பிடுறாங்க, சிஸ்டுக்காக போகணும். நோ, இயேசுக்காக வந்தா உங்களுடைய அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். எனவே என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். அப்ப ஊழியக்காரனா யாரு? முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் மேல் அன்பு வைத்து அவருக்காக உண்மையாக வைராக்கியமாக அந்த ஊழியத்தில் பலனை காண வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ என் ஊழியக்காரர், சொல்லுங்க, குடிப்பார்கள். உடனே வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. ஹலோ, ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள்னா வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. இது எதை குறிக்கிறது? ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. குடிப்பார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை உண்டு, அத்தியாவசிய தேவை. ஒரு மனுஷன் சாப்பிடாம கூட இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாப்பாடு என்பது அடிப்படை தேவை, தண்ணி என்பது அத்தியாவசிய தேவை. நம்ம அவருடைய ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள் என்று சொன்னால் அத்தியாவசிய தேவை. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இது அடிப்படை தேவையா அத்தியாவசிய தேவையா? ஏன்னா அடிப்படை தேவைன்னு சொல்ல முடியாது, சில வருஷங்கள்ல அந்த பிள்ளை படிப்பை முடிச்சிடலாம். அடிப்படை தேவை என்பது ஒரு மனுஷனுடைய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது அடிப்படை தேவை. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு வரங்க, இந்த அடிப்படை தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். ஒரு குடும்பம் ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்த ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவர்கள் முழு நேர ஊழியத்தின் ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார்கள், சாப்பாட்டுக்கு வழியிருக்காரு, பிள்ளை பசியில் அழும், பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது, தண்ணியை சூடாக்கி அதை புட்டிப்பாலில் போட்டு பிள்ளைக்கு கொடுப்பாங்க, சர்க்கரை கலந்து, பிள்ளை துடிக்கும், தாய்ப்பாலும் இல்லை, புட்டிப்பால் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. சபை நடத்துகிறாங்க, 7 வருஷமா 2 பேரை தவிர சபைக்கு யாரும் கிடையாது. அந்த ஊழியக்காரை பார்த்து எல்லாரும் திட்டினாங்க, இருந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் ஊழியன்ட்டு வந்துட்டேன், இப்போ பாரு இவ்வளோ கஷ்டப்படுறேன். யாரும் 10 பைசா காணிக்க கொடுக்கல, ஆனால் 7 வருஷம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் வச்சு, ஆனால் நல்ல வல்லமையாக பிரசங்கம் பண்ணியிருப்பார் மனைவி பிள்ளைகளுக்கு. உலகத்தினுடைய பார்வையில் பைத்தியமாக தான் தெரிஞ்சு, அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாத மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் பின் நாட்கள் அந்த சபை வளர்ந்த வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கிற ஏசிய சபையாக இருந்தான், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, ஆண்டவர் அவங்களை பட்டினி போடணும். அவன் ஊழிய செஞ்சாங்க, கொஞ்ச நாள்ல கத்தர் பார்த்தாரு, தூக்கிட்டாரு கையில். இன்னைக்கு இந்த அப்போஸ்தல சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் சுந்தரமையா அவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர்கள் மூலம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அசம்பிளி சாவுகார் ஸ்தாபனத்துடைய கதையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, சரித்திரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். இன்னைக்கு இருக்கிற காலஞ்சென்ற பாஸ்டர் ஜெயராஜ் ஜெய அவர்கள், இன்றைக்கு கோவில்பட்டியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆதாம் துறை அவர்கள், கர்த்தருக்குள் மறித்து போன பாஸ்டர் கே சி ஆண்ட்ரூஸ் அவர்கள், பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவருடைய தகப்பனார் ஜோசப் அவர்கள், விக்டர் ஜோசப், இவங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் கண்ணீரோடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தபடியால் இன்றைக்கு அசம்பிளி சாவுகாட் பறந்து விரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊழியக்காரன் சொன்னால் எல்லா வசதிகளும் இருந்தால் நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாவிட்டாலும் நீ ஊழியம் செய்வாயானால் ஒரு குறையும் இல்லாமல் நடத்த என் தேவனால் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு போனா பைக் இருந்தா நல்லா இருக்கும், பைக்ல போய் என்ன செய்யலாம். ஹலோ, நான் ஊழியத்துக்கு வரும் போல நான் நடந்து போய் தான் ஊழியம் செஞ்சேன். இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ள ஊழியம் செய்யறேன், ஆரம்ப நாட்கள்ல ஒட்டஞ்சந்திரத்துல ஊழியம் செய்யும்போது கிராமங்களுக்கு போகும்போது பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள நடக்கணும், அது மாத்திரம் இல்ல, பாச்சலூருங்கிற கிராமத்துக்கு போகும்போது மலை ஏரியால போகும்போது ஒரு வீடை விசிட் பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும், பஸ் கிடையாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, ஏன்னா மலை பள்ளத்தாக்கு. ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடந்து களைத்து ஊழியம் செய்த பின்புதான் கர்த்தர் படிப்படியாக உயர்த்துகிறார். இல்லையா சொல்லுவோமா? எங்களுக்கு தேவைகள் உண்டா இல்லையா? என்னதான் ஆசீர்வாதாலும் இன்னும் என்ன செய்ய உண்டு? தேவைகள் உண்டு, இருக்கதான் செய்யுது, தேவைகள் இருக்கதான் செய்யுது. கர்த்தர் சோத்திரம் உண்டாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் அடிப்படை தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார், அத்தியாவசியமான தேவைகளை சந்திப்பார். அத்தியாவசியமானது திடீர்னு வந்துடும், ஆனால் தவிர்க்க முடியாது. திடீர்னு டாக்டர் போவீங்க, டாக்டர் சொல்லுவாரு ஆபரேஷன் பண்ணு இல்லையா, உடனே என்ன ஆகும், அவங்களுக்கு ரயில்வே ஆஸ்பத்திரி இருக்கு, பொழைச்சிக்கிட்டாங்க கேட்டீங்களா. ஆனால் ஆப்ரேஷனுங்கிறது எவ்வளோ வேதனை. சில உடனே ஆண்டவரே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, 50,000 ரூபா வாங்குறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியலையே. கர்த்தர் 50,000 கொடுக்க மாட்டார், அற்புத சுகத்தை கொடுப்பார். இல்லையே சொல்லுவோமா, ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட ஆண்டவரே ஆப்ரேஷன் இல்லாமல் சுகம் வேணும்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம மைண்டை மாற்றணும், மைண்டை மாற்றணும். 50,000 கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ஃபீஸை கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும், ஆண்டவரே இந்த ஆப்ரேஷனுக்கு 50,000 ஆகுங்கிறாங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் நீ அற்புதம் சுகம் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 25,000 நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணி பாருங்க, உங்கள் உடம்புல கத்தி விடாமல் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இந்த பொருத்தனையின் ஜபங்கள் எல்லாம் இல்லை, ஜனங்களுக்கு என்ன இல்லை, பொருத்தனை இல்லை, பொருத்தனையின் ஜபம் இல்லை. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், யார் எனக்கா புது காருக்கா என்ன செய்யாதீங்க, ஜபம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். 2 வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, காரை மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் வருது, கொஞ்சம் உள்ள துரு பிடிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு ஒப்பேத்துறதை விட புது கார் வாங்கிட்டான். இப்போ ஜெயசீலன் சொன்னேன், நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு புது கார் கொடுத்தாருன்னா ஓசியில் கொடுத்தாருன்னா என் காரை உங்களுக்கு ஓசியில் கொடுக்குறேன் ஜோம் பண்ணுங்கன்ட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனைனா, ஆண்டவர் எனக்கு ஒரு புது கார் ஓசியில் கொடுத்தா எங்கிட்ட இருக்க காரை நான் யாருக்காவது ஓசியில் கொடுத்து, இதான் பொருத்தனை. பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். இன்னும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா, அத்தியாவசிய தேவைகள் வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். எப்போ இது நடக்கும், ஊழியம் செய்யும் போது. முதலாவது என் ஜனங்கள் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், ரெண்டாவது குடிப்பார்கள். புசிப்பு என்பது அடிப்படை தேவை, குடி என்பது தண்ணி வந்து ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய, அது இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ரைட், இதுக்கு வித்தியாசமான அர்த்தத்தில் நம்ம கொடுத்துடக்கூடாது. மூன்றாவதாக என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். மூணாவது என்னது, சந்தோஷம் எப்போ வரும், ரொம்ப ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கிறீங்க. நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதியாக சமாதானம் இருந்தால் என்ன வரும், சந்தோஷம் வரும். அப்போ ஆண்டவர் என் ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும், வியாதி வேதனை போராட்டம் இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். யாருக்கு சொல்கிறாரு, நான் சத்தமாக சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஊழியம் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். இன்னொன்று நீங்கள் சொல்லுங்கள், முழு நேர ஊழியர் மட்டுமல்ல,

அங்க என்ன செய்யறாங்க, நடுராத்திரி பவுலுச்சிலாம் கர்த்தரை துதித்து பாடினாங்க. ஏன் இந்த வேதனைகள் அப்படி பாடல, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. எப்படி பாடினாங்க, சந்தோஷமா பாடினாங்க. வேதனை பாட்டு பாடல, சோக பாட்டு பாடல, சொந்த பாட்டையும் பாடல, கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு விக்கெட்டு வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. அப்ப உள்ளத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், அடித்தளத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். உலக மனுஷனுக்கு சினிமாவுக்கு போனானா மூணு மணி நேரம் பாக்குறதுல மேலோட்டமான சந்தோஷம், குடிக்கிறான போதை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நினைக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைக்கிற நேரத்தில் அடுத்தவன் பத்து பேர் வேதனை படுறான். ஆனா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம் உள்ளத்தின் ஆழத்துல கொடுத்திருக்கிறார். ஆனால் வெளியே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். நான்காவதாக என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள், அதாவது நினைச்ச ஒரு வெற்றி வாழ்க்கை. ஆமீன் சொல்லுவோமா? எப்ப கம்பீரம் வரும் சொல்லுங்க, எப்ப கம்பீரம் வரும்? ஒரு மனுஷன் தோல்வி அடையும் போதா, வெற்றி அடையும் போதா? வெற்றி அடையும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் தோற்றம்? ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கற்று வாழணும். எல்லாம் நீங்க கையிட்டு செய்கிற வியாபாரம் வெற்றியா முடியும், பிள்ளைங்க படிக்கிற படிப்பு வெற்றியா முடியும், நீங்க எடுத்திருக்கிற தொழில் வெற்றியா, எப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது. அப்ப மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், ஒரு கம்பீரம் வந்து வெற்றியிலே வருகிறது, ஆனந்த கழிப்பிலே வரக்கூடியது. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு கர்த்தருக்குனா பெரிய ஆழமான பிரசங்கம் எல்லாம் அல்ல. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல புசிப்பு அடிப்படை தேவையை சந்திக்கப்படும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா குடிப்பு அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படும், நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா கம்பீரம் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த எல்லாருமே ஒண்ணுமில்லாத நிலைமையில தான் அழைச்சார். இன்னைக்கு ஊழியம் செய்யும் எனக்கு அது இல்லை இது இல்லை, மோசே பேச தெரியாது, அவனை கூட்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைத்தார். மீதியான் பயந்தாங்க, எனக்கு தைரியமே கிடையாது, அவனை கொண்டு வந்து ஒரு மனுஷனை விரட்டுறது போல மீதியானியரை கர்த்தர் விரட்டினார். நம்ம இருக்கிற நிலைமையில ஆண்டவரை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஊழியம் செய்யறேன். இங்கே இங்கே பண்ற ஜபம் தொடர்ந்து நம்முடைய ஜபமா மாறும்னா வாழ்க்கையில மாற்ற வரும். தச்சுக்குள்ள மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு ஜபம் பண்ணிட்டு போயிட்டு அதை மறந்துடுறதுனாலதான் அநேகர் ஊழியம் செய்வது கிடையாது. ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்ச சிலாக்கி அமைன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு எனக்கு தெரியும், ஒரு மளிகை கடையில வர்ற ஜனங்களுக்கு பொட்டலம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வாலிப பையன், மளிகை கடையில பொட்டலம் போட்டு கொடுத்த வாலிப பையன், அந்த வாலிப பையன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். மளிகை கடையில் என்னதான் கூட்டம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை திருட்டுத்தனமா என்ன செய்வான், சர்ச்சுக்கு போறேன்ட்டு போயிடுவான். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த அந்த வாலிப தம்பி வாலிப வயசுல மளிகை கடையில வேலை பார்க்கும்போது ஆராதனையை விடல, சபை தான் முக்கியம், அந்த வைராக்கியத்துல போனான். வளர்ந்தான், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மளிகை கடையில பொட்டலம் போட்ட அந்த பையன் தான் இன்னைக்கு ஆவடியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய சபையினுடைய போதகர் பாச தாமஸ் ராஜன். அப்படின்னு சொல்லுவோமா? இன்னைக்கு நீ பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், கத்த நாளைக்கு ஒன்று பெரிய மனுஷனை மாற்ற முடியும். இந்த பொட்டலம் போடுறதே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு கூடாது. இல்லையே சொல்லுவோமா? ப்ரேஸ் சைக்கிளில் தண்ணி கேன் வீடுகளுக்கு போட்டு பல விதங்களில் ஜாமான்களை பட்டுவாடா பண்ண ஒரு வாலிப பையன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தான், கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். இந்த மளிகை கடை வீடு டோர் டெலிவரி பண்ணுறதெல்லாம் விட்டு வந்தான். இன்றைக்கி கர்த்தர் ஒரு ஊழியக்கார் நம்ம வில்லிவாக்க மண்டலத்துக்கு தலைமை போகிறது. அவர் யார்? பசு கலை தேவதாசன். அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு வாலிப பையன் வீட்டை விட்டு ஓடியாந்து ஹோட்டலில் டேபிள் தொடச்சிக்கிட்டு இருந்தான். யார் அது? நான் தான். அவனை கர்த்தர் ஊழியக்காரனா மாற்றணும். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத போல ஒரு பாக்கியம் கிடையாது. இன்னைக்கு பல நாடுகளுக்கு கொண்டு போறாரு, பல இடத்துல மரியாதையை கர்த்தர் வைக்கிறார்னா ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற ஒரே காரணம். தெய்வ பிள்ளையே, உனக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு. உன் பணத்தால் ஊழியம் செய், உன் ஜெபத்தால் ஊழியம் செய், உன் உடலால் ஊழியம் செய். மூன்று வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறான். இன்னைக்கு இருக்கிற ஜெப ஊழியத்தில் நீ கலந்துக்க, உன் பேர் வாசிக்காம இருக்கலாம், ஆனா போய் கலந்துக்க. எந்த குரூப்லயாவது போய் சேர்ந்து இன்னைக்கு இந்த முதல்ல உன்னுடைய ஊழியம், இதுவரைக்கும் நீ ஊழியத்துக்கே போகட்டா, இன்னைக்கு முதல் ஊழியம் ஜெப ஊழியமா இருக்கட்டும். இந்த ஜப ஊழியத்தில் நீ கலந்து கொள்வாயானால் நாலு முனைகளை நின்று ஓ ஹலேலூயா, அங்கே இருக்கிற எல்லைகளில் இருக்கிற எல்லா அசுத்த சக்திகளை துரத்தி ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள்.

என் ஊழியக்காரர் சந்தோஷமா இருப்பார்கள், என் ஊழியக்காரர் கம்பீரிப்பார்கள். சகோதரனை சகோதரிய, இந்த நான்கு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வேணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க. ஊழியங்கிறது உலகத்தின் பார்வையில கேவலமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உலகத்தினுடைய பார்வைக்கு நாங்க தொடச்சு போடுற ஒரு குப்பையை போல, அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் போலதான். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையை தொடச்சு தூக்கி போட்டாங்கன்னா அந்த பேப்பருக்கு வேல்யூ கிடையாது. உலகத்தை பொறுத்த அளவுக்கு ஊழியக்காரங்கிறவங்க குப்பை மாறி, ஆனா கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். உலகம் என்ன சொல்லுன்னு யோசிக்காத, உன்னை ரட்சித்த தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார் என்று யோசி. ஆண்டவர் சொல்றார், உலகம் சொல்லும் ஒரு மனுஷன் அழகான ஷூ போட்டு, அழகா நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு, நீட்டா அழகா வந்து காரில் இறங்கினா எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் என்னது சொல்லுவாரு, உனக்கு போடுறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் நடந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு உன் காலில் வீக்கமெல்லாம் வந்திருந்தா இந்த பாதங்கள் எவ்வளவு அழகான பாதங்கள் என்று சொன்னார். மலைகளின் மேல் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். தேவ பிள்ளைய, உலகம் பார்க்கிற பிரகாரமா ஊழியத்தை பார்க்காத, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க. உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் பொருளாதார நிலைமை மாறும், உன் அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் செய்தால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்களுக்கு வந்து சேரும். இதுக்காக நாங்கள் ஊழியம் செய்யலப்பா, பணத்துக்காகவோ சுகத்துக்காகவோ நாங்கள் ஊழியம் செய்யல. ஆனால் உண்மையில் இருக்கிற அன்பினாலே நாங்கள் ஊழியத்தை செய்யும் போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும் என்று நீ சொன்ன தயவுக்காக நன்றியோடு துதிக்கும். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கே ஆரம்பிக்க, இன்றைக்கே இந்த ஜப ஊழியத்தில் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்து செயல்படுத்த இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபிப்பார். இயேசுவின் நாமத்தில் இதாகும்.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வரம் வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின்னு சொல்றீங்க? ரெண்டு கரத ஜி மேஜர்

0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: அழுகாதீங்க. எங்க நீங்க அழுகாதீங்க, அம்மா தங்கச்சி அழுகாதீங்க.

0: நான் பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அத்தனுடைய ஆசீர்வாதம்.
1: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திர

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. போதகர் ஒருவரும் அவருடைய சபையை சேர்ந்த விசுவாசி ஒருவரும் ஒரு சபையிலே பிரசங்கிக்க பிரயாணம் செய்தனர். பிரசங்கித்த பின்பு மாலை நேரம் அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றனர். போதகருடன் சென்றவர் அந்த கடையில் இருந்த ஒரு பொம்மையை கண்டு அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி அதை தன் மகளுக்காக வாங்கி சென்றார். வீட்டுக்கு போய் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தன் மகளுக்கு கொடுத்தார். மறுநாள் காலை அந்த குழந்தையின் தாய் அந்த பொம்மையை பார்த்தபோது அது மீண்டும் சரி செய்ய முடியாதபடி பல துண்டுகளாக உடைந்து கிடந்தது. அந்த தாய் தன் குழந்தையிடம், இந்த பொம்மையை நீ ஏன் இவ்வாறு சுக்குநூறாக உடைத்து போட்டாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை, உடைத்தாலும் என்ன, என் அப்பா அதை மீண்டும் மாட்டி கொடுத்து விடுவார் என்றாள். ஆனால் அந்த குழந்தையின் தாயோ, இது சரி செய்யப்பட முடியாதபடி உடைந்து போனது, அப்பாவால் கூட அதை மாட்டித்தர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆனால் அந்த குழந்தையோ, அப்பா வந்து பொம்மையை மீண்டும் சரி செய்து கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே இருந்தாள். தகப்பன் வீட்டுக்கு வந்தவுடன் தாய் நடந்ததை கூறினாள். தன் மகள் தன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்த தகப்பன் போதகருக்கு போன் செய்தார். நடந்ததையெல்லாம் கூறினார். எனவே நான் நாளை அந்த கடைக்கு மீண்டும் சென்று ஒரு பொம்மையை என் மகளுக்கு வாங்கி வர வேண்டியுள்ளது, ஏனெனில் என் மகள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றார். ஆம்பிரியமானவர்களே, இதை போலவே நம் பரமத்தகப்பனும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒன்றை கேட்கும் போது நம்மை அவர் ஒருபோதும் மெட்கப்படுத்தவே மாட்டார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் தேவன் தங்களை அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்று நேபுகாத்நேச்சாரிடம் கூறினார்கள். எனவே நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று பகிரங்கமாக அனைவரிடமும் அறிக்கை செய்தார்கள். இவர்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்த தேவன், என் மீது நம்பிக்கையாயிருக்கும் என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு அக்கினி ஜுவாலையிலே உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் முடி கூட கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது நாம் நம்பிக்கையாயிருந்தால் அவர் நம்மை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை சில காரியங்களை குறித்து உங்கள் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கலாம், ஆனால் தேவன் அதை சரி செய்வார். ஆம், அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் தேவனை முழுவதுமாக நம்புவோம். அவரே நம்மை இம்மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வார்.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்களும் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மரமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவியின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தரோட உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியராகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பான காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோடோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகின்ற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசே தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையில் நின்றும் அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்து ராஜகுலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும் போது படைத்தலைவனாகிய மோவாப் ஏதோமில் உள்ள ஆண்மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 இருக்கும் போது ஆதாத்தும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் சில ஏதோமியரும் எகிப்துக்கு போக ஓடி போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையா இருந்தான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவின் இடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தய கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரீ ஆகிய தாப்பேனஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பெனேசின் சகோதரி ஆகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவனை தாய் பெனேஸ் பார்வோனின் வீட்டிலிருந்து வளர்த்தான். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான். தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய மோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுயதேசத்துக்கு போக விரும்புகின்றதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கின்றது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிட வேண்டும் என்றான். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை ஆண்டவர் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடே சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாக இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதோ ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரரும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருஹாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை.
அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையில் எடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதனுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது, யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியங்களை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகின்ற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புதிய சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோசையும், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கின்றவை செய்யவும், என் கட்டளைகளை என் நியாயங்களை கை கொள்ளவும், அவர்கள் என் வழியில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளை என் கட்டளைகளையும் கை கொண்டவனும் ஆகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையில் இருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கும் இந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கை கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளிலே நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கின்றதுண்டானால், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடை மட்டும் எகிப்திலே இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கின்றது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் சிதாக்களோடே நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தாலத்தில் ராஜாவானான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் பீஸ் புனிதா, என் தகப்பனார் பெயர் பழனி, என் தாயார் பெயர் வாசுகி. எனக்கு இரு சகோதரர்கள் உண்டு. சென்னை பட்டணத்தில் இருக்கிற அடையார் என்ற பகுதியில் தான் நாங்கள் சொந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறோம். என் தகப்பனார், என் தாய், என் இரு சகோதரர்கள், நாங்கள் மூவரும் அவர்களோடு கூட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பந்த உறவுகள் எல்லாருமே

இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். இந்து மார்க்கம் அநேகமாய் நாங்கள் போகிறது கோவில்களுக்கு தான். புரட்டாசி மாதமாக இருக்கட்டும், மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி, ஆடி மாத திருவிழாக்களிலும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் குடும்பமாக, உறவாக, சொந்தமாக, பந்தமாக எல்லாருமே நாங்கள் போவது வழக்கம். பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி என்று சொல்லி அந்த நாட்கள் வரும்பொழுது சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாமல் அப்போ நாங்கள் திருப்பதிக்கு போவோம். எல்லாரும் குடும்பமாக சொந்தமாக நாங்கள் கூடி செல்வோம். போகும்பொழுது கீழ் திருப்பதி மேல் திருப்பதி என்று சொல்லுவார்கள். அப்போ கீழ் திருப்பதிக்கு போகும்போது மேல் திருப்பதிக்கு போகணும். அப்போ பஸ்ஸில் போக மாட்டோம், நடந்தே தான் நாங்கள் போவோம். எல்லாருமே சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருமே நாங்கள் நடந்து தான் போவோம். அப்படியாக இந்து மார்க்கத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்த நாங்கள் ஒரு இந்து வைராக்கியமாக இருந்தோம். அநேக கோயில்களுக்கு செல்வது, ஸ்ரீ திருவதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன், புள்ளியார் கோவில், மார்கழி மாதம் 3 மணிக்கு எழுந்து போவது, இப்படியாக அநேகமாய் நாங்கள் அநேக கோவில்களுக்கு நாங்கள் செல்வது வழக்கம் உண்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பேன். இந்து தெய்வம்தான், இந்து கடவுள் தான் என்னோடய உயிர், என்னோடய பேச்சு என்று சொல்லி அப்படியாக அதிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பால் குடம் எடுப்பது, கங்கையில் திரட்டுவது, ஊர்கலம் போவது, இப்படியாக அநேக காரியங்களிலே நாங்கள் செல்வது உண்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் போவோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன் என்று சொன்னால், என் தகப்பனார் மிகவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தார். அதிகமாக குடிப்பார். சாப்பிட்றத விட 3 வேளையும் சரி, 24 மணி நேரமும் அவர் அதிகமாக குடிப்பார். குடிக்கிறது மாத்திரமல்ல, என் தாயாரை திட்டுவது, அடிப்பது, சண்டை போடுவது, எங்கள் அண்ணன்களையும் சரி என்னையும் சரி அடிப்பது, இது போன்ற காரியங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நாங்கள் இந்து பக்தியில் நாங்கள் அதை தொழுது கொள்வதில் ஒரு நாள் நாங்கள் விடவில்லை. எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் போய்கொண்டு தான் இருந்தோம். அதில் ரொம்ப நாங்கள் மூழ்கி போயிருந்தோம். அதுதான் எங்களுக்கு தெய்வம், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. செத்தாலும் சரி, அதில் தான் நம்ம சாக வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு வெறித்தனமான அந்த ஆவியில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை தான். எங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை விடவே மாட்டார். அவர் சென்னையில் கோடம்பாக்கின்ற பகுதியில் கவர்மெண்ட் ஷாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தார். மாதந்தோறும் சம்பளம் வாங்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் வாங்கி கொண்டு வருவார். எனக்கு சரி, என் தாயாருக்கும் சரி, என் சகோதரர்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே எல்லாவற்றையுமே அவர் வாங்கி கொண்டு வருவார். அதோடு கூட மது பாட்டில்கள் அநேகமாய் வரும். அதை குடித்துவிட்டு இரவு முழுவதும் எங்களை தூங்க விடாமல் கத்துவது, சண்டை போடுவது, இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கழித்து கொண்டிருந்தோம். மன நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அழுது கொண்டு, ஒரு தாயை அடிக்கும்பொழுது ஒரு உள்ளம் எவ்வளோவாக கஷ்டப்படும் என்று எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். அப்போ என் தகப்பனார் என் தாயை அடிக்கும்பொழுது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும், என் சகோதரர்கள் அழுவார்கள், நானும் கூட சேர்ந்து அழுவாப்பில, எனக்கு கருத்து தெரியாது. சின்ன வயதாக இருந்தபோது அடிக்கிறது மட்டும்தான் தெரியும், அப்பா அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் கடந்து போகும்பொழுது தான் என்ன செய்வது என்று தெரியாமல் போய் கொண்டு இருந்தோம். சரி, இருக்கிறத விட செத்து கூட போய் விடலாமே என்று கூட நாங்கள் நினச்சது உண்டு. ஆனாலும் வேறு வழி இல்லாமல், சரி இதுதான் வாழ்க்கை, வேறு என்ன செய்யறது என்று சொல்லி நாங்கள் அப்படியாக நாங்கள் போய் கொண்டு இருந்தோம். அப்படி போகிற வேலையில் தான் ஆண்டவராக இயேசு என் தகப்பனாருடைய சித்தி, அத்தை மகள், அதாவது தம்பியோடைய மனைவி, அவங்க மூலியமாக தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே நான் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க வந்து அநேகமாக ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இப்படி குடிக்கிறாரே, உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரே, என்ன செய்கிறது, இவ்வளோ தெய்வங்களை வணங்கி பார்த்தே, நானும் அதெல்லாம் வணங்கி தான் வந்து இன்றைக்கி வேணான்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நீயும் வந்து ஏற்றுக்கொள் மகளே என்று என்கிட்ட சொல்லும்பொழுது நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். எனக்கு என் இந்து கடவுள் தான் முக்கியம், எனக்கு இந்து கடவுள் மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு அவங்க நிச்சயம் எங்கள் அப்பா மாறுவார், எங்கள் இந்து கடவுள் ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ தெருவதியம்மன் நிச்சயம் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் போகிறதந்தால் போங்க, என்னாலாம் வர முடியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி நான் மறுதளிச்சிட்டேன். இப்படியாக தொடர்ந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் அதை நான் ஒரு நாளை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எப்படி அதில் போனால் பொட்டு எடுத்துரு, பூவை எடுத்துரு, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அதை விட அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் என்ன ஒரு தெய்வமோ, அதெல்லாம் ஒரு வெள்ளக்கார தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதை தட்டி கழிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைப்பேன் நான்,
பூ இல்லாமல் ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். எந்த பள்ளியாக இருக்கட்டும், எந்த விழாக்களாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பூ இல்லாமல் என்னால் போகவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபான்ற பணமும் சரி, 100 ரூபான்ற பணமும் சரி, அப்போ பெரிய பணம். 1997 அதெல்லாம் பெரிய பணம் தான். அப்போ எங்கள் அம்மா தினந்தோறும் எனக்கு பூ வாங்கி கொடுப்பாங்க. தினந்தோறும் நான் பூவை வச்சுட்டு கொண்டு போவேன். நிறைய ட்ரெஸ்ஸு, அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, நல்ல ஆகாரமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, என் தாயார் எல்லாவற்றையும் எனக்கு வாங்கி தருவாங்க. ஏன்னா நான் என் செல்ல மகள், ஒரே மகள் என்று சொல்லி அவங்க எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாமே செய்வாங்க, சாப்பிட்றதுலேருந்து சரி, போடுற உடையிலேருந்து சரி, செப்பல்லேருந்து எல்லாமே காஸ்ட்லியாக விலை உயர்ந்த பொருட்களாக தான் வாங்கி கொடுப்பாங்க என் தாயார். ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, அடிக்கிறது, மன நிம்மதி இல்லாமல், ஸ்கூலுக்கு போனால் தான் ஃப்ரெண்டுங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் தவிர, வீட்டுக்கு வந்தாலே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏண்டா வீட்டுக்கு வரேன்னு கூட எனக்கு தோணும். ஐயோ அப்படினா போயிடலாமா, பாட்டி வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை சொந்த பந்தம் வீட்டுக்கு ஓடிடலாமா, வீட்டுக்கு போனாலே அப்பா அடிப்பாரே, அம்மாவை அடிப்பாரே, திட்டுவாரே, சண்டை போடுவாரே, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டாரே, என்ன செய்யுதுன்னு சொல்லி மிகவும் கடினமாக இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுலேயே அந்த கஷ்டம்னா என்னன்றது அப்பா மூலயமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவும் அந்த குடிக்கிறதுனால, வேறு எந்த கஷ்டமும் இல்லை. சாப்பாட்டுக்கா, துணிமணிக்கா, மற்ற எதுக்குமே கஷ்டம் இல்லாமல் எங்கள் அம்மா எங்களை நல்லபடியாக வளர்த்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு நல்ல படித்த எஜுகேட்டு, எங்கள் அப்பாவும் நல்ல ஒரு படித்த எஜுகேட்டு தான். பார்த்திங்கன்னா அப்பா நல்லா கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு அந்த குடிப்பழக்கம் அதிகமாக ஆனதுனால அந்த வேலையே ராஜினாமா செஞ்சிட்டார். எழுதி கொடுத்துட்டார் அந்த வேலையை வேணான்னு சொல்லி. எழுதி கொடுத்து அங்கே கொடுத்த செட்டில்மெண்ட்டு எல்லா பணத்தையும் வாங்கி கொண்டு வந்து என் தாயார் இடத்துல, என் அம்மா இடத்துல அவர் தரவே இல்லை. அப்படியே கொண்டு போய் அவர் எங்கே குடிக்கிறாரோ, எங்கே மதுபானம் அருந்துகிறாரோ அந்த இடத்துல அந்த பணம் அத்தனையும் அந்த வீட்டில் கொடுத்துட்டார். அவங்க அந்த மதுபானத்தை விற்கிற அந்த சகோதரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெலாம் நகை எடுத்து போட்டு கொண்டாங்க. இவரை ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட்டின்னு போய் குடிக்கிறது, குடி வாங்கி கொடுக்குறது, இப்படியா அந்த பணங்கள் செலவானதை தவிர என் தாயார் இடத்துல 1 ரூபா கூட எங்கள் அப்பா கொடுக்கவே இல்லை. எங்கள் அம்மாவும் அதை பெருசாகவும் எடுத்துக்கல, கேட்கல. ஏன்னா அந்த நாட்களில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் கிடையாது, அந்த நாட்களில் அவ்வளோ ஒரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உலகம் தெரியாமல், விவரம் தெரியாமல் அவங்க வாழ்ந்த நாட்கள். எங்களுக்கும் அப்படியாகத்தான், சிறு வயது, கேட்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது, அவர் யாரும் கேட்க முடியாது, விட்டுருங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய சர்டிஃபிகேட், படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை எங்கள் அப்பா கிழித்து போட்டார். இவன் வேலைக்கு போகக்கூடாது, இவன் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கக்கூடாது, இப்படியே போகணும்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை கிழித்து போட்டார். தேடி கீடி பார்த்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் அவரே சொல்ல, நான் கிழித்து கொளுத்திட்டேன்னு சொல்லி. அம்மா மனசு ரொம்ப வருத்தி போனாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் தகப்பனார், எங்கள் அம்மாவுடைய தகப்பனார், அவர் ஒரு போலீஸ், நல்ல வாழ்ந்த குடும்பம், நல்ல வசதியான குடும்பம், அந்த குடும்பத்துலேருந்து தான் எங்கள் அப்பா இடத்துல வாக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பாவும் நல்லா தான் இருந்தார், ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அதிக பணங்கள் எல்லாவற்றையும் விட்டு செலவு செஞ்சு எங்கள் அம்மா போட்டு கொண்டு வந்த நகைகள், பாத்திரங்கள் எல்லாவற்றையும் விற்று அவர் குடித்தே அழித்து விட்டார். அதன் பிறகு என் பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் சித்திங்க, எங்கள் மாமாங்க அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி குடும்பத்தை அப்படியே நடத்துவாங்க. அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லி எப்படி அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரெடி பண்ணி அந்த குறைஞ்ச வேலை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் சொல்லிட்டு படிக்காதவங்களுக்கெல்லாம் முதியோர் மூலமாக சொல்லி கொடுக்குற ஒரு பாடத்திட்டத்தில் எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஷாப்பை அதை பெற்றுக்கொண்டாங்க. அந்த வேலையை செஞ்சு வாரத்தில் 3 நாள் 2 நாள் போய் அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு அதில் வர வருமானத்தை, அந்த சம்பளத்தை தான் கொண்டு தான் எங்கள் குடும்பத்தை எங்கள் அம்மா காப்பாற்றினாங்க, எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யலை. அவர் ஒரு அப்பாவாக தான் இருந்தாரே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ மற்ற காரியங்களும் எதுவுமே அவர் ஈடுபடலை. எல்லாமே என் தாயாரும் என் தாயார் குடும்பத்தார் சேர்ந்து தான் எங்கள் 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார்கள். சரி, 2-3 பிள்ளைகளை படிக்க வைக்க முடிய கஷ்டப்படுகிறாங்கன்னு சொல்லி தான் எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்க, என்னோடய பெரிய அண்ணாவை கூட்டி கொண்டு போய் அங்கே வளர்க்க ஆரம்பித்தாங்க. சிறிய அண்ணனும் நானும் மாத்திரம் தான் எங்கள் அம்மாவோடு எங்கள் அப்பாவோடு நாங்கள் வளர்ந்து வந்தோம். அப்படியே படிப்படியாக போச்சு. சரி, இன்றைக்கி மாறுவார், நாளைக்கு மாறுவார்ன்னு சொல்லி எவ்வளோ நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். அவர் மாறுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி எங்கள் அப்பா எப்படியாச்சுனா மாறிடுவாரா, நான் அளவு கூட குத்துறேன் நான் நாக்கில், நான் அளவு குத்துறேன் அப்படின்லாம் சொல்லிலாம் நான் பொருத்தனை பண்ணுவேன். பால் குடம் எடுக்கிறேன், 1 வாரம் சாப்பிடாமல் விரதமாக இருக்கிறேன் அப்படிலாம் இருந்தேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம்
முழுவதும் விரதம் விரதம் விரதம், கோயில்களை போய் படுக்கிறது, கோயிலை சுற்றுவது, அரச மரத்தை சுற்றுவது, என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா கோயில்களுக்கும் மார்கழி மாதம் ஆடி மாதம் என்று சொல்லி எல்லா கோயிலுக்கும் நான் போயும் ஒரு பலனும் இல்லை. எங்கள் வீட்டில் சண்டை தானே தவிர சந்தோஷமோ சமாதானமோ நிம்மதியோ எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் அம்மாவை அடிக்கிறது தான் அவரோட வேலையே. குடிச்சிட்டு வந்தாலே சண்டை போடுறது, அம்மாவை அடிக்கிறது, திட்டுறது, எங்களை அடிக்கிறது. அவரோட செப்பல் வெளியே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம். அவரோட செப்பல் வெளியே இருந்தாலே ஓடி விடுவோம். ஐயோ அப்பா இருக்கிறார், ஓடிடலாம் ஓடிடலான்னு சொல்லி நாங்கள் ஓடி மறைஞ்சு கொள்வோம். அப்படியாக பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் தான் அதிகமே தவிர சந்தோஷமாக இருந்த நாட்களே இல்லை. அப்போ நான் வணங்குகிற தெய்வங்கிட்டலாம் கேட்பேன், நான் இவ்வளோ இப்படிலாம் இருக்கிறேனே, இப்படிலாம் விரதம் இருக்கிறேனே, இப்படிலாம் நான் வந்து சாப்பிடாமல் கோயில் கோயிலாக சுற்றுறேனே, ஏன் எங்கள் அப்பா மாறக்கூடாதா, எங்கள் அப்பா அந்த குடிப்பழக்கத்தை விடக்கூடாதா, வேலையை விட்டுட்டாரு, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் அம்மா தானே எங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க காப்பாற்றுறாங்க, ஏன்னு சொல்லி நாங்கள் அழுது தான் மிச்சம். ஆனால் ஒரு பலனுமே இல்லை. அப்போ எங்கள் சித்தி மூலமாக தான் நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அவங்க சொன்ன மாத்திரத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் தெருக்களிலே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜெபக்கூட்டங்கள் நடக்கிறது உண்டு. அந்த நாட்களிலே அடிக்கடி திங்கள் முதல் ஞாயிறு வரை ஜெபக்கூட்டங்கள் நடக்கும். நான் கிண்டல் பண்ணுவேன், அல்ல இல்லையா கூட்டம் வந்துச்சுப்பா, டீக்காக பிஸ்கெட்டுக்காக வந்துட்டாங்கப்பா, இப்படி தான் நான் கிண்டல் பண்ணுவேன். அப்போ எங்கள் சித்தி என்னை கூப்பிட்டாங்க, வா ஜெபக்கூட்டத்துக்கு போகலாம், அங்கே போனால் உனக்கு சமாதானம் கிடைக்கும், நீ எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறையே, உங்கள் அப்பா இப்படி சண்டை போடுறாரு, நீ வா, உங்கள் அப்பா கண்டிப்பாக மாறுவார், ஆண்டவர் நல்லா சுகம் கொடுப்பார். அட போங்க சித்தி, ஆண் இவ்வளோ கோயிலுக்கு இவ்வளோ தெய்வங்களுக்கெல்லாம் நான் போனேன், அங்கே நடக்காத்தா உங்கள் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போங்க, எங்களுக்கு எங்கள் தெய்வம் போதும், இதுவே எங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறோமோ சாவரமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன். ஆனால் காலங்கள் போக போக என்னாச்சு, எனக்குள்ளே ஒரு மாறுதலான இருதயம் வந்தது. சரி போய் தான் பார்ப்போமே, இத்தனை தெய்வங்களை வணங்கிட்டோம், இதையும் வணங்கி பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லி போனேன். போகும்போது அங்கே எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க, பாடிக்கொண்டு இருந்தாங்க. இது எனக்கு புதுசாக இருந்தது, என்னடா இது இங்கே பாடுறாங்க, நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணுமே, அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பாதியிலே ஒரு நிமிஷம் வந்துடுவேன், சில டைம் ஃபுல் டைம் இருப்பேன், ஒரு சமயம் பாதியிலே வந்துடுவேன். இப்படி வரும்பொழுது என்ன ஆச்சு, அப்படியே நாட்கள் போச்சு. போக போக எனக்குள்ள ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், நிச்சயமாக உன் குடும்பம் மாறும், உன் சந்தோஷம் மாறும், நான் உன்னை கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன், அதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுறேன், நான் உன்னை எங்கேயோ நான் உன்னை கொண்டு போக போகிறேன், இன்றைக்கி அழுகைக்கெல்லாம் உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேச பேச எனக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் நகை போட்டால் சந்தோஷமா, இல்லை பூ வச்சா சந்தோஷமா, இல்லை நல்லா சாப்பிட்டா சந்தோஷமா, அதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சந்தோஷமே அது சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அந்த நாட்களிலே. அப்போ பார்த்தீங்கன்னா போக ஆரம்பித்தேன், ஜெபக்கூட்டங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்து திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். திருச்சபைக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா, வீட்டில் ஒரே சண்டை, என்ன அதெல்லாம் போய் போகிற, அதெல்லாம் என்ன தெய்வம், அதெல்லாம் வெள்ளக்காரங்க தெய்வம், அதெல்லாம் வெள்ளக்காரங்க குமுற தெய்வம், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் சொந்த பந்தம் பாட்டி மாமா சித்தி இவங்க எல்லாம் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெலாம் நீ போனீன்னா உன் காலை உடச்சிருவேன், கையை உடச்சிருவேன், அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, வீட்டில் இரு, கோவிலுக்கு போ, இந்து கோவிலுக்கு, அதை தவிர வேறு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, என்ன இது, நம்ம இதை தான் சரி வணங்கி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே, சரி இங்கேயாச்சுன்னா போய் பார்த்தா ஏதாச்சும் நடக்குமோ அப்படின்னு நினச்சா அதுவும் சரியாகலை. வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறது, அண்ணன் திட்டுறது, அண்ணன் அடிக்க வருது, அதுக்கெலாம் போகக்கூடாதுன்னு. எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், பார்க்கலாம் நமக்கு ஆண்டவர் இவ்வளோ நகை போட்டு பார்த்தோம், இவ்வளோ பூ வச்சு பார்த்தோம், இவ்வளோ விதவிதமாக ட்ரெஸ்லாம் பண்ணி பார்த்தோம், ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம், ஒரு நாள் போட்ட செபக்கூட்டத்தில் நமக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குதே, சரி போய் தான் பார்க்கலாம், இதை விட என்ன சந்தோஷம் கிடைக்குது, நம்ம அப்பா மாற மாட்டாரா. வீடு பார்த்தீங்கன்னா ஷீட் போட்ட வீடு தான், கான்கிரீட் வீடு கிடையாது, தளம் போட்ட வீடு இல்லை, தார் போட்ட சீட்டு போட்ட வீடு தான், அதனால் வீடெல்லாம் எப்படி இருக்குது, அதில் போனால் நல்லா ஆசீர்வாதமாக மாறிடுன்னு சொல்கிறாங்களே, சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் போக ஆரம்பித்தேன். அடிப்பாங்க, அடியும் வாங்குவேன், திட்டம் வாங்குவேன், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். சபைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக போக போக எனக்குள்ளே அநேக மாற்றங்களை எங்கள் வீட்டில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டேன், பேசினா சண்டை போடுவேன் தவிர சந்தோஷமாலாம் பேச மாட்டேன்.
யாருக்கும் ஒரு பொருளை கொடுக்க மாட்டேன். எந்த பொருளாகனா அது எனக்கு மாத்திரம்தான். யாரும் போடாத உடை ட்ரெஸ் எல்லாம் நான் மட்டும்தான் போடணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஈகோ, ஒரு பெருமை, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய காணப்பட்டது. அப்படி இருக்கப்படும் போது ஆண்டவருக்குள்ளே போக போக, ஆலயத்துக்கு போக போக, அவருக்குள்ளே போக போக என்ன ஆச்சுன்னா எனக்குள்ளே அநேக மாற்றங்கள் வந்தது. அநேக மாற்றங்கள் என் உள்ளே மாறினது, என் சிந்தை மாறினது, சுவாபம் மாறினது. இப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பூ இல்லாமல் இருக்கிறேன்னா பூவே வெறுக்க ஆரம்பித்தேன், பொட்டு இல்லாமல் இருக்கிறேன்னா பொட்டை வெறுக்க ஆரம்பித்தேன், எல்லாவற்றையும் வெறுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், அவருடைய பாதம் மட்டும் போதுன்னு அவரை பைத்தியமாக அவரை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் தான் என் நேசகுமாரன், அவர் தான் தெய்வம். நான் எத்தனையோ இந்து கடவுளை வணங்கிட்டேன், அதெல்லாம் நான் வணங்காத தெய்வம் அல்ல. எத்தனையோ வணங்கியும் ஒன்றுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட இலவசமான சுகம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பூரம் வாங்கிட்டு போனோம், தேங்காய் வாங்கிட்டு போனோம், பூ வாங்கிட்டு போனோம், இதெல்லாமே வாங்கிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. நீ வந்தால் போதும், உனக்கு நிச்சயம் நான் சுகம் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு செவியை சாய்த்து என்னோடய இருதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். நான் முதல் ரட்சிக்கப்பட்ட இடம் இயேசு அன்பர் ஆலயம், பெசன் நகர் ப்ளூ கிராஸில் அங்கே இருக்குது. அந்த ஆலயத்துக்கு தான் போக ஆரம்பித்தேன் சித்தியோடு. அப்படியே போக போக போக ஆண்டவரை பற்றி அநேகமாக தெரிந்து கொண்டேன், ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எப்படி என்று வேதத்தை அறிய ஆரம்பிச்சிட்டேன். பாடல்களை போட்டு போட்டு பாடி பாடி பாடி பாடி நல்லா பாட ஆரம்பித்தேன். ஆண்டருடைய சமூகத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, தெருக்களில் நடந்து போகும்போதும் சரி, எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இந்த அம்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த அம்மாவே போயிட்டாங்க பார்த்தியா, என்ன பணம் கொடுத்தாங்களா, என்ன நகை கொடுத்தாங்களா, துணி கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க, என்ன மாற்றினாங்கன்னு எல்லாம் என்னை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கெல்லாம் சோர்ந்து போகலை. எனக்கு ஏசி எனக்கு சுகம் கொடுத்தார். அதில் இல்லாத சந்தோஷம் எனக்கு கர்த்தருக்குள் வந்து சந்தோஷமாக நான் இருக்கிறேன். இருக்குதோ இல்லையோ ஆண்டவர் என்னை மன மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறார், அது போதும் எனக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் கிண்டல் பண்ணலாம், உங்கள் மத்தியில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு நாள் என்னை கண்டிப்பாக உயர்த்துவார். பார்த்தீங்கன்னா என்னை ராசி இல்லாதுன்னு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு, இந்த பொண்ணு இருந்தாலே குடும்பம் உருப்படாது அப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப மடங்கடிப்பாங்க. ஆனால் கர்த்தருக்குள் வந்து அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். என்னை ஒரு ஆசீர்வாத மகளாக அந்த குடும்பத்துக்கு மாற்றினார். அப்போ நான் சபைக்கு போக ஆரம்பித்தோடனே நிறைய திட்டுவாங்க, அது எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம் ஆண்டவர் தான் போதுன்னு. அவங்க திட்டினவங்க என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் போக போக அது எல்லாம் மறந்துட்டாங்க. சரி ஆண்டவருக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், என்ன பண்ணுறது, ஞானஸ்தானம் எடுக்கணுமே, வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களே அப்படின்னு அம்மா கிட்டே மட்டும் பக்குவமாக எடுத்து சொன்னேன். மா, நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நான் முழுமையாக என் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறேம்மா, சும்மா போகிறது ஒரு விருந்தாளி மாதிரி இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயோ யாருக்கும் சொல்ல வேணாம், எங்கள் அண்ணன் தம்பிக்கெலாம் சொன்னால் திட்டுவாங்க, எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் திட்டுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்கெலாம் தெரிஞ்சால் திட்டுவாங்க, அதனால் வேண்டாம், நான் மட்டும் உங்க கூட வரேன்னு சொல்லி என் கூட எங்கள் அம்மா மாத்திரம்தான் வந்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது எங்கள் அம்மா மாத்திரம் என் கூட வந்தாங்க. அப்போ நான் வெறுமையாக போனேன், ஐயோ என் கூட எங்கள் அம்மா மட்டும் வராங்களே, யாருமே வரலையேன்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராபோஜன கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அப்போது அநேக வாலிப பிள்ளைகள் என்னோடு கூட, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த 100 பிள்ளைகள் என்னோடு கூட வந்து நின்று எனக்கு போதகரோடு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்போது தான் என் பெயர் புனிதவல்லி என்ற பெயரை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பீஸ் புனிதான் எனக்கு பெயர் சுட்டப்பட்டது. ஒரு சமாதானம் இல்லாத இருந்த ஒரு புனிதாக ஆண்டவர் ஒரு பீஸ் புனிதாக, ஒரு சமாதான புனிதாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அப்போ நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசு அன்பர் ஆலயத்துக்கு சபைக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சித்தி அங்கே போகிறதில்ல, அங்கேருந்து அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ தனியாக எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எதிர் வீட்டில் இருக்கிற அபி, சுஜா, அமர்னா இவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் கல்வாரி கம்யூனிட்டி சபைக்கு போகிறோம், அது வந்துட்டு கஸ்தூரிபாய் நகரில் இருக்குது, கெனால் பேங்க் ரோடு கஸ்தூரிபாய் நகரில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம், நீ வரதந்தான் எங்களோடு வாங்க சொல்லும்பொழுது சரி நான் வரேன், நானும் சர்ச்சைக்கு போகாமல் தான் இருக்காங்க வரேன்னு சொல்லி அங்கே என்னை கூட்டி கொண்டு போனார்கள். அப்போ அங்கே எனக்கு புதுசாக தான் இருந்தது. போக ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக போக ஆரம்பித்தேன். நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப கூச்சப்படுவேன், மற்றவங்க மனுஷங்களை பார்த்து பேசுகிறதுக்கே கூச்சப்படுவேன், வெக்கப்படுவேன், யார் வீட்லேயும் போய் சீக்கிரத்தில் சாப்பிட மாட்டேன், யாராவது சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன், ரொம்ப கூச்சம்தான் நிறைய இருந்தது என்னோடய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த கூச்சமே இல்லாமல் இன்றைக்கி நல்லா எல்லாருக்கூடையும் பேசுகிற அளவுக்கு என்னை ஒரு ராசாத்தியாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார்.
அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஆரம்ப காலத்தில் சபைக்கு போகும்பொழுது என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ பயந்து பயந்து தான் போயிட்டு இருந்தேன். அப்போ போன காலத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் பயத்தெல்லாம் போக்கி என்னை ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் என்னை அழைத்தார். ஃபஸ்ட்டு ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம். அதை சந்தோஷத்தோடு அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வேன். எல்கேஜி யூகேஜி பிகினர் ப்ரைமரி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் நான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன், கல்வாரி கம்யூனிட்டி அடையார் திருச்சபையில். அப்போ எடுக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிது. அப்புறம் நான் சாமியில் வின்சன் சாமியில் பாஸ்டருக்கெலாம் நான் பண்ணுற அந்த சண்டே கிளாஸ் ரொம்ப பிடிச்சிது, நல்லா ஆராதனை பண்ணுவேன், நல்லா பாடுவேன். இதன் மூலமாக அவங்களுக்கு என் பாட்டெலாம் ரொம்ப பிடிச்சது. ஆண்டரை பற்றி அதிகமாக பாடும்பொழுது அப்போது ஒன் பை ஒன் பையாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அடுத்து தான் எனக்கு ஊழியம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பராமரிப்பில் குழு உபத்தலைவராக கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவராக கொடுத்தாங்க. அடுத்தது ஜோன் லீடர். இது மாதிரி ஸ்டெப் பையாக கொடுக்கும் பொழுது நான் ஆண்டோட ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கல்வாரி கம்யூனிட்டி திருச்சபையில் தான் சிஎஸ்எம்ஸ் கிளாஸ் பைபிள் காலேஜ், அப்போ அங்கே வீடியோ காலேஜி பைபிள் காலேஜ் துவங்கப்பட்டது. அதில் போய் நான் ஆர்வமாக நான் சேர்ந்து கொண்டேன். ஒரு நாள் கூட நான் ஆப்சண்ட் ஆக மாட்டேன், கரெக்டாக எல்லாத்துக்கும் போயிடுவேன். வீட்டில் திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி ஏன் இவ்வளோ லேட்டாக வர என்ன கேட்டாலும் சரி அது எல்லாத்தையும் நான் கேர் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் முக்கியம், ஆண்டோட ஊழியம் முக்கியம் சொல்லி என்ன பண்ணுவேன், நான் கரெக்டாக சபைக்கு வந்து அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அபி சுஜா அமர்னா நாங்கள் எல்லாமே அஞ்சரைக்கு கிளம்பி வந்துடுவோம் கெனல் பேங்க் ரோடு சர்ச்சுக்கு. வந்தபொழுது நாயெல்லாம் பின்னாடி ஓடி வரோம். அப்போ அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நாய் பின்னாடி வரோம், கடிக்க வரோம், எசப்பா எசப்பான்னு கத்திட்டே நாங்கள் போவோம். ஆனால் ஒரு காயம் கூட இல்லாமல் ஆண்டவர் எங்களை அற்புதமாக அங்கே கொண்டு போய் விடுவார். ஆறு மணிலேருந்து ஒரு சர்வீஸ், எட்டரை மணிக்கு ஒரு சர்வீஸ், பத்து மணிக்கு சர்வீஸ் என்று சொல்லி மூன்று நான்கு சர்வீஸ் நடக்கும். அதில் சண்டே கிளாஸ் எடுப்போம், அதில் சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஊழியங்கள் செய்வோம். சண்டே கிளாஸ் மீட்டிங், செல் லீடர் மீட்டிங், பைபிள் கிளாஸ் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சரை மணிக்கு வரேன்னா நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். வீட்டில் திட்டுவாங்க, பொம்பளை பொண்ணுன்னு கூட உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வர அப்படி இப்படி அண்ணன் திட்டுவான், அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க. எல்லாம் திட்டையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக படுத்துருவேன். ஒன்றும் நான் கூட கூடலாம் நான் பேச மாட்டேன். அப்போ நான் கூட கூட பேசும்பொழுது எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பேசுகிறாங்கன்னா நீ கூட கூடலாம் பேசக்கூடாது, நீ அமைதியாக இரு, ஒரு நாளைக்கு அவங்களே மாறுவாங்க, அவங்களே ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க, நீ பொறுமையை கடைப்பிடி, பொறுமை தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையெல்லாம் நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே போக ஆரம்பித்தேன் திங்கக்கிழமை பைபிள் கிளாஸு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படியே சர்ச்சு சர்ச்சின்னு போறியே, வீட்டில் கூட ஒரு வேலை செய்ய மாட்டேன்றியம்மா, என்ன தான் இதுன்னு கேட்கும்போது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்பொழுது சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல், எனக்கு சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். சமையல் செய்கிறது, ஸ்வீட் செய்கிறது, சிக்கன் நான்வெஜ் வெஜிடேரியெல்லாம் செய்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டி மூலமாக எங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிடச்சிது. சரி, என் ஃப்ரெண்டு மூலமாக கூப்பிட்டாங்க, சரி ஒன் இயர் கோச்சிங் போகலாம். அதில் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, டைலரிங், மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் குறிப்பு டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. ஒரு வருஷம் வரியான்னு கேட்டது, சரி வீட்டில் தானே இருக்கோம், வர அம்மா வர திட்டுறாங்க, சரி எதுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ரிங்கு போக ஆரம்பித்தோம். ஒன் இயர் போய் எல்லாவற்றையும் முடித்து சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தபோது சரி எங்கேயாச்சும் வேலைக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது வேலைக்கு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போயிட்டால் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, திங்கக்கிழமை பைபிள் கிளாஸ்க்கு போனோம். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த வந்த வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி நம்ம சபைக்கு போக முடியாது. பார்த்தீங்கன்னா அப்போது 2 ரூபா டிக்கெட்டு, 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா டிக்கெட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு சர்ச்சுக்கு. அப்போ அந்த 2 ரூபா கூட போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆட்டோவுக்கு அப்போ 30 ரூபா, இதெல்லாம் கேட்குறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட கஷ்டமாக இருக்கும். எப்படி கேட்குறது, அவங்க திட்டுவாங்களே, நம்ம எங்கேயும் போகாமல் சபைக்குன்னு போகிறோம், என்ன சொல்ல போகிறாங்களான்னு கொஞ்சம் பயந்து பயந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களே என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களத்துலேயே பேசி லேடி பெட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்போவே 2000 ரூபா. அந்த நாட்களில் 1997-98 பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்றது 2 லட்சம் மாதிரி, அவ்வளோ பெரிய பணம். ஆனால் எங்கள் அம்மா உள்ளத்துலேயே ஆண்டவர் பேசி நீ பஸ்ஸில் போகிறது கஷ்டப்படுற, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், லேடி பெட் சைக்கிள் வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே சந்தோஷம். அப்போ ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டார். அப்போ சின்ன சின்ன காரியங்கள் நான் கேட்காத முன்னாடி ஆண்டவர் எனக்கு செய்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் மேலே இன்னும் எனக்கு அதிகமான அன்பு பற்றுதல், அவர் மேலே ரொம்ப எனக்கு ஆசை அதிகமாச்சு. ஆண்டவர் மேலே, மனுஷன் மேலே ஆசை வைக்கிறத விட ஆண்டவர் மேலே அதிகம் ஆசை வைக்கும் போது, அவர் அதிகமாக நம்பும் போது ஆண்டவர் நமக்கு நிச்சயம் நன்மை செய்வார்னு அன்னிலேருந்து நான் அவரை கெட்டியமாக பிடிச்சு கொண்டேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் தான் என்னோடய ஃப்ரெண்டுங்களோட நாங்கள் சபைக்கு போகிறது, ஊழியத்துக்கு போகிறது, செல் மீட்டிங், பராமரிப்பு குழு செல்லு நடத்துறது, இந்த மாதிரி அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் மேலே அதிகமான பாசம் நேசம் வந்ததுனால கல்யாணமே பண்ணிக்க வேணாம், நமக்கு திருமணம்லாம் வேணாம், நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செஞ்சுட்டே நம்ம போகலாம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன சுகத்தை கண்டாங்க, அடியோதை வாங்கன்னு தான் மிச்சம், இந்த மாதிரி நம்மளும் திருமணம் பண்ணி கொண்டு போனால் இப்படி தான் கொடுமையை அனுபவிக்கணும், நமக்கு வர கணவனாரோ நம்ம அப்பா போல் ஒரு குடிகார மாதிரி தான் இருப்பார், அதனால் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஊழியம் மட்டும் போதுன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருக்காக லட்டு மினிஸ்ட்ரி சபையில் போய் ஊழியம் செய்கிறது, எய்ட்ஸ் மினிஸ்ட்ரி, கேன்சர் மினிஸ்ட்ரி சொல்லி ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கெலாம் நான் போக ஆரம்பித்தேன். ரூத்தக்கா கூட, பாஸ்டருடைய மகளோட ரூத்தக்காவோட போவேன், செசிலி அக்காவோட போவேன், மோனிகா இந்த மாதிரி ஊழியக்காரங்களோட ஊழியக்காரங்களோட நாங்கள் போய் நாங்கள் ஊழியம் செய்வோம், தெரு ஊழியம் செய்வோம், அதுக்கப்புறம் யூத் மீட்டிங், யூத் கேம்ப்பு இப்படிலாம் நிறைய போதகர் சார்லி பாஸ்டர் மூலியமாக தான் நான் உருவாக்கப்பட்டேன். அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். வின்சென்ட் சாமியல் பாஸ்டரும் போதகர் சார்லி பாஸ்டரும் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர்கள் இருவரும் தான் எனக்கு நிறைய காரியங்கள் ஊழியத்தை பற்றி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் ஊழியத்தில் எனக்கு அதிக பற்றுதல் இருந்ததுனால அந்த திருமணம் மேலே எந்த ஒரு தப்பான காரியத்து மேலே எனக்கு நோக்கம் போகலை, ஆண்டவர் மேலே மட்டும்தான் எனக்கு நோக்கமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று என் சொந்தத்து மூலமாக எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது, மாப்பிள்ளை வந்தாங்க. அப்போ வரப்படும் பொழுது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போது எங்கள் அண்ணி வந்து கூப்பிட்டாங்க, என்னை பெரிய அண்ணாவோட ஒய்ஃப் மனைவி வந்து கூப்பிட்டாங்க, நீ இப்பயாமா திருமணம் பண்ணிக்க போகிற, சும்மா வந்து நில்லு, உன்னை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணி நான் வரல, எனக்கு திருமணமெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசை பாசம் கிடையாது, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் மேலே ஏதாச்சும் படிக்க போகிறேன், எனக்கு இதுவே போதும், எனக்கு ஆண்டோட ஊழியமே போதும், எனக்கு இதெல்லாம் வேணும்னும்போது சும்மா வந்து நில்லுமான்னு சொன்னாங்க. சரின்ட்டு என்னை ரெடி பண்ணி கூட்டின்னு போய் நிறுத்தினாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண இந்து மாப்பிள்ள தான் வந்திருப்பாங்க நினச்சி தான் நான் பயந்துலாம் வேணான்ட்டேன், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் மாப்பிள்ள, ஒரு போதகர் மனவாளை தான் ஆண்டவர் எனக்கு அங்கே அமைச்சிருக்காரு. அப்போ பார்த்துட்டு பேசப்படும் பொழுது அவர் பெயர் செலோத்ராஜ், அவர் இந்து பெயர் கோவிந்தராஜ், ஞானசனம் எடுத்த பெயர் செலோத்ராஜ். அப்போ போதகர்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளே ஒரு காரியம் வந்தது, என்ன ஆண்டவரே ஒரு போதகர் அனுப்பிச்சிருக்கிறீங்க, சரி என்னவாக இருக்கும், சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சம்மந்தெல்லாம் சொல்லலை, சரி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, உனக்கு பிடிச்சிருக்காமான்னு, இல்லை நான் ஜோம் பண்ணோம், நான் 40 days ஜபத்தில் வச்சு நான் சொல்கிறேமான்னு சொல்லும்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார், என்ன ஆண்டவர் எனக்கு திருமணமே நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு இப்போவே அமைச்சிருக்கிறீங்களே என்ன செய்யுதுன்னு சொல்லும் பொழுது, இல்லை மகளே நான் உன்னை அனுப்புகிற இடம் வேறு. அப்புறம் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்குவோம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட, ஐயோ நான் கிராமத்துக்கெலாம் நான் போக மாட்டேன், எனக்கு கிராமனாலே பிடிக்காது, அங்கே சாணி தெளிக்க சொல்லுவாங்க, சாணி எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே பெருக சொல்லுவாங்க, அங்கே வேலைலாம் அதிகமாக இருக்கும், அதுவும் கிராமத்துலலாம் போய் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தோம், நான் அதனால் எப்போ போனேன்னா நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும் போனேன்னா நான் ஃபாரின் தான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது எல்லாம் சிரிப்பாங்க, என்ன இங்கே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்ருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கிராமம்தான். அப்போ என்ன ஆண்டவரே ஒரு கிராமத்துக்கு என்னை அனுப்புகிறீங்க, நான் கிராமமே வேணான்னு வெறுத்து, ஆனால் அந்த கிராமத்தில் தான் என்னை போகணுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் இவ்வளோ லைஃப் ஸ்டைலாக நான் சென்னை பட்டணத்தில் நான் வாழ்ந்துட்டு, அதுவும் பெசநகர் அடையார் அந்த மாதிரி பகுதியில் நான் வாழ்ந்துட்டு நான் எப்படி நான் கிராமத்துக்கு போக முடியும் ஆண்டவரே, என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது, இல்லை நீ போய் தான் ஆகணும், நீ அங்கே கண்டிப்பாக போகணும், அங்கே நான் உனக்கு ஒரு பெருத்த காரியம் வச்சுருக்கிறேன், அங்கே நீ போகிறது மூலமாக அநேக குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அநேகர் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் மாற போகிறாங்க, அதுக்கு தான் நான் உன்னை கர்ப்பத்தில் நான் தெரிஞ்சுக்கினேன், உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசும்பொழுது அவரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன். எனக்கு உனக்கு நான் கொடுத்துக்கிறது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு போதகனாக தான் நான் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் எதுக்கும் பயப்பட வேணாம், எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதுக்கப்புறம் போதகரிடத்துலாம் பேசி சரி பண்ணி, எவ்வளோ திருமணத்தில் எவ்வளோ பிரச்சனை, வேணாம் நீ போதகரெல்லாம் கட்டிக்க வேணாம், அவர் ஊழியத்துக்கு போயிடுவார்,
அவர் சாப்பிட்டு அவரோட வைத்து அவர் கழுவிப்பார். என் தங்கச்சி என்ன பண்ணும், எங்கள் அண்ணெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, என் சொந்த பந்தெல்லாம் ஒரே பொண்ணு நல்லபடியாக வளர்த்து இப்படி கிராமத்தில் கொடுக்கணுமா, ஒரு ஊழியக்காரர் கட்டி கொடுக்கணுமா, ஊழியக்காரர் கட்டி கொடுத்தா அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க, அவங்க சாப்பிட்றதே பெரிய விஷயம், இதில் வேறு என் தங்கச்சிக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, என் தங்கச்சி பட்னியாக தானே இருக்கும், அவர் ஊழியர் செய்ய போகிற இடத்துல அவர் சாப்பிட்ருவார், என் தங்கச்சி பட்னியாக தானே கிடைக்கும், அதெல்லாம் முடியாதுன்னு இவ்வளோ சண்டை போட்டாங்க. ஆனாலும் அந்த சண்டை மத்தியில் நான் அவரை தான் மனம் முடிப்பேன், நான் அவரை தான் கட்டிக்குவேன், ஆண்டவர் அவர் தான் எனக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரு, அதனால் யார் நீங்கள் என்ன எது சொன்னாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வைராக்கியமாக இருந்த திருமணமும் முடிந்தது. திருமணம் பண்ணி கொண்டு கொண்டு வந்து என்னை இந்த கிராமத்தில் செய்யூர் பட்டணத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் செய்யூரில் விளம்பூர் என்ற பகுதியில் என்னுடைய மாமியார் பெயர் முத்தம்மாள், என்னோட மாமனார் பெயர் ஏகாம்பரம், என் கணவனாருடைய சகோதரன் பெயர் ஏழுமலை, அவங்களுடைய மனைவி பேர் பத்மா, அவங்களுக்கு மூணு பெண் பிள்ளைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா என் கணவனாருக்கு ஒரே ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு மூன்று பிள்ளைகள், வேலாயுதம், விஜயன், கோபி, இந்த மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டு. பார்த்திங்கன்னா என்னுடைய கணவனாருடைய அக்கா மாமா இருவரும் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க காணாத போய் இறந்துட்டாங்க. அப்போ இந்த மூன்று பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக என் கணவனாரும் என் மாமியார் மாமனார் என் கணவனுடைய அண்ணன் அண்ணி இவங்க தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் வரும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் சின்னதாக தான் இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊழியத்தில் வரும்போது என் கணவனாருடைய வீடு ஓலை வீடு தான், பாத்ரூம் ஓலை பாத்ரூம் தான், அதெல்லாம் நான் பார்க்கல. அதெல்லாம் சொன்னாங்க எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் தளம் போட்ட வீட்டில் இருந்துட்டு அங்கே ஓலை வீட்டுக்கு போக போறியா, அங்கெல்லாம் ஓலை பாத்ரூம் தான், அங்கெல்லாம் ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது, ரொம்ப நீ போனால் கஷ்டப்படணுன்னு. அப்போ நான் சொன்ன பரவாயில்ல, ஆண்டோட ஊழியத்துக்காக போகும்போது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் எந்த கஷ்டன்ட்டு வா உங்ககிட்ட நான் வரமாட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்ககிட்ட நான் வந்து நான் நிற்க மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஆண்டுடைய சமூகத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணம் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு மாதம் போச்சு, ரெண்டு மாதம் போச்சு. பார்த்திங்கன்னா என் கணவனார் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், பாண்டிச்சேரியில் நியூமெரிக் பவர் சிஸ்டம் என்ற அந்த ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு மாதம் போச்சு, ரெண்டு மாதம் போச்சு, மூணு மாதம் போச்சு. எங்களுக்கு வந்து ஜனவரி 2001 ஜனவரி 17 தான் எங்களுடைய திருமணம் நடந்த நாள். அப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் பார்த்திங்கன்னா பீகாரில் நடந்து கொண்டு இருந்தது பிரான்ச் ஊழியங்கள், சபைகள். அப்போ அந்த ஊழியத்துக்கு ஒரு 15 பேர் போகணும் என்று சொல்லும் பொழுது எங்களையும் அழைத்தார்கள். அப்போ நானும் என் கணவனாரும் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். போகும்பொழுது வேலை லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. சரி பரவாயில்ல போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அந்த ஊழியத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வரும்பொழுது பாஸ்டருக்கு எங்களுடைய கணவனாருக்கு வேலை இல்லை. வேலை இல்லை சொன்னவுடனே நீ இது மாதிரி போயிட்ட 15-20 நாள் ஆயிடுத்து, அதனால் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவரும் வீட்டில் அப்படியே இருந்தார் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டம், அதுவும் இது கிராம ஊழியம், அப்போலாம் ஊழியமே இல் கிடையாது, அப்படியே வீடு வீடாக சந்திக்கிற ஒரு ஊழியமாக தான் இருந்தது. அப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கள் அம்மாவால் தான் எனக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா அம்மா அங்கேருந்து மாதத்துலேயோ இல்லை 2-3 மாதம் ரொட்டி வந்து கொடுத்துட்டு போவாங்க, அதை தவிர வேறு யாருமே எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போது ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம், ரேஷனில் போடுற 35 கிலோ 20 கிலோ அந்த அரிசியை வாங்கி தான் குடும்பமாக சாப்பிடுவோம். நான், என் கணவனார், என் கணவனாருடைய அம்மா, அப்பா, அக்கா, மூன்று பிள்ளைங்க, அண்ணன், அண்ணி, அண்ணன் பிள்ளைங்க என்று சொல்லி இவ்வளோ பேர் நாங்கள் சாப்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பால் பாக்கெட் வாங்கி காப்பி போட்டு குடிக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத வாலிப நாட்களிலே அம்மா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக காப்பி போட்டு வச்சுருவாங்க, ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருவாங்க, கேக்கு, பிஸ்கெட்டு, அது இது எங்கள் சித்திங்க அவங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிட்றதுக்கே முடியாது. அந்த மாதிரி இருந்துட்டு வந்த நான் கிராமத்தில் என்ன ஆச்சு, பால் காப்பி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஒரு கருப்பு காப்பி 50 பைசா அப்போ ஒரு பேக்கெட் கருப்பு பொடி காப்பித்தூள் 50 காசு கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை, இஞ்சி தட்டி போட்டு வெறும் தண்ணியாக குடிப்போம். அப்படிலாம் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவரை திருமணம் முடித்து கொண்டு வந்து நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம், அதுவும் ஆகாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், குழம்புக்கு கஷ்டமாக இருக்கும், மாங்காவை பறித்து அதை அரிஞ்சு மிளகா உப்பு போட்டு ஒரு சுடகஞ்சிக்கு குடிக்கிற மாதிரி குடிப்போம். இப்படிலாம் கஷ்டப்படும் போது ஒரு நாள் என் தாயார் வீட்டுக்கும் என் சொந்த பந்தத்துக்கும் நான் தெரிவிக்க மாட்டேன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னா அவர் என்னை கஷ்டப்படுத்தலை, ஊழியத்துக்காக வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தார் ஃபுல் டைம் ஊழியத்துக்காக. ஸோ ஊழியத்துக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளாக கஷ்டப்படலையே, கர்த்தருக்காக நம்ம கஷ்டப்படும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லி
நாங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டோம். ஐயோ, நான் சாப்பாடு இல்லையே, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பிள் இல்லையே, ஒரு திராட்சை இல்லைன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வருத்தப்படவே இல்லை. ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை விடாமல், ஆனால் என் கணவனாருக்கு அதிகமான விசுவாசம், ஆண்டவரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எதை செஞ்சாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் என்று. அதுவும் எனக்கு அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு டைம் ஜெபிக்கும் பொழுது, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஆண்டவர் அறிவிப்பார் மகளே. அப்போ அதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, வியாக்கணம் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு போதகரை தான் கண்டிப்பாக வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றது ஆண்டவர் எனக்கு முன்பதாகவே சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். அது நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது போக போக தான் என்னோடய வாழ்க்கையில் நான் அப்பியாசிக்க ஆரம்பித்தேன், அதை நான் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ ஊழியத்தில் வந்து நிறைய பாடுகள், தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது, தலைக்கு ஷாம்பு தேய்க்க முடியாது, துணி துவைக்கிற சோப்பை போட்டு தான் நான் தேய்ச்சி குளிப்பேன், இதனால் சாப்பிட முடியாது, ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், பழுதே நான் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இங்கே ஊழியத்தில் வந்து என் கணவனுடைய குடும்பத்தில் நான் பழுது சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் கணவனார் சொல்லுவார், நாங்கள்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றோமா, நீ என்ன நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுன்னு. இல்லைல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ நான் அதையே சாப்பிட்றேன். வாழ்விலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் எல்லாவற்றையும் உங்கள் கூட இருப்பேன்னு தானே நாங்கள் பொருத்தனை பண்ணி வரோம். அப்போ கண்டிப்பாக நான் உங்கள் கூட எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் கூடவே நான் சாப்பிட்றேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சந்தோஷமாக, எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நாங்கள் எங்களுடைய நாவுனால் ஆண்டவரை தப்பாகவே பேச மாட்டோம். எதை செஞ்சாலும் கர்த்தர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு செய்வார் என்று அந்த விசுவாசத்தோடு தான் எங்களோட ஊழியம் துவக்கப்பட்டது. 2000 என்னுடைய கணவனாரோட ஊழியம் வந்து 95-96 துவங்கப்பட்டது. அவர் என்னை திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு போதகராக தான் வந்தார். அதன் பிறகு அநேக மிஸ்பா ஊழியங்கள், அநேக கம்ப்யூட்டர் சென்டர்னு சொல்லி அநேகமாக செய்யூர் பட்டணத்தில் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம். அது சிறப்பாக போய் கொண்டிருந்தது. ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம்தான். பார்த்திங்கன்னா, எங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. என் மகள் பார்த்திங்கன்னா 3 பேருமே CBSE தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஊழியத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஃபீஸ் கட்ட முடியாது, பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க ஏன் வீட்டில் இருக்கிறாங்கன்னு. இல்லை, ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. எங்களால் கூட CBSE படிக்க வைக்க முடியல, ஆனால் எப்படி உங்கள் பிள்ளைங்களை 3 பேரும் CBSEல படிக்க வச்சிங்க? அது எல்லாமே ஆண்டோட கிருபை தான். எங்களுக்கு எந்த வெளிநாட்டு ஃபண்டோ எந்த உள்நாட்டு ஃபண்டோ இல்லை, கர்த்தரே எங்களுக்கு தயவு அனுப்பி அவரே ஊழியத்தின் பாதையில் எங்களை அற்புதமாக என் 3 பிள்ளைகள் CBSE மார்க் நவஜோதி வித்யாலயாவில் பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மகள் வந்து வெங்கடேஸ்வர போரூரில் ஹோமியோபதி காலேஜ் படித்து கொண்டிருக்கிறாள். இன்னும் 2 பிள்ளைகள் மருத்துவமனைக்காக படிக்க போகிறாங்க. ஆனபடி அந்த ஊழியத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக துன்பங்கள். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பிறந்து வளரும் பொழுது அவங்களுக்கு குடிக்க காப்பி கூட கிடையாது, கருப்பு காப்பி தான் சொம்பு புள்ளாக போட்டு வச்சுருவேன், டைகர் பிஸ்கட் 3 ரூபா, அதை வச்சுட்டோன்னா அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க, அவங்களே எழுந்து தொட்டு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, ரவை வாங்கி அதை செஞ்சு அதை ஊட்டி விடுவேன், நெஸ்டம் வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு நல்ல கறி மீன் பிரியாணின்னு எதுவுமே வாங்கி தர முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்த்தர் எங்களை அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ ஆசீர்வாதமாக இன்றைக்கி அநேகருக்கு கொடுக்கும்படியாக, அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக இன்றைக்கி இந்த ஊழியம் இவ்வளோ சிறப்பாக போய் கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பட்ட கஷ்டம், கண்ணீர். எதுவுமே நம்ம வந்து கஷ்டப்படாமல் பெற முடியாது. எப்படி நம்ம LKGலேருந்து +2 காலேஜ் மேல் படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்து போகிறோமோ, அதை காட்டிலும் ஆண்டோட ஊழியத்தில், ஊழியத்தின் பாதையில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் என் கணவனார் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த ஊழியத்தில், இவ்வளோ பாடு இருக்குதுன்னு ஒரு நாள் அவரை விட்டுட்டு நான் போகவே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அவரோடு கூட இருந்து இது வரைக்கும் அவருக்கு ஒரு துணையாக நின்று அவங்க அக்கா பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை படிக்க வச்சு, ஒருத்தர் டாக்டர் படிச்சிருக்காரு, ஒருத்தர் வேன் ஓட்டுறாரு, ஒருத்தர் TVS கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த 3 பிள்ளைங்களுக்கு திருமணம் முடித்து அவங்கவுங்கள செட்டில் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே ஒரு லெவலில் இருக்கிறாங்க. பாஸ்டருடைய அண்ணனும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்க. இப்படியாக எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் எல்லாரும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அன்றைக்கே நான் மறித்து போயிருக்க வேண்டிய ஆண்டவர் என்னை மறிக்காதபடிக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆண்டவர் நான் அனுப்புறமா அந்த தேசத்துக்கு நீ போ, அந்த கிராமத்துக்கு போன்னு. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பே கிடையாதுங்க, எங்கே பார்த்தாலும் சாராயம் தான், சுண்டக்கஞ்சி சாராயம். சாராயம் அப்படியே அவங்க காசு வாங்க,
பாணியை வைத்து கொண்டு காசு வாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, சாராயினா என்னென்னே தெரியாது. ஆனால் அந்த கிராமத்துக்கு திருமணம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாராயை விற்கிறது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் கட்டில் இருந்தாங்க. அந்த சாராயை கட்டுகளில் இருக்கும் பொழுது போலீஸ் வரும்போதெல்லாம் பயந்து பயந்து ஓடிடுவாங்க, பயந்து பயந்து ஓடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டாங்க, ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட அதான் நினச்சேன். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செய்யூர் இந்த முதலியார் கிராமத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. அது எதற்காகனா இன்றைக்கி அநேக ஜனங்கள் கட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மந்திரம், சூனியம், குழந்தை இல்லாமல், திருமணமாகாமல், ஆசீர்வாதம் இல்லாமல். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து ஊழியத்தில் ஒரு வீடு கூட கள்ளி வீடு கிடையாதுங்க, எல்லாம் கூரை வீடு. அந்த கூரை வீடு நிமிந்தே போக முடியாது, குனிஞ்சு தான் போகணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு குனிஞ்சு போவோம். அப்படியாக இருந்த வீடெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே இன்றைக்கி கல் வீடு, மாடி வீடாக தான் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அந்த எல்லா கல் வியாபாரிகள், சாராய வியாபாரிகள், சுண்டக்கஞ்சி வியாபாரிகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் சிறப்பாக மாற்றிவிட்டார். எல்லாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி ஆலயத்துக்கு வராங்க, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா பிள்ளைங்க படித்து சென்னை பட்டணத்தில் வேலை செய்கிறாங்க, இன்றைக்கி திருமணம் முடிக்கிறாங்க. எத்தனையோ பேர் 10 வருஷம் 20 வருஷம் திருமணம் ஆகாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்ம கல்வாரி சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் எல்லா சுகத்தையும் கொடுத்து அவங்கள அற்புதமாக நடத்துகிறாரு. நாங்கள் ஒரு கிலோ கடை அரிசி வாங்கி சாப்பிட முடியாத இருந்த இன்றைக்கி எங்களை ஆண்டவர் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்க எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இன்னும் எங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவை எங்களை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து எங்களை நடத்துகிறார். நாங்கள் எந்த மனுஷனும் நோக்கி பார்க்க மாட்டோம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு தான் நாங்கள் கேட்போம். எங்கள் பிள்ளைங்க எங்கள் கிட்டே வந்து என்ன கேட்டாலும் சரி, என்னுடைய கணவனார் சொல்கிறது ஒரே பதில் தான், ஜோம் மண்ணு, நீ ஜோம் மண்ணு ஆண்டிடத்தில் கேளு, அவர் உனக்கு செய்வார்னு. எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் நாங்கள் இப்போ ஊழியத்தின் பாதையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது கறி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஐயோ, ஆட்டுக்கறி சாப்பிட முடியலையே, சிக்கன் கோழிக்கறி சாப்பிட முடியலன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் திடீர்னு ஒரு விசுவாசி அனுப்புவார். எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த கிரேவிக்கு வேண்டிய எல்லா பதார்த்தங்கள், எல்லா பொருட்கள், பால் பாக்கெட்டு, மிளகாத்தூள்னு சொல்லி எல்லாமே ஆண்டவர் மிகுதியாக கொடுத்து எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அதெல்லாம் மறக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் யார்கிட்டையும் இப்போ கையேந்தாதபடிக்கு எங்களை அற்புதமாய் அதிசயமாக அந்த ஊழியத்தில் பட்ட கண்ணீர், வேதனை, துக்கம். நான் வந்து இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 20, 21, 22 வருஷம் ஊழியங்கள் அவரோடு கூட அநேக பசி, பட்டினி, வேதனை, கண்ணீர், துக்கம், துன்பம் இதை தாங்க நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஊழியத்தில் எவ்வளோ நான் அனுபவிக்கணுமோ அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள். நான் வரும்போது கூரை வீடு தான், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நல்ல சீட் போட்ட வீட்டை ஆண்டவர் எனக்கு அற்புதமாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக வளரணும். எங்கள் ஊழியங்கள் ஒடிசாவில் நடந்து கொண்டு இருக்கிறது, எர்ணச்சித்தி, முதலியார் குப்பம், ஓதியூர் என்று சொல்லி அநேக கிராமத்திலேருந்து அநேக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கி சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் காயப்பட்டு இன்றைக்கி கதறிக்கொண்டு வேதனையோடு வருகிற மக்கள் எல்லாரும் சந்தோஷ சமாதானமாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானும் எங்கள் போதகருமா இருவரும் ஆண்டவருக்கு முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று இரவு பகல் தூங்காமல் ஓடி ஓடி ஆண்டவருக்காக உழைத்து மத்தியில் தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதிபலன் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊழியம் சிறப்பாக போய் கொண்டிருந்தது. ஊழியத்தில் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், துக்கங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரோட ஊழியந்தான் முக்கியம் என்று சொல்லி நானும் என் கணவனாரும் இரவு பகல் என்று பாராமல் இருவரும் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்வோம். எங்கே போனாலும் இருவரும் ஒன்றாக தான் இணைந்து போவோம். அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்வது, பேய்களை துரத்துவது, மந்திரங்களை, சூனியங்களை எல்லாவற்றையும் கட்டி செபிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்பட்டார். அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் இனத்தார் அந்நியர்கள் யாவரும் வந்து சுகம் பெற்று கடந்து போனார்கள். இந்த ஊழியத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் சிறப்பாக வளர வேண்டும். இது இந்த சாட்சி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஓடும்பொழுது அவரே எங்களுக்கு காரியங்கள் வாய்க்க செய்வார். ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். என் மகள், பெரிய மகள் ஸ்டெல்லா மேரி, பிளஸ் டூ படிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது ஆல் டிக்கெட் கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 20,000 பணம் நான் கட்டணும். 20,000 கட்டலைனா, பேலன்ஸ் ஃபீஸ் 20,000 கட்டலைனா ஆல் டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்வதென்று ஒரே புலம்பல் எனக்கும் என்னுடைய கணவனாருக்கும். சரி, ஆண்டவர் செய்வார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஜபம், இரவு ஜபம். அப்போ நான் போய் ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்துட்டேன், என்ன செய்கிறது, மறுநாள் கட்டலைனா ஆல் டிக்கெட் தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா திடீர்னு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார்.
இவ்வளோ நாள் நான் வழி நடத்துகிறேனே, இதை நான் செய்ய மாட்டேன்னா நீ எழுந்துரு, போய் சாப்பிட்டு போய் ப்ரேயரை நடத்து, நான் உனக்கு எல்லா அனுகூலமாக செய்வேன். ஆண்டு என்னோட பேசின உடனே அட்டன் டைமில் எழுந்து நான் கிளம்பி ரெடியாகி தட்டில் சாதத்தை போட்டு சாப்பிட போகிற திடீர்னு ஒரு ஃபோன் கால் என் கணவனாருக்கு. என் கணவனுடைய பெயரை சொல்லி உன்னோட அக்கௌண்டில் 20,000 போட்டுட்டேன், நீ அதை எடுத்து உன்னோட மகளுக்கு பீஸ் கட்டு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இன்றைக்கி என்ன செய்வதுன்னே தெரியல. ஜஸ்ட்டு ஆண்டவர் ஒரே நிமிஷம் ஒரே நொடியில் இவ்வளோ பெரிய அற்புதமாக, ஆண்டவரே இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை என்பதே விசுவாசம் தாங்க. பேங்க் பேலன்ஸோ இல்லை கையில் வைத்து கொண்டோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அனுதினமும் அவரே பரலோகத்திலிருந்து தேவ தூதரின் மூலமாக எங்களை சந்தித்து வழிநடத்துவார். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பத்தில் காலத்திலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் அது அதன் காலத்தில் எங்களுக்கு அற்புதமாக கரெக்டாக செய்கிறாரு. நாங்கள் எதை கேட்குறோமோ அதை அட் அ டைம் ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கு காரணம் ஆண்டவருக்கு நாங்கள், நானும் என் கணவரும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு உண்மையாக நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவருக்காக எதற்காக பாடுபடுகிறோம், எதற்காக கஷ்டப்படுகிறோம், ஆண்டவருக்காக தானே. அவர் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி நாங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் அடையாளம் செய்வார். ஆண்டவர் தாமே உங்களையும் எங்களையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா அமையணும்னா நாம ஒரு விஷயத்த ஒழுங்கா கடைப்பிடிச்சா போதும். அது என்னன்னா அதிகாலையில எழும்புறது. ஏர்லி வேக்கிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் நல்லா போஷிச்சு பராமரிக்கணும்னா அதிகாலையில எழும்புறது தான் ஒரே வழி. நாம காலையில 8 மணிக்கோ அல்லது அதுக்கப்புறமோ எழும்புறோம்னு வச்சுக்கிடுவோம், அந்த நாள் முழுசும் நாம தீயணைப்பு படையினர் மாதிரி தான் பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கும். ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், பைபிள் வாசி ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, அவசர அவசரமா வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்கேயும் நம்முடைய வேலையை நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. ஒரு டம்ளரை கற்பனை செஞ்சு பாருங்க, அது காலியா இருந்தா மற்ற டம்ளர்கள்ல எதையும் ஊற்ற முடியாது. நாம அதிகாலையில எழும்பினோம்னா பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணி நம்ம ஆன்மாவையும் அன்றாட செய்திகளை வாசிச்சு நம்ம மனசையும் உடற்பயிற்சி செஞ்சு நம்முடைய உடலையும் போஷிச்சு நிரப்புறோம். அப்புறம் நாம நம்முடைய வேலைக்கு இப்படி நிறைஞ்ச டம்ளர் மாதிரி போனோம்னா மற்றவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும், சிறப்பா வேலை செய்ய முடியும். நம்ம டம்ளர்ல இருந்து நம்ம ஊத்திக்கிட்டே இருப்போம், பயனுள்ள காரியங்களை சிறப்பா செய்வோம், மற்றவங்களுக்கு உதவியா இருப்போம். நம்முடைய துணையோடும் குழந்தைகளோடும் தாய் தந்தையோடும் நண்பர்களோடும் அதிக நேரம் செலவழிப்போம், களைப்படைய மாட்டோம், உற்சாகமா இருப்போம். ஏன்னா நம்முடைய டம்ளர் தான் நிரம்பி வழியுதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணும் ஒன்னா இருக்கிறது மாதிரி மனிதர்களும் உடல், மனம், ஆன்மான்னு மூணு பாகங்களா உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூணையும் பரிசுத்தமா வச்சுக்கிறது நம்முடைய கடமை. ஆனா இதை நம்மளால செய்ய முடியாது, ஆண்டவராலதான் செய்ய முடியும். அதுக்காகத்தான் அதிகாலையில எழும்பி அவரை தேடணும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கேட்காமலே தருவார் தேவன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் வசனம் வாசிக்கிறோம். மற்ற ஏழில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போது நாம் கேட்டால் தான் கிடைக்கும், தட்டுனா தான் திறக்கும், தேடினா தான் கண்டுபிடிப்போம். சில காரியங்களை கண்டடைய வேண்டுமென்றால் தேடுகிற ஒரு மனநிலை நமக்கு அவசியம். அதுபோல் நம்ம தட்டுவதன் வாயிலாக நமக்கு திறக்கப்படுகிற சூழலை காண முடியும். பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம அதை கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் கேட்டால் மட்டும்தான் தருவாரா, தட்டினா மட்டும்தான் திறப்பாரா, தேடினா மட்டும்தான் கண்டடி வைப்பாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சில நேரத்தில் நாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா தான் திறக்கிறாங்க, செலவில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி திறந்து வைக்கிறாங்கள, அது அவங்கவுங்க இருக்கிற மூடை பொறுத்தது. தானே சில நேரத்தில் என்ன ஆகிடுது, தூரத்தில் வரும்பொழுது என்னுடைய தந்தையெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே தெரியும், அவர் காலையில் வெளியே எழுந்து ஒரு டீ கடைக்கு சொல்லுவார். ஆனால் அவர் போகிறதும் தெரியும் வருகிறதும் தெரியும். அவர் வந்து ஒரு விதமாக ஒரு இருமல் ஒன்று அவ்வப்பொழுது என்ன செய்வார், வெளிப்படுத்துவார் அந்த காலத்து முறைப்படி. அதை வச்சே என்ன செஞ்சலாம், அவர் வீட்டு பக்கம் வந்ததையும் கண்டுபிடிச்சிக்கலாம், தூரமாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் வந்து கேட்கின்றதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகிறோம். நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெறணும், தட்டியும் கதவு திறக்கிறத அனுபவங்களை பெறணும். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே கேட்டால் தான் தருவார், கேட்கலைன்னா தரமாட்டார், தட்டினா தான் திறப்பார், இல்லைன்னா சைலண்டாக உட்காந்துருப்பார், ரொம்ப நம்ம அங்கங்கே தேடி அலைந்தால் தான் கடைசியில் வந்து கண்டுபிடிக்க விடுவார் அப்படியும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு கேட்காமலும் ஹீ இஸ் கிவிங் எஸ் ஸோ மெனி பிளஸ்ஸிங்ஸ். அதை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம், அது நல்ல அனுபவம் தான். ஆனால் கேட்காமலே பெறுகின்ற அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐயோ நான் கேட்காமல் விட்டாதனால தான் கிடைக்காமல் போச்சுது அப்படிங்கிற வருத்தம் நமக்கு போகும். சரி, கேட்கின்ற பொழுது அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. கேட்கறதுனால மட்டும் நிறைய பேர் பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்துக்கிட்டு அதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்குவாங்க. கேளுங்கள் தரப்படும், நம்ம எவ்வளோ கேட்குறோம் கிடைக்கல, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிகிட்டே இருக்கிறோம் கிடைக்கல. ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு ஆலோசனை, அதே நேரத்தில் யார் கேட்டால் கிடைக்குங்கிற விதியும் வேறு இருக்குது. அப்படி தானே, கேட்டதுனால உடனே ஆண்டர் கொடுத்துருவார் அப்படி நம்ம ஒரு விதிக்குள்ளே அவரை உட்படுத்த முடியாது. நீர் தானே கேளுங்கள்னு சொல்லி நான் கேட்குறேன், இல்லை அவர் வந்து இந்த வசனத்தை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், கேட்டால் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் கொடுத்துறேன், இல்லை அவர் வேற நிறைய சொல்லியிருக்கிறதுனால நாம் இதையும் தெரிஞ்சிருக்கணும், அதையும் என்ன செய்யணும், அதனால தான் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போது யோவான் 15:7 வாசிக்கும் பொழுது கேட்குறவங்க எல்லாருக்கும் கிடச்சிருமா, தட்டுற எல்லாருக்கும் திறந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு வேறொரு பதில் இருக்கு பாருங்கள். யோவான் 15:7,
2: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: யார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரோ அவர் தான் இங்கேயும் சொல்கிறார், என்னது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும், நான் உங்களிலும் என்னுடைய வார்த்தையில் உங்களிலும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் கெட். அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நாம் ஆண்டவரோடு இருக்கணும், அதனுடைய விளைவாக கேட்கணும். கேட்கின்ற ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு கேட்குறேன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது கிடைக்காது. அப்போது இன்னும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னோட இருக்கணும், நீ என்னோட இருக்கணும், என் வார்த்தை உன்னோட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். யாக்கோப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், இந்த யாக்கோப் நிருபமே படிக்கிறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார் என்னமோ தெரில, அது வந்து ரொம்ப அட்வைசபிள்னு சொல்ல முடியாது, பைபிளில் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் அப்படி நம்ம நினைப்போம். ஒருவேளை இந்த காலத்தில் யாக்கோபு அந்த நிருபத்தை இல்லைன்னா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி தானே, ஏன்னா நான் இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ண நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓப்பனாக அடிப்பார் விபச்சாரர்களை விபச்சாரிகளை அப்படின்ட்டு. அப்போ நாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணி கொஞ்சம் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்க போகிறத சொல்லுவீங்கள்ல. சரி, அதனால தான் இப்போ நம்ம அங்கே டீப்பாக போக வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவார். வாசிங்கள் யாக்கோபு 4:3.
2: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்றே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
1: அப்போ விண்ணப்பம் பண்ணுறோம், விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்குறோம், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ யாக்கோபு என்ன சொல்ல, நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய விண்ணப்பம் பண்ணுறீங்க, நிறைய மன்றாடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னா, எப்படி கேட்குறீங்க? உங்கள் இச்சையை அப்படி நடத்தோம்னா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க ஒழிய, இது ஆண்டவுடைய பார்வையில் தகுதியானதாக தகுதியற்ற தான் என்ன செய்யலை பார்க்கலை. நாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தகுதியாக இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவை அவசியங்கிற மாதிரி, ஆனால் ஆண்டவுடைய பார்வை தகாததாக இருக்கும். தகாததாக இருக்கிறதால ரொம்ப தப்பாக தோன்றும் என்று சொல்ல முடியாது இல்லையா. சில விஷயங்கள் ஆண்டவுடைய பார்வை தகுதியாக இருக்காது. அதனால் நம்ம சரியானதை கேட்குறோமோ தப்பானதாக கேட்குறோங்கிறதுல தகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி. அப்போ தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணாலும் கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னும் யோவான் வந்து வேறொரு சிந்தனை கொடுக்குறாரு. 1 யோவான் 5:15 வாசிக்கலாம்.
2: நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை அறிந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
2: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
1: அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் அந்த ஒரு வசனத்தையே நம்பி அண்டர்லைன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் போய் வாக்குத்தத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணால் அவங்கவுங்க ஒன்று ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் சொல் இன்னொருத்தர் யோவா என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ அவருக்குள்ளே இருக்கணும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நீ கேட்குறது கிடைக்கும். அப்போ ஒரு ஐக்கியத்தின் பின்னணியில் தான் அது கிடைக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார், கண்டதுக்கும் கேட்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய பார்வை எது சரி தவறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிறார். இவர் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக அவரை மாதிரி கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக யோவான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, எதை கேட்டாலும் அவருடைய சித்தம் என்னதுன்னு என்ன செய்யணும், கேட்கணும். அப்போது ஆண்டோடைய சித்தத்தை அறிகிறதா ரொம்ப பெரிய விஷயம், ஜெபம் பண்ணுறது சின்ன விஷயம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பழகி இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு பழகலை. அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருங்கி பழகுனா தான் ஆண்டவருக்கு நாம் கேட்குறது சித்தமானதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். எனவே இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், கேட்டு கேட்டு வாங்கிறது எப்படி, தட்டி தட்டி திறக்க வைக்கிறது எப்படி, அப்புறம் தேடி தேடி கண்டடைகிறது எப்படி, அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லாம் கேட்டு கேட்டு தான் கிடைக்குமா, கேட்காமல் கிடைக்காதா, கேட்காமல் நிறைய விஷயம் கிடைக்கும். நான் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் எங்கிட்ட அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, பிரதர் ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு சொந்த வீட்டை கேட்டிருக்கலாமே, ஆண்டவர் விசுவாசத்தை வந்து கனப்படுத்துகிறாச்சே, இது வரைக்கும் நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களே. அப்போ நம்ம செலவேளை வந்து நல்லா புரியுது, இருந்தாலும் மனுஷன் தானே செலவேளை. ஓஹோ, நம்ம வந்து விசுவாசத்தோடு கேட்காம விட்டதுனால தான் இதுவரை சொந்த வீடு இல்லையோ, புரிகிறதா? நான் இப்போ ரொம்ப சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு பேசணும்னு நினச்சிடாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதுபோல் நான் வந்து முற்காலங்களில் வந்து எதாவது தெருவில் சந்தையில் போகிறவில்ல, நான் முன்னாடி நிக்கோலாஸ்னு ஒரு பிரதர் வந்து ரெட்டையார் பாலத்தில் இருக்கிறார், ஊழியத்துடைய துவக்க காலத்தில். அப்போது அவர் ஏதாவது ஒரு வீதியில் என்ன பார்த்தார்னா, என்னை பார்த்து பேசி பிரைசலனை சொல்லி அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு அவர் ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து தான் போவார். அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் இப்படி தான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஏன்னா நான் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில வருஷங்களாக என்னை பார்த்துட்டார், பார்த்துட்டு என்னடா இவன் எந்த சந்தில் வந்தாலும் சைக்கிளில் தான் வரான், நாம் எந்த வீதியில் போனாலும் ஒரு நாள் சைக்கிளை வர இன்னொரு நாள் வந்து பைக்கில் வர மாதிரி பார்த்தா, இல்லை இப்படியே தான் வருவீங்களான்னு கேட்டார். அப்போ அதெல்லாம் நான் சீரியஸாக எடுக்கலை. அப்போ என்ன நினச்சிட்டேன், பார்த்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, நான் பைக்கில் வருவேன் காரில் வருவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் சைக்கிளில் போயிட்டுருந்தேன். ரைட், இருக்கட்டும், அந்த பாயிண்ட் அங்கே விட்டுருவோம். அப்போ நிறைய நேரங்களில் வந்து ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் இப்படி கொஞ்சம் ப்ரிக் பண்ணும், நம்ம விசுவாசத்தோடு ரொம்ப கேட்கலையோ. நிறைய பேர் விசுவாச போதில் சொல்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப வந்து கேட்காதனால தான் ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம நல்ல வீட்டை கேட்டிருக்கணும், அது மாதிரி ஊழியத்தை பற்றி என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமான விதமாக நான் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு இல்லாதபடிக்கு இல்லை ஆண்டவரே, ஒரு 1000 பேர் 5000 பேர் 10000 பேர் அந்த மாதிரி பெருங்கூட்டங்கள் வேணும் அப்படி கேட்காம விட்டோமோ அப்படின்லாம் வந்து சில வேளை நினைக்கும்படியாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் நேற்று முந்தன் தான் அந்த எண்ணம் ஃபுல்லாக என்னை விட்டு போச்சு, ரொம்ப தூரத்தில் இல்லை. நான் ஒருபோதும் ஐயோ நான் விசுவாசியாக போயிட்டேனே அப்படி உட்காந்துலாம் அழலை. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நல்ல நிச்சயம் உண்டு. ஆனால் சிலர் சொல்லுகிற பொழுது ஒருவேளை இப்படி இருந்துக்கலாமோ, நம்ம விசுவாசத்தோடு செயல்படலை, ஜெபம் பண்ணலை, அதனால தான் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் நேற்றை முந்தினோம் அவனுடைய வார்த்தையில் தியானித்த பொழுது, இல்லைப்பா உனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கேட்காமலும் என்ன செய்யும், நீ கேட்கவும் வேணும். ஆனால் சில விஷயங்களை கேட்காதனால மிஸ் பண்ணிடுவோம், அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் சிலர் ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார், அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, கேட்டு கேட்டு வாங்கினாங்களா, இல்லை மண்டாடி மண்டாடி வாங்கினாங்களா, இல்லை ரொம்ப விசுவாசித்து வாங்கினாங்களா, இல்லை விடாப்பிடித்தனமாக வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா, சிலர் விடாப்பிடித்தனமாக வாங்கியிருக்கிறாங்க, சண்டை போட்டு வாங்கியிருக்கிறாங்க, யாபக்கம் போன்ற ஆட்கள்லாம் போராடி என்ன செஞ்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. சில ஆட்கள் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க, சைலண்டாக இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், ஆ தாவீது என்ன வாங்கினார், சைலண்டாக இருந்து என்ன வாங்கினார், சரி ஏதாவது தேவ வேதாக மனுஷரை சொல்லணுங்கிறதுக்கு டக்குன்னு சொல்லிட்டார், இப்போ மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. சரி ஆ அதையா இவ்வளோ லேட்டு, சரி அதில் அந்த சூடான கல்லில் வந்து மாவு ஊற்றின என்ன மாதிரி சொயின்னு ஒரு சத்தம் வரல, அதை மாதிரி கேட்டால் பதில் எப்படி இருக்கணும், சொயின்னு ஒரு சத்தத்தோட வரணும். ரைட், அதுக்கு முன்னாடி வேறு யாராவது இருக்காங்களா, நம்ம ஒரு ரொம்ப மிடலுக்கு வந்துட்டோம், ஆபிரகாம். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டிருக்காரா, ஜெபம் பண்ணி கேட்டது அவருக்கு கிடைக்கல முதல்ல. என்ன ஜெபம் பண்ணி கேட்டார், அவருக்கு குழந்தை இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசினார், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்கிட்ட இருக்கிற மேனேஜர் தான் எல்லா சொத்தம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு இருக்க சொன்னார். ஆனால் வந்து அதை மாதிரி எனக்கு பிள்ளை இல்லை, இங்கே ஒரு தான் இருக்கிறான் அவன் யார், என்னுடைய மனைவி கொடுத்த ஆலோசனையில் பிறந்த பையன், அவன் அவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்ன இல்லை சிஸ்டம், அதை பிளான் வேறு அப்படின்ட்டார். ஆனால் இவர் சைலண்டாக இருந்து நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கினாரா, கேட்காமலே வாங்கினாரா சொல்லுங்க, கேட்காமலே வாங்கினார் இல்லையா. ஆபிரகாம் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவராக இருக்க விரும்புகிறேன், எதாயிலும் செய்யும் ஆண்டவரே, மன்றாடி கேட்கிறேன் அப்படின்னு என்னைக்கு கேட்டாரா, இல்லை ஆண்டவரே வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னுடைய சந்ததி மிகுதியாக இருக்கணும் கேட்டாரா, ஒன்றும் கேட்கலைங்க. யாரா ஒருவருடைய லேண்டில் போய் நின்றுட்டு வடக்கும் தெற்கும் நடந்து ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதும் எனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தில் கேட்டாரா, இல்லை ஆண்டவர் தான் சொன்னார் வடக்க நட தெக்க நட கிழக்க நட மேக்க நட இதெல்லாத்தையும் உனக்கு என்ன செய்வேன். இது எல்லாம் நடந்த பொழுது அவர் கேட்கவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்ம கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை, கேட்காமல் என்ன செய்யும். அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற அட்வைஸ் நான் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே ஒன்றும் கேட்காதீங்க. சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவர் செய்கிற நேரத்தில் செய்வார்ப்பா, கேட்டால் தான் கிடைக்குமா, அவருக்கு விருப்பமான காலத்தில் செய்யணும். அப்படி தான் சிலர் கல்யாணம் பண்ணாமல் விருப்பமான காலத்தில் செய்யணும், 50-50 தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னது, ஆண்டவரை சித்தம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா. அந்தந்த வயசுகளில் என்ன செய்யணும், சில விஷயங்கள் நடக்கணும். ரைட், ஆண்டவருக்கு சித்தமான வேலை செய்யட்டோம் அப்படின்னு இல்லை, சில தேவைகள் நமக்கு இருக்கிற பொழுது அந்த தேவைகளை நம்ம என்ன செய்யணும், ஃபீல் பண்ண கேட்கணும். ஆனால் கேட்காமலே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்குது. ஆபிரகாம் கேட்டு கேட்டு பரவில்லை, எப்படி ஆண்டவரே வந்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்கவே உன் பேரை பெருமைப்படுத்தும். இதுக்கு மேலே என்ன வேணும், பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நீ சபிக்க வேண்டிய தேவையில்லை, நானே அந்த வேலையை செஞ்சிட்றேன்னாரு. அப்படி தானே, அது மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், சும்மா காசு பணத்தை மட்டும் தந்துட்டு இது பண்ண மாட்டேன், உன்னை என்ன செய்வேன், ஐ வில் மேக் யூ கிரேட், உன்னை பெரிய ஆளாக்கி உன்னை பெருமைப்படுத்தும் அப்படின்னாரு. இதையெல்லாம் ஆபிரகாம் கேட்டாரா, ஆண்டவரே ஜாதிகளுக்கு நடுவிலே சமுதாயத்தின் நடுவிலே தலையில் மருந்து மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அதற்கு நீர் ஏற்ற காரியங்களை செய்வீராக அப்படி ஜெபம் பண்ணாரா, இரவு ஜெபம் பண்ணாரா, பகல் ஜெபம் பண்ணாரா, அமாவாசை ஜெபம் பண்ணாரா, பௌர்ணமி ஜெபம் பண்ணாரா, ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே வந்து சொன்னார் இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன். இதெல்லாம் எப்படி கிடைத்தது, கேட்காமலே கிடைத்தது. அப்போ கேட்காமலே கிடைத்தது, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ரைட்டு. ஆபிரகம் மாதிரி ஆண்டவர் என்கிட்டயும் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கு, நான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு வரவில்லையே. உங்கள் வாழ்க்கையில் வந்தாரா அந்த மாதிரி? இல்லை. ஆபிரகாம்கிட்ட வந்தார், ஈசாக்கிட்ட வந்தார், தாவீதுகிட்ட வந்தார், மோசேகிட்ட வந்தார், நம்மக்கிட்ட எங்கே வந்தார்? ஆனால் இதில் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ள உண்மை என்னவென்றால், கேட்காமலே கிடைக்க யாருக்கு கிடைக்கும்னா, ஆபிரகாமுக்கு ஏன் கேட்காமலே கிடைச்சின்னு சொன்னால், ஆபிரகாமிடத்தில் வந்து என்ன சார், காட் ரிவீல்டு ஹிஸ் பிளான், அவருடைய திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இதான் பாயிண்ட். திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அந்த திட்டத்துக்குள் இணைந்த ஒரு நிலைமையை அவனுக்கு கொடுக்கிறது. உடனே நாம் யோசிக்கலாம், ஆபிரகாமு கொடுத்தார், உங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்ட்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக என்ன செய்கிறதில்ல, நடத்துகிறதில்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை அதை நிச்சயமாக கொடுப்பார். ஆபிரகாம் அளவுக்கு நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் இருக்கணும் கட்டாயம் இல்லை, கொடுத்தால் நம்ம மேய்க்க முடியாது. ஒன்று ரெண்டே மேய்க்க முடியல. அவனுக்கு வந்து 300 அதிகமான ஆட்கள் இருந்தாங்க, நாம் ரெண்டு பேரையே வச்சு வேலை வாங்க முடியல. நாம் 300 பேர் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ ஆளுக்கால வித்தியாசம் இருக்கும், சூழ்நிலை வித்தியாசம் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்விற்கு தேவையானவர்களை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். அப்போது தேவ திட்டத்துக்குள் இணைகிற மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்காமலும் என்ன செய்யும். இது வந்து ஒரு ஹையர் லெவல். நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன், ஆண்டவருடைய பிளான்குள்ளாடி நான் என்னை இன்வால்வ் பண்ண வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால் கேட்காமலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் அதனால் தான் சொன்னேன், நான் கேட்காமல் இருந்துட்டேனோ அப்படின்னு குற்ற உணர்வு அடைந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தியத்தை நான் தியானித்த பொழுது, இல்லை கேட்காமல் போனதுனால அவர் தராமல் போயிட்டாருன்னு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எவ்வளவு காரியங்கள் கேட்காம தானே செஞ்சுருக்கிறோம். இப்போவாது வளர்ந்துட்ட பிறகு எனக்கு அந்த சட்டை வேணும் இந்த சட்டை வேணும்னு கேட்குறாங்க. சின்ன வயசில் கேட்டாங்களா? நாம் தான் நம்ம ஆசைக்கு என்ன செஞ்சோம். இப்போ மட்டும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் வந்து கேட்காம தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே கேட்டு கேட்டால் பண்ணிகிட்ருக்குறோம். கேட்குறாங்க, சில காரியங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை செய்யணும் இது வேணும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் கேட்காம தான் கிடைக்குது இல்லையா? அவங்க கேட்காமலே என்ன பண்ணுறாங்க, மீன் வாங்குறாங்க, வறுக்கிறாங்க, டப்பால் அடித்து கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது, கேட்காமலும் நடக்குது. அப்படி தானே துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க, அயன் பண்ணுறாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அது இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போது அருமையானவர்களே, தேவ திட்டத்துக்குள் உங்களை பாருங்கள், அப்பொழுது கேட்காமலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவனாக முடியும், அவன் அழைத்தார், அவன் போயிட்டான், அதனால் அவன் ஆசீர்வதிச்சார். என்னுடைய வாழ்வினுடைய திட்டம் என்ன? வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்வின் மேல் தேவனுக்கு திட்டம் என்ன? வெரி சிம்பிள். புதிய நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டுருக்கோம், ஆண்டவர் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் தேவனுடைய திட்டம் வந்து பொதுவாக வைக்கப்படவில்லை, அதனால் அதை அவங்கவுங்க தேடி போகலை. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் தேவன் அறிகிற காலம் வரல, தேவனுடைய பொதுவான திட்டம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை, ஆண்டவர் எழுதியும் கொடுக்கலை. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இண்டிவிஜுவலாக பேசி அவங்கள கைட் பண்ணி நடத்தினார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல வரும் பொழுது காட்ஸ் பிளான் ஹஸ் பீன் ரிவீல்ட், தட் இஸ் ஓப்பன். என்ன பிளான் சொன்னால், ஒன்றும் கிடையாதுப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வோலமுள்ள தேவனாகிய நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ என்ன செய்வே, நீ என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நித்தியத்தில் வந்து என்னோட நீ என்ன செய்யணும், நித்திய நித்தியமாக வாழணும். இதுதான் சிம்பிள் காட்ஸ் பிளான். இந்த திட்டத்துக்கு நம்ம இணைந்து வருகிற பொழுது, ஆபிரகாம் அன்றைக்கு தேவ திட்டத்துக்குள் இணைந்த பொழுது என்ன நடந்தோ அது நடக்கும். ஆபிரகாமை போல நாம் வந்து இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அந்த அளவுக்கு வயசு காத்திருந்து 90-95 வயசுக்கு போகிறது, அவங்க 100 வயசில் தான் குழந்தை பத்து, அப்படி எல்லாருக்கும் கிடையாது. இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்ல காட்ஸ் பிளான் என்ன? பிள்ளைகள். நம்ம வழக்கமாக கேட்குற செய்தி தான். ஆனால் இதில் தான் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு ஆண்டவர் வழி சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்னேன், தேவனுடைய திட்டம் வந்து தட் இஸ் வெரி ஓப்பன், திறந்த இதாக இருக்கிறது. யோவான் 1:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளும் எல்லோரும். இதுதான் பிளான், வேற ஒரு பிளானும் கிடையாது. புரிகிறதா? நம்மை பிள்ளைகளாக பார்க்குற தெய்வ திட்டம் தான். அப்போ நாம் அந்த திட்டத்துக்குள்ளே வருகிறதுக்கு நாம தான் என்ன செய்யணும், முன் வரணும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும், பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறுகிற பொழுது பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையின்படி என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை கேளாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எப்படி பிள்ளைகளுக்கு கேட்காம கிடைக்குது, எப்படி நமக்கு தெரியலையே. ஒரு உறவுக்குள் அவங்க இருக்கிறதுனால அவங்க கேட்காம நிறைய காரில் கிடைக்கிறது. சில நேரங்களில் வந்து எங்கள் பையன் வந்து இல்லை பொண்ணு வந்து ஜவுளிகளை துணி எடுக்க போகிறவள்ள, அவங்க ஒன்று கேட்டால் நான் ரெண்டு கூட வாங்கன்னு சொல்லியிருக்கேன், புரிகிறோம். சில வேளை ரெண்டு கேட்டால் ஒன்று போதும்னு சொல்லியிருக்கேன், சில வேளை இப்போ வேண்டானோ சொல்லியிருக்கேன், சில வேளை இதை கூட வாங்கிக்கலாமே, இதுவும் விருப்பமாக இருக்கும் அதுவும் விருப்பமாக இருக்கும், அப்போ ரெண்டையும் வாங்கிக்கும். இப்போ இவைகளில் எதனால் நடக்குது, நம்ம இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க போனால் இதே மனநிலை இருக்குமா? பொதுவாக இப்போ நம்ம ஜவுளி கடைகளும் போனால் நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அவனை சரியாக வேலை வாங்கிட்டு தான் அவன் இன்னைக்கு நிற்கிற ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு சாரீஸை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். பத்தா குறைக்கு வெளியே இறங்கி வந்து என்ன பண்ணுறான், எங்கெங்கே இருக்க எல்லாம் பொறுக்கி கொண்டு போடுறான். அவ்வளோ பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து சரியில்லாத ஒன்று வாங்கிட்டு வருவோம். இந்த ஜவுளி கடை சைக்காலஜி என்னென்னு சொன்னால், சில வேளை போனோடனே பார்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு ஐட்டம் பிடிக்கும், அதுதான் சரியான பொருள், வாங்கவே மாட்டோமே. அது என்ன இப்போ தான் வந்திருக்கோம், நாலு பொருளை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இதை எப்படி வாங்குறது, ரொம்ப நல்லா இருக்குதே, பிடிச்சிருக்குது, கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஏன் வாங்க மாட்டோம், அது எப்படி இங்கே வந்த உடனே பார்த்த உடனே பண்ணுற சரியாக இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும், நூற்றுக்கணக்காக என்ன செய்யும், இந்த நேர் ஸ்ட்ரீட்லேயுமே பார்த்திங்கன்னா சிலர் காலில் வந்து ஜவுளி கடைக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் குறுக்க முறுக்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் செட்டிலாகி போவாங்க. இதை இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. எங்கே ஒரு நாலு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க, நாலு சட்டை எடுத்து வச்சுருப்பாங்க, இது இருக்கட்டும்ப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் புக்கிங் பண்ணி வச்சுருப்பான். இந்த மாதிரி இருக்கும், பார்த்தோட எடுக்க மாட்டான், ஏன் தெரியுமா, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்துடக்கூடாது, அப்புறம் உருப்படியே எடுக்க மாட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ஒன்றும் சரியாக இல்லை, எதையே ஒன்று வாங்கிட்டு போ, அவனுக்கு தெரியும் கடைக்காரனுக்கு, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்பான், விற்காத ஒரு ஐட்டம் இருக்கும். எங்கிட்ட ஒரு பூரா அப்படி தான் ஒருத்தர் சொன்னான், நான் நிறைய சட்டையை பார்த்து பார்த்து வச்சுட்டு ஒன்றும் செட் ஆகலை. அவன் சொன்னான், எங்கள் முதலாளி அவருடைய பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சுருக்கிறாரு, நான் கேட்டு பார்க்கட்டா அந்த சட்டையை உங்களுக்கு, இல்லை அது விற்காத சட்டை, ஏன் தள்ளில் கட்டுறதுக்காக. ஒரு மாதிரி ரேமுல் ஷோரூம் அந்த மாதிரி இருந்தது, ரைட். இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கேட்காமலே செய்கிறோம், அதான் உறவினுடைய ஆசீர்வாதம். அப்போ நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கேட்காமல கிடைக்கும். ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்னு சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகளாக இருந்து உரிமையோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பதிலாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களை பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவருடைய செயல்முறையிலே பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அழுது உருண்டு புரண்டு கண்ணீர் விட்டு கதறி பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து இவ்விதமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணி, ஆண்டவரை நான் காசு வேணாலும் தரேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுவோம் ஆண்டவரே, நான் மாத சம்பளம் என்ன செஞ்சுறேன், முதல் மாத சம்பளம் தந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து டீல் பேசி இப்படித்தான் வாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் என்றால் என்ன செய்யலாம், கேட்காமலே பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளாக வாழ்வதற்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும், பிள்ளைகளுக்குரிய ஒரு ஜீவிதத்தை நம்ம செய்யணும், அப்பொழுது கேட்காமலே கிடைக்கும். பிள்ளைகளாக மாறிவிட்டோம்னா நாம் ப்ரேயர் மீட்டிங்லாம் நம்பியிருக்க ஒன்று தேவையில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குது, ப்ரேயர் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்லாம் வேணாம் நான் சொல்ல வரல, ஆனால் ப்ரேயர் மீட்டிங் வந்து கிறிஸ்தவர்களை பிச்சைக்காரலாக்குற மீட்டிங்காக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் அழுது கேளுங்க, மண்டாடி கேளுங்க, உருண்டு புருண்டு கேளுங்க, சோறு சாப்பிடாமல் கேளுங்க, விடாப்பிடித்தனமாக கேளுங்க, இரவும் பகலும் கேளுங்க, நான் ஸ்டாப்பாக கேளுங்க, இப்படித்தான் சொல்லி கொடுக்குறோமே என்று பிள்ளைகளை போல கேளுங்க. அவன் ப்ரேயர் மீட்டிங் வரவன் எல்லாரும் என்ன சொல்லணும், நீங்கள் இங்கே வந்து ஆண்டோட பிச்சை எடுக்கிற அந்த பிஸ்னஸை விட்டு விட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே நாங்கள் உங்களுக்கு நல்ல சத்தியம் சொல்லித்தரோம், அதை கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கிற அந்த புத்திர சுவிகார அந்த நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க, நல்லூரோடு வாழுங்கள். கேட்காம கூட உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும், அதுக்காக கேட்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் பிச்சை எடுக்கின்ற விதமான ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற முறையை விரும்புகிறாள் என்று வேதாகமும் கூறுகின்ற பிள்ளைகளுக்குரிய கௌரவமான முறையை பின்பற்ற விரும்பல. அதில் தான் இந்த ரெண்டு குருந்தி நான்காம் மத்தியோட நான்காம் வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லும், ரெண்டு குருந்தி நான்கு நான்கு, அதாவது சுவிசேஷத்தினுடைய மகிமையான வெளிச்சம் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான

0: ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் என்ன செய்யப்பட்டது? மக்கள் ஜப கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், இரவு கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், ஊழியர்களுடைய ஜப வல்லமையை நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதாகம் கூறுகிற பிள்ளைகளுக்குரிய சுதந்திர உரிமையை நம்பவில்லை. வித்தியாசமான மாறல் போய்விட்டது. ஊழியக்காரர்கள் அழுவதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவெல்லாம் அழுதா பத்தாது, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் சாங்ஷன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நல்லா அழுங்க, கண்ணீர் சிந்துறது, இவ்வளோ சிந்துறது, மடமடமடன்னு சிந்த வேண்டாம், துளி துளி துளியை யோசி யோசா சிந்துறது. ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்ட ஆண்டாக நிறைய வச்சிருக்கிறார், பீப்பா பீப்பாலாம் நிறைய வச்சிருக்கார். எதுக்கு? இங்கிருந்து போகிற கண்ணீரை அங்கே வைக்கிறதுக்கு. அதை பொறுத்து அவங்களை என்ன செய்யணும்? ஆசிரியம் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன், விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி ஆண்டோடைய ஆசிரியத்தை பெறுவது. ஆக அதனால தான் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாதவங்க நெடுமுழங்கால் நின்னால் தான் உங்களை ஆண்டவர் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீங்கள் முழங்காலில் இருக்கிற திறன் உள்ளவங்க முழங்கால இடாமல் போயிடாதீங்க. நான் சில விஷயங்களை சொல்லுகிறது எந்த அர்த்தத்திலையும் புரிஞ்சிக்கணும். ஆனால் நெடுமுழங்கால நின்றால் தான் ஆண்டவர் ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கால் நல்ல ஸ்திரமாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது செய்யுங்க, நல்லதான், உடம்புக்கு நல்லது, ஒரு உணர்வுக்கு நல்லது. ஆனால் முடியாமல் போனால் நெடுங்குழங்கால் முழங்கால் நிற்க முடியலையே, அதனால் ஆசீர்வாதம் 50% கட்டாயிருமே, அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. அப்போது கண்ணீர் விடுவதற்கும் அழுவதற்கும் கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் ஊழியர்களை சார்ந்திருப்பதற்கும் பிரேயர் மீட்டிங்கில் சார்ந்திருப்பதற்கும் தான் ஊழியர்கள் அநேகரை பழக்கினார்கள். அதனுடைய விளைவாக பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் இருக்கிற கலாச்சாரம் போய் பிச்சைக்கார கலாச்சாரம் வந்து போச்சு. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? அலை மோதுறாங்க, இந்த கூட்டத்துக்கு போகிறதா, அந்த கூட்டத்துக்கு போகிறதா, இவர்கிட்ட போகிறதா, அவர்கிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறது அப்படின்ட்டு. ஆக அருமையானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால், ரோமர் 8:17 என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளாக இருந்தால் பிச்சைக்காரலுமாமே இல்லை, பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரலுமாமே. ஆண்டவர் என்ன பிள்ளைன்னு அழைப்பாராம், ஆனால் எனக்கு தேவை நன்மைக்கெல்லாம் நான் பிச்சை எடுக்கணுமா? நியாயமா இது? இல்லை. பிள்ளை என்றால் அந்த உரிமை என்ன செய்யணும்? அதைத்தான் கலாத்திய 4:7 நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ எப்பொழுது நாம் கேட்காமல் ஆசீர்வாதம் பெறுகிறது? கேட்டு கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற முறை அறிந்திருக்கிறோம். ஆனால் கேட்காமலே ஆசீர்வாதம் பெறுகிற முறை என்ன? தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இப்போது சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய ஞானம் இருந்தது, நிறைய அறிவு இருந்தது, நல்ல கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் அவர் லீவ் பண்ணார். இப்போ இவருடைய மிகுதியான ஐஸ்வர்யங்கள், மிகுதியான ஆஸ்தி அந்தஸ்துக்கள், சமாதானமான சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய தகப்பர் ஒரு தெய்வ மனிதராக இருந்தது அப்படின்னாலும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மிகுதியாக ஜபம் பண்ணினதுனாலும் கண்ணீர் விட்டதுனாலும் உபவாசம் இருந்தனாலுமா? இல்லை. இப்படி சொல்லுகிறதுனால நீங்கள் அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தி கொடுங்க. நீங்கள் கண்ணீரோடு ஜபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவது அர்த்தம் கிடையாது. நானும் கண்ணீரோடு என்ன செய்வேன்? நம்முடைய வாழ்விலே கண்ணீர்களும் கவலைகளும் வருகிற பொழுது அதே ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொட்டி ஜெபிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் விட்டால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அழுதானோ ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. புரிகிறதா? அதனால் ஒன்றுமே கேட்க தேவையில்லை அப்படி நினச்சிடக்கூடாது. கேட்காமலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அனுபவங்கள் வேதாமது இருக்கிறது தான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ சாலமன் ராஜா வந்து ரொம்ப விண்ணப்பம் பண்ணலை, அவரே கேட்கலை, ஆண்டவர் வந்து கேட்குறார், அவர்கிட்ட தேவன் வந்து கேட்குறார், எப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. நாம் அங்கே இருந்திருந்தா என்னென்னமோ லிஸ்ட் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா, நான் ஒரு பெரிய பட்டியல் தயார் பண்ணியிருப்பேன், திடீர்னு வந்து கேட்டால் என்ன சொல்கிறது? எது எதெல்லாமோ வேணும்னு யோசனை பண்ண எல்லாம் என்னாச்சு? சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் நின்றுட்டு இருப்பாங்க, என்னென்னமோ வாங்கணும்னு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்தனே மறந்துச்சு அப்படின்னு உள்ளே போய் யோசிச்சுருப்பான். வீட்டம்மா ஏதாவது ஒரு பொருளை வாங்க சொல்லியிருப்பாங்க, உள்ளே போனால் அது ஒன்று தான் மறக்கும். அப்புறம் கண்ணில் கிடற படுக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் வரவேல அந்த பொருள் வாங்கி ஐயோ அதுதான் மறந்து போச்சுப்பாங்க. சரியா? இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கேட்குறா, உனக்கு என்ன வேணும்? 1 Kings 3:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே சாலமன் ஒரு அதை என்ன வேணும்னு சொல்கிறார். சொன்னோடனே ஆண்டவருக்கு என்ன ஆகுது பாருங்கள்.
1: சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது.
0: ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம் என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பாவை நீர் நன்றாக ஆசீர்வதித்து அவரை ஒரு உயர்ந்த நிலைமையில் வைத்து இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தீர், அவருடைய மகனாகி எனக்கும் அந்த விதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதையே எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எனக்கு என்ன வேணும்? இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான அந்த ஞானம் வேணும் அப்படின்னு. அப்போ அதாவது தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒன்றை அவன் கேட்டான். அதனால் காட் வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். அப்போ நல்ல ஆண்டவர்

0: ஜப விண்ணப்பங்களை என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். அப்போ சாலமோன் கேட்ட இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டால் கேட்காத நிறைய வந்துச்சு. ஏன் கேட்காம வந்துச்சுன்னு சொன்னால், அவன் கேட்டதை தேவ சித்தத்தின் அடிப்படையில் கேட்டான். அந்த நேரத்தில் சாலமோனுடைய மனல் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு டேலண்ட் தேவையோ, அதுக்கு எந்த விதமான ஒரு ரிசோர்ஸ் தேவையோ அதை கேட்டான். அதனால் ஆண்டவர் நம்ம இவன் எவ்வளோ கேட்டிருக்கணும் இல்லை, ராஜாவாக போகிறோம் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் எனக்கு பெரிய கிங்டம் வேணும், எங்கள் ராஜா குட்டி நாட்டை ஆண்டு இருந்தார், அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும், அது மட்டுமல்ல நல்ல வசதியாக நான் இருக்கணும், அது மட்டும் ஒருபோதும் சாகக்கூடாதுண்ணா, எத்தனை யுத்தம் வந்தாலும் நான் என்ன செய்யணும், உயிரோடு இருக்கணும், நீடிய ஆயுசையும் கேட்கல. ஆனால் இதெல்லாம் கேட்காம ஒரு சரியான காரியத்தை கேட்டான்ற உடனே ஆண்டவர் நம்மளோட கேளாத ஐஸ்வரம் வாசிக்கலாம், 13வது வசனம்.
1: எதுவும் அண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை,
0: அவர்கள் கேளாத ஐஸ்வர்யம், நாம நிறைய இடத்துல நீங்க ஐயோ நான் ஐஸ்வர்யத்தை கேட்காம போயிட்டனே. ஆனால் ஆண்டவர் தரணும்னா என்ன பண்ணுவாராம், கேட்காம இருந்தாலும் கிடைக்கும். வேற என்ன கிடைச்சது,
1: மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை.
0: அப்போ என்ன பார்க்குறோன்னா, சில விஷயங்கள் கேட்காமலே கிடைக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன, ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு மனநிலை இருந்தது, மேலானவைகளை தேடுகிறது. இதைத்தான் கொலோசியர் 3வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க, சீக் த நோபிள் திங்ஸ், மேலானதை தேடுங்க. அப்போ பல நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்குறோம், கேட்காமலே கிடைக்குதுங்க. நான் கேட்டாலும் கிடைக்கலையே, நான் மன்றாடினாலும் கிடைக்கலையே, நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் கிடைக்கலையே. அப்போது சில நேரங்களிலே நம்முடைய தேடல் பெரும்பாலும் நமக்கு என்னது தேவை என்கிற அடிப்படையில் இருக்கிறது என்று, ஆண்டவருக்கு என்னது தேவை, எதை என்னுடைய வாழ்வில் மிக முக்கிய தேவையாக ஆண்டவர் பார்க்கிறார், அதை நான் பார்க்கவில்லை. என்னை பாதிக்கிற விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், மனசில் வச்சுட்டு அவைகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் எவைகள் மிக முக்கியமானது அறியவில்லை. அங்கே சாலோமன் தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமானது எதுவோ அதை கேட்டான். இப்போது உலகத்தில் ஆண்டவர் நம்மளை யாரை அழைச்சிருக்கிறான்னு முன்னாடி பார்த்தோம், பிள்ளையாக அழைச்சிருக்கிறார். பிள்ளையை அழைச்சதை எதுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதும் கேளாதையும் கொடுக்கறதும் அப்படி தானே, நம்மளை ரொம்ப நல்லா வாழ வைக்கிறது, நல்லா உடுத்து, நல்லா உண்டு, நல்ல உறைவிடத்தில் தங்கி ஜாலியாக இரு, இதற்காக மட்டும்தானா, இல்லை. பிள்ளைகளாக அழைத்த காரணம் என்னவென்றால், தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் யார் இடத்துலையும் போயிட்டு நான் தான் தேவன் என்ன செய்கிறதில்ல, காண்பிக்கிறதில்ல. ஆனால் அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும், எனவே தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான் பைபிளில் படிக்கிறோம். அப்போ பிள்ளைகள் வழியாகத்தான் தேவன் இருப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய மகிமை, ஹவ் இட் மஸ்ட் பி ரிவீல்டு, பிள்ளைகள் வழியாகத்தான். அப்போ இந்த ரியலைசேஷன் நமக்கு வேணும், நான் என்ன ஆண்டவர் பிள்ளையாக தெரிஞ்சிருக்கிறாரு, நான் அப்படி திட்டத்துக்கு நுழைந்ததுனால ஐ ஹவ் பிகம் ஹிஸ் சன் ஆர் டாட்டர், நான் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி என்ன கேட்கணும், இப்படி சொல்லி கொடுத்தனால நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கேட்குறதில்ல, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும், ஆண்டவரே நான் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தராகி உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், உம்முடைய நாமும் என் வழியாக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவ மகிமை அடையக்கூடாது. என் தந்தை யார் என்கிற அடிப்படையில் வாழ வேண்டும், என் வழியாக உமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கிடைக்க வேணும். இப்போது ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா முதலாவது யாரை நினைக்கிறாங்க பப்ளிக்கில் உள்ளவங்க, வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நல்லா தான் வளர்த்துருப்பாங்க, நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆனால் அந்த அவ்விதமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகிட்ட குறைபாட பார்த்த உடனே என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்குறாங்க, புள்ள வளர்த்து வச்சு லட்சணத்தை பாருப்பாங்க இல்லை. அப்போ முதலாவது இவன் செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற அவமரியாதை யாருக்கு போய் சேருது, நீ என்னடா ஒரு என்னடா இப்படி இருக்கிற, நீலாம் ஒரு நல்ல பிள்ளையாடா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, உன் அப்பன் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை அப்படி சொல்லி அவங்கள தான் டைரெக்டாக பிடிக்கிறாங்க அப்படி தானே. அப்போது தேவனுக்கு பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்முடைய கேரக்டர் சரியில்லைன்னா, நம்முடைய சுபாவம் சரியில்லைன்னா, சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, உலக மனுஷனாக ரைட்டு, ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐ ஆம் த சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைக்குரிய சுபாவம் இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக யாருக்கு அவமகிமை போய் சேரும், டிஸானர் யாருக்கு போய் சேரும், தேவனுக்கு. அப்போ நான் என்ன கேட்கணும், ஆண்டவரே உமக்கு கனம் ஏற்படும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை தாரும். முதலாவது உம்முடைய நாம என் வாழ்வின் வழியாக ஒருபோது தூஷிக்கப்படக்கூடாது, அதை யாரும் என்ன செய்ய அவமரியாதை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானதை தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கேளாதெல்லாம் என்ன செய்யும். நான்லாம் ஒரு காலத்தில் வந்து ஜெபம் பண்ணுற வேலை பட்டியல் போட்டு கேட்பேன். நான் துவக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய கடனாளியாக இருந்தேன். பாவியாக இருந்தது மட்டுமல்ல, பாவியாக இருந்த காலத்தில் பெரிய கடனாளியாகவும் மாறினேன். நான் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து பல மாதங்களை தங்கி மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணேன். எப்படி தெரியுமா, ஒவ்வொருடைய பேரை எழுதி வச்சு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதை ஒரு முறை இரண்டு முறை இல்லை பல முறை சொல்லி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அதுக்காக மணிக்கணக்கில் சில ஒவ்வொருடைய பட்டியலும் அவர் எந்த ஒரு காரை எவ்வளோ கொடுத்தார், அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதை மாதிரி எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கணும், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிக்கு என்ன நடக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடக்கணும், எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலையே எங்கள் அம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பெரிதாக ஒன்று நான் என்ன செய்யலை, சாதிக்கலை. ஆனால் இப்போல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நின்று, நான் இப்போ நிறையெல்லாம் கேட்குறது இல்லைங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் பெரும்பாலும் கேட்குறதும் பெறுகிறதும் இந்த ஜெவ இந்த தேவ வார்த்தைகள் தான். நான் அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய ஜெபங்களெல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது, பிரசங்கங்களாக மாறிவிட்டது. அப்படின்னு ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணி நினைக்க போகிறீங்க, இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகளை பெறுகிறதில் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறேன், நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பெரும்பாலும் பிரேயர்னால விண்ணப்பங்கள் ஏற இடத்துல தான் எங்கிற நிலை போயிடுச்சு. ஆனால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? நான் கேட்டு கேட்டால் சாப்பிட்றேன், கேட்டு கேட்டால் உடுக்கிறேன், கேட்டு கேட்டால் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், கேட்டு கேட்டால் வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன், பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும் கவலைப்படாமல் ஓட்டிகிட்ருக்குறேன். ஒரு நாள் கூட பார்த்தல என் வண்டி எவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் கொடுக்குன்னு. அதுக்காக நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி இருக்காதிங்க. என்கிட்ட கேட்பாங்க தெரியல வந்து, சார் இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு சார், மறந்துவிட்டேன் சார். தெரிஞ்சால் தானே, என்றைக்காக ஒரு நாள் செக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அது பாட்டில் வந்து ரிசர்வில் ஆகும், அந்த நேரத்தில் போய் என்ன செய்கிறது, ரிசர்வ் ஆன பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டிக்கிட்டு அதுக்கு வழி நிற்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது, போடுறது. அங்கே போய் அவன் ஊற்று ஊற்று பார்ப்பானு, ஒரு நமக்கு லிட்டருக்கு என்ன விலை இன்றைக்கின்னு. நமக்கு நேற்றுக்கு விலையும் தெரியாது, இன்றைக்கு விலையும் தெரியாது. இந்த இங்கே வந்தால் யாராவது ஸ்டாலின் பால் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பெட்ரோல் விலை என்னென்னு அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஜபங்களெல்லாம் இப்பொழுது எல்லாம் எனக்கு அதைத்தார் இதைத்தாரும் இல்லை, ஊழியத்தில் அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து நான் ஒரு சில காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். வழக்கமாக நான் வந்து ஆண்டோட ஜெபம் பண்ண போன உடனே உள்ள பிரவேசித்த உடனே வார்த்தை சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நான் பேச வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்குது. ஆனால் அன்றைக்கு என்றைக்கு அது இன்றைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை. அன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, லாஸ்ட் வீக்கு தேர்ஸ்டே. அப்படின்னா புதன்கிழமை முடிஞ்சவுடனே நான் என்ன செய்வேன், சண்டைக்குள்ள வார்த்தையை அவன்கிட்ட கேட்பேன். வழக்கமாக அது சம்மந்தமாக சிந்திப்பேன், பேசுவேன், கொள்ளுவேன், நிறைய காலம் அவன்கிட்ட கேட்பேன். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொன்னால், என்னுடைய 95% நேரமும் கேட்குறதுலையும் இல்லை, சிந்திக்கிறதுலையும் இல்லை, அங்கலாய்ப்பிலே போச்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அங்கலாய்க்கல, ரொம்ப ஒன்று 2 அங்கலாய்ச்சிருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஊழியம் மினிஸ்டர் ரிலேட்டட் தான் இருந்து, அது எல்லா நேரங்களும் செய்கிறதில்லை, எல்லா மாதங்களும் செய்கிறதில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து ஒன்றின் ஒன்றாக எல்லாமே வந்து இப்படி இருக்கிறத ஆண்டவரே, அப்படி இருக்கிறத ஆண்டவரே, அப்படி செய்தே இப்படி செய்தே அன்று அவிதமாக அவ்வளோ ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி அவிதமாக எதிர்பார்த்தேன், அவ்வளோ தரிசனம் கண்டு சொல்லி சொல்லி முழு நேரம் இதில் போயிடுச்சு, அங்கலாய்ப்பிலே போச்சு. அங்கலாய்க்கு ஆரம்பித்து அதிலே போயிடும், அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரு வழிநடத்தப்பட்ட அங்கலாய்க்கணுங்க, சும்மா போய்ட்டு அங்கலாய்க்கிறது இல்லை, அங்கலாய்ப்பு வரும். அதை சொல்ல சொல்ல ஒரு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம். அன்றைக்கி அங்கலாய்ச்சி முடித்து பார்த்தா இன்னும் என்னுடைய டைம் முடிக்கிற 5 தான் இருக்குது. அடுத்த 5 அந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யணும், கிளம்பி நான் வேறொரு வேலையை அவசியம் காலையில் போகணும். அதனால் இன்னும் 5 தான் இருக்குது. ஆனால் ஒரு 5 ஆக போன இடத்துல ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், ஆண்டவரே வழக்கமாக தேர்ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் சண்டே சம்மந்தமாக சிந்தித்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கொண்டு அந்த வார்த்தை கொண்டு நான் வியாழக்கிழமை வாழ்வேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல, உம்முடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிறதையா, அதிலே அவ்வளோ நேரம் போயிடுச்சே, நான் செய்தியை வாங்கலையே, வார்த்தையை வாங்கலையே, ஒரு சிந்தனையை வாங்கலையே, என் மனநிலையே சொல்கிறதுலே நேரம் போச்சு, இப்படி ஆகிவிட்டது. அது ஒரு அடிஷனில் ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அடுத்த 5 ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதுதான் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். புரிகிறதா? இவன் வழக்கமாக இந்த நேரத்தில் தான் கேட்டு கேட்டு கேட்டு பேசி பேசி வாங்குவானே, இன்றைக்கி ஒன்றும் பேசாமல் அவன் சோக கதையை சொல்லி முடிச்சிட்டானே அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஓன்லி 5 தட் வாஸ் ரிமைனிங், அவ்வளோதான். அந்த 5 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் போன சண்டே என்ன செய்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்ன பிரசங்கம் பண்ணேன்னு, என்னது வாக்குத்தத்தை அல்ல வார்த்தை. அந்த செய்தி வழக்கமாக மணிக்கணக்காக சிந்திக்கப்பட வேண்டியதான, அன்றைக்கு 5 தான். புரிகிறதா? அப்போது காட் நோஸ் அவர் ஹார்ட். இவன் வழக்கமாக வார்த்தைகளை கேட்பான், இன்றைக்கி வந்து அவங்க அதையே சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, விட்டுறலை. அப்போ அறிகிறார், இவனுடைய வாழ்க்கை வந்து வார்த்தையில் ஓடுகிற வாழ்க்கை, இவனுடைய வேலை வந்து வார்த்தை கொடுக்குற வேலை. அப்போ ஆண்டவர் உண்மையில் வர அந்த வார்த்தை கொடுக்குற, எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மேலானவைகளை தேடுகிற பொழுது கேட்காமலே ஆண்டவர் நினைக்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். சாலோமோன் வந்து கேட்ட ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தபடினாலே அவர் கொடுத்தார், கேளாதையும் கொடுத்தார். பிள்ளைகளாக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்குரியவளை கேளுவோம். நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் பிள்ளைகளுக்குரியதானா இல்லை கேட்போம். ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளையை போல சிந்திக்கலை, பிள்ளையை போல நடக்கலை, பிள்ளையை போல பேசலை, பிள்ளையை போல வாழலை, நான் பிள்ளையை போல வாழ்கிற உதவி செய்யும் கேட்டு பாருங்கள். அங்குதான் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் கேட்காமலே வரும். என் பிள்ளை இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்குறானே, அப்போ அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காதிருக்கிறது எப்படி இல்லையா? உங்கள் பிள்ளை வந்து படிக்கிற சம்மந்தமாக, நல்ல மார்க் வாங்குற சம்மந்தமாகவே ரொம்ப சிந்தனை பண்ணி அது ரிலேட்டடாகவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால், அவனுக்கு சட்டை சாப்பாடு இதை பற்றியெல்லாம் அவன் கேட்கணுமா? நீங்களே விரும்பி என்ன பண்ணுவீங்க, வாலண்டியராக வந்து செய்வீங்க. ஆம், மேலானவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டோர் மகிமைப்படுவது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் கேட்டு பார்ப்போம். அப்பொழுது நிச்சயமாக கேட்காமல் என்ன வரும், ஆசீர்வாதங்கள் வரும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், 26 ஆதியாகமம் 26:13 வாசியுங்கள். ஆதியாகமம் 26:13,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனான,
0: அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவரான, ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்டில் வந்து, அந்த பஞ்சத்தினுடைய பின் சூழலில் அவன் விதை விதைத்து அதை அவனுக்கு நூறத்தனையாக பலன் வந்து, இப்போ என்ன எந்த விதமாக மாறியிருக்கிறான், தோக்கம் எப்படி இருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிட்டான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினான் நமக்கு எதாவது தகவல் இருக்கா? கெஞ்சி கெஞ்சி மன்றாடியா, இல்லை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணியா, இல்லை பெரிய விசுவாசமா? இல்லை. அந்த கீ எங்கே இருக்குது தெரியுமா? ஆதியாகமம் 26:3 மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்.
1: பண்ணு, நான் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம்
0: ஆணை நிறைவேற்றுவேன். நீ இங்கே தங்கீர், ஏன்னா நாட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ஃப் சர்வைவலுக்காக என்ன பண்ணுறான், வேறு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணுறான். இவங்க அப்பா காலத்துலேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் அப்பா காலத்தில் நடந்து பெரிய அவதிப்பட்டார். ஆனால் மகன் காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார், வேண்டாம், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், இந்த இடத்த விட்டு நீ போகாத, நான் உன்னை எங்கே இருக்க சொல்ல அங்கே இரு. ஐயோ, பஞ்ச நாடுது, மழை பெய்யல, விளைச்சல் இல்லை, விவசாயம் இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, எனக்கு வேலைக்காரங்க சாப்பாடு கிடையாது, இந்த இடத்துல எப்படி இருக்கிறது? தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறும். அதற்காக தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆபிரகாமை. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற இடத்துல என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஆடு மாடு மேய்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, பி ஹியர், ஐ வில் பிளஸ் யூ. தேவ திட்டம் நிறைவேறுகிற இடத்துல மனிதனுக்கு தேவையானவள் இல்லை, பஞ்சம். ஆண்டவர் சொல்கிறார், யூ மஸ்ட் பி ஹியர், இங்கே தான் இருக்கணும். அந்த வார்த்தையை அவன் ஆனர் பண்ணி என்ன செய்தான், ஐயோ இங்கே பஞ்சமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, ஆடு மேய்க்கிறது எப்படி, மாடு மேய்க்கிறது எப்படி, வேலைக்காரங்களை எப்படி இது பண்ணுறது, ஒன்று யோசிக்காமல் ஆண்டவருக்கு ஹி ஒபைடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிவின் ஆவி அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் ஐஸ்வர்யவனாகிறான், மேலும் மேலும் விருத்தியடைகிறான், மகா பெரியவனாகிறான். இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கினதில்ல, ஆண்டவர் வந்து தேடி தேடி கொடுத்தது. அல்லேலூயா. எதனுடைய விளைவு, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும், அவருடைய ஐக்கியத்தில் வாழணும், அதுதான் மிகப்பெரிய கீழ்ப்படிவு. அவருடைய பிரசன்னத்தில் வாழணும், அவருடைய கிருபை சார்ந்து வாழணும், அவரை விசுவாசித்து வாழணும், அவர் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதனுடைய செயலுடைய விளைவாக, ஏனால் எதற்கு கீழ்ப்படிந்தான், ஸோ தட் காட்ஸ் பிளான் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஆபிரகாமுடைய அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஆபிரகாம் போகிறார், தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொன்னால் கூட தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டபடினால அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒபேயிங், அந்த ஒரு ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் தேவன் அவனையும் விசேஷமாக கனப்படுத்தினார். இப்போ ஈசாக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கேட்டு கேட்டு வாங்கப்பட்டவைகள் அல்ல, ஆண்டோர் விரும்பி விரும்பி கொடுத்தவைகள். அல்லேலூயா. அப்போ கேட்டு வாங்குகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கேளாமலும் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அடிப்படை என்ன? கீழ்ப்படிவு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்ப்படி உண்மையானதாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டோர் கேட்காமலே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். நமக்கு நிறைய விஷயம் கேட்கவே தெரியலை, கேட்கணுங்கிறதும் தெரியலை. கொஞ்சம் நாள் போன போகிற தான் யோசிக்கலாம், ஐயோ இதெல்லாம் கேட்காம விட்டோமே. இல்லை, பிரச்சனை இல்லை. நீ கீழ்ப்படிவதற்கு மட்டும் தவறிவிடாதே. கீழ்ப்படிவதற்கு தவறாவிட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தவற மாட்டார். அல்லேலூயா. இப்போது 28 மத்தேயு உபாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உனக்கு இன்றைக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை, நீதிமுறைகளை, நியாய நெறிமுறைகள் எல்லாம் நீ செல்லுகிற தேசத்தில் போய் கவனமாக கடைபிடிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் வரணும்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, அதான் பாயிண்ட்டு. நான் உனக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை நீ வந்து கவனமாக பின்பற்றினா இதுக்கு மேலே உனக்கு 14 ஆசீர்வாதம் நீ கேட்காமலே வரும். ஆண்டவர் என்ன சொல்ல? நீ செல்லுகிற தேசத்தில் போய் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளின்படி நீ வாழ்ந்து இவைகளெல்லாம் கேட்டால் தருவேன்னு சொல்லலை. கேட்டால் கேட்காமலே இதெல்லாம் வந்துடுங்க. அப்படி தானே? ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்றோம். அவர் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு சம்பளத்தை சொல்கிறார் இல்லையா. இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாளும், முதலாளி நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி 1 வந்து எனக்கு சம்பளத்தை கொடுப்பீராக. கேட்கணுமா? 1 ஆச்சு முதலாளிட்ட வரான், ஐயா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் 15 ஆச்சு, முதலாளி நீங்கள் ஒரு சொன்ன வாக்குத்தத்தை மறந்துட போகிறீங்க, இன்னும் 15 தான் மிச்சம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வாரமும் சொன்னால் அந்த முதலாளி என்ன பண்ணுவார்? இவனை முதலாவது வேலையை விட்டு தூக்கு, இவன் சரி கிடையாது. அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை செஞ்சால் இவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்கேன், அவன் சும்மா சும்மா வந்து என்ன பண்ணுறான், முதலாளிகள் சொல்லியிருக்கிறீரே, இவ்விதமாக சொல்லியிருக்கிறீரே அப்படி சொல்லி தொல்லை தாங்க முடியலப்பா, இவனை முதலாக தூக்குங்கப்பா. செய்வாரா செய்யலையா? உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? வீட்டு முழுக்க என்ன தொங்க விட்டுருக்குறாங்க? நல்லா உட்காருங்க. என்ன தொங்க விட்ருக்காங்க? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்கணும். பாஸ்டர் அட்டையை கொடுப்பார், அட்டையை தொங்க விட்டு நாம் அதை பிடிச்சி தொங்கணும். இன்னை அப்படிதானே சொல்லிக் கொடுக்குறோம். வேதாகமத்திலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் உண்டு, அவைகளை எல்லாம் நீங்கள் உரிமையோடு என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நீங்கள் கேட்காதனால உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அது மேலே புக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கேட்டு கேட்டோம். நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தை எதுக்குங்க நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க? ஏ, வாக்குத்தத்தை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நீ நினைவு கூர்ந்து அதை நீ என்னதில் உரிமை கொண்டா உன்னை தருவேன்னா? முதலாளி அப்படியே சொன்னார், இந்த வேலையை செஞ்சால் உனக்கு சம்பளப்பா, இந்த சேலரி. அப்படி தானே சொன்னார். நீ எந்த அளவுக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு 30 என்னை நினைவுபடுத்துகிறாயோ அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? இப்போது 28 மத்தியத்தில் என்ன சொன்ன, இந்த வார்த்தைகளின்படி இந்த கற்பனையின்படி நடந்தால் இதெல்லாம் செய்வோம்ப்பா. அப்போ நீ அந்த வார்த்தை இப்படி நடந்தால் விசுவாசிக்கணும், இதெல்லாம் உனக்கு வரணும். நீ என்ன பண்ணுற, அந்த முதல் 2 வசனத்தை விட்டாச்சு. கொடுக்கப்படும் ஆண்டவரே, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதி சொன்னீரே, பரவாயில்ல ஆண்டவரே. போகையில் ஆசீர்வதிக்காமல் பரவாயில்லப்பா, திரும்பி வரவில்லையே அதை ஆசீர்வதி. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் சொன்னீர் ஆண்டவரே, பிரச்சனை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து நிற்கிறான், அவனுக்காக என்னை காப்பாத்து ஆண்டவர். நீயோ கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்பாய்னு சொன்னீரே, நான் ஒருபட்ட கடன் வாங்கி போட்டிருக்கிறேனே. நான் கடன் வாங்கி எங்கள் அக்காவை வச்சு வாங்கி, எங்களுடைய அண்ணனை வச்சு வாங்கி, அவங்க நிலத்தை வச்சு வாங்கி, அவங்க நகையை வச்சு வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன். வசனம் சொல்லுகிறத ஐயா, நீயோ நீ ஏன் கடன் வாங்கின? அந்த முதல் 2 வசனத்தையும் விட்டதுனால இல்லையா? ஆண்டவுடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் அதனுடைய விளைவாக நமக்கு நல்ல நன்மைகள் உண்டு என்கிற விசுவாசம் செயல்பட கடன் வாங்க வேண்டிய வேலையை வந்திருக்காது. இப்போ அந்த 2 வசனத்தையும் விட்டுவிட்டு கடனெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ எங்கே தொங்கிட்டு இருக்கிறோம்? வசனத்தை அண்டல் பண்ணி, எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி எத்தனை முறை அண்டல் பண்ணுறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், சூத்திரம் ஆண்டவர், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்புறம் என்ன சொல்கிறது? இப்போ சொல்லிக் கொடுக்குறான், நீ என்ன பண்ணுன்னா கடனாளியாக இருக்கிறியா? கடனாளி கடனாளி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாகிறது வரைக்கும் நீ யாராக இருப்ப? கடனாளியாகவே இருப்பாய். நீ என்ன பண்ணு, நான் யாரிடத்திலும் கடன் வாங்கவும் இல்லை, நான் யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவங்க நான் கடனாளி இல்லையே, கடன் கொடுத்துட்டு வாங்க வரவங்களும் அவங்ககிட்ட சொல்லணும், விசுவாச அறிக்கை செய்யணும். எப்படி? நான் கடனாளி இல்லை, நான் கடனாளி இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அவன் ஒன்றையும் திட்டி அவரையும் திட்டுவான், ஒன்னால் அவருக்கும் திட்டு. அருமையானவர்களே, வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதகரெல்லாம் வாக்கு தத்தங்களை தான் நினைவுறுத்து ஜபிக்க சொல்கிறாங்க. நினைவுற வேண்டியது அதை தான் போன வாரம் பார்த்தோம். என்னது வார்த்தை? நீ வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது வாக்கு தத்தங்களை தனியாக நினைவுற வேண்டிய தேவையில்லை. என்றால் வார்த்தையினுடைய நிறைவேறுதால் வாக்கு தத்தம் என்று வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதுல அல்ல. இன்றைக்கி மாதம் பிறந்த உடனே நமக்கு என்ன கொடுக்குறாங்க? வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. வீடு முழுதும் வாக்கு தத்தம் அட்டை, பைபிளை திறந்தால் வாக்கு தத்தம். அப்போ நாம் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அந்த செய்வேன்னு சொன்னதே கேட்டிருக்கிறோம். நான் என்ன அர்த்தம்? ஆண்டவரை உண்மையற்றவர்னு சொல்கிறோம், அப்படி தானே? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி செயல்படவில்லைன்னு சொல்ல என்ன அர்த்தம்? நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தேனே, உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்தேனே, அப்படி கேட்கணும் இல்லையா? வசன வாக்குத்தத்தை மட்டும் வைத்து கொண்டு கெஞ்சுவதல்ல, ஆண்டவரை எவ்வளோ உண்மை உத்தமமாக வாழ்ந்தேன். எசைக்கு அப்படி தானே கேட்டான்ல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாக நடந்து என்பதை நினைத்து பாடுறோம். இன்னும் இத்த மாதிரி சொல்கிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க? பாவியிலும் பாவி ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத பாவி, உங்களுடைய வாக்கு தத்தங்களின்படி இறங்குவீராக, அப்படி தானே கேட்குறோம். ஏன்டா போதனைகள் அவிதமாக தான் இருக்கிறது? போதனை இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்துக்குட்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கேட்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, நன்மை வரும், ஒன்றும் குறைவிட்டு போகாது. சீடர்கள் கீழ்ப்படிந்து சென்ற பொழுது குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கேட்டான், நான் உங்களிடத்தில் சொல்லி உங்களை அனுப்புகிற பொழுது ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு போகலன்னு சொன்னபொழுது நீங்கள் புறப்பட்டு போனீங்க, உங்களுக்கு எதாவது குறைவுபட்டதா? அவங்க என்ன சொன்னாங்க? ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா சொன்னாங்க, இல்லை, ஆல் அவர் நீட்ஸ் வியர் மெட், எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆம் அருமையானுடைய, கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு இருக்கிறதா? தேவ வசனங்களுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருந்தால் கேட்காமலும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, எத்தனை பார்த்துட்டோம்? மூன்று பார்த்துட்டோமா? சரி, நான்காவது, அத்துடன் முடித்து விடுவோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது, கேட்காமலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கார். வா, உங்கள் எல்லோருக்கும் நான் சொன்ன உடனே விளங்கும்னு நினைக்கிறேன். கேட்காமலே கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உங்களை குறித்து நான் கொண்டிருக்கிற பெரிய ஒரு எண்ணத்தை, ஆ பரவாயில்ல பிரதர், காட் பிளஸ் யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட அப்பொழுது இவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவர் சொல்வார், நீ தேட வேண்டியதை தேடுப்பா, உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்குறேங்கிறார். அப்படி தானே? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேட வேண்டியது தேட மாட்டோம். நமக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் என்ன சரி தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய ஆளுகைக்கு முக்கியத்துவம் கூட. இதுதான் தேவ ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரால் வழிநடத்தப்படுதல் தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவை உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கூட கொடுக்கிறார். புரிகிறதா? அது தனியாக போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிஷன் ஸ்டீலர் ராயல் எம்போரின்னு ஒரு கடை இருக்குது, எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா நான் சில பொருட்கள் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த இந்த காலத்தில் ஏகப்பட்ட போய் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது, ஏன்னா நான் அடுத்தது இன்னொரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கணும். அப்போ வந்து இப்போ என்னுடைய நான் என்னுடைய வெஹிக்கிளில் எப்போ பார்த்தா ரெண்டு மூணு பை இருக்கும், யாரோ பை தேட நானே எடுத்து கொடுத்துருவேன். இந்த போர்ட் ஏரியா ஹார்பர் எல்லாம் போகிறவள அநேகர் வந்து எங்கேயோ பை கீழே கிடக்குதான்னு தேடிட்டுப்பேன் மீன் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியில் யாராக இருந்தால் நானே கூப்பிட்டு ஒரு பை கொடுப்பேன் சில நேரத்தில். அப்புறம் நீங்கள் நினச்சிட உடலாக டெய்லி நான் பை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு சிலவெல்லாம் அவங்க தேடி எடுக்கட்டும்னு விட்டுருவேன். அப்போ அந்த ஆள் வந்து நான் அந்த கடையில் துணி வாங்கினேங்க, கொஞ்சம் துணி வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு வேறு சில பொருள் வாங்கினா ஒரு பை கொடுக்க சார்னு கேட்டேன். எனக்கு பையெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்ட்டான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், கோபுரத்தில் காசு தரேன் சார், எனக்கு அது அது ஃப்ரீக்காக கேட்கல, தேவைக்காக கேட்டேன். அவன் சொல்ல, இல்லை நாங்கள் பை எக்ஸ்ட்ரா கொடுக்குறதில்ல அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு எவ்வளோ காசு வேணும் தந்துடுறேன், இல்லைங்க நாங்கள் பை வியாபாரம் பண்ணலை அப்படின்ட்டார். துணி வியாபாரம் பண்ணுறோம், அதை போட்டு கொடுக்குறது தான் பையன்டி. இங்கே வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜர் என்ன செய்யறதில்ல ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் பையில் கொடுக்க முடியாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு சின்ன ஒரு பைக்கு போய் கடையில் கேட்டு கடையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன, அவங்க பை விற்கிற கடை இல்லது, அவங்க துணி விற்கிற கடை. அந்த துணியை வாங்கினா என்ன செய்வாங்க? அப்போது இதுதான் சிஸ்டம். நான் துணியை வாங்கினா எனக்கு பை இலவசம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பையை கேட்டுருக்குறேன். ஆண்டவர்கிட்ட இதாங்க சிஸ்டம். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம்ல, தோசை வாங்கினா சாம்பார் கிடைக்கும்ல? ஆமாம். நான் அன்றைக்கி வருஷம் மும்பை போயிருந்தவள்ள எனக்கு ஃபிலிப்போஸ்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த காலத்தில் அந்த சர்ச்சிகேட் பக்கத்தில் ஒரு கேண்டீனில் போய் சாப்பிட போகணும். சாப்பிட போகிறவுடனே சப்பாத்தி கொடுத்தாங்க. சப்பாத்தி கொடுத்த உடனே அவன் சப்பாத்திக்கு அந்த கேண்டீனில் வந்து மற்றெல்லாம் சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கேண்டீனில் வந்து சப்பாத்திக்கு அந்த சப்ஜியெல்லாம் கொடுப்பாங்க. இது அவருக்கு தெரியல, எனக்கு தெரியும். இவர் அந்த சர்வட்டைக்கு, அரே டாலங்கிலே குச்சி தேதோ, டாலங்கிலே குச்சி தேதோ அப்படின்னா, இவர் கேட்காமலே அவன் ரெடி பண்ணி கொண்டு வருவான். இவர் பிச்சைக்காரர் போல எடுத்து டாலங்கிலே குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதை விட என்ன செய்கிறான், லீ குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதை விட என்ன செய்கிறான், சால் நாக்கு சாம்பாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நாம் கடையில் போய் இந்த சோம்புரை சாம்பார் கொடுப்பா, ஏன்னா சாம்பார் இலவசம் தானே. இல்லை, இட்லி தோசை வாங்கினா தான் கிடைக்கும். அருமையானவர்களே, முதலாவது எதை தேடுமோ அதை தேடிவிட்டால் பிற காரியங்கள் நம்மை தேடி வரும். இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வரணும். தேவ ஆளுகையை நம்ம தேடணும், தேவ ஆலோசனையை தேடணும், தேவருக்கு பிரியமான தேடணும். அந்த ஆளுகையை தேடும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இதில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு கூட சொல்ல மாட்டேன். இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்னன்னு சொன்னால், நமக்கு நிறைய நன்மைகள் வராமல் இருப்பதற்கே காரணம் என்னவென்றால், தேவ ஆளுகையின் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆளுகையின் மூலமாக தேடலை, ஜபத்தின் மூலமாக தேடுறோம். ஆண்டவர் ஆளுகை செய்தால்தான் அந்த ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை என்ன பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா, உபவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், ஜபத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், விசுவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன். அது எதில் வருகிறது ஆசீர்வாதம்? இதில் வருகிறது ஆளுகையின் மூலமாக, ஆண்டவருடைய ஆலோசனை வாழ்வதன் மூலமாக. அப்போ தேவன் என்னை ஆளுகும் பொழுது அந்த ஆளுகின்ற செயலே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுது. அதனால் ஆண்டவர் வந்து பரவாயில்ல, இவன் என்னுடைய ஆலோசனை கேட்குறான், என்னுடைய கட்டுப்பாடில் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் ஏஞ்சல்கிட்ட சொல்லி இவனுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம். ஏன் இவன் சொன்னபடியெல்லாம் என்ன செய்கிறான், இல்லைங்க அந்த முறை அப்படி கிடையாது, புரிஞ்சிங்க. ஆளுகை இல்லாதனால தான் சில நன்மை வரலை. நான் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அரசாட்சி ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, வழிநடத்தலை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதனுடைய விளைவாக ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நான் போய் உங்களுக்கு சொன்னேன், முதலாளிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பொருட்கள் வாங்கினா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த அவருடைய கடையில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், நல்ல பையில் எவ்வளோ அமௌண்ட்டு பொருள் வாங்கினா அதுக்கு எதிர்ப்பு பை போட்டு கொடுப்போம். அதே மாதிரி தான் தேவ ஆளுகையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவ வழிநடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தனியாக எடுத்து கொடுக்க தேவையில்லை, ஆளுகையின் விளைவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது வேலெல்லாம் உங்களுக்கு கூட வந்துவிடும். எனவே எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிறதில்ல, கேட்காமலே நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, தேவ திட்டத்துக்குள் உட்பட்டால். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கவில்லை, கேட்காமலே. இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர்றதுக்காக டெய்லி அதை விசுவாச அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய், சொல்லிக்கிட்டே இரு, இரவும் பகல் என்ன பண்ணி சொல்லிகிட்டே இரு. பயிற்சி கொடுக்குறாங்க, இல்லை. தேவ திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது, பிள்ளைகளாக அழைத்த அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது கேட்காமலும் நன்மைகள் வரும். இரண்டாவதாக, மேலானவைகள். சாலமனை போல ஆண்டவருடைய பார்வையில் எது பெஸ்ட், எது வந்து மேன்மையானது, அதை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கேளாத ஆசீர்வாதங்களை தருகிறார். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் ஆவி, கீழ்ப்படிதல் அனுபவம், அது கேளக்காத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நான்காவதாக, தேவ ஆளுகைக்கு உட்பட்டு வாழுகிறது. இந்த நான்கு அனுபவங்களோடு நாம் வாழுகிற பொழுது கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயோ, நான் கேட்க தவறுனதுனால தான் எனக்கு கிடைக்கல, விசுவாசிக்க தவறுனாலும் கிடைக்கல, ஜெபிக்க தவறுனாலும் கிடைக்கல, இல்லை, நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவன் விரும்புகிறத கேட்குறேன், தேவ ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், நான் கேட்காமலே எனக்கு என்ன தேவைன்ற ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எனவே கேட்டு கேட்டு பெறுவது மட்டுமல்ல, கேட்காமலே பெறுகின்ற ஆசீர்வாத தகுதிகளுக்கு செல்லும். கர்த்தனமோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கேட்கிறதுனால தான் பெறுகிறோம் என்பதல்ல, உம்முடைய திட்டத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது கேட்காமலே எங்களுடைய வாழ்வில் ஏராள நன்மைகளை செய்கிறீர்கிற ஒரு நம்பிக்கைகளுக்கு கொடுத்தேன். உம்முடைய வாக்கு தத்தங்களையே நாங்கள் நினைகூர்ந்து ஜெபிக்கிறதல்ல, அந்த வாக்குத்தங்கள் எதனால் நிறைவேறும் என்று சொன்னீரோ அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி எங்களை சொன்னீர். அதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, உமக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாங்கள் விளங்குகிற பொழுது கேட்காமலே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, ஜெபிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, விசுவாசிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் என்று அங்கலாய்த்த வேலைகள் உண்டு. ஆனால் உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய ஆண்டவரை உறவுக்குள்ளும் உம்முடைய திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது கேட்காமலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். எங்கள் நம்பிக்கை கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும் தாங்கும், எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே நிரம்பி வழியட்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகிறோம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். 2 ராஜா 4:6 இதை நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்கள் என்றால் என்ன? மனுஷன் தன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து போகும் போது தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்கும் அதிசயமான காரியங்களின் பெயர்தான் அற்புதங்கள். கடன் தொல்லையில் சிக்கி தவித்த ஒரு ஏழை விதவையின் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதமாய் அற்புதத்தை செய்தார் என்பதைத்தான் மேலே உள்ள வசனம் நமக்கு விவரிக்கிறது. அவள் போய் தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடமும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போய் தன்னிடம் இருந்த எண்ணெயை அதில் ஊற்றினாள். ஊற்ற ஊற்ற பாத்திரங்கள் நிரம்பிக் கொண்டே இருந்தது. பாத்திரத்தில் எண்ணெயும் குறைந்து போகாமல் இருந்தது. இந்த ஏழை விதவையின் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்ட போது கடனை தீர்க்க மனிதனிடம் போகவில்லை, கர்த்தரிடம் வந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் வந்தான். ஒருவேளை நீங்களும் கூட கடன் தொல்லையில் நெருக்கப்பட்டு இருக்கலாம், வியாதியினாலே நெருக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது வேறு பிரச்சனைகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். பரம இயேசுவான இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களுடைய பிள்ளைகளின் பிரச்சனைகளையும் நீக்கி அருள்வார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8:3 வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அந்த விதவியை பார்த்து எலிசா ஒரு கேள்வி கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பது. அந்த கேள்வி, அவளிடம் பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது. எண்ணெயினால் வரும் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வியாதிகள் குணமாக்கிறது. எண்ணெயினால் காயம் காட்டுகிறார்கள். எண்ணெயினால் ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த ஏழை விதவை தன்னிடமிருந்த எண்ணெயை ஆயிரக்கணக்கான பாத்திரங்களில் பார்த்த போதிலும் அந்த எண்ணெய் குறைவுபடவே இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேக எண்ணெயை இந்திய தேசத்திலே, இலங்கை தேசத்தில் உள்ள அத்தனை மக்கள் மேல் ஊற்றினாலும் உங்கள் அபிஷேகம் குறைந்து போவதே இல்லை. உங்கள் பாத்திரங்களில் இருந்து தாகமுள்ள பாத்திரங்களுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டே இருங்கள். அற்புதத்தை செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம் தேவன் பெருக செய்கிற தேவன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் 23:5 பாடுகிறார். எல்லாவற்றையும் அனுபவித்து பாடும் தாவீது இப்படியாக சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பார்ந்த திருவச்சனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்தின்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர்.

நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் இந்த வேளையிலே அப்பா இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகவும், நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை செய். யார் யார் இந்த ஆராதனையில இணைந்து கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீர்களோ அவர்களை இணைத்து கொள்ள கிருபை செய்யும். அதற்கான அனுகூலங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கதர் சீக்கிரம் மாற்றப் போகிறீர், அதற்காய் நன்றி. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க நீர் எங்களை பழக்குவிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.

மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட. ஹல்லேலூயா. ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அவமே நாம் ஆராதிக்கிறவர், நம்மை என்றென்றும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

அவருடைய நாமத்துக்கு என்னென்று மகிமை உண்டா.

நிலைமையை மறந்து, சூழ்நிலையை மறந்து, நிலைமையை மறந்து அவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள்.

உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறைக்கும் சேர்த்து சொல்லுகிறார். இன்றைய சூழலை குறித்து ஒரு நாள் கலங்காதே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ சந்திக்கிற பிரதிகூலங்கள் அல்ல, உன்னை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளும் அல்ல, மனிதர்களும் அல்ல. தாயின் கற்பத்தில் தோன்று முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர். சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், இனி சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு நாட்களை வைத்திருக்கிறார் மகிழும்படியான. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நாங்கள் துன்பத்தை கண்ட, வேதனை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக எங்களை இன்பத்தை காண செய்யும். காரணம், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தையும், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனையும், முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சத்தையும், புலம்பலுக்கு பதிலாய் களிப்பையும் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. போதகர் ஒருவரும் அவருடைய சபையை சேர்ந்த விசுவாசி ஒருவரும் ஒரு சபையிலே பிரசங்கிக்க பிரயாணம் செய்தனர். பிரசங்கித்த பின்பு மாலை நேரம் அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றனர். போதகருடன் சென்றவர் அந்த கடையில் இருந்த ஒரு பொம்மையை கண்டு அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி அதை தன் மகளுக்காக வாங்கி சென்றார். வீட்டுக்கு போய் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தன் மகளுக்கு கொடுத்தார். மறுநாள் காலை அந்த குழந்தையின் தாய் அந்த பொம்மையை பார்த்தபோது அது மீண்டும் சரி செய்ய முடியாதபடி பல துண்டுகளாக உடைந்து கிடந்தது. அந்த தாய் தன் குழந்தையிடம், இந்த பொம்மையை நீ ஏன் இவ்வாறு சுக்குநூறாக உடைத்து போட்டாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை, உடைத்தாலும் என்ன, என் அப்பா அதை மீண்டும் மாட்டி கொடுத்து விடுவார் என்றாள். ஆனால் அந்த குழந்தையின் தாயோ, இது சரி செய்யப்பட முடியாதபடி உடைந்து போனது, அப்பாவால் கூட அதை மாட்டித்தர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆனால் அந்த குழந்தையோ, அப்பா வந்து பொம்மையை மீண்டும் சரி செய்து கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே இருந்தாள். தகப்பன் வீட்டுக்கு வந்தவுடன் தாய் நடந்ததை கூறினாள். தன் மகள் தன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்த தகப்பன் போதகருக்கு போன் செய்தார். நடந்ததையெல்லாம் கூறினார். எனவே நான் நாளை அந்த கடைக்கு மீண்டும் சென்று ஒரு பொம்மையை என் மகளுக்கு வாங்கி வர வேண்டியுள்ளது, ஏனெனில் என் மகள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம் பரம தகப்பனும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒன்றை கேட்கும் போது நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் தேவன் தங்களை அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்று நேபுகாத்நேச்சாரிடம் கூறினார்கள். எனவே நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று பகிரங்கமாக அனைவரிடமும் அறிக்கை செய்தார்கள். இவர்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்த தேவன், என் மீது நம்பிக்கையாயிருக்கும் என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு அக்கினி ஜுவாலையிலே உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் முடி கூட கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது நாம் நம்பிக்கையாயிருந்தால் அவர் நம்மை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை சில காரியங்களை குறித்து உங்கள் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கலாம், ஆனால் தேவன் அதை சரி செய்வார். ஆம், அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் தேவனை முழுவதுமாக நம்புவோம். அவரே நம்மை இம்மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வார்.

தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 2 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்திலிருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் மத்திய சுவிசேஷம் 4:10 நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த எழுதியிருக்கிறதே என்ற காரியத்தை நாம் குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட அந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை தியானித்து வருகிறோம். வருசலாக இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உன் தேவனாகிய ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, உபாகமும் 6:13 எழுதியிருக்கிறது. உபாகமும் 6:13 எழுதியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 6:13 என்ன இருக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இதுதான் உபாகமும் 6:13 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 6வது நேற்று கூட நம்ம வாசித்தோம் அந்த 6 உபாகம் 6, அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆண்டவர் வனாந்தரத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்தின் எகிப்திய வீடாகிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்தரத்தில் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் வந்து அதில் எழுதப்பட்டு அது பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று அந்த உபாகம் 6 நாம் ஆண்டவருக்கு சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ 12வது வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும், உபாகம் 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இப்படி ஆண்டவர் சொல்லி கொண்டு போனது தான் இங்கு மத்தேயு 4வது அதிகாரத்தில் இங்கே இயேசு ஆண்டவர் அதை நோட் பண்ணுகிறார். அந்த வசனத்தை நோட் பண்ணி பிசாசானவன்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிசாசானவன் சோதிக்கிறதுக்காக அவர் 3 சோதனையை அவருக்கு கொண்டு வருகிறான். ஒன்று சரீரப்பிரகாரமான சோதனை, 2வது உலக பிரகாரமான சோதனை, 3வது ஆத்ம ரீதியான சோதனை. இப்படி பல சோதனைகளில் நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். அதில் வந்து ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், மறுபடியும் 8வது வசனத்திலிருந்து படிச்சுன்னா தெரியும், 4:8 மத்தியில், மறுபடியும் அவரை மிகவும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாந்தகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று

அந்த சோதனையை முடிக்கிறார் அங்கே. உண்மையிலே இதில் அநேக சத்தியத்தை நாம் கற்று வருகிறோம், கற்று கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் பிசாசு இந்த உலகத்தை தான் காமிச்சு நம்மளை எல்லாரையும் கவுக்க பார்க்குறான். இன்னி நாளில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் காமிச்சு மயக்கி நீ என்ன பணிந்து கொள் அப்படின்றான். இன்றைக்கி பணிந்து அதே போல் இன்றைக்கி அநேகர் போயிருக்கிறாங்க, அநேகர் பணிந்து கொண்டு இன்றைக்கி பிசாசுக்கிட்டே போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் ஞாபகம் வருது எனக்கு, இந்த பப்பிசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேமஸான ஆள். அவன் இசைய கிறிஸ்டின் அவன், ஆனாலும் பிசாசு அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறான், நீ என்னை தாழ பணிந்து கொண்டால் நான் உன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்குவேன், பேரும்புகழும் கொண்டு வருவேன், உனக்கு பணம் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனால அவன் என்ன செஞ்சான், இயேசுவை வணங்குவதை விட்டு விட்டு பிசாசு சாத்தானை வணங்க ஆரம்பித்தான். சாத்தானை வணங்கின பின்ன அவன் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான், வேர்ல்டு ஃபேமஸ் ஆனால் பணம் கோடி கணக்காக வந்தது எல்லாம் வந்துச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, அவனுடைய மரணத்தில் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவன் கேஸு, அவன் தற்கொலை பண்ணானா இல்லது சூசைட் பண்ணிட்டு சேர்த்தானா இல்லது கொலை செய்து செய்ய சாவடிக்கப்பட்டானான்னு இன்றைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அது போகட்டும், ஆனால் இன்றைக்கி அவன் நரகத்தில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம ஏஞ்சலிக்கா என்ற ஒரு பெண் நரகத்தில் பார்த்துட்டு வந்து தன்னுடைய புத்தகத்தில் அவள் எழுதியிருக்கிறத நான் படித்த ஞாபகம் வருகிறது. அவன் நரகத்தில் என்ன சொல்கிறான், அந்த ஏஞ்சலிக்காவும் ஆண்டவரும் ஜீசஸும் போகும்போது அப்போ சொல்கிறான், அந்த ஏஞ்சலிக்காவை பார்த்து நீ பூலோகத்தில் போய் சொல்லு, என் பாட்டை யாரும் போட்டு கேட்க வேணாம் ஆட வேணான்னு சொல், அதை போட்டு கேட்க கேட்க ஆட ஆட நான் இங்கே என்ன செய்கிறேன், சித்திரவதை அனுபவிக்கிறேன், ரொம்ப பல மடங்கு அனுபவிக்கிறேன். இந்த சாத்தான் நான் இயேசுவை தான் ஒழுங்காக வணங்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சாத்தான் வந்து என்கிட்ட சொன்னான், நீ சாதாரண ஆளாக இருக்கிற, நீ என்ன நீ வணங்கிக்கொள், நான் உன்னை பெரிய ஃபேமஸ் ஆக்குறேன், உலகத்துக்கே உன்னை ஃபேமஸ் அதிபதி ஆக்குறேன், உலகத்திலே உன்னை வந்து உன்னை விட ஒருத்தவனு இல்லைன்ற மாதிரி ஆக்குறேன், உனக்கு கோடிக்கணக்கான பணங்களை நான் தரேன்னு சொன்னால் அதுக்கு மயங்கி நான் இயேசுவை விட்டுட்டு இந்த சாத்தானை நான் வணங்கினேன், அதேபோல் என்னை பேரும் புகழும் பணமும் எல்லாம் தந்தான், ஆனால் எனக்கு என்ன செய்ய, இப்போ என் ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு வந்து தள்ளிட்டு என்னை சித்திரவதை செய்கிறான், இதை உலகத்துக்கு போய் சொல்லுன்னே சொல்லி அந்த மைக்கேல் ஜாக்சன் புலம்புவதை அந்த ஏஞ்சலிக்கால் வந்து தன்னுடைய புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் என்பவன்ல. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவரை மட்டுமே நாம் பணிந்து கொள்ள வேண்டும், அவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல ஆழமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் இயேசு இரட்சகராகி இருக்கிற ஆண்டவர் எதை நோட் பண்ணுறாரு, உபாகம் ஆறில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய மெய்யான வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்னென்ன அங்கே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அங்கே ஞாபகப்படுத்தினார் என்னன்னாக்கா, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்தை உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அவர் ஒருவருக்கே என்ன செய்ய ஆராதனை செய்வாயாக. ஆண்டவரை நம்ம ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்ய, ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்ம மகிமைப்படுத்தணும் முடிஞ்சு, மற்ற மனுஷனையோ மற்ற எதையுமே நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது, அவர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை போக வேண்டும் என்பவன்ல. இன்றைக்கி ஆண்டவரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசிட்டு சொல்கிறாரு, அப்பாலிப்போ சாத்தானேன்னு முதல் சொன்னார். முதல் என்ன வார்த்தை சொன்னார், இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்னா பிசாசு ஜெயிக்கலான்பான்ல. இன்றைக்கி பிசாசு உன்னை வந்து ஆசை காட்டலாம், ஒன்று பணத்தை வச்சுக்கிட்டு, இல்லை பெண்களை வச்சுக்கிட்டு, இல்லை பொருளாசையை கொடுத்து, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அவனுக்கு அடிமையாக, இந்த பிரபஞ்சம் அவனுக்கு அடிமை, அதனால தான் இந்த உலகத்தில் உண்டானதெல்லாம் அவனுக்கு சொந்தம், ஆனால்தான் அவன் அதை எடுத்துகிட்டு வந்து சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையும்னு சொல்கிறான் பாருங்கள். அன்னைக்கு இன்றைக்கி உலகத்தை நம்ம மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ளவங்களை மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ள மனுஷனை மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ள பண ஆசையை மகிமைப்படுத்துவோ நம்ம கூடாது. இதை தான் இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி மனுஷன் இன்றைக்கி கிறிஸ்தவர்லே சொல்கிறேன், இன்றைக்கி கிறிஸ்தவர்லே இன்றைக்கி ஃபேவராக இருக்கிற தன்னுடைய ஊழியக்காரனை மகிமைப்படுத்துகிறாங்க, சபையை மகிமைப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி அநேக மனுஷனை மகிமைப்படுத்துகிறான். இந்த புறஜாதி மக்கள் தான் மனுஷனை மகிமைப்படுத்தி அவனை சாமின்னு கும்பிட்றான்னா இவனும் அப்படி தான் கும்பிட்றான். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம மகிமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தரை ஒருவருக்கே நம்ம மகிமைப்படுத்தணும். அன்பாவில் இன்றைக்கி காலையில் அதிகாலையில் நான் ஒரு 4-5 மணிக்கு நான் தியானிக்கிறதுக்கு முன்னாடி நான் எஃப்எம் இந்த ஜிஃபன் எஃப்எம் ரேடியோவில் ஒரு அருமையான டெஸ்ட் மணி கேட்டேன். டெய்லிக்கும் அவங்க காலையில் ஒரு டெஸ்ட் மணி போடுறாங்க. அந்த அருமையான டேவிட்
சாம் ஜாய்சன் அப்படின்னு இந்த பாடல் எழுதின ஒருத்தருடைய சாட்சி இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது, போய் கேளுங்க. உண்மையிலே எனக்கு அது புரோஜனமாக இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் அந்த சாட்சி என்னை ஆற்றியது தெற்றியது. ஏன்னா அவரை ஆண்டவர் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. உங்களை எதுக்காக சந்தித்தார்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும் எந்த சூழ்நிலையும், அதுக்கு தான் உன்னை சந்தித்தேன்றாரு. அதே தான் இன்றைக்கி ஒன்றையும் என்னையும் சந்தித்தார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நுன்னதமான நோக்கத்தில் தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். அன்பாலே அவருக்கு ரொம்ப நவசமாக குழந்தை இல்லை. இந்த யார் அவருனாக்க, இந்த அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலேன்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். அவர் நிறையா பாட்டு எழுதுகிறார், நிறைய ஆல்பம் போட்டிருக்கிறாராம். அந்த உண்மையிலே அந்த பாட்டெல்லாம் இன்னும் கண்ணீரோடு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவர், அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசாமி இன்றைக்கி நமக்கு சொல்லித்தரார். பாருங்கள், இன்றைக்கி பிசாசு நம்மளை வஞ்சிக்கும்படியாக உலகத்தையோ உலக சிற்றின்பத்தையோ உலக ஆசீர்வாதத்தையோ உலக மேன்மையிலையோ நமக்கு பதவிகளையோ அல்லது பண ஆசையோ எதையாவது காட்டலாம். அப்படி காட்டும்போது நம்ம மயங்கிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி கட்டளையிடணுமா. முதல் வார்த்தை என்ன செய்யணும், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு எழுதியிருக்கிறதே, அதன்படியாக நான் கர்த்தரை தவிர நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், ஆராதனை செய்ய மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நாம் சொன்னோம்னா பிசாசானவன் வெக்கப்பட்டு நம்மளை விட்டு ஓடி போயிடுவானன்பாங்கள. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்னா, பிசாசையும் அந்த உலகத்தில் உள்ள காரியத்தையும் தழுவி கொண்டு உக்காந்து இருக்கிறோம். இன்றைக்கி மதிமயங்கி போயிருக்கிறோம். அன்பாவில் இன்றைக்கி நாம் அந்த விசுவாசத்தில் வளரணும். அந்த விசுவாசம் வளர வளர நாம் இன்றைக்கி ஆண்டவர் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் சில சமயத்தில் நம்மளை நாமளே மகிமைப்படுத்திக் கொள்வோம், இல்லைனா அடுத்தவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்து நான் நிறைய பேர் பார்க்குறேன், கொஞ்சம் வயிற்று வழியில் அவங்க பிரச்சனையில் ஆண்டுகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவரே ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை தீர்ந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுனாக்கா, அடுத்தடுத்து பார்த்தாக்கா ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க. தங்களையே ஆராதிச்சுப்பாங்க, இல்லைன்னா தங்களுடைய சார்ந்தவர்களை ஆராதித்து அவங்கள மகிமை செலுத்துவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அன்பாவிலே இன்றைக்கி அந்த விசுவாச குறைவுனால அது வருது. ஆண்டவரை நாம் விசுவாசித்தோம் என்றால், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை விசுவாசித்தோம் என்றால், நிச்சயமாக பிசாசுக்கு நம்ம உஷாராக இருப்போம். பிசாசு வலையில் நம்ம சிக்காதபடிக்கு பிசாசு இந்த உலகத்தையும் உலக காரியத்தையும் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறான், சிக்க வைக்கிறான். நம்மளை எப்படியாவது கீழே தள்ளலான்னு பார்க்குறான். அதில் நாம் சிக்காதபடிக்கு நம்ம இருக்கணும்னா மொதல் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். இன்றைக்கி பயங்கரமான சூழ்நிலை வருது. இன்றைக்கி வியாதியை கொடுத்து பார்ப்பான், இல்லை பொருளாசையை கொடுத்து பார்ப்பான், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை என்ன செய்வான், எப்படியாவது மடங்கடிக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யணும்னு நினைப்பான். ஆனால் நாம் அதில் விட்டு விலகாதபடிக்கு நம்ம கரெக்டாக ஃபெய்த்தில் இருந்தோம்னாக்கா நிச்சயமாக கர்த்தர் ஒருவரைக்கே நம்ம ஆராதனை செய்வோம், அவரையே மகிமைப்படுத்துவோம். அன்பாலே அந்த சகோதரனுடைய சாட்சியில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி 4 வருஷமாக வெயிட் பண்ணி டாக்டருங்கெல்லாம் வந்து இது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ற கர்த்தர் அற்புதம் செய்வார், ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம் நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்தில் வளர வளர கர்த்தர் அவருக்கு 2020 ஏதோ ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அற்புதம் செய்தால் குழந்தையோடு அவர் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறார். அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவர் ஒருவருக்கே அவர் என்ன செய்கிறார், ஆராதனை செய்யும்படியாக அந்த பாடலை ஏற்றி இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பலவீனப்பட்டுறோம். அன்பாவில்லே வியாதி வந்த உடனே டாக்டர்கிட்ட ஓடணும். இன்றைக்கி நான் நேற்று அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி நேற்றுலாம் நான் ரொம்ப மூட் அப்செட் ஆகியிருந்தேன். இந்த வியாதி நம்மளை பாதிச்சதோ அப்படின்னு அந்த பயத்தில், இன்றைக்கி பயம்தான் இன்றைக்கி அநேகரை இன்றைக்கி கொன்று கொண்டிருக்கிறது. அன்பாவில் இன்றைக்கி நாம் அந்த பயத்தை புறம்பே தள்ளி அந்த பிசாசானவனை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளை விட்டு போயிடுவான். நம்ம விசுவாசத்தில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ஆண்டவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆண்டவர் மகிமை செலுத்தும்படியாக நாம் இருப்போம். அதுதான் இங்கே உபாகமில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாகன்னு. அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவ, பிசாசன் நீ ஆணையிட்டு தான் நீ என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும்.
நீ அப்பாலிப்போ சாத்தானேன்னு ஆணையிடு, இயேசுவின் நாமத்தினால அப்பாலிப்போ சாத்தானேன்னு சொல்லி ஆணையிடும் போது அந்த பிசாசான உன்னை மயக்கி உன்னை ஆண்டவரை வீணாக்கிற அந்த பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்யும், அப்பாலே போய்விடும். ஆண்டவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்து அவரையே நாம் மகிமைப்படுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாரு, அற்புதத்தை செய்ய போகிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் உண்மைக்கே ஆண்டவரே உண்மையே பணிந்து கொண்டு உண்மை ஒருவரையே நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசினீர். ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே இந்த சாத்தான் ஆண்டவரே இந்த உலகத்தையும் உலக சிற்றின்பத்தையும் காட்டி எங்களை தாழ பணிந்து கொள்ளுன்னு சொல்கிறான். ஆனாலும் நீர் ஆண்டவரே பிசாசை ஜெயித்தீர், அப்பாலிப்போ சாத்தானேன்னு சொல்லி கட்டளையிட்டீர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆணையிட்டீர் ஆண்டவரே. அதே போல் நானும் நாங்களும் எங்களை அழகடிக்கிற பயத்தை கொடுக்குற அவிசுவாசத்தை கொடுக்குற ஆண்டவரே பொருளாசையும் இன்பத்தையும் ஆண்டவரே பல காரிய இச்சையை கொடுக்குற எல்லா அசுத்த ஆவிகளையும் அப்பாலிப்போ சாத்தானேன்னு கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பிசாசானவனை விரட்டி அடித்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் உமக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்டதான கிருபையை தாருங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனுஷனை மகிமைப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் மகிமைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய ஒருவருக்கே நாங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தடை செய்கிற எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லா அசுத்த ஆவிகளையும் அந்தகார கிரிகளையும் இப்பொழுதே விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நிறைய கிருபை காட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா அமையணும்னா நாம ஒரு விஷயத்த ஒழுங்கா கடைப்பிடிச்சா போதும். அது என்னன்னா அதிகாலையில எழும்புறது. ஏர்லி வேக்கிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் நல்லா போஷிச்சு பராமரிக்கணும்னா அதிகாலையில எழும்புறது தான் ஒரே வழி. நம்ம காலையில 8 மணிக்கோ அல்லது அதுக்கப்புறமோ எழும்புறோம்னு வச்சுக்கிடுவோம், அந்த நாள் முழுசும் நாம தீயணைப்பு படையினர் மாதிரி தான் பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கும். ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், பைபிள் வாசி ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, அவசர அவசரமா வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்கேயும் நம்முடைய வேலையை நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. ஒரு டம்ளரை கற்பனை செஞ்சு பாருங்க, அது காலியா இருந்தா மற்ற டம்ளர்கள்ல எதையும் ஊற்ற முடியாது. நாம அதிகாலையில எழும்பினோம்னா பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணி நம்ம ஆன்மாவையும் அன்றாட செய்திகளை வாசிச்சு நம்ம மனசையும் உடற்பயிற்சி செஞ்சு நம்முடைய உடலையும் போஷிச்சு நிரப்புறோம். அப்புறம் நாம நம்முடைய வேலைக்கு இப்படி நிறைஞ்ச டம்ளர் மாதிரி போனோம்னா மத்தவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும், சிறப்பா வேலை செய்ய முடியும். நம்ம டம்ளர்ல இருந்து நம்ம ஊத்திக்கிட்டே இருப்போம், பயனுள்ள காரியங்களை சிறப்பா செய்வோம், மத்தவங்களுக்கு உதவியா இருப்போம், நம்முடைய துணையோடும் குழந்தைகளோடும் தாய் தந்தையோடும் நண்பர்களோடும் அதிக நேரம் செலவழிப்போம், களைப்படைய மாட்டோம், உற்சாகமா இருப்போம். ஏன்னா நம்முடைய டம்ளர் தான் நிரம்பி வழியுதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணும் ஒன்னா இருக்கிறது மாதிரி மனிதர்களும் உடல், மனம், ஆன்மான்னு மூணு பாகங்களா உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூணையும் பரிசுத்தமா வச்சுக்கிடுறது நம்முடைய கடமை. ஆனா இதை நம்மளால செய்ய முடியாது, ஆண்டவராலதான் செய்ய முடியும். அதுக்காகத்தான் அதிகாலையில எழும்பி அவரை தேடணும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விரதம் விருந்தாகும். Fast becomes feast. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோனாவின் புத்தகம் 3 அத்தியாயம். 2 தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்து இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனிதரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayers, I have seen your tears. எஸ்தருக்கும் அவள் தோழிகளுக்கும் அரசனிடம் மன்றாட உபவாசம் ஓர் ஆயத்தமாயிருந்தது. ஓர் ராணியும் அவள் தோழிகளும் 3 நாட்கள் உபவாசித்ததை எண்ணி பாருங்களேன். நான் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளேன், நான் உயர் அதிகார், நான் எப்படி உபவாசிப்பது என்று நினைக்கிறீர்களோ, ஓர் அரசியே உபவாசித்தாள். அப்பொழுது கடவுள் அவளுக்கு அசாதாரணமான தைரியத்தை கொடுத்தார். நான் செத்தாலும் சாகிறேன் என்றாள். விரத நாட்கள் விருந்து நாட்களை பிறப்பித்தன. சாவதற்கும் துணிந்தவள் சாகவில்லை, ஆனால் அவள் மூலம் பலர் உயிர் பெற்றனர். அவள் கேட்டதற்கு அரசன் இறங்கினான். யூதருக்கு நம்பிக்கை ஒளியும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் மதிப்பும் உண்டாயிற்று. துயரப்படுவோர் பேறு பெற்றோர் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றார் அல்லவோ இயேசு. மக்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் உபவாசித்து கடவுளை நோக்கி கதரும்படி நினிவே நகர் மன்னன் கட்டளை பிறப்பித்தான். அவர்கள் செய்ததை கண்ட கடவுள் நியாயத்தீர்ப்பை அமுலாக்கவில்லை. நியாயத்தீர்ப்பையே மாற்ற வல்லது உபவாசம் என்றால் உபவாசத்துக்கு கடவுள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். நமது நகர்கள் மீதும் நியாயத்தீர்ப்பு என்னும் கடவுளின் பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாவம் தலைவிரித்தாடுகிறது. மனந்திரும்பி மண்டியிட்டு மன்றாடுவது ஒன்றே வழி, வேறு வழி இல்லை. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வேறுபாடு தெரியாதோரை அழிப்பதா ஆண்டவருக்கு பிரியம்? யோனாவின் புத்தகம் இறுதி வசனம் இப்படி முடிவடைகிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்ற கேள்வியோடு அந்த புத்தகம் முடிகிறது. தங்கள் வாலிப நாட்களில் ஆன்மீக வாழ்வின் துவக்கத்தில் நன்கு உபவாசித்த பலர் நாளாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக
நடுவயது பருவத்தில் இந்த ஆன்மீக பயிற்சியில் சோர்ந்து விடுகின்றன. அன்றுபோல் இன்று ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அன்னாள் என்ற ஓர் விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள் என்று லூக்கா 2:36-37 வாசிக்கிறோம். அவளுக்கு வயது என்ன தெரியுமா? 84 தான். உபவாசிக்க முடியாததற்கு சில உடல்நிலை காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உபவாசமானது உணவை செரிக்கும் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு வகையில் ஆரோக்கியத்தை கூட்டத்தான் செய்கிறது. ஏசாயா 58 அத்தியாயத்தில் உபவாசத்தை பற்றி விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் வெளும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவை என்று ஒருவேளை நாம் சொல்லிவிடலாம். ஆனால் மேலோட்டமாய் புதிய ஏற்பாட்டை படித்தாலே பக்தர்கள் தொடர்ந்து உபவாசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து வந்தனர் என்பது தெளிவாகும். எடுத்துக்காட்டாக 2 கொரிந்தியர் 11:27 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இந்த இடத்துல உபவாசம் என்பது பட்டினி அல்ல. ஏனென்றால் பசியிலும் தாகத்திலும் என்று சொல்லிவிட்டு அதுதான் பட்டினி. தானாகவே இவர் தன்னார்வமாகவே அநேக முறை உபவாசங்களிலே அவ்வளவு பிரச்சனைகள் நடுவிலும் அவர் உபவாச ஜபத்தை கைவிடவில்லை என்பது இங்கு தெளிவாகிறது. சொல்ல போனால் இந்த ஆதி பக்தர்களுக்கு உபவாசிக்காமல் இருக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாரத்திற்கு ஒரு வேளையும் மாதத்திற்கு ஒரு நாளும் உபவாசம் இருந்து ஜபிப்பது நல்ல ஒழுங்கு. நீங்கள் உபவாசம் பண்ணினால் என்று இயேசு சொல்லவில்லை, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது என்று இயேசு சொன்னார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் என்றெல்லாம் கிடையாது. எல்லா காலத்துக்கும் உரிய ஜபத்தை ஜபத்திற்கு மெருகேற்றுகிற நம்முடைய சிந்தனா சக்திகள் நம்முடைய உடலின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஆன்மீக ஆயுதம். அதை கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். உபவாசிப்போம். கிரமமாய் உபவாசிப்பவர்களுக்கு இதோ ஒரு திருவாக்கு, சகரியா 8:19 நாலாம் மாதத்தின் உபவாசமும் 5 உபவாசமும் 7 உபவாசமும் 10 உபவாசமும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். அதைத்தான் இந்த நாள் தலைப்பிலே நான் வாசித்தேன், விரதம் விருந்தாகும். Fast becomes feast. உங்களுக்கென்று உபவாச ஜப வேளை என்று ஒன்று உண்டா? வாரத்திலே வேலை குறைவான ஒரு நாளை தெரிந்து கொண்டு ஒரு வேளை உணவையாவது நீங்கள் அகற்றி வைத்து கூடிய அளவிற்கு அந்த நாளிலே வேலைகளை குறைத்து கொண்டு ஜபத்திலும் தியானத்திலும் செலவிடுங்கள். இது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வறட்சி சீக்கிரம் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களுடைய சுக வாழ்வு, உங்களுடைய ஆன்மீக வாழ்வு, கர்த்தருடைய காரியங்களிலே உங்களுடைய கூர்மை, ஊழியத்திலே வல்லமை, பிசாசின் மேல் வல்லமை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றிற்கும் உபவாசம் ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கு பயன்படும். உபவாசிக்க துவங்குங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayers, I have seen your tears. எங்கள் மகாபெரிய தேவனே, உபவாசிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். 40 ராப்பகல் அவர் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஆவியானவரின் வல்லமையோடு வெளிவந்து பிசாசின் சதி திட்டங்களை முறியடித்து நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, திருவசனத்தை தெளிவாகவும் அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் பிரசங்கிக்கிறவராக, ஊழியக்காரர்களை பயிற்சி விக்கிறவராக,
கர்த்தாவே, இப்படி அந்த 3.5 ஆண்டுகளிலே அவர் எவ்வளவு காரியங்களை செய்து முடித்தார் ஆண்டவரே. ஆதி பக்தர்களிடத்தில் காணப்பட்ட இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாளாவட்டத்திலே ஆண்டவரே, பெருந்திண்டியின் காரணமாக நாங்கள் கைவிட்டு விட்டோமே, எங்களை மன்னியும். வாரத்தில் ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது உணவை ஒதுக்கி வைத்து விட்டு உம்முடைய முகத்தை தேட, உம்முடைய சமூகத்தை நாட, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, தேசத்திற்காக புலம்ப, அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயங்களுக்கு தடுத்து நிறுத்த திறப்பிலே நின்று கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாடி வரவிருக்கிற பெரிய ஆபத்து, வரவிருக்கிற பெரிய நியாய தீர்ப்புக்கு எங்கள் சுற்றுப்புறங்களையும் எங்களுடைய சமுதாயங்களையும் நாங்கள் பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று எஸ்தரின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று நினிவே மக்களின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று இயேசு கிறிஸ்துவின் உபவாசத்தை கனமணின தேவனே, அன்று ஆதி பக்தர்கள் அப்போஸ்தலருடைய உபவாச ஜபங்களை கனமணின தேவனே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே, எங்களுக்கு உபவாசிக்கவும் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உபவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் கடமையாக அல்ல, அது ஒரு களிப்பான அனுபவமாக மாறி ஒழுங்காக கிரமமாக நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உம்மிடத்திலிருந்து வெற்றிகளையும் பதில்களையும் பெற்றுக்கொண்டு விரதங்கள் எல்லாம் விருந்துகளாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் உங்களின் காரியங்களுக்காய் அதை வாய்க்க பண்ணும்படி வழிகளை திறந்து கொடுத்து தமது வல்லமையான கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வழி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகர் பல காரியங்களுக்காய் நீண்ட நாட்களாய் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பித்து பதில் வரவில்லையே என்று அங்கலாய்த்து காத்திருப்பீர்கள். சிலர் பதில் வர தாமதமாகிறதுனாலே சோர்ந்து போய் மன கலக்கத்துடனும் பலனற்று போயும் காணப்படுகிறீர்கள். மற்றும் சிலரோ பதிலுக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில் விரக்தியாகி இனிமேல் எந்த பதிலும் வராது என்று உங்களுக்குள் நீங்களே முடிவு செய்து கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களும் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சத்ருவின் சதிகளை முறியடித்து பரலோகத்திலிருந்து உங்கள் பதிலுக்கான கதவுகளை திறந்து கொடுத்து ஒத்தாசையை அனுப்பி தம்முடைய அதிசயமான கரங்களினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக திருப்பிக் கொள்ள போனான் என்பதை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சுனேமியால் என்ற ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய ஊரிலே பஞ்சம் உண்டானதினால் வேறு பட்டணத்திற்கு சென்று விடுகிறாள். அங்கு 7 வருடம் முடிந்த பிறகு பஞ்சம் தீர்ந்தது என்று கேள்விப்பட்டு தன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறாள். அப்படி வருகையில் தான் விட்டு சென்ற வயல் நிலங்கள், வீடு, வாசல், வருமானங்கள் முதலானவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ராஜாவிடம் முறையிடும்படிக்கு செல்கிறாள். ஆனால் சுனேமியாளுக்கு கர்த்த தயவை கொடுக்கும்படி முன்பாகவே கேயாசி என்பவன் மூலம் சுனேமியால் யார் என்பதையும் அவளுக்கு கர்த்த செய்த அற்புதங்களையும் ராஜாவிடம் தெரிவிக்கும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சுனேமியால் சென்ற காரியங்கள் கர்த்தரால் காரிய சித்தி பெற்றது. அவள் தான் விட்டு போன நாள் முதல் திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்து ஆசிர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு பல இழப்புகளை நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். அதன் நிமித்தமாய் எப்படியாய் நாம் திரும்ப பெறப்போகிறோம், எப்படி நாம் மீண்டும் இதிலிருந்து எழுந்து நிற்கப் போகிறோம் என்று கலங்கி போய் காணப்படுவீர்கள். சிலர் அவற்றை பெற்றுக்கொள்கிற முயற்சியில் கடந்து போவீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் போகிற காரியம் பேசுகிற மனிதர்களிடத்தில், சந்திக்கிற அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் சென்று மனித தயவுகளையும் இரக்கத்தையும் பெற்றுத் தருகிறார். நீங்கள் கடந்து போகிற காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறார். 2வதாக திரும்ப கட்ட போனான் என்பதை குறித்து பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரமாகிய எருசலேமின் வாசல்கள் பாழானதை, அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதை பார்க்க முடியாமல் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் ராஜாவிடம் விடுப்பும் அனுமதியும் கிடைக்க வேண்டி ஜெபிக்கின்றான். கர்த்தரும் நெகேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ராஜாவின் கண்களில் தயவும் வழி செலவுக்கு தேவையானவற்றையும் கொடுத்து அனுப்பும்படி நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்து காரிய சித்தி வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ரு எங்கெல்லாம் தடைகளை உண்டாக்கியும் உடைத்தும் சிதைத்தும் சுட்டெரித்தும் வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் கர்த்தர் திரும்ப கட்டும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பலனையும் தயவையும் தருகிறார். அது உங்களின் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதி, குடும்ப உறவுகளில் விரிசல், திருமண தடைகள், எதிர்கால முன்னேற்றத்திற்கான தடைகள் போன்ற உங்கள் வாழ்வின் எந்த வாசல்கள் சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் எழுப்பி கட்டுவிக்கிறார். அது மனிதர்களின் காலக்கணிப்பின்படி பல வருடங்கள் ஆகலாம், அல்லது அது முடியாது என்று கூறினாலும் கர்த்தர் எப்படி நெகேமியாவிற்கு அலங்கத்தை 52 நாட்களில் கட்டும்படி கிருபையை தயவை கொடுத்தாரோ அப்படியே உங்கள் காரியங்களிலும் செய்து உங்களுக்கு காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாயும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை விடுவித்து உங்கள் காரியங்களில் காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ்லார் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ரோமர் 9:23 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்துல கேட்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருப்பது போல இருக்கும். காரணம், சில காரியங்கள் தேவன் விரும்பவில்லை. தேவன் அதை ஒரு விதத்திலும் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். தேவன் விரும்பாத காரியத்தை எவ்விதத்திலும் நம்மிடத்துல என்கரேஜ் பண்ணவே மாட்டார். அதில் ஒன்று தான் என்ன தெரியுமா? பிறருடைய காரியத்தை அறிய விரும்புவது. கோபாக்கினக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரத்தின் மேலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன? பல நேரத்தில் அடுத்தவங்க காரியத்தை அறிந்து கொள்வதில் நாம் அதிக நாட்டம் கொள்ளுகிறோம். இன்றைய தொலைக்காட்சிகளில் வருகிற எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், வேறொருவருடைய கதையை எடுத்து வைத்து மக்களை கவனிக்க வைக்கிறார்கள், கவனத்தை ஈர்க்க வைக்கிறார்கள். சீரியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், அல்லது எந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஆகட்டும், ஒன்று இல்லாததை சொல்லி மக்களை அதற்குள்ளே கொண்டு போகிறார்கள். இல்லை என்றால் யாருடைய வாழ்க்கையிலோ நடந்த ஒரு காரியத்தை வைத்து இவர்களை மறக்க வைத்து அந்த காரியத்தை அறிந்து கொள்வதிலே கவனத்தை ஈர்க்கிறார்கள். இதை தேவன் விரும்பவில்லை. இதை தேவன் என்கரேஜ் பண்ணவும் மாட்டார். ஆமேன். அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நாளைக்கே அடி விழும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் கேட்கிறார், அவன் மேலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தார் என்றால் உனக்கு என்ன? நீ உன் காரியத்தை பார். பேதுருவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ இளைஞனாக இருக்கும்போது உன் இஷ்டப்படியெல்லாம் நடந்தாய், நீ முதிர் வயதாகும்போது உன்னை சுமந்து கொண்டு செல்வார்கள். இப்படி தன்னுடைய முதிர் வயதில் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கப் போகிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு அழகாய் காண்பித்து கொடுக்கிறார், தெளிவாய் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமே ஆண்டவரே சொல்லியிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு திரும்பி பார்க்கிறான். யாரை பார்க்கிறான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்டு யோவானை பார்க்கிறான். யோவான் வந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்த்து கேட்குற, ஆண்டவரே இவன் காரியம் என்ன ஆண்டவரே? அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நான் வரும் வரை அவன் உயிரோடு இருப்பான், ஆனால் உனக்கு என்ன? ஆண்டவர் அந்த விஷயத்தை கொஞ்சமும் விரும்பவில்லை, எனவே அதை என்கரேஜ் பண்ணவில்லை. பேதுருவுக்கு அவன் காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார், ஆனால் அடுத்தவன் காரியத்தை அறிய வரும்போது அங்கே அவன் வாயை அடைக்கிறார், அங்கே அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அந்த காரியத்தை தொடர்ந்து பேச தேவன் இடம் கொடுக்கவில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் இதுதான். நாம் அடுத்தவங்க விஷயத்தை பேசினா ஆண்டவர் இதே கொஸ்டின் நம்மிடத்துல கேட்பார். இந்த வார்த்தை தேவன் அன்பாய் சொல்லுகிறதா இருந்தாலும் கடினமாய் சொல்லுகிறார். அடுத்தவங்க காரியத்தை அறிவதை காட்டிலும் நாம் எதை அறிய ஆசைப்பட வேண்டும் தெரியுமா? அவருடைய அறிவு கெட்டாத அன்பை அறிய ஆசைப்படணும். அவரை அறிகிற அறிவிலே வளர ஆசைப்படணும். இதுதாங்க நித்திய ஜீவன். பிறரை அறிகிற அறிவல்ல நித்திய ஜீவன், அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எதை கேட்க விரும்புகிறோம், எதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம்? பிறர் கதையை அறிந்து அறிந்து அறிந்து நம்ம கதையை மறக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பேசி பேசி நம்ம குடும்பத்தை கோட்டை விடுறோம். இந்த நிலை வேண்டாம். நாம் ஆண்டவருடையவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவர் விரும்பாததை நாமும் விரும்ப வேண்டாம். அவர் ஒரு காரியத்தை வேண்டாம்னா அதை விட்டுருவோம். இந்த அனுபவத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆமே, நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, பிறருடைய காரியத்தை அறிவதல்ல, உண்மை அறிகிற அறிவை நித்திய ஜீவன். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குது, அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இப்படி தான் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினைவுகள் உமக்கு தூரமாக இருக்கிறதுப்பா, இந்த பேச்சு உமக்கு ஆகாததாக இருக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உமக்கு அருவறுப்பாக இருக்கிறதாண்டவர். இந்த நாளில் எங்களோடு

பேசி உணர்த்தினீர் ஆண்டவரே. எங்களை நீர் நடத்துவீராக, நேர்வழியாய் நடத்துங்க. எங்கள் நினைவுகள், எங்கள் பேச்சு, எங்கள் பார்வை, எங்கள் செயல்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கும்படி கிருபிச்சு. பிறரை நோக்காமல் உம்மை நோக்கி வாழ கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. களிப்பும் உற்சாகமுமான விடுமுறையோடு பண்டிகை ஒன்று கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகை ஒரு அர்த்தம் நிறைந்த பண்டிகை. அது வேலையிலிருந்து ஓய்வு, விருந்து, பரிசு பொருட்களின் பரிமாற்றம், ஏழைகளுக்கு கொடுத்தல் என மிக சந்தோஷமாக கொண்டாடப்படும் பண்டிகை. அந்த பண்டிகையின் போது ஆண்களும் பெண்களும் பல நிறங்களில் ஆடை அணிந்து நடனமாடுவர். அந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்ல, ஆனால் யூதர்களால் கொண்டாடப்படும் பூரிம் பண்டிகை தான் அது. யூதர்களுடைய துக்கம் மகாபெரிய கொண்டாட்டமாக மாறிய சரித்திரம்தான் பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் ஆமான் என்ற மனிதன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினான். மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் தன்னை வணங்கி தனக்கு மரியாதை கொடுக்காததால் அவன் யூத குலத்தையே கொன்று நிர்மூலமாக்க நினைத்தான். அவர்கள் அனைவரையும் ஒருமிக்க ஒரே நாளிலே கொலை செய்ய வேண்டும் என ஒரு நாளை நியமித்தான். அந்த நாளிலே அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட 127 நாடுகளிலும் உள்ள சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் கட்டளை அனுப்பப்பட்டது. இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் ரெட்டுடுத்தி தன்மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு அழுதான். யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகியிருந்தது. அவர்கள் அனைவரும் எஸ்தரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஜெபங்களை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். யூதர்களை அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆமான் குறித்த தேதியில் யூதர்களின் சத்துருக்கள் அழிந்தனர். அதற்கு முன்பாகவே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். யூதர்களின் துக்கம் சந்தோஷமாக மாறியது. ராஜாவின் 127 நாடுகளிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக மாறிப்போனது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நம்மை பயமுறுத்தும் பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க பல மனிதர்கள் எழும்பலாம். ஆனால் தேவன் நமது துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நம்மை துக்கப்படுத்தும் வியாதிகள், கடன் பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், சமாதான குறைவுகள் போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக நம்மை மகிழ்ச்சியாக்குவார். எஸ்தர், மொர்தெகாய் மற்றும் யூதர்களைப் போல நம் பிரச்சனைகளை தேவனிடம் நாம் எடுத்துச் சென்றால் தேவன் நம்முடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற பண்ணுவார். நமது பிரச்சனைகளினால் நமக்கு உண்டான துக்கத்தை தேவன் ஒரு நொடி பொழுதில் சந்தோஷமாக மாற பண்ணுவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 27-28 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 27 and 28.
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே.
2: Do not withhold good from those to whom it is due when it is in the power of your hand to do so. Do not say to your neighbor, go and come back and tomorrow I will give it when you have it with you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
2: Do not withhold good from those to whom it is due when it is in the power of your hand to do so.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நல்லவர்களுக்கு செய்ய அப்படின்னு சொல்லல.
2: It doesn't say that you have to do good to the good people.
1: வேதம் சொல்லுகிறது, உனக்கு திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்களுக்கு அல்லது தேவை உள்ளவர்களுக்கு செய்வதை நீ தடுக்காத.
2: So the Bible says if you have the power to do good, don't withhold do good from those to whom it is due.
1: நன்மை செய்யுங்கள் என்று பேசுவது ரொம்ப லகு.
2: It is always easy to speak do good.
1: ஆனா நன்மை செய்வது என்பது அவ்வளவு லகு அல்ல.
2: But to do good is not easy.
1: வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4:7 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ.
2: In Genesis chapter 4 verse 7 it says if thou doest well shall thou not be accepted.
1: ஆம், நன்மை செய்வது நமக்கு மேன்மையை தரும்.
2: Yes, if you do good you will receive exaltation.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அறுப்பீர்கள்.
2: So apostle Paul says if you don't grow weary in doing good you will reap the reward at the due time.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நன்மை செய்யும்படி அழைத்திருக்கிறார்.
2: The Lord has called each one of us to do good.
1: நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்வதற்கான ஏதோ ஒரு திராணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has also given a power or ability for each one of us to do good.
1: சில பேர் நம்முடைய கிரியைகளால் நாம் நன்மை செய்யலாம்.
2: Some people may do good by their works.
1: சிலர் பணத்தினால் நன்மை செய்யலாம்.
2: Some people can do good by their money.
1: சிலர் தங்களுடைய வார்த்தைகளால் நன்மை செய்யலாம்.
2: Some people can do good by their words.
1: ஒரு இடத்திலே போய் ஒருவரை சந்திப்பதினால் அவர்களோடு நேரத்தை செலவழிப்பது கூட ஒரு நன்மையாக மாறலாம்.
2: So even when you meet a person and when you spend some time with that person, that can also become good ultimately.
1: ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய வித்தியாசமான திராணி உண்டு.
2: There are various kinds of ability to do good for each person.
1: எல்லாருமே ஒரே விதமாய் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கல.
2: The Bible does not teach that everyone should do good in the same manner.
1: எல்லாரும் ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
2: But the Bible says everyone should do good.
1: நீ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்யாம விட்டுறாத.
2: When you have the ability or power to do good, don't withhold from doing good.
1: நான் நினைக்கிறேன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற உயர்த்தப்படுகிற எல்லாருமே நன்மை செய்வதற்காகவே கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்துகிறார்.
2: So I think that every person whom the Lord blesses and exalts, the Lord actually makes them eligible to do good.
1: கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கான நோக்கமே அவன் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான்.
2: The purpose for which God exalts a person is that he might do good.
1: ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
2: The Lord blessed Abraham.
1: உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார்.
2: The Lord said I will bless you and make your name great.
1: எதற்காக?
2: For what?
1: நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.
2: That you might be a blessing.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
2: Our Lord and Savior Jesus Christ came to this world.
1: எதற்காக?
2: For what?
1: அவர் எப்படி வாழ்ந்தார்?
2: How did he live?
1: வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
2: The Bible says he moved around doing good.
1: அவர் ஓய்வு நாளிலே ஜனங்களை சுகமாக்கின போது நியாய பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல.
2: Even on the Sabbath day when he healed people, the people who followed law did not accept it.
1: அவர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, ஓய்வு நாள் என்பது நியாய பிரமாணத்தின்படி நன்மை செய்யறது கூட ஓய்ந்திரணும் நினைச்சாங்க.
2: They thought according to the law a Sabbath day is a day where you should not do even good to others.
1: You have to cease doing good even on the Sabbath day. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாள் என்பது நன்மை செய்வதற்கான மிக சிறந்த நாள்.
2: But the Lord said it is the best day to do good.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: 6 நாட்கள் இல்லப்பா,
2: it's not 6 days,
1: வாரத்தின் 7 நாளும் நன்மை செய்வதற்காகவே கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார்.
2: The Lord has created all the 7 days for us to do good.
1: நன்மை செய்ய நீ ஓயவே கூடாது.
2: You should not cease to do good.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவன் அவர் எப்படி நன்மை செய்கிறாரோ நாமும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார்.
2: The Lord also desires that we should do good like how he does good.
1: சில வேளையிலே நன்மை செய்த பின்பாக செய்த நன்மைக்கான பிரதிபலன் உடனே நமக்கு வந்துவிடாமல் போகலாம்.
2: Sometimes when we do good we may not receive the reward for it immediately.
1: ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் பலன் தருவார்.
2: But God will surely reward us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலவெளியிலே இந்த நன்மை செய்கிறதை குறித்து நாம் ஒரு பாடமாக படிக்க போகிறோம்.
2: So this morning we going to learn a lesson about doing good.
1: இந்த நன்மை செய்கிறதற்கு நான் அடையாளமாக உதாரணமாக எடுத்துக்காட்டாக நான் யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து உங்களோடு நான் பேச போகிறேன்.
2: So today I am going to take this life of Joseph as an example to speak about doing good.
1: இந்த யோசேப்பின் வாழ்க்கை பார்ப்பீர்களானால் அவன் தன்னுடைய குடும்பத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் பெரிய நன்மையை கொண்டு வந்த ஒரு பாத்திரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டான்.
2: When you look at this Joseph was used as a very blessed vessel by God to bring a great blessing and good to his family and to the entire nation of Egypt.
1: அவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினாலே ஏராளமான பேர் உயிர் பிழைத்தார்கள், மரணத்திலிருந்து தப்பினார்கள்.
2: There were many people who lived and who actually escaped from death just by this one man.
1: ஒரு மனிதனுடைய கிருபை, ஒரு மனிதனுக்கு இருந்த ஞானம், ஒரு மனிதன் எடுத்த முடிவுகளால் தேசத்தின் தலையெழுத்தே மாறிவிட்டது.
2: The entire fate of the nation changed because of the wisdom of one person, because of the decision taken by one person, because of the grace that this one person had.
1: இந்த யோசேப் என்கிற ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் முன் வந்ததனால தான் அவன் குடும்பமே உயிர் பிழைத்தது.
2: So just because this one person Joseph came forward to do good, his entire family survived.
1: அல்லது இஸ்ரவேல் என்கிற வம்சமே இல்லாமல் போயிருக்கும்.
2: Otherwise the entire generation of Israel would have been destroyed.
1: அவன் ஆகாரத்தை கொடுத்து நன்மை செய்தது மாத்திரம்ல,
2: he not only provided food and did good,
1: அவன் அநேகருக்கு ஜீவனை திரும்ப கொடுத்து நன்மை செய்தான்.
2: He also gave back their life and did good to them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் வாழ்க்கையின் பல பகுதிகளை நாம சற்று ஆராய போகிறோம். எப்படி நாம் நன்மை செய்கிறவர்களா யோசேப்பை போல மாறுவது என்பதற்கான சில நல்ல பாடங்களை இன்றைக்கு படிக்க போறோம்.
2: So today we going to analyze the life of Joseph in many ways and we going to learn good lessons from his life as how to do good.
1: இது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. நிச்சயமாய் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன்.
2: So this is a sermon that everyone should hear. And I believe in the Lord that it will be a blessing to everyone.
1: ஆதியாகமம் 37 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read Genesis 37 verse 13.
1: அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்ப்பிக்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்து அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான்.
2: And Israel said unto Joseph, Do not thy brethren feed the flock in Shechem? Come and I will send thee unto them. And he said unto him, Here am I.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு நாம இந்த முதலாவது நன்மை செய்கிறது எப்படி என்றால்,
2: So today how to do this to do good?
1: முதலாவது குறித்து கொள்ளுங்க.
2: Write on the first point.
1: நன்மை செய்ய எழுந்திருங்கள்.
2: Stand up for doing good.
1: நன்மை செய்ய எழுந்திருங்கள்.
2: Stand up for doing good.
1: இங்கே வாசிக்கிறோம், தகப்பன் யோசேப்பை அழைத்து உன் சகோதரருக்கு நீ போய் ஆகாரம் எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னால் இதோ போகிறேன் என்று சொல்லி உடனே அவன் என்ன செய்தான்னா, நன்மை செய்ய முன்வந்தார்.
2: So here when his father asked Joseph to take food to his brothers, he immediately said, here I am, and he came forward to take up that.
1: பாருங்கள், ஆண்டவர் சிலவேளை நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை நம்முடைய வாசல் தட்டுவதற்கு ஆண்டவர் கொண்டு வருவார்.
2: Sometimes the Lord will allow an opportunity to strike your door to do good.
1: அப்படி நன்மை செய்ய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது,
2: when such opportunities strike your door,
1: அதை அசட்டை பண்ணாதிருங்கள்.
2: Do not despise it.
1: அதை மறுக்காதிருங்கள்.
2: Do not deny it.
1: அதை தாமதிக்காதிருங்கள்.
2: Do not delay it.
1: அதை உடனே செய்யுங்கள்.
2: Do it immediately.
1: யோசேப்பு யாருக்கு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டான்?
2: You know, to whom was Joseph called to do good?
1: அவனை விரோதித்தவர்கள், அவனுக்கு விரோதமாய் பேசின தன்னுடைய சகோதரருக்கு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டான்.
2: He was called to do good to his brothers who hated him and who did against him.
1: ஆனால் யோசேப்பு, என் சகோதரருக்கு என்றா நன்மை செய்ய மாட்டேன், அவங்க என்னை ரொம்ப விரோதிக்கிறாங்க, என்னை வந்து அவங்க ஒரு விதமா பார்க்கிறாங்க, அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்றதில்லைன்னு சொல்லி நன்மை செய்ய மாட்டேன்னு ஒதுங்கல.
2: But Joseph never refused that or denied that he will not do good because his brothers were hating him or they were not appreciating him.
1: அவனுக்கு திராணி இருந்தது, அந்த திராணியை நன்மை செய்கிறதற்கு பயன்படுத்தினான்.
2: He had the ability and the power to do good, therefore he used that ability to do good to them.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை உங்களை தேடி வர பண்ணுகிறாரா?
2: So I tell you, if the Lord is bringing any kind of opportunity to you,
1: நீங்க உடனே போய் நன்மை செஞ்சிருங்க.
2: I tell you, do you good immediately.
1: இன்னொரு நாள் ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலே போய் விடலாம்.
2: Maybe you may not get another opportunity to do good.
1: சில வேளை அந்த நன்மை என்பது பெரிய செலவு செய்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம்.
2: Sometimes that good that you do, you may not have to spend much for that.
1: யோசேப்பை போல வெறும் ஆகாரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துடுவாப்பா, அவ்வளவுதான்.
2: It might be like this Joseph, where you have to carry only food to them.
1: இயேசு சொன்னது போல தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம்.
2: So it might, as Jesus said, it might be a cup of water that you have to give for the name of prophet.
1: இயேசு சொன்னாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை.
2: Jesus said, I was hungry but you never gave me food.
1: நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை.
2: I was without garments but you never gave me any garments.
1: நான் சிறையில் இருந்தேன், நீங்க வந்து என்னை விசாரிக்கவில்லை.
2: I was in prison but you never came to visit me.
1: நான் வியாதியா இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்கவில்லை.
2: I was sick but you never inquired me.
1: இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பண செலவாகாது.
2: So these kind of help will not cost you much.
1: அதற்கு அதிகமான சரீர உழைப்பு கூட தேவைப்படாது.
2: Even it will not require much of physical labor.
1: பாருங்க, நம்ம வீட்ல நிறைய துணி இருக்கும், போடாமலே வச்சிருப்போம்.
2: We might have many clothes in our house which we may not use at all.
1: என்னோட சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறாள், அவள் சொல்லுவாள்,
2: My sister is in America, she used to say,
1: அவர்கள் ஒரு பிரின்சிபல் அங்க வச்சிருக்காங்க அமெரிக்கால. பொதுவா அவங்க நம்புறது என்னன்னா, ஒரு துணியை நீங்க 6 மாசம் தொடர்ந்து போடலன்னா chances are நீங்க இனிமேல் போட மாட்டீங்க அது அப்படின அர்த்தமா.
2: So they have a principle there, generally they say that if you don't wear a cloth for 6 months, there are chances that you will never again use the cloth.
1: ஆகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாசம் தொடர்ந்து ஒரு துணிக்கு தேவை இல்லாம போயிடுச்சுனா அதை யாருக்காவது கொடுத்துருவாங்களா?
2: So therefore if they don't use a cloth for 6 months continuously, then they will give the cloth to someone.
1: சில வேளைல இந்த மாதிரி சின்ன உதவி தான் நமக்கு தேவைப்படலாம் மற்றவங்களுக்கு.
2: Sometimes these are the small help that other might be needed by you.
1: நாம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு பிடி இன்னொருத்தருக்கு போடுறதுனால நாம வந்து பசியில செத்து போக போறது இல்ல.
2: Just because you're going to share one meal to other person out of the food that you're going to eat, you're not going to die in hunger.
1: கேட்கிற ஏழைக்கு ஒரு 2 காசு போடுறதுனால நம்ம தரித்திரமாயிர போறது இல்ல.
2: Just because you're going to give your arms to a beggar, you will not become poor.
1: நாம ஒரு வஸ்திரத்தை இன்னொருத்தருக்கு தாராளமா பகிர்ந்து கொள்றதுனால நம்ம நிர்வாணி ஆயிர போறது இல்ல.
2: When you give away a cloth to other person, you're not going to become a naked one.
1: ஒருவரை விசாரிக்கிறதுனால நாம ஒன்னு தாழ்ந்து போயிர போறது இல்ல.
2: Just because you're going to care and inquire some other people, you're not going to humble yourself.
1: ஒரு தேவை உள்ளவர்ல போய் சந்திப்பு அதனால நம்ம ஒரு நாளையே இழந்த போறது இல்ல.
2: Just because you're going to meet a person who is in need, you're not going to waste one entire day.
1: நமக்கு இருக்கிற நோட்ஸ், நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், நமக்கு இருக்கிற டெக்ஸ்ட்புக்ஸ் வந்து இன்னொருத்தரோட ஷேர் பண்றதுனால நாம வந்து ஞானத்தை இழந்திர போறது கிடையாது.
2: Just because you're sharing your textbooks, your notes or whatever lessons you have, you're not going to lose your wisdom.
1: ஒருத்தருக்கு தேவை உள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுக்கிறதுனால நாம வந்து பதவியை இழந்திர போறது கிடையாது.
2: Just because you're going to write a small recommendation to the person who is in need, you're not going to lose your position.
1: நான் சொல்லுவேன், சிலவேளை நம்மை தேடி சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும். அப்படிப்பட்டவைகள் நம்மை தேடி உதவி தேடி வரும்.
2: சம்டைம்ஸ் தேர் வுட் பி வெரி ஸ்மால் திங்ஸ் விச் பி ஆஃப் நோ வேல்யூ டு யூ, பட் இட் மைட் பி ஆஃப் கிரேட் குட்னஸ் ஃபார் அதர்ஸ் தட் வுட் கம் சீக்கிங் யூ.
1: நான் சொல்வேன், முதலாவது எப்போ நன்மை செய்யணும் தெரியுமா?
2: ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வென் யூ ஆர் சப்போஸ் டு டூ குட்,
1: நன்மை செய்யும்படி நம்மிடத்தில் கேட்கப்படும் போது நாம் எழுந்திருந்து நன்மை செய்ய வேண்டும்.
2: ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் டூயிங் குட் when people ask good to you.
1: நான் சொல்லுவேன், சில வேளை கர்த்தர் நம்மிடத்தில் சிலரை அனுப்புவார், அவர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்பார்கள்.
2: So sometimes the Lord will send some people who will ask for some help from us.
1: யாருக்கு தெரியும், அது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவா கூட இருக்கலாம்.
2: Who knows, it might be our Lord and Savior Jesus Christ as well.
1: ஏனென்றால் இயேசு வந்து நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கல, வஸ்திரம் கொடுக்கல, என்ன வந்து பார்க்கல, என்ன விசாரிக்கலன்னு சொல்லும்போது உங்களை நாங்கள் எப்பொழுது அப்படி கண்டோம்னு சொன்னாங்க.
2: When Jesus said you never gave me food, you never gave me clothes, you never came and inquired me, you never visited me, they said when did we see you in that manner?
1: அப்ப இயேசு சொன்னார், அந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொன்னார்.
2: So the Lord immediately said whatever you do to the little one you do the same to me.
1: நான் சொல்லுவேன், கேட்கிறவனுக்கு கொடு.
2: I tell you give to the one who asks.
1: அப்ப முதலாவது வந்து நன்மை செய்கிறதுல எழுந்திருந்து நன்மை செய்.
2: First stand up for doing good.
1: எழுந்திருந்து நன்மை செய்.
2: Stand up for doing good.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களுடைய மூத்த சகோதரன் அன்பான பிரதர் ராஜாமணி அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள்.
2: So many years ago our pastor Sam Sundaram's elder brother Rajamani, he lived then.
1: அவர் மரித்த பிறகு அவருடைய நினைவு கூட்டத்தில் வந்து நான் போயிருந்தேன்.
2: So when he died on his memorial day I happened to be there.
1: அப்போ அவரை குறித்து அநேக சாட்சிகளை அநேகர் பகிர்ந்து கொண்டாங்க.
2: Many people shared many testimonies about him.
1: அப்பொழுது அவருடைய உறவினர் ஒருவர் அவரை குறித்து ஒரு சாட்சி சொன்னார்.
2: One of his relative told a testimony about him then.
1: அது என்னன்னு சொன்னா, ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருந்தாராம் இந்த சகோதரன்.
2: So this brother once went to that brother's house.
1: அப்போ ராஜாமணி ஐயா வந்து இவரோட பேசி கொண்டிருந்துட்டு அவர் சொன்னாராம், ஏப்பா அந்த மாடியில போயிட்டு ஒரு டிரா இருக்கும், அந்த டிராவை திறந்தினா ஒரு பொருள் இருக்கும், அதை எடுத்துட்டு வான்னு
2: சொன்னாராம். So as Rajamani Iyer was speaking with him, he told you when you go to the upstairs you will find a draw, you take a thing that is there in the draw and bring it to me.
1: அப்ப ஒரு மேல போய் டிராவை திறந்தாராம்.
2: So he went and opened the draw.
1: அங்க டிராவை திறந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது.
2: When he opened the draw there was a big shock to him.
1: அதுல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா தலை வர்ற சீப்பு இருந்துச்சாம்.
2: So there he found many piles of combs staked up there.
1: பேக் பேக்கா அப்படியே புதுசு புதுசா அப்படியே கட்டுக்கட்டா வந்து தலை சீவுற சீப்பு.
2: They are all new combs which are packed up together in many numbers.
1: எதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்கா புரியல, கீழே வந்துட்டாரு.
2: So he could not understand why he brought so many combs.
1: அவர் கீழே வந்து அவர் கேட்ட பொருளை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம்.
2: So when he came down he gave the product that he asked and he asked him,
1: மாமா எதுக்கு இவ்வளவு சீப்பை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க?
2: Uncle why did you have so many combs?
1: அப்ப அவர் சொன்னாராம், நான் காலையில சாயங்காலம் இந்த ரோட்ல வாக்கிங் போவேன்ப்பா.
2: So he said I used to go for walking in the morning and evening in this roadside.
1: அப்போ இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து இந்த வழியில இந்த ரோட்ல விக்கிற பிள்ளைங்க வந்து சார் இதை வாங்கிக்கிடுங்க சார் அதை வாங்கிக்கிடுங்க சார்னு பரிதாபமா கேட்பான்.
2: So they would be small children who comes to me and say please sir please buy this and they used to ask with a very pitiful face.
1: அப்போ பாக்கும்போது பாவமா இருக்கும், சாப்பிட்டானா என்னன்னு தெரியாது.
2: I will feel very pity when looking at them because I don't know whether they have eaten or not.
1: அதனால இப்படி கெஞ்சறானே இப்படி வந்து நம்மட்டக்கு நிக்கறானேன்னு சொல்லிட்டு நான் அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அவன் என்ன குடுக்குறானோ வாங்குவேன்.
2: So therefore I used to pay him 10 or 20 rupees and get whatever he gives me just because he is pleading to me.
1: அதுல பேனா வரும், பென்சில் வரும், சில தடவை நிறைய சீப்பெல்லாம் வரும், அப்படியே வாங்கி வாங்கி சேர்த்ததான் பார்த்து சொன்னார்.
2: So it might be sometimes pen or pencils or sometimes even combs, that is what I have actually kept up there.
1: இவ்ளோ சீப்பு இப்படி தான் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன்.
2: That is how I have stored up so many combs there.
1: இதுல வேடிக்கை என்ன தெரியுமா?
2: You know what is more funny there?
1: ராஜாமணி ஐயா வந்து முழு வழுக்க, அவருக்கு தலையில முடி கிடையாது.
2: So this Rajamani Iyer is totally bald, there is no hair in his head.
1: அவருக்கு அந்த சீப்பு தேவையே கிடையாது.
2: That home is not necessary for him.
1: ஆனா காரியம் என்னன்னா அவன் கேட்டான்பா.
2: But the thing is that the child asked me.
1: அவன் தேவை இருக்குன்னு சொல்லிட்டான்பா.
2: He said he had a need.
1: என்னால முடிஞ்சதை ஏதோ நான் கொடுத்து வாங்கிட்டேன்.
2: So whatever I can I just gave him and bought it.
1: நான் சொல்வேன், நன்மை செய்யும்படி உன்னிடத்தில் கேட்கப்படும் போது நீ எழுந்திருந்து நன்மை செய்.
2: So I tell you when someone asks a help from you you stand up for doing good.
1: நான் சொல்வேன், யோசேப்பு தன்னுடைய தகப்பன் கேட்கும்போது எழுந்திருந்து நன்மை செய்தார்.
2: I tell you, when his father asked Joseph, Joseph stood up for doing good.
1: இரண்டாவது ஒரு நிலை இருக்கு நன்மை செய்யறதுல.
2: There's a second stage for doing good.
1: ஆதியாகமம் 40 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள்.
2: Note down Genesis chapter 40 verses 5 to 8.
1: இந்த சம்பவத்திலே யோசேப்பு வந்து இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான்.
2: So in this incident, this Joseph is in a prison now.
1: அவனோடு சேர்ந்து அரண்மனையிலிருந்து ரெண்டு பேர், ரெண்டு மந்திரிகள் இவனோடு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க.
2: So there are other two ministers who are imprisoned along with him from palace in that prison.
1: ஒருவன் பானபாத்திரக்காரன், ஒருவன் சுயம்பாகி.
2: So one is a butler, the other one is a baker.
1: அப்போ ரெண்டு பேர் இங்க கூட இருக்காங்க, அவர்களுக்கு இவன் தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான்.
2: So two people were there along with him in the prison and he was actually serving them.
1: ஏழாம் வசனத்தை பார்க்கும்போது, ஆறாம் வசனத்தை பார்க்கும்போது,
2: If we read verse 6,
1: யோசேப்பு அவர்களை போய் பார்த்த பொழுது அவர்கள் கலங்கி இருந்ததாக பார்த்தான்.
2: And Joseph, when he saw them, he looked upon them and behold, they were sad.
1: அப்போ அவங்க கிட்ட கேக்குறான், எதற்காக உங்களுடைய முகங்கள் துக்கமா இருக்கிறது? ஏழாம் வசனத்துல.
2: In verse 7, he asked, wherefore look you so sadly today?
1: அவங்க சொல்றாங்க, சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னாங்க.
2: And they said unto him, we have dreamed a dream and there is no interpreter of it.
1: அதற்கு யோசேப்பு பதிலாக சொல்லுகிறான், அர்த்தம் சொல்லுகிறது, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது, தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள்.
2: So and Joseph said unto them, do not interpretations belong to God? Tell me them, I pray you.
1: இது ரொம்ப ஆச்சரியமானது.
2: This is really surprising.
1: யோசேப்பு கண்ட சொப்பனத்துக்கே இன்னும் பதில் கிடைக்கல.
2: This Joseph did not receive an answer for the dream that he dreamt.
1: அவன் சொப்பனம் கண்டு சூரியனும் சந்திரனும் எம்முடைய வணங்கும், 11 நட்சத்திரங்கள் வணங்கும் சொன்னதுனாலதான் வீட்டாருடைய எரிச்சலை அவன் சம்பாதித்து அவங்க எல்லாம் விட்டு கொண்டு போய் இங்க விட்டுருக்காங்க அவனை.
2: Just because he told about a dream where the sun and moon will bow before him and all the 11 stars will bow before him, because of the envy of his family, he has been in now in the prison.
1: தன்னுடைய சொப்பனமே வேலை செய்யாத போது சொப்பனம் கண்ட ரெண்டு பேர்ட்ட போய், நீங்க சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் வந்து அர்த்தம் கொடுப்பாருன்னு சொல்லுகிறான்.
2: When even his dream did not work out, he went to the people who had dream and he said, you tell me the dream and I will give you the interpretation which God gives.
1: கவனிங்க,
2: listen carefully.
1: சில வேளை நன்மை செய்யணும் அப்படினு சொல்லும்போது, நான் முதல் முறை சொன்னேன், யாராவது உங்கட்ட நன்மை செய்யங்கன்னு கேட்கும்போது நீங்க நன்மை செய்யுங்க.
2: First I told you, some when you want to do some good, it might be many times where people will ask you that you are supposed to do good to them.
1: நீங்க கேக்குறதனால நன்மை செய்றீங்க.
2: You do good just because they asked you.
1: ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் வரும்,
2: there will be another instance,
1: அவங்க யாருமே உங்கட்ட கேட்க மாட்டாங்க.
2: No one will ask you.
1: ஆண்டவர் வந்து யாரையும் கேட்க விட மாட்டாரு.
2: No, the Lord will never let other people ask you.
1: ஆனா அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் வந்து தேவை உள்ளவர்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து தேவை உள்ளவர்களை பார்க்கும்படி கர்த்தர் கொண்டு வருவார்.
2: But the Lord will bring people who are in need before you and the Lord will enable us to see those people in need.
1: அப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எனக்கு அர்த்தம் சொல்லுப்பா, எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை.
2: So here in this incident, this butler and the baker, they never came to Joseph and asked for interpretation of the dream.
1: ஆனால் யோசேப்பு தானாக வாலண்டியர் பண்ணுகிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்.
2: பட் ஹியர் ஜோசப் volunteered himself and approached them that I will help you.
1: எல்லா நேரமுமே எல்லாருமே நம்மகிட்ட உதவி கேட்கறதுனால தான் நம்ம உதவி செய்யணும்னு அர்த்தமே கிடையாது, அவசியம் கிடையாது.
2: So it is not always necessary that we have to help other people only when they ask us the help.
1: நான் சொல்லுவேன், சில வேளையில நாமே பெரிய பிரச்சனையில் இருப்போம்.
2: Sometimes we might be already in a trouble.
1: ஆனால் சில வேளை ஆண்டவர் தேவை உள்ளவர் நம் பக்கத்துல வர வைப்பாரு.
2: But the Lord will bring people who are in need near us.
1: கர்த்தர் நமக்கு ஏவுதலை தரும்போது உடனே நாம் அவர்களை விசாரித்து நன்மை செய்ய வேண்டியது அவசியம்.
2: When the Lord instigates us, it is our responsibility to ask them, inquire them and help them.
1: என்னுடைய தம்பி ஜோயல் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லுவான்.
2: My brother Joel used to say an incident.
1: ஒரு முறை அவரோடு வந்து என்னுடைய மனைவியினுடைய கசின் ஒருவர், ரெண்டு பேரும் ஒரே காலேஜில், லாயலா காலேஜில் படித்தாங்க.
2: ஸோ மை வைஃப்ஸ் கசன் ஆக்சுவலி ஸ்டடிட் அலாங் வித் தெம் டுகெதர் இன் லாயலா காலேஜ்.
1: அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த லாயலா காலேஜில் வந்து ஹாஸ்டல் மெஸ்ஸில் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேர் லைனில் டோக்கன் வாங்குறக்கா நின்றுட்டு இருக்காங்க.
2: ஸோ ஒன் டே ஆக்சுவலி இன் லாயலா காலேஜ் த மெஸ் இன் த ஃபுட் வில் பி வெரி டெலிஷியஸ், தே ஃபோர் தே போத் வேர் ஸ்டாண்டிங் இன் த க்யூ டு கெட் அ டோக்கன் ஃபார் தட் மீல்.
1: அப்போ அவங்க நின்றுட்டு இருக்கும்போது இவர்களுக்கு முன்பாக ஒரு பையன், அவன் கிராமத்திலிருந்து வந்த ஒரு பையன், முதல் முறை போல இருக்கு, எவ்வளோன்னு தெரியல, அவன்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை போல இருக்கு. அங்கே உதாரணமாக சாப்பாடு வந்து 45 ரூபாய் அப்படின்னா, அவன் 40 ரூபா தான் கையில வச்சுட்டு கவுண்டர் பக்கத்துல போகிறான்.
2: So there was another boy who came from a village who was the first time who came there and he is not aware of anything. And for example, if you say it is 45 rupees that meal cost, he just had only 40 rupees in his hand and was standing there.
1: அவன் 40 தான் இருக்குன்னு அந்த கவுண்டர்ல கூட சொன்னனே கவுண்டர்ல ஒரே சத்தம் போட்டார், ஏப்பா உனக்கு இவ்வளவு காசு இருக்கு கூட தெரியாதுன்னா காசு இல்லைன்னா நீங்க வர நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு.
2: So when he told the counter that he has only 40 rupees, that man began to shout at him, don't you know that you have to bring all the money, otherwise get back.
1: உடனே இந்த தம்பி உடனே ஃப்ரண்ட்ல போய், அப்பா உனக்கு என்ன 5 ரூபீஸ் வேணுமா நான் தரேன் என்று சொல்லி அவன் 5 ரூபாவை அந்த கவுண்டர்ல கொடுத்து, சார் அவன் டோக்கன் கொடுங்க சார்.
2: So immediately this brother went before and he said, see, you need only 5 rupees, right? So he gave the 5 rupees and said, see, give him a token.
1: என் தம்பி சொன்னா அவர் யாருனே இந்த பையனுக்கு தெரியாது.
2: So my brother told he don't know who is that person.
1: ஆனா அவனும் இவன்கிட்ட கேக்கல, யாராவது 5 ரூபா கொடுங்கன்னு கேக்கல.
2: And even he did not ask for any kind of help from them.
1: ஆனா தேவை இருக்குன்னு கண்ணுல பார்த்த உடனே இவனா போய் நன்மை செய்றான்.
2: But when he saw that he is in need of some help, he himself volunteered to help him.
1: என் தம்பி சொன்னா அந்த பையன் டோக்கன் வாங்கிட்டு வந்து அந்த என்னுடைய வைஃப் கசனுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
2: So my brother told that he gave the token and he brought the meal, and from that day onwards they both became good friends and he thanked him so much for
1: that. சொல்லுவேன் சில வேளை ஆண்டவர் தேவை உள்ளவர்கள் நம்ம கண்ணில் வந்து படுறதுக்கு ஆண்டு வைப்பார்.
2: Sometimes the Lord will make those people who are in need to appear in our eyes.
1: நாம் அவர்களுக்கு நன்மை செய்தால் மேன்மை.
2: If we do good, we will receive the exaltation.
1: முடிவென்ன பாருங்க, யோசேப்பு வந்து தான் அறியாத மக்களுக்கு போய் இவனாக தானாக போய் உதவி செய்ய போனதுடைய விளைவு என்னன்னா, அவர்களில் ஒருவன் தான் இவனை இந்த சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு பல வருஷம் கழித்து காரணமாக மாறினான்.
2: So the end is that just because this Joseph went voluntarily to help people, to approach that one person who he is not even aware of, he was the reason for him to take or deliver him out of this prison.
1: அநேக வேளையில் நாம் நன்மை செய்யாம இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் நமக்கு இருக்கலாம்.
2: Many times we may have many reasons to stop or withhold from doing good.
1: நானே சிறையில இருக்கற நான் எதுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்?
2: See, I am already in a trouble and prison, why should I do help to other people?
1: நானே பிரச்சனல இருக்க நான் எப்படி செய்யறது?
2: Why should I am already in a problem, why should I help other people?
1: எல்லாரும் முகம் பிரிசன்ல என்ன சிரிச்சிட்டா இருப்பாங்க, சிறைச்சாலையில எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க.
2: So will everyone be smiling and laughing in prison? Everyone will be sad in the prison.
1: இதெல்லாம் போய் விசாரிச்சிட்டு இருக்கணுமா?
2: So should I inquire all these things?
1: இல்ல.
2: No, not that way.
1: உன்னுடைய comfort zone விட்டு போய் நாம் நன்மை செய்யும் போது மேன்மை.
2: When you come out of your comfort zone and do good, there's always exaltation.
1: எல்லாரும் நம்மட்ட கேட்க மாட்டாங்க.
2: Everyone will not approach you.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் போது பேதுரு மல்கூஸ் என்கிறவனுடைய காதரை வெட்டி போட்டான்.
2: So even when they came to arrest our Lord and Savior Jesus Christ, this Peter cut the ear of Malchus.
1: இயேசு என்ன செய்தார்?
2: What did Jesus do?
1: அவன் கேட்கிற வரைக்கும் காத்திருக்கல, அவராகவே எடுத்து காதை பொருத்தி அற்புதம் செய்தார்.
2: Jesus did not

0: us immediately.
1: நாமே பிரச்சனையில இருந்துட்டு இருப்போம்.
0: We might be already in a trouble.
1: ஆனா தேவையை கர்த்தர் உணர்த்தும் போது நாம் செய்ய வேண்டும்.
0: But when the Lord actually instigates that need, we are supposed to do it.
1: நம்ம எல்லாருக்கும் நம்முடைய டெலிஃபோன் இருக்கு பாருங்க, பழைய டெலிஃபோனை கண்டுபிடித்தது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பதை நாம் படித்திருக்கிறோம்.
0: So we all have known and we have read that Alexander Graham Bell was the one who invented the phone that we had earlier.
1: டெலிபோன் கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல் உங்களுக்கு தெரியுமா, தன்னுடைய மனைவியினிடத்திலேயும் தன்னுடைய மகளிடத்திலேயும் ஒரு முறை கூட ஃபோன் பண்ணி பேசினதில்லை.
0: So do you know this Graham Bell who invented this phone, he never called to his family member, his wife and his daughter, and he never spoke to them.
1: ஒரு முறை கூட பேசல.
0: He never even spoke for one time.
1: Yeah.
0: You know why?
1: உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க, ஊருக்கே டெலிபோன் கண்டுபிடிச்சவ சொந்த மனைவிட்ட பேசலையா சொந்த மகள்கிட்ட பேசலையா நீங்க யோசிப்பீங்க.
0: You might be surprised to see he is the one who invented this telephone all over the world. So did he not speak with his wife and his daughter?
1: ஏன் பேசல தெரியுமா?
0: You know why he did not speak?
1: அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் காது கேளாதவர்களா இருந்தார்களா?
0: It's because both his daughter and his wife were deaf.
1: எனக்கு அதை படித்த பொழுது ஆச்சரியமா இருந்தது.
0: When he read this, it was really surprising.
1: தான் உலகத்துக்காக கண்டுபிடித்த டெலிபோன்ல தன்னுடைய சொந்த மனைவியோடும் தன்னுடைய சொந்த மகளோடு அவர் பேச முடியாமல் போய்விட்டாலும் அவர் தொடர்ந்து பிரயாசப்பட்டு டெலிபோனை உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறதுக்காக கண்டுபிடித்தார்.
0: Though he was not able to speak using that phone which he invented with his wife and his daughter, but still he continued to invent it and helped the entire world to speak with each other.
1: நன்மை செய்வதற்காக வாய்ப்புகளை தேடி செய்ய வேண்டும்.
0: We have to seek opportunities to do good.
1: மூன்றாவது,
0: third,
1: யோசேப்பு நன்மை செய்ததனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது?
0: So how was this character of doing good found in Joseph?
1: ஆதியாகமம் 46:31-34 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள்.
0: You let us note down Genesis 46:31-34.
1: இங்க நடக்கிறது என்ன?
0: What happened here?
1: யோசேப்பினுடைய சகோதரர்கள் கானானை விட்டு எகிப்திற்குள்ளே வந்து விட்டார்கள் 70 பேர்.
0: So here 70 of Joseph's brothers came from Canaan to Egypt.
1: அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது.
0: All the food that is required for them is being provided.
1: இப்பொழுது யோசேப்பு தீர்மானிக்கிறார், இவர்களை எல்லாரையும் ஒரு நல்ல இடத்துல அவங்கள செட்டில் பண்ணணும்.
0: Now Joseph has decided that he should settle all of them in a very good place.
1: இப்போ அந்த தேசத்திலே செழுமையான இடம்னா கோஷன்.
0: So the prosperous place in that nation is Goshen.
1: இப்போ இந்த தேசத்தை அவ்வளோ லேசில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க.
0: They will not give this place so easily to anybody.
1: ஆனால் யோசேப் என்ன செய்தான் தெரியுமா?
0: But what did Joseph do?
1: அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எகிப்தியருக்கு முன்பாக இந்த எபிரேயர்கள் மேய்ப்பர்களா இருக்கிறதுனால இந்த மேய்ப்பர்களை எகிப்தியர் பொதுவாக கீழ்த்தரமாக அருவறுப்பாக பார்ப்பாங்க.
0: Since these Hebrews are shepherds before this Egyptian, they are always considered to be an abomination to the Egyptians.
1: அதற்காக என்ன செய்தான் தெரியுமா யோசேப்பு?
0: So what did he do for that?
1: நீங்கள் 32 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
0: If you read verse 32,
1: வேதம் சொல்கிறது 31 வசனத்துல,
0: verse 31,
1: யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில், அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன்.
0: Then Joseph said to his brothers and to his father's household, I will go up and tell Pharaoh and say to him, my brothers and those of my father's house who were in the land of Canaan have come to me, and the men are shepherds, for their occupation has been to feed livestock, and they have brought their flocks, their herds and all that they have.
1: இதிலே முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா?
0: Now what is the important thing here?
1: நன்மை செய்ய எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல,
0: it is not only you have to stand up for doing good.
1: நன்மை ஒரு நன்மைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டு அதை நாம் தேடி நன்மை செய்கிறது மாத்திரம் அல்ல.
0: It's not only that you are supposed to seek opportunities to do good.
1: மூன்றாவது, நன்மைக்காக நாம் எழுந்திருந்து மற்றவர்களுக்காக கூட பேச வேண்டியது அவசியம்.
0: And third, you have to stand up and speak up for the good.
1: சில வேளையில மற்றவர்களுக்கு நாம் தான் குரலா இருக்க வேண்டும்.
0: Sometimes you got to be a voice for others.
1: சில வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருப்பார்.
0: Sometimes the Lord would have been kept in a good position.
1: நமக்கு ஒரு நல்ல மற்றவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார்.
0: The Lord might have placed you in a position of influencing other people.
1: சில வேளையில நாம சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் எழுதுகிற ஒரு கடிதம், நாம் போடுகிற ஒரு கையெழுத்து பெரிய ஒரு தாக்கத்தை ஒருவருடைய வாழ்க்கையில உண்டாக்கலாம்.
0: Sometimes few words

0: that you speak, a letter of recommendation that you do, and a small signature that you make may bring a great impact on other people's
1: life. சொல்லுவேன், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் யோசேப்பு செய்ததை போல தன்னுடைய மேய்ப்பர்களான அசட்டை பண்ணப்பட்ட சகோதரர்களுக்காக குரல் எழுப்பி ராஜாவிடத்தில் பரிந்து பேசினார்.
0: I tell you, if you have such a kind of opportunities, you have to do like this Joseph, how he spoke up for the good of all those people who are actually despised by the Egyptians, and he recommended for them.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் இதுதான்.
0: Even our Lord and Savior Jesus Christ had the same character.
1: அவர் இன்றைக்கு வரைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார்.
0: So until today he actually intercedes for us with the Father.
1: நாம் இயேசுவை கைது பொழுது அவரோடு இருந்த சீடர்களை இயேசு வந்து காப்பாற்றுவதற்கு சொன்ன வார்த்தை என்ன? என்னை பிடிக்க வந்தீங்க, அவர்களை விட்டுவிடுங்க.
0: So even when they came to arrest Jesus, just to save the people who were with him, the Lord said, see, you came to arrest me, just deliver them.
1: அவர்களை விடுவித்தார்.
0: Let them free.
1: அவர்களுடைய வாயாக இவர் இருந்து பேசினார்.
0: And he was their mouth and he spoke up for them.
1: சிலுவையில் அறையப்பட்ட போது,
0: when he was crucified on the cross,
1: ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் என்ன?
0: What is the prayer that Jesus made?
1: ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவருடைய பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரும்.
0: Lord, forgive them and do not cast their sins upon them, for they do not know what they are doing.
1: அவர்களுக்காக இவர் பேசினார்.
0: The Lord spoke on their behalf.
1: நன்மை செய்வது எவ்வாறு செய்வது?
0: So how to do good?
1: சில வேளை வார்த்தையே இல்லாத, சத்தம் இல்லாத, தங்களுக்காக பேச முடியாத மக்களுடைய பலவீன குரல்களுக்கு நாமே குரலாய் இருந்து பேச வேண்டியது நன்மை செய்யும் ஒரு விதம்.
0: Sometimes being voice for other people who cannot utter a word, who remain silent, who cannot voice out their voices, is a kind of doing good to them.
1: தகுதி இல்லாத மக்களுக்கு நாம் எழும்பி சென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய நல்ல பதவிகள், நமக்கு இருக்கிற பட்டங்கள், நமக்கு இருக்கிற எல்லா உபகரணங்களை பயன்படுத்தி மற்றவர்களை உயர்த்தி தூக்கி விடுவதற்கு நாம் செய்கிற முயற்சி இருக்கு பாருங்க, அதுவே நன்மையாக மாறுகிறது.
0: And also the endeavors that we do to raise people by making use of the position that the Lord has given you, by making use of the power that the Lord has given you, that is also a kind of good that you do.
1: நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூவன்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது.
0: We should not waste the influence that we have.
1: கர்த்தர் நமக்கு சில கனெக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாரு.
0: The Lord would have given some connections to you.
1: அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஏழைக்கு இருக்காது.
0: A poor may not have that connection.
1: சில பேர் வந்து நம்மட்ட உதவி கேக்குறவங்களுக்கு அந்த அதிகாரியை நேரடியா பார்க்கிறது கூட வாய்ப்பு இருக்காது.
0: Some people who come to ask for some help to us, they may not even get an opportunity to see that officer directly in person.
1: சிலர் நாம வந்து நல்ல பதவிகள்ல இருந்துட்டு உதவி கேக்குறவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு அந்த வம்பு வேண்டாம் அப்படின அமைதியா இருப்போம்.
0: Some people many times we say like whoever come for any help, but when we are able to do, we say, see, I don't want to get into any kind of trouble.
1: எனக்கு எதுக்கு இந்த வம்பு?
0: Why do I want to get into this trouble?
1: நீங்களே போங்கமா.
0: You go directly.
1: ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது.
0: I cannot give any kind of recommendation.
1: உண்மையா பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பெரிய வேலை செய்யணும். ஒரே ஒரு போன் எடுத்து ரெண்டு வார்த்தை பேசினா போதும், ஒருவருக்கு வேலை கிடைக்கும்.
0: But truly to say, if you take your phone and make a call, and you will help other person get a job.
1: ஒருவருக்கு ஒரு உதவி கிடைக்கும்.
0: They will get some help.
1: ஒருவருக்கு ஒரு இடத்துல அட்மிஷன் கிடைக்கும்.
0: A person will get an admission in some place.
1: சின்ன உதவிதான்.
0: That's a small help.
1: உங்களால முடியுமா?
0: If you can.
1: கர்த்தர் உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரா?
0: If the Lord has given you the talent.
1: கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரா?
0: If the Lord has exalted you like that.
1: கர்த்தருடைய நாமத்தினால் சொல்வேன், நீங்க அந்த உதவியை செஞ்சிருங்க.
0: In the name of Jesus, I tell you, do that help.
1: அவங்க உங்களுக்கு நன்றியா இருக்கறங்களோ இல்லையோ,
0: whether they are grateful to you or not,
1: அவங்க உங்களுக்கு பரிசு கொடுக்கறங்களோ இல்லையோ,
0: no matter whether they reward you or not,
1: நீங்க நன்மை செய்யுங்க.
0: But you do good.
1: கர்த்தர் என்னை அந்த பொசிஷன்ல 10 பேருக்கு நன்மை செய்ய வைத்திருக்கிறாரா, நான் நல்ல தாராளமா செய்வேன்.
0: If the Lord has kept me in that position to help some people, then I will do generously to them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக.
0: Glory be to the name of the Lord.
1: கடைசியாக யோசேப்பினுடைய நன்மை செய்யும் சுபாவத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம்.
0: And the last, the fourth lesson that we can learn from this character of Joseph to
1: Adiyagamathin pusagam 50th adhigaram 15 lende 21 vasanangalai kurithukollungal.
0: You can note down Genesis chapter 50 verses 15 to 21.
1: Enakku neram illadanal naan romba surukama solirren.
0: So since I don't have time, I want to say it short.
1: Indha sambhavam enna vendral Yosephinudaiya thagappanagiya Yaakobu மரணம் அடைந்து விட்டார்.
0: So in this incident, the Joseph father Jacob is dead.
1: இப்போ எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு.
0: Now all the brothers got a fear.
1: அப்பா இவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாரு.
0: Our father was alive so far.
1: யோசேப்பு நமக்கு எந்த தீமையும் செய்யல.
0: Joseph did not do any kind of evil to us.
1: ஆனா இப்ப அப்பா மரித்ததனால ஒருவேளை யோசேப்பு பழைய பகை நாம் அவனுக்கு செய்த துரோகத்தை எல்லாம் நினைத்து நமக்கு பழிக்கு பழி திரும்ப தீர்த்துருவானோ.
0: But since now father is dead, Joseph may even requite us all the evil which we have already done to him in the past.
1: அதனால அந்த 11 பேரும் ஒண்ணா சேர்றாங்க.
0: Therefore the all the 11 came together.
1: எல்லாம் ஒண்ணா வந்து அவனுடைய கால்ல வந்து விழுறாங்க.
0: They came together and fell at his feet.
1: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உமக்கு ஊழியக்காரரா இருப்போம்.
0: They said we will be your servants.
1: எங்களுக்கு நீர் மன்னித்துறோம்.
0: You please forgive us.
1: எங்களை கொன்று போடாதீரோம்.
0: You do not kill us.
1: நடந்தது என்ன தெரியுமா?
0: You know what happened?
1: இவர்கள் மன்னிப்பு கேட்க போனா,
0: when they went to ask for forgiveness,
1: நாங்கள் அடிமைகள் என்று சொல்ல போனா,
0: when they went to say that they are their servants,
1: வேதம் சொல்கிறது 19 வசனத்துல,
0: the Bible says in verse 19,
1: பயப்படாதிருங்கள், நான் என்ன தேவனா?
0: He said, fear not, for am I in the place of God?
1: நீங்க தீமை செய்ய நினைத்தீங்க.
0: You thought to do evil against me.
1: தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
0: But God bent it unto good to bring to pass as it is in this day to save much people.
1: ஆதலால் பயப்படாதிருங்கள்.
0: Therefore fear ye not.
1: நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான்.
0: I will nourish you and your little ones, and he comforted them and spake kindly unto them.
1: அவங்க கேட்டது என்ன?
0: What did they ask for?
1: எங்களுக்கு தீமையை சரி கட்டிராதீங்கன்னு கேட்டாங்க.
0: They just are, don't requite evil for us.
1: எனக்கு பழிக்கு பழி செஞ்சிராதப்பா.
0: Don't repay evil for us.
1: நீ இப்ப அதிகாரத்தில் இருக்க, நீ எதை செய்தாலும் எங்களை ரொம்ப பாதிச்சிடும்.
0: Now you are in power, whatever you do it will affect us.
1: ஆனா யோசேப் என்ன செய்தான் தெரியுமா?
0: But what did Joseph do?
1: பழிக்கு பழி செய்ய மாட்டாங்க, உங்களை விட்டுறேன்னு சொல்றது மாத்திரம் இல்ல.
0: He not only said I will not repay evil to you, I will just leave you, set you free.
1: அவன் சொன்னான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன்.
0: He also said I will nourish you and your children.
1: நான்காவது முக்கியமான சத்தியம்,
0: fourth important truth,
1: யோசேப்பு நன்மை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான்.
0: Joseph surprised people with good.
1: நன்மை செய்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான்.
0: He surprised people with good.
1: சில வேளை மற்றவளுடைய எதிர்பார்ப்புகளை மிஞ்சி நாம் நன்மை செய்ய வேண்டும்.
0: Sometimes we have to exceed the expectation of others.
1: சில வேளை மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்வது கூட உலகத்தால் நியாயமாய் பார்க்கப்படலாம்.
0: Sometimes when we repay evil that can be justified by this world.
1: உலகம் சொல்லும், கரெக்ட் தாங்க நீங்க செஞ்சது, அவன் செஞ்சதுக்கு நீங்க செய்யறது கரெக்ட் தான்.
0: The world will accept, see what you do is right, it is always justified.
1: ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உலகம் எதிர்பார்க்கிற காரியத்தை விட நமக்கு தீமை செய்தவர்கள் எதிர்பார்ப்பதை விட நாம் அதற்கு மிஞ்சி நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தரணும்.
0: But what God expects is that rather than doing what people expect from us, or we have to exceed their expectations.
1: யாராவது உங்களுக்கு ரொம்ப தீமை செஞ்சிருக்காங்களா?
0: Is there someone who have done evil to you?
1: யாராவது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்காங்களா?
0: Is there someone who have hurted you so much?
1: உங்களை ரொம்ப காயப்படுத்தி உங்களை ரொம்ப கண்ணீர் விட வைத்திருக்காங்களா?
0: Is there someone who wounded you very much and have made you to weep?
1: உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஏராளமான இன்னல்களை யாராவது கொடுத்திருக்காங்களா?
0: Is there any person who have given so much of trouble in your life?
1: அது யாராக வேணா இருக்கலாம்.
0: No matter, it might be anyone.
1: உங்கள் சொந்த குடும்பமா இருக்கலாம்.
0: It might be your own family.
1: உங்கள் நண்பர்களா இருக்கலாம்.
0: It might be your friends.
1: உங்கள் கூட்டாளிகளா இருக்கலாம்.
0: It might be your companions.
1: உங்களுடைய business partners ஆ இருக்கலாம்.
0: It might be your business partners.
1: யார் வேணா இருக்கலாம்.
0: No matter, they might be anyone.
1: ஒருவேளை கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நிச்சயமா அவன் நம்மளை பழிக்கு பழி வாங்குவான்.
0: So when God exalts you, they will expect that you will repay evil to them.
1: நாம செய்த தீமைக்கு அவன் சரி கட்டுவான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
0: They will be expecting that you will requite evil for what they have done.
1: சிலர் வந்து நன்மை எல்லாம் உங்கட்ட எதிர்பார்க்க கூட மாட்டாங்க.
0: Some people not even expect good from you.
1: ஏன்னா அவங்க அவ்வளவு தீமை செஞ்சிருக்காங்க.
0: Because they have done so much evil to you.
1: ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை.
0: But you are the child of God.
1: அவங்க தீமைக்கு தக்கதாக நன்மை செய்யுங்க.
0: You do good for the evil that they have done.
1: அவர்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்குங்க.
0: You just surprise them.
1: நிச்சயமா நான் சொல்றேன், அப்படி செய்யும்போது நாம் அவருடைய தீமை செய்கிறவர்களை கூட நாம் நமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வோம்.
0: So I tell you, when you do that, we will even gain people who have done evil to us.
1: தாவீது தனக்கு தீமை செய்த சவுலை ஆச்சரியத்திற்குள்ளாக்கி அவனை ரெண்டு முறை கொலை செய்யாமல் அவனை தப்பு விட்டான்.
0: David surprised Saul, who actually was against him, by leaving him alive 2 times.
1: இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கும்போது தனக்கு விரோதமாக எத்தனையோ பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசாமல் பிலாத்துவே ஆச்சரியப்படத்தக்க விதமாக, நீர் ஒன்றுமே சொல்லுகிறதில்லையா என்று கேட்கும் வண்ணமாக அவர் அமைதியாக இருந்தார்.
0: Jesus also surprised Pilate by withholding accusation when false accusation came against him from his enemies, and where even Pilate surprised and asked, don't you say anything about it?
1: நன்மை செய்ய எழுந்திருங்கள்.
0: You always stand up for doing good.
1: நன்மை செய்ய வாய்ப்புகளை தேடுங்கள்.
0: Seek opportunities to do good.
1: நன்மை செய்ய வாயை திறந்து பேசுங்கள்.
0: Speak up for the good.
1: நன்மை செய்து மக்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்குங்கள்.
0: Surprise people with good.
1: உங்களுக்கு ஒரு பேப்பரும் ஒரு பேனா இருந்தா நான் சொல்ற வார்த்தையை வேகமா எழுதி கொள்ளுங்க.
0: If you have a paper and pen, just note down what I say now.
1: நற்கிரியைகள் நன்மை செய்வதற்கான ஏழு நல்ல தத்துவங்கள்.
0: Seven principles regarding good works.
1: எழுதி கொள்ளுங்க.
0: Note it down.
1: Number 1. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள்.
0: Do good to everyone.
1: எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள்.
0: Do good to everyone.
1: இரண்டாவது.
0: Second.
1: வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள்.
0: Do good every time you get an opportunity.
1: வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள்.
0: Do good every time you get an opportunity.
1: மூன்றாவது.
0: Third.
1: சிறிய காரியமா இருந்தாலும் அதிலும் நன்மை செய்யுங்கள்.
0: Do good even in small things.
1: நான்காவது.
0: Fourth.
1: எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நன்மை செய்யுங்கள்.
0: Do good without expecting returns.
1: ஐந்தாவது.
0: Fifth.
1: எந்த பிரபலத்தையும் தேடாமல் நன்மை செய்யுங்கள்.
0: Do good without exposure.
1: ஆறாவது.
0: Sixth.
1: தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள்.
0: Do good for evil.
1: ஏழாவது.
0: Seventh.
1: உங்களுடைய பங்களிப்பு அல்லது உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பாராமல் உங்களை அந்த இடத்திலேயே சம்பந்தப்படுத்தாத வண்ணமாக பிறருக்கு நன்மை செய்யுங்கள்.
0: Do good excluding yourself in the picture.
1: இவை ஒவ்வொன்றும் வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள சத்தியங்கள்.
0: So each one is a truth that is given in the Bible.
1: இதை உங்களுக்கு ஒரு ட்ரெஷரா வைத்துக் கொள்ளுங்க.
0: Have this as a treasure for yourself.
1: இந்த நாள் முழுவதும் அதை தியானியுங்க.
0: Meditate this the entire day.
1: எப்படி நான் நன்மை செய்கிறேன்?
0: How do I do good?
1: வேதத்தின்படி நன்மை செய்கிறவனாய் என்னை மாற்று.
0: Lord, make me a person who do good according to the Bible.
1: இது யாருக்காவது ஷேர் பண்ண வேண்டுமானால் இந்த ஏழு குறிப்புகளை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க.
0: If you want to share this seven principle to someone, you can share it to others.
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: May God bless you.
1: ஜெபிப்போமா.
0: Shall we pray?
1: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our Holy Father, we praise you.
1: எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்ய தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இருக்காதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்.
0: Lord, please keep us and protect us that we not withhold good from those who when is true when it is in the power of
1: எங்கள் கையிலே நன்மை செய்ய தகுதி இருக்கும்போது நாளைக்கு வா என்று சாக்குப்போக்கு சொல்லாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்.
0: Lord, keep us that we not give excuses to say them come tomorrow that I'll help you when you have the power in that. Lord,
1: எங்களுடைய வாழ்க்கை உம்மை போலவே நன்மை செய்கிற வாழ்க்கையாய் நிறுத்தி ஆசீர்வதி.
0: Lord, bless our life that it might be a life like you by going doing good to others. Lord,
1: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த.
0: Glorify your name alone. Lord,
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெரு தன்னுடைய ஒரு வயது குழந்தையோடு கூட அந்த தாய் தெருவில் விளையாடி கொண்டிருந்தாள். சரியாக நடக்க முடியாத அந்த குழந்தை தத்தி தத்தி நடந்து வருவதை பார்ப்பது மிக அழகாக இருந்தது. அங்கே வந்த முதியவர் ஒருவர் அந்த குழந்தையின் அழகான நடையை ரசித்துக் கொண்டு நின்றார். உற்சாகத்தோடு அப்படியும் இப்படியுமாக தத்தி சென்ற அந்த குழந்தையை திடீரென்று தடுமாறி கீழே விழுந்தது. குழந்தை கீழே விழுந்தவுடன் அதன் தாய் பதட்டத்தோடு ஓடிச் சென்ற அந்த குழந்தையை தூக்கிவிட போனாள். ஆனால் அவள் அப்படி செய்யாதபடி அந்த பெரியவர் ஓடிச் சென்று அவளை தடுத்து நிறுத்தினார். உங்கள் குழந்தை தானாகவே கைகளை ஊன்றி எழுந்து கொள்ளட்டும். இப்படி இளம் வயதிலேயே அந்த குழந்தை கீழே விழும்போதெல்லாம் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறை அந்த குழந்தை கீழே விழும் பொழுதும் நீங்கள் வரும் வரை கீழே கிடந்து அழுது கொண்டுதான் இருக்கும். ஆனால் சிறு வயதிலேயே அதற்கு நீங்கள் தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டுமென்றால், கீழே விழும் குழந்தை தானாக எழுந்து மீண்டும் கைகளை ஊன்றி கால்களை ஊன்றி நடக்க நாம் அதை அனுமதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் மனதில் நாம் எதையும் செய்யலாம் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை கீழே விழும்போதெல்லாம் அதை தூக்கிவிட்டால் பின்னாட்களில் அந்த குழந்தை ஒரு சிறு வேலையை கூட தனக்குத்தானே செய்யாமல் தண்ணீர் வேண்டுமென்றாலும் தாயை அழைப்பாள். இன்றும் பல இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் படுத்துக்கொண்டே அதை எடுத்து வா இதை எடுத்து வா என்று மற்றவர்களை வேலை வாங்குகிறார்கள். வயது வந்த பின்னரும் எந்த வெளி வேலை செய்வதற்கும் அவர்களுக்கு யாராவது துணை செல்ல வேண்டியது. எனவே சிறு வயதிலேயே பிள்ளைகளை தன்னம்பிக்கையோட தங்கள் காரியங்களை தாங்களே செய்ய ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது. தொட்டில் புழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது எத்தனை உண்மை தெரியுமா?

Thank you, Jesus. Nandri Andurai, Tudikuramapa, Tudikuramapa, Tudikuramapa. It is a time to worship the Lord. It's a time to tell Lord how much you love Him. அவர் எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம்.

Hallelujah. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Master. எத்தனை பெரியவர், எத்தனை பரிசுத்தர். மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மை மகிமைப்படுத்துகிறோம். Lord, we worship you. We give you all the glory and honor and praise. இருவருவரை துதிகளுக்கு பாத்திரன், இருவருவருக்கு ஒருவரை துதிகளுக்கு பாத்திரன், இருவருவரை துதிகளுக்கு

keeps us. எங்களுக்கு முன்பதாய் செல்லுகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோணல்களை சபைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அற்புதமான வல்லமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah. பெரியவராய் பரிசுத்தராய் சர்வ வல்லவராய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus.

ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் இடையிலே சிக்கி நின்ற பொழுது பார்வோன் நினைத்தான், இவங்களுக்கு வழியே கிடையாது, இவங்களுக்கு இனி வழியே கிடையாது, இவர்கள் என்னுடைய கையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் பாதை காட்டுகிற ஒரு தேவன், பாதை இல்லாத இடத்திலே பாதை காட்டுகிற தேவன், அவர்களுக்கு முன்பதாக செங்கடலிலும் ஒரு பாதையை திறந்து கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு முன்பதாக பார்வோன் தலை குனிந்து நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாய் சென்று பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாக, பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நமக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா.

ஜனங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏராளமானவர், தாராளமானவர். ஹாலிலூயா, ஹாலிலூயா. அவர் குறைத்து கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் தன்னுடைய கரத்தை குறுக்குகிறவர் அல்ல, அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹாலிலூயா, ஹாலிலூயா சொல்லுங்களேன்.

ஆண்டவரே பச்சலுங்க ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவர். சொல்ல முடியுமா சத்தமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நீர் ஒருவரே எனக்கு போதும். Lord, you are more than enough for me. You are more than enough for me, Lord. Thank you, Jesus. நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஏராளமாய் தாராளமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் குறைவாய் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

எதுலையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், ஆண்டவரே பொருளாதாரத்திலே குறைவுபட மாட்டேன், இதிலுமே எனக்கு ஒரு குறைவு கிடையாது. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி.

சொல்லுங்க. ஆண்டவரே, உமை நான் தேடுகிறதினால், உமை நான் தேடுகிறதினால், உமை நான் தேடுகிறதினாலே என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are able to fulfill all my needs. You are able to fulfill all my needs. You are Jehovah Jireh. Jehovah Yireh. என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையிலும் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிய சௌக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the great privilege to come into your presence and to worship your heavenly Father. To make your heart glad. உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை நிறுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We have come with a lot of questions. எங்கள் இருதயங்களில் கேள்விகள் உண்டு, இருதயங்களில் அநேக யோசனைகள் உண்டு. ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் கதை திறந்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரிகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்களும் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மரமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீன் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியராகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பான காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோடோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகின்ற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையில் நின்றும் அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்து ராஜகுலமானவன். தாவீது ஏதோமில் இருக்கும் போது படைத்தலைவனாகிய மோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும் போது ஆதாத்தும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் சில ஏதோமியரும் எகிப்துக்கு போக ஓடி போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையா இருந்தார். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவின் இடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தய கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பேனஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பேனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றார். அவனை தாய்பெனேஸ் பார்வோனின் வீட்டிலிருந்து வளர்த்தான். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான். தாவீது தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய மோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுயதேசத்துக்கு போக விரும்புகின்றதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கின்றது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிட வேண்டும் என்றான். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை ஆண்டவர் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடே சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாக இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதோ ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரோபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரரும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை.
அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையில் எடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதனுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது, யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியங்களை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகின்ற போது, சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புதிய சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோசையும், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கின்றவை செய்யவும், என் கட்டளைகளை என் நியாயங்களை கை கொள்ளவும், அவர்கள் என் வழியில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையில் இருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளை என் கட்டளைகளையும் கை கொண்டவனும் ஆகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையில் இருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கும் இந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டுகொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கை கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளிலே நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கின்றதுண்டானால், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்தை நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடை மட்டும் எகிப்திலே இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடவடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கின்றது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் சிதாக்களோடே நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தாலத்தில் ராஜாவானான்.

வசன கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். இது எல்லாருக்குள்ள இருக்கிற வாஞ்சை. இந்த வாஞ்சையோடு கூட சிலர் வசனத்தை வாசிப்பாங்க. கையில பைபிள் இருக்கும், கண்ணு அது மேல வச்சு வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். ஜெபிக்க முழங்கால் போட்டிருப்பாங்க, வார்த்தை அழகா வந்துகிட்டே இருக்கும், ஆனா சிந்தனை வேற எங்கேயாவது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தனை இருக்கும், அதுக்கப்புறம் அது வேற எங்கெங்கயாவது போயிட்டு வந்துடும். அப்ப அந்த ஒரு மனம் இல்லாத போது, நமக்குள்ளேயே ஒரு மனம் இல்லாத போது அங்க எப்படி அற்புதம் நடக்கும்? இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தாவீதுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பார். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 86:11 கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமனப்படுத்தும், ஐக்கியப்படுத்தும், ஒற்றுமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஜெபிக்கிற போது, ஆராதிக்கிற போது, அவரை தொழுது கொள்கிற போது, வசனத்தை வாசிக்கிற போது, உதடுகள் மாத்திரம் இல்ல, கண்ணு மாத்திரம் இல்ல, நம்முடைய சிந்தனையும் கவனமா இருக்கணும். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னார். அது இப்பொழுது வந்திருக்கிறது. உண்மையோடு சரீரத்திலிருந்து, ஆவியோடு உள்ளான மனுஷனிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அளவில்லாம நிரப்ப ஆரம்பிக்கும். சில தோற்றத்துல எல்லாம் செய்வாங்க, ஜெபிப்பாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா சிந்தனை அங்க இல்லாதபடினால், அங்க ஒரு மனம் இல்லாதபடினால், அந்த இடத்துல எந்த மாற்றமும் வராது. தோற்றம் வேணா அப்படியே இருக்கலாம், அது சொல்லணும்னு சொன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல அழகா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள வேறு வேறு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் போது எப்படி தேவன் தம்முடைய வல்லமையை பிரசன்னத்தை ஊற்றுவார்? அப்படியானால் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், ஒரே கோட்டில நம்முடைய வார்த்தையும் சிந்தனையும் சரியா இருக்கணும். ஒருவேளை நீங்க உங்களை யோசிச்சு பாருங்களேன், நீங்க நல்லா ஜெபிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். நீங்க ஜெபிக்கிற போது, வார்த்தையை வாசிக்கிற போது, ஆராதிக்கிற போது உங்க சிந்தனை சரியா இருக்கா? ஒரே மனசோடு கூட நீங்க தேவனை தொழுது கொள்றீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லி நாம இன்னைக்கு ஜெபிக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு மனம் இருந்தா நமக்கு அற்புதம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருந்தா அந்த குடும்பத்துக்கு அற்புதம். ஆக்கிலா பிரிஸ்கிலா ரெண்டு பேரையும் சேர்த்துதான் வாசிக்க முடியும். வாசிக்கிற போதெல்லாம் ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் தான் சேர்த்து வாசிப்பாங்க. ஒரு மனம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குடும்பத்துல ஒரு மனம் இல்லை, வெளிப்பிரகாரமாகவே அங்க சில இடங்கள்ல ஐக்கியம் இல்லை. பிள்ளைங்க, பெற்றோர், உறவினர்கள், சபைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒரு மனம் இல்லாது. அந்த ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்க ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஒரு மனப்பட்டு கேட்கிற இடத்துல எல்லாம் பயங்கர அற்புதம் நடக்கும். அப்போ சிலர் 1:14 வாசிக்கிறோம், ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் ஒரு மனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் அன்றைக்கு சீஷர்கள் தரித்திருந்தார்கள். அவர்கள் தரித்திருக்கிற போது, அப்போ சில 2:1 வாசிக்கிறோம், பெந்தேகொஸ்தே என்ற நாள் வந்த போது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய தூதன் வெளியே கொண்டு வருகிறான். ஒருமனப்பட்டு பவுலும் சிலாவும் ஆராதிக்கிற போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது, அதிர்கிறது, உடைந்து போகிறது. ஒரு மனம் எங்கிருக்கோ, ஒருவன் 1000 பேரும், 2 பேர் 10,000 பேரையும் துரத்தக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார். அப்ப அந்த ஒரு மனம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய தெய்வ ஊழியர்கள் சொல்லுவாங்க, என் கூட ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறவங்களோடு நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன் பிரதர், ஒரு மனமா ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன், ஒரு மனமா ஐக்கியப்பட்டு இருக்கிறவங்களோட ஐக்கியப்படுகிறேன். அந்த ஒரு மனத்தை சிதைக்கிறவங்களை இருக்க பாத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஒரு மனம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மனம், சபைக்குள்ள ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சா அங்க தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம தாவீதோடு இணைந்து நாம கேட்கலாம், என் இருதயத்தை
உருமுகப்படுத்தும் ஆண்டவரே. நான் ஒண்ணு யோசிக்கிறேன், நடக்கிறது ஒன்னா இருக்கு. பவுல் சொல்வாரு ரோமர் 7 அதிகாரத்துல, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற அந்த சிந்தனை, அந்த பாவம் தான் அப்படி செய்கிறது. அப்ப நமக்குள்ள சில நேரங்கள்ல நாம செய்ய வேண்டியதை செய்யாம, நீ எழுந்திருச்சு ஜோமனுமா, எழுந்துரு மகளே, எழுந்துரு மகனே, எழுந்துரு, நீ எந்திரிச்சு ஜோமனு அப்படின்னு சொல்லும் போது அதை உணராதபடிக்கு அதை அப்படியே மறந்து போய் நல்லா தூங்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனதோடு கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பிடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கு தேவன் தம்முடைய வல்லமையும் பிரசன்னத்தை ஊற்றுவார். ஒரு மனம் பெரிய ஆசீர்வாதம். குடும்பத்துக்குள்ள, நமக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஜெபக்குழுக்குள்ள, எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு அவர்கள் ஆராதித்தார்களோ அங்கு எல்லாமே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு இதை செய்யலாம், கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள அந்த ஒருமனம் இல்லையா, ஜெபம் பண்ணலாம். குடும்பத்துக்கு இல்லையா, ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கிற போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஒருமனதா ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நானும் எங்கள் சகோதர சகோதரிகளும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரே மனதை தாங்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உம்மை நேசிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே நிரம்பி வழியட்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு இடைப்படுகிறோம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். 2 ராஜா 4:6 இதை நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்கள் என்றால் என்ன? மனுஷன் தன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து போகும் போது தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்கும் அதிசயமான காரியங்களின் பெயர்தான் அற்புதங்கள். கடன் தொல்லையில் சிக்கி தவித்த ஒரு ஏழை விதவையின் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதமாய் அற்புதத்தை செய்தார் என்பதைத்தான் மேலே உள்ள வசனம் நமக்கு விவரிக்கிறது. அவள் போய் தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடமும் அநேக வெறும் பாத்திரங்களை

பிரச்சனைகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். பரம இயேசுவான இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களுடைய பிள்ளைகளின் பிரச்சனைகளையும் நீக்கி அருள்வார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஜோவான் 8:3 வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அந்த விதவையை பார்த்து எலிசா ஒரு கேள்வி கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பது. அந்த கேள்வி, அவளிடம் பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது. எண்ணெயினால் வரும் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வியாதிகள் குணமாக்குகிறது. எண்ணெயினால் காயம் காட்டுகிறார்கள். எண்ணெயினால் ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த ஏழை விதவை தன்னிடமிருந்த எண்ணெயை ஆயிரக்கணக்கான பாத்திரங்களில் பார்த்த போதிலும் அந்த எண்ணெய் குறைவுபடவே இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேக எண்ணெயை இந்திய தேசத்திலே, இலங்கை தேசத்தில் உள்ள அத்தனை மக்கள் மேல் ஊற்றினாலும் உங்கள் அபிஷேகம் குறைந்து போவதே இல்லை. உங்கள் பாத்திரங்களில் இருந்து தாகமுள்ள பாத்திரங்களுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டே இருங்கள். அற்புதத்தை செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம் தேவன் பெருக செய்கிற தேவன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் 23:5 பாடுகிறார். எல்லாவற்றையும் அனுபவித்து பாடும் தாவீது இப்படியாக சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பார்ந்த திருவச்சனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

0: செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65 13-14 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 65:13-14 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாய் பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை தருகிறார். நான் வாசித்த இந்த வசனங்களில் ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாய் போட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஊழியக்காரர்னு சொல்லும்பொழுது முழு நேரமாக எங்களை மாதிரி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற ஊழியர்கள் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியக்காரர்கள் தான். ஒருவேளை சபையில் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிற ஊழியம், ஜப ஊழியம் என்றால் என்ன என்பதை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரி போய் எங்கேயுமே போய் ஊழியம் செய்ய முடியாது, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அவங்க ஜெப ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி சபையில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறார்களே, அதுதான் ஜெப ஊழியம். வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறதல்ல, சபையில் வந்து அந்த ஒரு வாரமும் அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஜெபிப்பது. அதே போல் இங்கே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், ஜெப ஊழியம் என்றால் நான் வீட்டிலே உட்காந்து ஜெபிக்கிறேங்கிறதல்ல. ஒருவேளை உங்களுக்கு சபை ரொம்ப தூரமான இடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வேறு ஊழியத்தை செய்யலாம், டாக்ஸ் கொடுக்கிற ஊழியத்தை செய்யலாம். சரியா? முதலாவது ஊழியம் ஜெப ஊழியம். வீட்டில் ஜெபிப்பது வேறு, சபையில் ஜெபிப்பது வேறு. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சொந்த ஜெப வாழ்க்கை, ஆனால் சபைக்காக வரும்போது அது ஊழியமாக மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும் போது அது உங்களுடைய ஜெப ஜீவியம், ஆனால் சபையில் வந்து சபைக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அது ஜெப ஊழியமாக மாறுகிறது. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கள் வந்து இவ்வளோ வயசில் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் 84 வயது விதவை வாழ்க்கையில் 7 வருஷம்தான் புருஷனோட இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தவர். அந்த அம்மா பேர் தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, லூக்கா 1 போட்டிருக்கு, அன்னாள். என்ன பண்ணுறது? 84 வயது விதவை, சிறு வயதுலேயே கல்யாணம் முடிச்சுட்டு. இன்னும் நல்லா கவனிங்க, ஒருவேளை 18 நம்ம ஊர் கணக்குப்படி 18 கல்யாணம் முடிச்சிருக்கலாம். 7 புருஷனோட வாழ்ந்தா 25 விதவை ஆயிடுச்சு. இப்போ 85 வச்சுங்க, எத்தனை வருஷம்? 60 59 எக்ஸாக்ட் 59 வருஷமா டெய்லி இந்த அம்மா எங்கே தான் போய் ஜெபம் பண்ணுவாங்களா? 85 60 இந்த அம்மா விதவையா இருந்து ராத்திரியும் பகலும் கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாலாம். எதுக்காக? இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்காக, தனக்கு ஒரு வாழ்க்கைக்காகவோ, தன்னுடைய சுகத்துக்காகவோ, தன்னுடைய தேவைகளுக்காகவோ அல்ல, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படணும், மேசியா வரணும், எங்களை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக 84 வயதுல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வயசை சாக்கு சொல்கிறோம். கேட்டிங்களா? ஒருவேளை உங்களால் ஃபாஸ்டிங் போட முடியாட்டா, சாப்பிட்டு வந்தாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்து போவதற்கு காரணம் இந்த குவாலிட்டி, சர்ச்சினுடைய குவாலிட்டி குறைஞ்சு போகிற காரணம் சபை ஜனங்களை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல சார், பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் ஆதி சபையில் அப்படி இல்லை, சபைக்காக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுக்காக சபை தன்னை மாற்றிக்கொள்ளுது. இப்படிலாம் செஞ்சால் ஜனங்கள் வரமாட்டாங்க, இப்படிலாம் கடிந்து கொண்டு பேசினா ஜனங்கள் வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஜனங்கள் விரும்ப மாட்டாங்கன்ட்டு ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய அளவில். சினிமா படம் எடுக்கிறவன் தனக்கு பிடிச்சதை எடுக்க மாட்டான், ஜனங்கள் எதை போட்டால் ரசிப்பாங்கன்னு சொல்லி ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து போடுவான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள பாடல்கள் எப்படி போட்டால், என்ன இசை போட்டால் ஜனங்கள் வாங்குவாங்க, புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா? என்ன மாதிரி மியூசிக் போட்டால் ஜனங்கள் சீடியை வாங்குவாங்க. அப்போ ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய தரம் கீழே போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அமை சொல்லுவோமா? வி நெவர் காம்ப்ரமைஸ் வித் அவர் குவாலிட்டி. நிறைய தங்க நகை கடைகளில் இந்த விளம்பரத்தை பார்க்கலாம், நாங்கள் எங்கள் தரத்தில் ஒரு நாளும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தரம் தான் முக்கியம் பாங்க. நீங்கள் அதையும் கொண்டு போய் உரைச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன கலப்படம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு தங்க நகை கடைக்காரனே, நான் கலப்படம் இல்லாத நகைதான் விற்பேன், எங்கிட்ட கலப்படமே கிடையாது, எனக்கு தரம் தான் முக்கியம்னு சொன்னா, அப்பழுக்கில்லாத உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தோட ஒத்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் அல்ல, தேவனுக்காக. ஸோ ஜெப ஊழியத்தை செய்கிறவர்களும் ஊழியக்காரர்களே. ரெண்டாவது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது தங்களுடைய ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களாம். ஐயா தூரமாக இருக்க இடம், என்னால் ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வர முடியாது, நான் வீட்டிலே ஜெபம் பண்ணுறேன், நல்லது, என்னால் ஊழியத்துக்கு போக முடியாது. ரைட், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சபையில் கொண்டு வந்து போடு. எப்படியா ஊழியம் செஞ்சாங்களாம்? ஆஸ்திகளினாலே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆஸ்தின்னு என்னது சொல்லுங்க, சொல்லு, நீங்கள் பேசுங்க. பணம், நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொருள், செல்வம். ஆஸ்தி என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து கூட நம்முடைய ஆஸ்தியாக. இவர் பையனுக்கு நல்லா விளையாடுறான்னா விளையாட்டுக்கார பையன் இல்லை, அவன் வளர வளர காலேஜில் விளையாட்டில் சேர்ப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை அவனை ஒதுக்கிடுவாங்க, அவனை லீடர் ஆக்குவாங்க, கடைசியில் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவனுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சிருக்கும். ஸோ விளையாட்டு பையன் நினைக்கிறோம், அவனுடைய ஆஸ்தி எது? அந்த விளையாட்டு. ஸோ உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகள், நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கலாம், வீட்டு வாசலில் உட்காந்து அடுத்த வீட்டுக்கார மாட்டேன் சல சல சல சலன்னு வீட்டு வம்பு அந்த வம்பு இந்த வம்பெல்லாம் பேசாதீங்க, ஆண்டவருக்காக ரெண்டு வார்த்தை வெளியே போய் பேசுங்க. அந்த பேசக்கூடிய அந்த திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. சிலருக்கு ரொம்ப எளிதாக ஆட்களை கூட்டி சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். வீட்டில் கூட்டம் நடத்துங்க, எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்குது, வாங்கன்னா அந்த கூட்டம் ஆட்களை கூட்டி சேர்க்கனா கோராவுக்கு சீக்கிரம் ஆட்களை தன் வசப்படுத்தக்கூடிய சுபாவம் இருந்துச்சு. ஆனால் அவன் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தலை, தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதுக்காக பயன்படுத்தினான். ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, ஆட்களை ஈஸியாக வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா, சபைக்காக அதை வசீகரிங்க. உங்களுக்காக உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே உங்கள் பின்னாடி உங்களுக்கு சீஷர்களை சம்பாதிக்கக்கூடாது, கர்த்தருக்கு சீஷர்களை சம்பாதிக்கணும். எனவே அந்த தாளத்தை பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்யலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல திறமைகளை கொடுத்துருக்கிறார், வெளியே போங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், வீதி வீதியாக வீடு வீடாக போய் என்ன செய்யறோம், ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்றேன். இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் எந்த விதத்திலையும் செய்ய மாட்டேன், எப்போ ஊழியத்துக்கு வரமாட்டேன், பணத்தை கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஊழியத்துக்கும் போக மாட்டேன், கடைசியாக நான் சொல்றேன் பரலோகத்துக்கும் போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் தனக்காக வாழ ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் என்ன தான் தரியணத்தை போட்டாலும் நீங்கள் போய் வேலை செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. அதே போல் ஒவ்வொரு பெரிய பெரிய ஐடி கம்பெனிலையும் நீங்கள் நினச்சாலும் போய் வேலை செய்ய முடியாது, அவன் இன்டர்வியூ வச்சு எடுத்து அவனுக்குரிய அவன் எதிர்பார்க்கிற தகுதி உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் போய் ஊழியம் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனால் கத்தை ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மெல்லாம் எடுத்து தன்னுடைய அன்பை நம்ம மேலே ஊற்றி, நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி, தன்னுடைய அழைப்பை கொடுத்து, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன்னு என்னை பற்றி சொல்லுன்னு சொன்னால் இதுக்கு தான் நமக்கு மனசு வரமாட்டேன், உள்ள உடஞ்சிச்சு தான் ஊழியம் செய்ய மனசு வரும். சிலர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூன்று காரணங்கள் உண்டு. சிலர் ஊழியம் செய்யாமல் இருக்க காரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்படும், அவங்க பாவ சுபாவம் மாறி இருக்காது, பாவ பழக்க வழக்கம் மாறி இருக்காது, பழைய ஆளாதான் இருப்பாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. வாழ்க்கை மாறலை சகோதரனே. நீ கத்தருக்கு ஊழியம் செய்ய முடியாததுக்கு காரணம் இன்னும் உன் வாழ்க்கை மாறலை. வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவதாக, எப்படி பேசணும்னு தெரியாத காரியம். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்து இ ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் கூட இருக்கவங்களுக்கெல்லாம். அந்தந்த லீடருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், கொஞ்ச நாள் ஊழியத்தை கூட்டிகிட்டு போங்க, அதற்கு பின்பு அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுங்க. நாங்கள் அவங்க இப்போ இருக்க லீடர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்களை பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க ட்ரைனிங் எடுங்க. மூணாவது, பயம். போகிற இடத்துல ஏதாவது கள்ள விட்டு எரிஞ்சிருவானா, ஏதாவது எழுத்து பேசுவானா, சத்தம் போடுவானா, பயம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, போவோம். சில வாலிபர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போனாங்க ஊழியம் செய்ய. அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கும் போது அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் அடித்து விரட்டிட்டாங்க. இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இயேசு பற்றி சொல்லக்கூடாது, போங்கடா அப்படின்ட்டு விரட்டிட்டாங்க. இந்த பசங்க போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்தில் அதே கிராமத்தில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்களுக்கு பயங்கரக்கும், வந்தால் கையை காலம் ஒடிப்பேன்னு சொன்னேன். அப்படி இருந்து எப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்னா, அந்த பசங்க சொன்னாங்கன்னா, உங்கள் சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிச்சு தான் போனோம், ஆனால் ஊருக்கு வெளியே போகும்போது ஒரு போர்டு இருந்துச்சு, நன்றி மீண்டும் வருகன்னு போட்டிருந்துச்சு, அதனால தான் திரும்ப வந்தோம்னு. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு. சரி, என்னத்தையே சொல்கிறத சொல்லிட்டு போங்கடா அப்படின்னா. ஸோ எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவது இந்த மூன்று கேட்டகரி. ஊழியம் செய்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, பணத்தில் கொடுக்குறவங்க, ஊழியம் செய்கிறவங்க வெளியே போய் தெருக்கல்ல நின்று சுவீக்கிறோம். இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கார் பாருங்கள். என் ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? புசிப்பார்கள். முதல்ல உனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது, உன்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும். உண்மையாக கத்தருக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சால், நான் சொல்கிறேன், வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கத்தருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இல்லை, ஊழியத்தில் ரெண்டு விதம் உண்டு. நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்காக, நம்ம பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக, அல்லது நம்ம திறமை வளர்த்துக்கிறதுக்காக, நமக்கு ஊழியத்தை நமக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஊழியம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய சபை வளரணுங்கிறதுக்காக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் உங்கள் அடிப்படை தேவைக்கு நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? இன்னும் பொருளாதார நெருக்கடி இருக்கா? சாப்பாடு, நல்ல சாப்பாடே சாப்பிட முடியலையா? சாப்பாட்டுக்காக ஊழியம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, ஊழியம் செஞ்சு பாருங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஊழியம் செஞ்சால் சோறு கிடைக்குமா? இன்னும் சோத்துக்காக ஊழியம் செய்யலை, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சால் சோறு தானாக கிடைக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அனுபவத்தை சொல்லலாம். ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அவனுக்கு சந்திக்கப்படும். நீங்களோ பசியாக இருப்பீர்கள். உலகத்தில் எது பற்றாக்குறையா இருக்குதோ அது எனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பற்றாக்குறையா இராதபடி அவர்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். உலகம் பற்றாக்குறையா இருக்கலாம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியம் செய்யாததுக்கு ஒரே காரணம், ஊழியத்தினுடைய மேன்மை தெரியல. இன்னைக்கு நான் ஒரு வெள்ளை டிரெஸ் போட்டு வந்து இந்த இடத்துல அப்படி காதல ஒரு மைக்கை மாட்டிட்டு இந்த அளவுக்கு நின்று பேசுறேன்னா, என் படிப்பு இல்லை, என் குடும்ப பின்னணி இல்லை, என்னுடைய ஞானம் அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரே காரணத்துக்காக தான் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். என் படிப்பு குறைவு, என் குடும்ப பின்னணி குறைவு, என் அந்தஸ்து குறைவு, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் ஊழியம் செய்கிற ஒரே காரணம் தான். நீங்கள் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு ஊழியம் என்றால் அடுத்த வீட்டு காரியம் அல்ல, நம்ம வீட்டு காரியம், தேவனுடைய வீட்டு காரியம். ஸோ உங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும்னா முதல்ல ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு. ஒரு கம்பெனியில் போய் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால், ஈரோப்ளேன்லாம் ஒரு மணி நேரத்துக்கு 5 யூரோ, 2 யூரோ, 10 யூரோன்னு சில கம்பெனிகளுக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க. டபுள் டியூட்டி. இப்போ ஈரோப்ளேன்லாம் ஒரு வேலை முடிஞ்சுமே அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. டபுள் டியூட்டி, 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு. ஸோ ஒரு உலகத்தில் சில பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து என்ன செய்வாங்க, 4 மணிக்கெலாம் எழுந்து பேப்பர் போடுற வேலை. நம்ம ஊரில் தான் ஆண்கள் சைக்கிளை வந்து தூக்கி போடுவாங்க, பெண்கள் எல்லாருமே போடுவாங்க. வாலிப பிள்ளை, 18 வயசு பிள்ளை, காலையில் 4 மணிக்கு எழுந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீடு விட பேப்பர் போடுவோம். அந்த 2 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு அந்த பேப்பர் கடைக்காரன் அவங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பான். இது அவங்க பாக்கெட் மணி, படிப்புக்கு அதை செலவழிப்பாங்க. அப்படியா ஊழியம் செய்கிறார்கள் சில படிக்கிற பிள்ளைகள். சில சூப்பர் மார்க்கெட்டில் போய் அங்கே ஸ்டாக் டேக்கிங் எடுப்பது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்னென்ன எதை அதை அடுக்கி வைக்கணும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சுட்டேன்னு வந்துடுவாங்க. ஒரு உலகத்துக்கு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த ஓனர் பணம் தர்றன்னா, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செஞ்சால் உங்களை சும்மா விடுவாரா? நம்ம கண்கள் இன்னும் திறக்கப்படலை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஏதோ பாஸ்ட் கூப்பிடுறாரு, பாஸ்டுக்காக போகணும், சிஸ்ட் கூப்பிடுறாங்க சிஸ்டுக்காக போகணும். நோ, இயேசுக்காக வந்தால் உங்களுடைய அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். எனவே என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். அப்ப ஊழியக்காரனா யாரு? முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் மேல் அன்பு வைத்து அவருக்காக உண்மையாக வைராக்கியமாக அந்த ஊழியத்தில் பலனை காண வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ என் ஊழியக்காரர், சொல்லுங்க, குடிப்பார்கள். உடனே வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. ஹலோ, ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள்னா வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. இது எதை குறிக்கிறது? ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. குடிப்பார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை உண்டு, அத்தியாவசிய தேவை. ஒரு மனுஷன் சாப்பிடாம கூட இருந்துடலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாப்பாடு என்பது அடிப்படை தேவை, தண்ணி என்பது அத்தியாவசிய தேவை. நம்ம அவருடைய ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள் என்று சொன்னால் அத்தியாவசிய தேவை. இன்னைக்கு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இது அடிப்படை தேவையா அத்தியாவசிய தேவையா? ஏன்னா அடிப்படை தேவைன்னு சொல்ல முடியாது, சில வருஷங்களில் அந்த பிள்ளை படிப்பை முடிச்சிடலாம். அடிப்படை தேவை என்பது ஒரு மனுஷனுடைய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதான் அடிப்படை தேவை. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு வரங்க, இந்த அடிப்படை தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். ஒரு குடும்பம் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்த ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவர்கள் முழு நேரம் ஊழியத்துக்காக ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார்கள், சாப்பாட்டுக்கு வழியிருக்காரு, பிள்ளை பசியில் அழும், பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது, தண்ணியை சூடாக்கி அதை புட்டிப்பாலில் போட்டு பிள்ளைக்கு கொடுப்பாங்க, சர்க்கரை கலந்து, பிள்ளை துடிக்கும், தாய்ப்பாலும் இல்லை, புட்டிப்பால் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. சபை நடத்துகிறாங்க, 7 வருஷமாக 2 பேரை தவிர சபைக்கு யாரும் கிடையாது. அந்த ஊழியக்காரரை பார்த்து எல்லாரும் திட்டினாங்க, நீ இருந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் ஊழியன்ட்டு வந்துட்டேன், இப்போ பாரு இவ்வளோ கஷ்டப்படுற. யாரும் 10 பைசா காணிக்க கொடுக்கல, ஆனால் 7 வருஷம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் வச்சு, ஆனால் நல்ல வல்லமையாக பிரசங்கம் பண்ணியிருப்பார் மனைவி பிள்ளைகளுக்கு. உலகத்தினுடைய பார்வையில் பைத்தியமாக தான் தெரிஞ்சு, அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாத மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் பின் நாட்கள் அந்த சபை வளர்ந்த வளர்ச்சி, இன்றைக்கி இருக்கிற ஏசிய சபையாக தான், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, ஆண்டவர் அவங்கள பட்டினி போடணும். அவன் ஊழிய செஞ்சாங்க, கொஞ்ச நாள்ல கத்தர் பார்த்தாரு, தூக்கிட்டாரு கையில். இன்னைக்கு இந்த அப்போஸ்தல சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் சுந்தரமையா அவர்களை தான் நான் சொல்லுகிறேன். அவர்கள் மூலம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அசம்பிளி சபை ஸ்தாபனத்துடைய கதையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, சரித்திரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். இன்னைக்கு இருக்கிற காலஞ்சென்ற பாஸ்டர் ஜெயராஜ் ஜெய அவர்கள், இன்றைக்கு கோவில்பட்டியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆதாம் துறை அவர்கள், கர்த்தருக்குள் மறித்து போன பாஸ்டர் கே சி ஆண்ட்ரூஸ் அவர்கள், பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவருடைய தகப்பனார் ஜோசப் அவர்கள், விக்டர் ஜோசப், இவங்கெல்லாம் ஆரம்ப நாட்களில் கண்ணீரோடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தபடியால் இன்றைக்கு அசம்பிளி சாப்பாடு பறந்து விரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊழியக்காரன் சொன்னால் எல்லா வசதிகள் இருந்தால் நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாவிட்டால் நீ ஊழியம் செய்வாய், ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் நடத்த என் தேவனால் முடியும். லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு போனா பைக் இருந்தா நல்லா இருக்கும், பைக்ல போய் என்ன செய்யலாம். ஹலோ, நான் ஊழியத்துக்கு வரும் போல நான் நடந்து போய் தான் ஊழியம் செஞ்சேன். இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ள ஊழியம் செய்யறேன், ஆரம்ப நாட்கள்ல ஒட்டஞ்சத்திரத்துல ஊழியம் செய்யும்போது கிராமங்களுக்கு போகும்போது பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள நடக்கணும், அது மாத்திரம் இல்ல, பாச்சலூருங்கிற கிராமத்துக்கு போகும்போது மலை ஏரியால போகும்போது ஒரு வீடை விசிட் பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும், பஸ்ஸு கிடையாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, ஏன்னா மலை பள்ளத்தாக்கு. ஒரு வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடந்து களைத்து ஊழியம் செய்த பின்பு தான் கர்த்தர் படிப்படியாக உயர்த்துகிறார். இல்லையா சொல்லுவோமா, எங்களுக்கு தேவைகள் உண்டா இல்லையா? என்ன தான் ஆசீர்வாதாலும் இன்னும் என்ன செய்ய உண்டு? தேவைகள் உண்டு, இருக்க தான் செய்யுது, தேவைகள் இருக்க தான் செய்யுது. கர்த்தர் சோத்திரண்டாக அன்பன கத்துட்டு பிள்ளைகளே. ஆனால் தேவன் அடிப்படை தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார், அத்தியாவசியமான தேவைகளை சந்திப்பார். அத்தியாவசியமானது திடீர்னு வந்துடும், ஆனால் தவிர்க்க முடியாது. திடீர்னு டாக்டர் கிட்ட போவீங்க, டாக்டர் சொல்லுவார் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இல்லையா, உடனே என்னாகும், அவங்களுக்கு ரயில்வே ஆஸ்பத்திரி இருக்கு, பொழைச்சிக்கிட்டாங்க கேட்டிங்களா. ஆனால் ஆப்ரேஷனுங்கிறது எவ்வளோ வேதனை. சில உடனே ஆண்டவரே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, 50,000 ரூபா வாங்குறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியலையே. கத்தர் 50,000 கொடுக்க மாட்டார், அற்புத சுகத்தை கொடுப்பார். அதிலே சொல்லுவோமா, ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறத விட ஆண்டவரே ஆப்ரேஷன் இல்லாமல் சுகம் வேணும்னு கேட்டு பாருங்க, கத்தர் அற்புதம் செய்வார். நம்ம மைண்டை மாற்றணும், மைண்டை மாற்றணும். 50,000 கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ஃபீஸை கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும், ஆண்டவரே இந்த ஆப்ரேஷனுக்கு 50,000 ஆகுங்கிறாங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் நீ அற்புத சுகம் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 25,000 நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணி பாருங்க, உங்கள் உடம்புல கத்தி விடாமல் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இந்த பொருத்தனையின் ஜபங்கள் எல்லாம் இல்லை, ஜனங்களுக்கு என்ன இல்லை, பொருத்தனை இல்லை, பொருத்தனை ஜபம் இல்லை. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், யாரும் எனக்கா புது காருக்கா என்ன செய்யாதீங்க, ஜபம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். 2 வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, காரை மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சவுண்டெல்லாம் வருது, கொஞ்சம் உள்ள துருப்பிடிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு ஒப்பேத்துறதை விட புது கார் வாங்கிட்டான். இப்போ ஜெயசீலன் சொன்னேன், நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு புது கார் கொடுத்தாருன்னா ஓசியில் கொடுத்தானா, என் காரை உங்களுக்கு ஓசியில் கொடுக்குறேன் ஜபம் பண்ணுங்கன்ட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனைனா, ஆண்டவர் எனக்கு ஒரு புது கார் ஓசியில் கொடுத்தா எங்கிட்ட இருக்க காரை நான் யாருக்காவது ஓசியில் கொடு, இதான் பொருத்தனை. பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா, அத்தியாவசிய தேவைகள் வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். எப்போ அது நடக்கும், ஊழியம் செய்யும்போது. முதலாவது என் ஜனங்கள் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், ரெண்டாவது குடிப்பார்கள். புசிப்பு என்பது அடிப்படை தேவை, குடி என்பது தண்ணி வந்து ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய, அது இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ரைட், இதுக்கு வித்தியாசமான அர்த்தத்தில் நம்ம கொடுத்துடக்கூடாது. மூன்றாவதாக என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். மூணாவது என்னது, சந்தோஷம் எப்போ வரும், ரொம்ப ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கிறீங்க, நார்மலாக யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதியாக சமாதானம் இருந்தால் என்ன வரும், சந்தோஷம் வரும். அப்போ ஆண்டவர் என் ஊழியக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும், வியாதி வேதனை போராட்டம் இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். யாருக்கு சொல்கிறாரு, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆமே. இன்னொன்று சொல்லுங்க, முழு நேர ஊழியர் மட்டுமல்ல, எந்த விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாலும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். கரங்களை தட்டி கேட்டது நாம தொடங்க. எனவே ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் காலை கட்டி தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க. அழ வேண்டிய நேரம், முறுமுறுக்க வேண்டிய நேரம், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய நேரம், இதெல்லாம் அவங்க செய்யலை. அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினாங்க. ஏணிந்த வேதனைகள் அப்படி பாடலை, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. எப்படி பாடினாங்க, சந்தோஷமாக பாடினாங்க. வேதனை பாட்டு பாடலை, சோகப்பாட்டு பாடலை, சொந்த பாட்டையும் பாடலை, கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு விக்கெட்டு வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. அப்ப உள்ளத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், அடித்தளத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். உலக மனுஷனுக்கு சினிமாவுக்கு போனானா 3 மணி நேரம் பாக்குறதுல மேலோட்டமான சந்தோஷம், குடிக்கிறானா போதை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நினைக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைக்கிற நேரத்தில் அடுத்தவன் 10 பேர் வேதனை படுறான். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சந்தோஷம் உள்ளத்தின் ஆழத்தில் கொடுத்துருக்கிறார். அதனால் வெளியே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். நான்காவதாக என் ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள், அதாவது நினைச்ச ஒரு வெற்றி வாழ்க்கை. ஆமீன் சொல்லுவோமா. எப்போ கம்பீரம் வரும் சொல்லுங்க, எப்போ கம்பீரம் வரும், ஒரு மனுஷன் தோல்வி அடையும் போதா வெற்றி அடையும் போதா, வெற்றி அடையும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் தோற்றம், ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கற்று வாழணும். எல்லாம் நீங்கள் கையிட்டு செய்கிற வியாபாரம் வெற்றியாக முடியும், பிள்ளைங்க படிக்கிற படிப்பு வெற்றியாக முடியும், நீங்கள் எடுத்திருக்கிற தொழில் வெற்றியாக, எப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது. அப்போ மனமகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள்னா ஒரு கம்பீரம் வந்து வெற்றியிலே வருகிறது, ஆனந்த கழிப்பிலே வரக்கூடியது. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் வச்சுனா பெரிய ஆழமான பிரசங்கமெல்லாம் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் புசிப்பு அடிப்படை தேவையை சந்திக்கப்படும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா குடிப்பு அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா கம்பீரம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த எல்லாருமே ஒன்றுமில்லாத நிலைமையில தான் அழைச்சார். இன்னைக்கு ஊழியம் செய்யும் எனக்கு அது இல்லை இது இல்லை, மோசே பேச தெரியாது, அவனை கூட்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வச்சார். மீதியான் பயந்தாங்க, எனக்கு தைரியமே கிடையாது, அவனை கொண்டு வந்து ஒரு மனுஷனை விரட்டுறது போல மீதியானியரை கர்த்தர் விரட்டினார். நம்ம இருக்கிற நிலைமையில் ஆண்டவரை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஊழியம் செய்கிறேன். இங்கே இங்கே பண்ணுற ஜபம் தொடர்ந்து நம்முடைய ஜபமாக மாறும்னா வாழ்க்கையில் மாற்றம் வரும். சர்ச்சுக்குள்ள மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு ஜபம் பண்ணிட்டு போயிட்டு அதை மறந்துடுறதுனால தான் அநேகர் ஊழியம் செய்வது கிடையாது. ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்ச சிலாக்கி அமைக்க சொல்லுவோமா? இன்றைக்கு இப்போ நான் எனக்கு தெரியும், ஒரு மளிகை கடையில் வர்ற ஜனங்களுக்கு பொட்டலம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வாலிப பையன், மளிகை கடையில் பொட்டலம் போட்டு கொடுத்த வாலிப பையன். அந்த வாலிப பையன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். மளிகை கடையில் என்ன தான் கூட்டம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை திருட்டுத்தனமா என்ன செய்வான், சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு போயிடுவான். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த அந்த வாலிப தம்பி வாலிப வயசில் மளிகை கடையில் வேலை பார்க்கும்போது ஆராதனையை விடலை, சபை தான் முக்கியம், அந்த வைராக்கியத்தில் போனான். வளர்ந்தான், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மளிகை கடையில் பொட்டலம் போட்ட அந்த பையன்தான் இன்றைக்கு ஆவடியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய சபையினுடைய போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜா. அப்படின்னு சொல்லுவோமா? இன்றைக்கி நீ பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், கர்த்தர் நாளைக்கு ஒன்று பெரிய மனுஷனை மாற்ற முடியும். இந்த பொட்டலம் போடுறதே கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளியே சொல்லுவோமா? ப்ரேஸ் சைக்கிளில் தண்ணி கேன் வீடுகளுக்கு போட்டு பல விதங்களில் ஜாமான்களை பட்டுவாடா பண்ண ஒரு வாலிப பையன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தான். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார், இந்த மளிகை கடை வீடு டோர் டெலிவரி பண்ணுறதெல்லாம் விட்டு வந்தான். இன்றைக்கி கர்த்தர் ஒரு ஊழியக்கார் நம்ம வில்லிவாக்கம் மண்டலத்துக்கு தலைமை போகிறவர். அவர் யார்? பசு கலை தேவதாசனம். அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு வாலிப பையன் வீட்டை விட்டு ஓடியாந்து ஹோட்டலில் டேபிள் தொடச்சிக்கிட்டு இருந்தான். யார் அது? யார் அது? நான் தான். அவனை கர்த்தர் ஊழியக்காரனா மாத்தேன். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாரு, கர்த்தர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறத போல ஒரு பாக்கியம் கிடையாது. இன்னைக்கு பல நாடுகளுக்கு கொண்டு போறாரு, பல இடத்துல மரியாதையை கர்த்தர் வைக்கிறாருன்னா ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற ஒரே காரணம். தெய்வ பிள்ளையே, உனக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு. உன் பணத்தால் ஊழியம் செய், உன் ஜபத்தால் ஊழியம் செய், உன் உடலால் ஊழியம் செய். மூன்று வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறான். இன்றைக்கி இருக்கிற ஜெப ஊழியத்தில் நீ கலந்துக்க, உன் பேர் வாசிக்காமல் இருக்கலாம், ஆனால் போய் கலந்துக்க. எந்த குரூப்லையாவது போய் சேர்ந்து இன்றைக்கி இந்த முதல்ல உன்னுடைய ஊழியம், இதுவரைக்கும் நீ ஊழியத்துக்கே போகட்டா, இன்றைக்கு முதல் ஊழியம் ஜெப ஊழியமாக இருக்கட்டும். இந்த ஜெப ஊழியத்தில் நீ கலந்து கொள்வாயானால் நாலு முனைகளையும் நின்று ஓ ஹலேலூயா, அங்கே இருக்கிற எல்லைகளில் இருக்கிற எல்லா அசுத்த சக்திகளை துரத்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கி உங்களை கொடுத்துருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், என் ஊழியக்காரர் சந்தோஷமா இருப்பார்கள், என் ஊழியக்காரர் கம்பீரிப்பார்கள். சகோதரனே சகோதரிய, இந்த நான்கு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வேணுமா? கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க. ஊழியங்கிறது உலகத்தின் பார்வையில கேவலமானது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், உலகத்தினுடைய பார்வைக்கு நாங்க தொடச்சி போடுற ஒரு குப்பையை போல, அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் போலதான். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையை தொடச்சி தூக்கி போட்டாங்கன்னா அந்த பேப்பருக்கு வேல்யூ கிடையாது. உலகத்தை பொறுத்தளவுக்கு ஊழியக்காரங்கிறவன் குப்பை மாறி, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். உலகம் என்ன சொல்லுன்னு யோசிக்காத, உன்னை ரட்சித்த தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார் என்று யோசி. ஆண்டவர் சொல்றார், உலகம் சொல்லும் ஒரு மனுஷன் அழகான ஷூ போட்டு அழகாக நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக அழகாக வந்து காரில் இறங்கினா எவ்வளவு அழகாக இருக்காருன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்னதுமா சொல்லுவார், உனக்கு போடுறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் நடந்து ஆண்டவுடைய ஊழியத்தை செஞ்சு உன் காலில் வீக்கமெல்லாம் வந்திருந்தா இந்த பாதங்கள் எவ்வளவு அழகான பாதங்கள் என்று சொன்னார். மலைகளின் மேல் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். தேவ பிள்ளைய, உலகம் பார்க்குற பிரகாரமாக ஊழியத்தை பார்க்காத, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க. உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், உன் பொருளாதார நிலைமை மாறும், உன் அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் இல்லை. நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் செய்தால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்களுக்கு வந்து சேரும். இதுக்காக நாங்கள் ஊழியம் செய்யலப்பா, பணத்துக்காகவோ சுகத்துக்காகவோ நாங்கள் ஊழியம் செய்யலை. ஆனால் உண்மையில் இருக்கிற அன்பினாலே நாங்கள் ஊழியத்தை செய்யும் போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும் என்று நீ சொன்ன தயவுக்காக நன்றியோடு துதிக்கும். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கே ஆரம்பிக்க, இன்றைக்கே

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா அமையணும்னா நாம ஒரு விஷயத்த ஒழுங்கா கடைப்பிடிச்சா போதும். அது என்னன்னா அதிகாலையில எழும்புறது. ஏர்லி வேக்கிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் நல்லா போஷிச்சு பராமரிக்கணும்னா அதிகாலையில எழும்புறது தான் ஒரே வழி. நம்ம காலையில 8 மணிக்கோ அல்லது அதுக்கப்புறமோ எழும்புறோம்னு வச்சுக்கிடுவோம், அந்த நாள் முழுசும் நாம தீயணைப்பு படையினர் மாதிரி தான் பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கும். ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், பைபிள் வாசி ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, அவசர அவசரமா வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்கேயும் நம்முடைய வேலையை நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. ஒரு டம்ளரை கற்பனை செஞ்சு பாருங்க, அது காலியா இருந்தா மற்ற டம்ளர்கள்ல எதையும் ஊற்ற முடியாது. நாம அதிகாலையில எழும்பினோம்னா பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணி நம்ம ஆன்மாவையும் அன்றாட செய்திகளை வாசிச்சு நம்ம மனசையும் உடற்பயிற்சி செஞ்சு நம்முடைய உடலையும் போஷிச்சு நிரப்புறோம். அப்புறம் நாம நம்முடைய வேலைக்கு இப்படி நிறைஞ்ச டம்ளர் மாதிரி போனோம்னா மத்தவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும், சிறப்பா வேலை செய்ய முடியும். நம்ம டம்ளர்ல இருந்து நம்ம ஊத்திக்கிட்டே இருப்போம், பயனுள்ள காரியங்களை சிறப்பா செய்வோம், மத்தவங்களுக்கு உதவியா இருப்போம். நம்முடைய துணையோடும் குழந்தைகளோடும் தாய் தந்தையோடும் நண்பர்களோடும் அதிக நேரம் செலவழிப்போம், களைப்படைய மாட்டோம், உற்சாகமா இருப்போம். ஏன்னா நம்முடைய டம்ளர் தான் நிரம்பி வழியுதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணு ஒன்னா இருக்கிறது மாதிரி மனிதர்களும் உடல், மனம், ஆன்மான்னு மூணு பாகங்களா உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மூணையும் பரிசுத்தமா வச்சுக்கிறது நம்முடைய கடமை. ஆனா இதை நம்மளால செய்ய முடியாது, ஆண்டவராலதான் செய்ய முடியும். அதுக்காகத்தான் அதிகாலையில எழும்பி அவரை தேடணும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள் நம்மளே நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதாவது ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின் சொல்றீங்க? ரெண்டு கார ஜி மேஜர் சர்வ சிருஷ்டி.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையை நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வதிக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் உங்களின் காரியங்களுக்காய் அதை வாய்க்க பண்ணும்படி வழிகளை திறந்து கொடுத்து தமது வல்லமையான கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகர் பல காரியங்களுக்காய் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து பதில் வரவில்லையே என்று அங்கலாய்த்து காத்திருப்பீர்கள். சிலர் பதில் வர தாமதமாகிறதுனாலே சோர்ந்து போய் மன கலக்கத்துடனும் பலனற்று போயும் காணப்படுகிறீர்கள். மற்றும் சிலரோ பதிலுக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளில் விரக்தியாகி இனிமேல் எந்த பதிலும் வராது என்று உங்களுக்குள் நீங்களே முடிவு செய்து கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களும் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சத்ருவின் சதிகளை முறியடித்து பரலோகத்திலிருந்து உங்கள் பதிலுக்கான கதவுகளை திறந்து கொடுத்து ஒத்தாசையை அனுப்பி தம்முடைய அதிசயமான கரங்களினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக திருப்பிக் கொள்ள போனான் என்பதை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சுனேமியாள் என்ற ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய ஊரிலே பஞ்சம் உண்டானதினால் வேறு பட்டணத்திற்கு சென்று விடுகிறாள். அங்கு 7 வருடம் முடிந்த பிறகு பஞ்சம் தீர்ந்தது என்று கேள்விப்பட்டு தன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறாள். அப்படி வருகையில் தான் விட்டு சென்ற வயல் நிலங்கள், வீடு, வாசல், வருமானங்கள் முதலானவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ராஜாவிடம் முறையிடும்படிக்கு செல்கிறாள். ஆனால் சுனேமியாளுக்கு கர்த்த தயவை கொடுக்கும்படி முன்பாகவே கேயாசி என்பவன் மூலம் சுனேமியாள் யார் என்பதையும் அவளுக்கு கர்த்த செய்த அற்புதங்களையும் ராஜாவிடம் தெரிவிக்கும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சுனேமியால் சென்ற காரியங்கள் கர்த்தரால் காரிய சித்தி பெற்றது. அவள் தான் விட்டு போன நாள் முதல் திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்து ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு பல இழப்புகளை நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். அதன் நிமித்தமாய் எப்படியாய் நாம் திரும்ப பெறப்போகிறோம், எப்படி நாம் மீண்டும் இதிலிருந்து எழுந்து நிற்கப் போகிறோம் என்று கலங்கி போய் காணப்படுவீர்கள். சிலர் அவற்றை பெற்றுக்கொள்கிற முயற்சியில் கடந்து போவீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் போகிற காரியம் பேசுகிற மனிதர்களிடத்தில், சந்திக்கிற அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் சென்று மனித தயவுகளையும் இரக்கத்தையும் பெற்றுத் தருகிறார். நீங்கள் கடந்து போகிற காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். 2வதாக திரும்ப கட்ட போனான் என்பதை குறித்து பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரமாகிய எருசலேமின் வாசல்கள் பாழானதை, அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதை பார்க்க முடியாமல் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் ராஜாவிடம் விடுப்பும் அனுமதியும் கிடைக்க வேண்டி ஜெபிக்கின்றான். கர்த்தரும் நெகேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ராஜாவின் கண்களில் தயவும் வழி செலவுக்கு தேவையானவற்றையும் கொடுத்து அனுப்பும்படி நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்து காரிய சித்தி வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ரு எங்கெல்லாம் தடைகளை உண்டாக்கியும் உடைத்தும் சிதைத்தும் சுட்டெரித்தும் வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் கர்த்த திரும்ப கட்டும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பலனையும் தயவையும் தருகிறார். அது உங்களின் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதி, குடும்ப உறவுகளில் விரிசல், திருமண தடைகள், எதிர்கால முன்னேற்றத்திற்கான தடைகள் போன்ற உங்கள் வாழ்வின் எந்த வாசல்கள் சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்த திரும்பவும் எழுப்பி கட்டுவிக்கிறார். அது மனிதர்களின் காலக்கணிப்பின்படி பல வருடங்கள் ஆகலாம், அல்லது அது முடியாது என்று கூறினாலும் கர்த்த எப்படி நெகேமியாவிற்கு அலங்கத்தை 52 நாட்களில் கட்டும்படி கிருபையை தயவை கொடுத்தாரோ, அப்படியே உங்கள் காரியங்களிலும் செய்து உங்களுக்கு காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாயும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விடுவித்து உங்கள் காரியங்களில் காரிய சித்தியை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம் 2 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடியாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. போதகர் ஒருவரும் அவருடைய சபையை சேர்ந்த விசுவாசி ஒருவரும் ஒரு சபையிலே பிரசங்கிக்க பிரயாணம் செய்தனர். பிரசங்கித்த பின்பு மாலை நேரம் அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றனர். போதகருடன் சென்றவர் அந்த கடையில் இருந்த ஒரு பொம்மையை கண்டு அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி அதை தன் மகளுக்காக வாங்கி சென்றார். வீட்டுக்கு போய் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தன் மகளுக்கு கொடுத்தார். மறுநாள் காலை அந்த குழந்தையின் தாய் அந்த பொம்மையை பார்த்தபோது அது மீண்டும் சரி செய்ய முடியாதபடி பல துண்டுகளாக உடைந்து கிடந்தது. அந்த தாய் தன் குழந்தையிடம், இந்த பொம்மையை நீ ஏன் இவ்வாறு சுக்குநூறாக உடைத்து போட்டாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை, உடைத்தாலும் என்ன, என் அப்பா அதை மீண்டும் மாட்டி கொடுத்து விடுவார் என்றாள். ஆனால் அந்த குழந்தையின் தாயோ, இது சரி செய்யப்பட முடியாதபடி உடைந்து போனது, அப்பாவால் கூட அதை மாட்டித்தர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆனால் அந்த குழந்தையோ, அப்பா வந்து பொம்மையை மீண்டும் சரி செய்து கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே இருந்தாள். தகப்பன் வீட்டுக்கு வந்தவுடன் தாய் நடந்ததை கூறினாள். தன் மகள் தன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்த தகப்பன் போதகருக்கு போன் செய்தார். நடந்ததையெல்லாம் கூறினார். எனவே நான் நாளை அந்த கடைக்கு மீண்டும் சென்று ஒரு பொம்மையை என் மகளுக்கு வாங்கி வர வேண்டியுள்ளது, ஏனெனில் என் மகள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றார். ஆம்பிரியமானவர்களே, இதை போலவே நம் பரம தகப்பனும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒன்றை கேட்கும் போது நம்மை அவர் ஒருபோதும் மெட்கப்படுத்தவே மாட்டார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் தேவன் தங்களை அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்று நேபுகாத்நேச்சாரிடம் கூறினார்கள். எனவே நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று பகிரங்கமாக அனைவரிடமும் அறிக்கை செய்தார்கள். இவர்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்த தேவன், என் மீது நம்பிக்கையாயிருக்கும் என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு அக்கினி ஜுவாலையிலே உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் முடி கூட கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மீது நாம் நம்பிக்கையாயிருந்தால் அவர் நம்மை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை சில காரியங்களை குறித்து உங்கள் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கலாம், ஆனால் தேவன் அதை சரி செய்வார். ஆம், அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் தேவனை முழுவதுமாக நம்புவோம். அவரே நம்மை இம்மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் மத்திய சுவிசேஷம் 4:10 நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலிப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த எழுதியிருக்கிறதே என்ற காரியத்தை நாம் குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட அந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி, இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை தியானித்து வருகிறோம். வருசலாக இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உன் தேவனாகிய ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உபாகமும் 6:13 எழுதியிருக்கிறது. உபாகமும் 6:13 எழுதியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 6:13 என்ன இருக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இதுதான் உபாகமும் 6:13 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 6வது நேற்று கூட நம்ம வாசித்தோம், அந்த 6 உபாகமும் 6 அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆண்டவர் வனாந்தரத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து, அந்த அடிமைத்தனத்தின் எகிப்திய வீடாகிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்தரத்தில் செய்த அற்புதங்கள், இதெல்லாம் வந்து அதில் எழுதப்பட்டு அது பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று அந்த உபாகமும் 6 நாம் ஆண்டவருக்கு சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ 12வது வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும், உபாகமும் 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இப்படி ஆண்டவர் சொல்லி கொண்டு போனது தான்

தெரியும், 4:8 மத்தேயில். மறுபடியும் அவரை மிகவும், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாந்தகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று அந்த சோதனையை முடிக்கிறார். அங்கே உண்மையிலே இதில் அநேக சத்தியத்தை நாம் கற்று வருகிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் பிசாசு இந்த உலகத்தை தான் காமிச்சு நம்மளை எல்லாரையும் கவுக்க பார்க்குறான். இன்னி நாளில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் காமிச்சு மயக்கி நீ என்ன பணிந்து கொள் அப்படின்றான். இன்றைக்கி பணிந்து அதே போல் இன்றைக்கி அநேகர் போயிருக்கிறாங்க, அநேகர் பணிந்து கொண்டு இன்றைக்கி பிசாசுக்கிட்டே போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் ஞாபகம் வருது எனக்கு, இந்த பப்பிசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேமஸான ஆள். அவன் இசைய கிறிஸ்டியன் அவன், ஆனாலும் பிசாசு அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறான், நீ என்னை தாழ பணிந்து கொண்டால் நான் உன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்குவேன், பேரும்புகழும் கொண்டு வருவேன், உனக்கு பணம் காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனால அவன் என்ன செஞ்சான், இயேசுவை வணங்குவதை விட்டு விட்டு பிசாசு சாத்தானை வணங்க ஆரம்பித்தான். சாத்தானை வணங்கின பின்னே அவன் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான், வேர்ல்டு ஃபேமஸ் ஆனால் பணம் கோடி கணக்காக வந்தது எல்லாம் வந்துச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, அவனுடைய மரணத்தில் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கும் அவன் கேஸு, அவன் தற்கொலை பண்ணானா இல்லது சூசைட் பண்ணிட்டு சேர்த்தானா இல்லது கொலை செய்து செய்ய சாவடிக்கப்பட்டானான்னு இன்றைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அது போகட்டும், ஆனால் இன்றைக்கி அவன் நரகத்தில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம ஏஞ்சலிக்கா என்ற ஒரு பெண் நரகத்தில் பார்த்துட்டு வந்து தன்னுடைய புத்தகத்தில் அவள் எழுதியிருக்கிறத நான் படித்த ஞாபகம் வருகிறது. அவன் நரகத்தில் என்ன சொல்கிறான், அந்த ஏஞ்சலிக்காவும் ஆண்டவரும் ஜீசஸும் போகும்போது அப்போ சொல்கிறான், அந்த ஏஞ்சலிக்காவை பார்த்து நீ பூலோகத்தில் போய் சொல்லு, என் பாட்டை யாரும் போட்டு கேட்க வேணாம், ஆட வேணான்னு சொல், அதை போட்டு கேட்க கேட்க ஆட ஆட நான் இங்கே என்ன செய்கிறேன், சித்திரவதை அனுபவிக்கிறேன், ரொம்ப பல மடங்கு அனுபவிக்கிறேன். இந்த சாத்தான் நான் இயேசுவை தான் ஒழுங்காக வணங்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சாத்தான் வந்து என்கிட்ட சொன்னான், நீ சாதாரண ஆளாக இருக்கிற, நீ என்ன நீ வணங்கிக்கொள், நான் உன்னை பெரிய ஃபேமஸ் ஆக்குறேன், உலகத்துக்கே உன்னை ஃபேமஸ் அதிபதி ஆக்குறேன், உலகத்திலே உன்னை வந்து உன்னை விட ஒருத்தவனும் இல்லைன்ற மாதிரி ஆக்குறேன், உனக்கு கோடிக்கணக்கான பணங்களை நான் தரேன்னு சொன்னால் அதுக்கு மயங்கி நான் இயேசுவை விட்டுட்டு இந்த சாத்தான் நான் வணங்கினேன், அதேபோல் என்ன பேரும் புகழும் பணமும் எல்லாம் தந்தான், ஆனால் எனக்கு என்ன செய்ய, இப்போ என் ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு வந்து தள்ளிட்டு என்னை சித்திரவதை செய்கிறான், இதை உலகத்துக்கு போய் சொல்லுன்னே சொல்லி அந்த மைக்கேல் ஜாக்சன் புலம்புவதை அந்த ஏஞ்சலிக்கால் வந்து தன்னுடைய புத்தகத்திலே பதிவிட்டிருக்கிறார் என்பவனில். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவரை மட்டுமே நாம் பணிந்து கொள்ள வேண்டும், அவரை மட்டுமே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல ஆழமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு இரட்சகராகி இருக்கிற ஆண்டவர் எதை நோட் பண்ணுறார், உபாகம் 6 சொல்லப்பட்ட ஆண்டவருடைய மெய்யான வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்னென்ன அங்கே வந்து இஸ்ரேவேல் மக்களுக்கு ஆண்டவர் அங்கே ஞாபகப்படுத்தினார் என்னன்னாக்கா, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அவர் ஒருவருக்கே என்ன செய்ய ஆராதனை செய்வாயாக. ஆண்டவரை நம்ம ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்ய, ஆண்டவர் ஒருத்தரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும் முடிஞ்சு, மற்ற மனுஷனையோ மற்ற எதையுமே நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது, அவர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை போக வேண்டும் என்பவனே. இன்றைக்கி ஆண்டவரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிசாசிட்டு சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு முதல் சொன்னார். முதல் என்ன வார்த்தை சொன்னார், இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்குற இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்னா பிசாசு ஜெயிக்கலாம் என்பவன்ல. இன்றைக்கி பிசாசு உன்னை வந்து ஆசை காட்டலாம், ஒன்று பணத்தை வச்சுக்கிட்டு, இல்லை பெண்களை வச்சுக்கிட்டு, இல்லை பொருளாசையை கொடுத்து, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அவனுக்கு அடிமையாக, இந்த பிரபஞ்சம் அவனுக்கு அடிமை, அதனால தான் இந்த உலகத்தில் உண்டானதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு சொந்தம், ஆனால்தான் அவன் அதை எடுத்துகிட்டு வந்து சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையும்னு சொல்கிறான் பாருங்கள். அன்னைக்கு இன்றைக்கி உலகத்தை நம்ம மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ளவங்களை மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ள மனுஷனை மகிமைப்படுத்துவோ, உலகத்தில் உள்ள பண ஆசையை மகிமைப்படுத்துவோ நம்ம கூடாது. இதை தான் இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி மனுஷன் இன்றைக்கி கிறிஸ்தவர்களே சொல்கிறேன், இன்றைக்கி கிறிஸ்தவர்களே இன்றைக்கி ஃபேவராக இருக்கிற

ஊழியக்காரனை மகிமைப்படுத்துகிறாங்க, சபையை மகிமைப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி அநேக மனுஷனை மகிமைப்படுத்துகிறான். இந்த புறஜாதி மக்கள் தான் மனுஷனை மகிமைப்படுத்தி அவனை சாமின்னு கும்பிட்றான்னா இவனும் அப்படி தான் கும்பிட்றான். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம மகிமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தரை ஒருவருக்கே நம்ம மகிமைப்படுத்தணும். அன்பாவில் இன்றைக்கி காலையில் அதிகாலையில் நான் ஒரு 4-5 மணிக்கு நான் தியானிக்கிறதுக்கு முன்னாடி நான் எஃப்எம் இந்த ஜிஃபன் எஃப்எம் ரேடியோவில் ஒரு அருமையான டெஸ்ட் மணி கேட்டேன். டெய்லிக்கும் அவங்க காலையில் ஒரு டெஸ்ட் மணி போடுறாங்க. அந்த அருமையான டேவிட் சாம் ஜாய்சன் அப்படின்னு இந்த பாடல் எழுதின ஒருத்தருடைய சாட்சி இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, போய் கேளுங்க. உண்மையிலே எனக்கு அது புரோஜனமாக இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் அந்த சாட்சி என்னை ஆற்றியது தெற்றியது. என்னென்னா அவரை ஆண்டவர் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. உங்களை எதுக்காக சந்தித்தார்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும் எந்த சூழ்நிலையும், அதுக்கு தான் உன்னை சந்திச்சேன்றாராம். அதே தான் இன்றைக்கி ஒன்றையும் என்னையும் சந்தித்தார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். அன்பாலே அவருக்கு ரொம்ப நவசமாக குழந்தை இல்லை. இந்த யார் அவருனாக்க, இந்த அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலேன்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். அவர் நிறையா பாட்டு எழுதுகிறார், நிறைய ஆல்பம் போட்டிருக்கிறாராம். அந்த உண்மையிலே அந்த பாட்டெல்லாம் இன்னும் கண்ணீரோடு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவர், அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசாமி இன்றைக்கி நமக்கு சொல்லித்தரார். பாருங்கள், இன்றைக்கி பிசாசு நம்மளை வஞ்சிக்கும்படியாக உலகத்தையோ உலக சிற்றின்பத்தையோ உலக ஆசீர்வாதத்தையோ உலக மேன்மையிலையோ நமக்கு பதவிகளையோ அல்லது பண ஆசையோ எதையாவது காட்டலாம். அப்படி காட்டும்போது நம்ம மயங்கிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி கட்டளையிடணுமா. முதல் வார்த்தை என்ன செய்யணும், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு எழுதியிருக்கிறதே, அதன்படியாக நான் கர்த்தரை தவிர நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், ஆராதனை செய்ய மாட்டேன், மகிமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நாம் சொன்னோம்னா பிசாசானவன் வெக்கப்பட்டு நம்மளை விட்டு ஓடி போயிடுவானுமாங்களே. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்னா, பிசாசையும் அந்த உலகத்தில் உள்ள காரியத்தையும் தழுவி கொண்டு உக்காந்து இருக்கிறோம். இன்றைக்கி மதிமயங்கி போயிருக்கிறோம். அன்பும் இல்லை, இன்றைக்கி நாம் அந்த விசுவாசத்தில் வளரணும். அந்த விசுவாசம் வளர வளர நாம் இன்றைக்கி ஆண்டவர் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் சில சமயத்தில் நம்மளை நாமளே மகிமைப்படுத்தி கொள்வோம், இல்லைனா அடுத்தவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்து நான் நிறைய பேர் பார்க்குறேன், கொஞ்சம் வயிற்று வழியில் அவங்க பிரச்சனையில் ஆண்டுகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவரே ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க பிரச்சனை தீந்துடும். பிரச்சனை தீர்ந்து கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுனாக்கா, அடுத்தடுத்து பார்த்தாக்கா ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க. தங்களையே ஆராதிச்சுப்பாங்க, இல்லைன்னா தங்களுடைய சார்ந்தவர்களை ஆராதித்து அவங்கள மகிமை செலுத்துவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அன்பாவில்லே, இன்றைக்கி அந்த விசுவாச குறைவுனால அது வருது. ஆண்டவரை நாம் விசுவாசித்தோம் என்றால், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை விசுவாசித்தோம் என்றால், நிச்சயமாக பிசாசுக்கு நம்ம உஷாராக இருப்போம். பிசாசு வலையில் நம்ம சிக்காதபடிக்கு பிசாசு இந்த உலகத்தையும் உலக காரியத்தையும் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறான், சிக்க வைக்கிறான். நம்மளை எப்படியாவது கீழே தள்ளலான்னு பார்க்குறான். அதில் நம்ம சிக்காதபடிக்கு நம்ம இருக்கணும்னா மொதல் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். இன்றைக்கி பயங்கரமான சூழ்நிலை வருது. இன்றைக்கி வியாதியை கொடுத்து பார்ப்பான், இல்லை பொருளாசையை கொடுத்து பார்ப்பான், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை என்ன செய்வான், எப்படியாவது மடங்கடிக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யணும்னு நினைப்பான். ஆனால் நாம் அதில் விட்டு விலகாதபடிக்கு நம்ம கரெக்டாக ஃபெய்த்தில் இருந்தோம்னாக்கா நிச்சயமாக கர்த்தர் ஒருவரைக்கே நம்ம ஆராதனை செய்வோம், அவரையே மகிமைப்படுத்துவோம். அன்பாலே அந்த சகோதரனுடைய சாட்சியில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி 4 வருஷமாக வெயிட் பண்ணி டாக்டருங்கெல்லாம் வந்து இது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ற கர்த்தர் அற்புதம் செய்வார், ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம் நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்தில் வளர வளர கர்த்தர் அவருக்கு 2020 ஏதோ ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அற்புதம் செய்தார், குழந்தையோடு அவர் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறார். அன்பாவில், இன்றைக்கி ஆண்டவர் ஒருவருக்கே அவர் என்ன செய்கிறார், ஆராதனை செய்யும்படியாக அந்த பாடலை ஏற்றி இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பலவீனப்பட்டுறோம். அன்பாவில், வியாதி வந்த உடனே டாக்டர்கிட்ட ஓடணும். இன்றைக்கி நான் நேற்று அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி நேற்றுலாம் நான் ரொம்ப மூட் அப்செட் ஆகியிருந்தேன்.
இந்த வியாதி நம்மளை பாதிச்சதோ அப்படின்னு அந்த பயத்தில் இன்றைக்கி பயம்தான் இன்றைக்கி அநேகரை இன்றைக்கி கொன்று கொண்டு இருக்கிறது. அன்பாலே இன்றைக்கி நாம் அந்த பயத்தை புறம்பே தள்ளி அந்த பிசாசானவனை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தான்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளை விட்டு போயிடுவான். நம்ம விசுவாசத்தில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம், ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ஆண்டவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆண்டவர் மகிமை செலுத்தும்படியாக நாம் இருப்போம். அதுதான் இங்கே உபாகமில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாகன்னு. அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவ, பிசாசன் நீ ஆணையிட்டு தான் நீ என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். நீ அப்பாலிப்போ சாத்தானேன்னு ஆணையிடு, இயேசுவின் நாமத்தினால அப்பாலிப்போ சாத்தானேன்னு சொல்லி ஆணையிடும்போது அந்த பிசாசான உன்னை மயக்கி உன்னை ஆண்டவரை வீணாக்கிற அந்த பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்யும், அப்பாலை போய்விடும். ஆண்டவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்து அவரையே நாம் மகிமைப்படுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாரு, அற்புதத்தை செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரிய, இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே நான் உண்மைக்கே ஆண்டவரே உண்மையே பணிந்து கொண்டு உண்மை ஒருவரையே நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசினீர். ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே இந்த சாத்தான் ஆண்டவரே இந்த உலகத்தையும் உலக சிற்றின்பத்தையும் காட்டி எங்களை தாழ பணிந்து கொள்ளுன்னு சொல்கிறான். ஆனாலும் நீர் ஆண்டவரே பிசாசை ஜெயித்தீர், அப்பாலிப்போ சாத்தானேன்னு சொல்லி கட்டளையிட்டீர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் ஆணையிட்டீர் ஆண்டவரே. அதே போல் நானும் நாங்களும் எங்களை அழகடிக்கிற பயத்தை கொடுக்குற அவிசுவாசத்தை கொடுக்குற ஆண்டவரே பொருளாசையும் இன்பத்தையும் ஆண்டவரே பல காரிய இச்சையை கொடுக்குற எல்லா அசுத்த ஆவிகளையும் அப்பாலிப்போ சாத்தானேன்னு கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பிசாசானவனை விரட்டி அடித்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்டதான கிருபையை தாருங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனுஷனை மகிமைப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் மகிமைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய ஒருவருக்கே நாங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தடை செய்கிற எங்களை டிஸ்டர்ப் பண்ற எல்லா அசுத்த ஆவிகளையும் அந்தகார கிரியைகளையும் இப்பொழுதே விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நிறைய கிருபை காட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் பீஸ் புனிதா. என் தகப்பனார் பெயர் பழனி. என் தாயார் பெயர் வாசுகி. எனக்கு இரு சகோதரர்கள் உண்டு. சென்னை பட்டணத்தில் இருக்கிற அடையார் என்ற பகுதியில் தான் நாங்கள் சொந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்கிறோம். என் தகப்பனார், என் தாய், என் இரு சகோதரர்கள், நாங்கள் மூவரும் அவர்களோடு கூட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பந்த உறவுகள் எல்லாருமே இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்து மார்க்கம் அநேகமாய் நாங்கள் போகிறது கோவில்களுக்கு தான். புரட்டாசி மாதமாக இருக்கட்டும், மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி, ஆடி மாத திருவிழாக்களிலும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் குடும்பமாக, உறவாக, சொந்தமாக, பந்தமாக எல்லாருமே நாங்கள் போவது வழக்கம். பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி என்று சொல்லி அந்த நாட்கள் வரும்பொழுது சனிக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாமல் அப்போ நாங்கள் திருப்பதிக்கு போவோம். எல்லாரும் குடும்பமாக, சொந்தமாக நாங்கள் கூடி செல்வோம். போகும்பொழுது கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி என்று சொல்லுவார்கள். அப்போ கீழ் திருப்பதிக்கு போகும்போது மேல் திருப்பதிக்கு போகணும். அப்போ பஸ்ஸில் போக மாட்டோம், நடந்தே தான் நாங்கள் போவோம். எல்லாருமே, சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருமே நாங்கள் நடந்து தான் போவோம். அப்படியாக இந்து மார்க்கத்தில், இந்து குடும்பத்தில் பிறந்த நாங்கள் ஒரு இந்து வைராக்கியமாக இருந்தோம். அநேக கோயில்களுக்கு செல்வது, ஸ்ரீ திருவதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன், புள்ளியார் கோவில், மார்கழி மாதம் 3 மணிக்கு எழுந்து போவது, இப்படியாக அநேகமாய் நாங்கள் அநேக கோவில்களுக்கு நாங்கள் செல்வது வழக்கம் உண்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பேன். இந்து தெய்வம்தான், இந்து கடவுள் தான் என்னோடய உயிர், என்னோடய பேச்சு என்று சொல்லி அப்படியாக அதிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பால் குடம் எடுப்பது, கங்கையில் திரட்டுவது, ஊர்களம் போவது, இப்படியாக அநேக காரியங்களிலே நாங்கள் செல்வது உண்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் போவோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன் என்று சொன்னால், என் தகப்பனார் மிகவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தார். அதிகமாக குடிப்பார். சாப்பிட்றத விட 3 வேளையும் சரி, 24 மணி நேரமும் அவர் அதிகமாக குடிப்பார். குடிக்கிறது மாத்திரமல்ல, என் தாயாரை திட்டுவது, அடிப்பது, சண்டை போடுவது, எங்கள் அண்ணன்களையும் சரி என்னையும் சரி அடிப்பது, இது போன்ற காரியங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நாங்கள் இந்து பக்தியில் நாங்கள் அதை தொழுது கொள்வதில் ஒரு நாள் நாங்கள் விடவில்லை. எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி தொடர்ந்து நாங்கள் போய் கொண்டு தான் இருந்தோம். அதில் ரொம்ப நாங்கள் மூழ்கி போயிருந்தோம். அதுதான் எங்களுக்கு தெய்வம், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. செத்தாலும் சரி அதில் தான் நம்ம சாக வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு வெறித்தனமான அந்த ஆவியில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை தான். எங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை விடவே மாட்டார். அவர் சென்னையில் கோடம்பாக்கன்ற பகுதியில் கவர்மெண்ட் ஷாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தார். மாதந்தோறும் சம்பளம் வாங்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் வாங்கி கொண்டு வருவார். எனக்கு சரி, என் தாயாருக்கும் சரி, என் சகோதரர்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே எல்லாவற்றையுமே அவர் வாங்கி கொண்டு வருவார். அதோடு கூட மது பாட்டில்கள் அநேகமாய் வரும். அதை குடித்துவிட்டு இரவு முழுவதும் எங்களை தூங்க விடாமல் கத்துவது, சண்டை போடுவது, இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கழித்து கொண்டிருந்தோம். மன நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அழுது கொண்டு, ஒரு தாயை அடிக்கும்பொழுது ஒரு உள்ளம் எவ்வளோவாக கஷ்டப்படும் என்று எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். அப்போ என் தகப்பனார், என் தாயை அடிக்கும்பொழுது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும், என் சகோதரர்கள் அழுவார்கள், நானும் கூட சேர்ந்து அழுவாப்பில எனக்கு கருத்து தெரியாது. சின்ன வயதாக இருந்தபோது அடிக்கிறது மட்டும்தான் தெரியும், அப்பா அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் கடந்து போகும்பொழுது தான் என்ன செய்வது என்று தெரியாமல் போய் கொண்டு இருந்தோம். சரி, இருக்கிறத விட செத்து கூட போய்விடலாமே என்று கூட நாங்கள் நினச்சது உண்டு. ஆனாலும் வேறு வழி இல்லாமல், சரி இதுதான் வாழ்க்கை, வேறு என்ன செய்யுது என்று சொல்லி நாங்கள் அப்படியாக நாங்கள் போய் கொண்டு இருந்தோம். அப்படி போகிற வேலையில் தான் ஆண்டவராக இயேசு என் தகப்பனாருடைய சித்தி, அத்தை மகள், அதாவது தம்பியோடைய மனைவி, அவங்க மூலியமாக தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே நான் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க வந்து அநேகமாக ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இப்படி குடிக்கிறாரே, உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரே, என்ன செய்கிறது, இவ்வளோ தெய்வங்களை வணங்கி பார்த்தே, நானும் அதெல்லாம் வணங்கி தான் வந்து இன்றைக்கி வேணான்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நீயும் வந்து ஏற்றுக்கொள் மகளே என்று என்கிட்ட சொல்லும்பொழுது நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், எனக்கு என் இந்து கடவுள் தான் முக்கியம், எனக்கு இந்து கடவுள் மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு அவங்க நிச்சயம் எங்கள் அப்பா மாறுவார், எங்கள் இந்து கடவுள் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ தெருவுதியம்மன் நிச்சயம் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் போகிறது தான் போங்க, என்னால்லாம் வர முடியாது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லி நான் மறுதளிச்சிட்டேன். இப்படியா தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் அதை நான் ஒரு நாளை நான் கேட்கவே மாட்டேன், ஏன்னா எப்படி அதில் போனால் பொட்டு எடுத்துரு பூவை எடுத்துரு இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க, அதை விட அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் என்ன ஒரு தெய்வமோ அதெல்லாம் ஒரு வெள்ளக்கார தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதை தட்டி கழிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைப்பேன் நான், பூ இல்லாமல் ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன், எந்த பள்ளியாக இருக்கட்டும் எந்த விழாக்களாக இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பூ இல்லாமல் என்னால் போகவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபான்ற பணமும் சரி 100 ரூபான்ற பணமும் சரி அப்போ பெரிய பணம், 1997 அதெல்லாம் பெரிய பணம் தான். அப்போ எங்கள் அம்மா தினந்தோறும் எனக்கு பூ வாங்கி கொடுப்பாங்க, தினந்தோறும் நான் பூவை வச்சுட்டு கொண்டு போவேன், நிறைய ட்ரெஸ்ஸு அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி நல்ல ஆகாரமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி என் தாயார் எல்லாவற்றையும் எனக்கு வாங்கி தருவாங்க, ஏன்னா நான் என் செல்ல மகள் ஒரே மகள் என்று சொல்லி அவங்க எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, சாப்பிட்றதுலேருந்து சரி போடுற உடையிலேருந்து சரி செப்பல்லேருந்து எல்லாமே காஸ்ட்லியாக விலை உயர்ந்த பொருட்களாக தான் வாங்கி கொடுப்பாங்க என் தாயார். ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது அடிக்கிறது மன நிம்மதி இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் தான் ஃப்ரெண்டுங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேனே தவிர வீட்டுக்கு வந்தாலே மனசு கஷ்டமாக இருக்கும், ஏண்டா வீட்டுக்கு வரேன்னு கூட எனக்கு தோணும், ஐயோ அப்படியானா போயிடலாமா பாட்டி வீட்டுக்கு போயிடலாமா இல்லை சொந்த பந்தம் வீட்டுக்கு ஓடிடலாமா, வீட்டுக்கு போனாலே அப்பா அடிப்பாரே அம்மாவை அடிப்பாரே திட்டுவாரே சண்டை போடுவாரே நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டாரே என்ன செய்யுதுன்னு சொல்லி மிகவும் கடினமாக இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுலேயே அந்த கஷ்டம் என்னன்றது அப்பா மூலயமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் அந்த குடிக்கிறதுனால, வேறு எந்த கஷ்டமும் இல்லை, சாப்பாட்டுக்கா துணிமணிக்கா மற்ற எதுக்குமே கஷ்டம் இல்லாமல் எங்கள் அம்மா எங்களை நல்லபடியாக வளர்த்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு நல்ல படித்த எஜுகேட்டு, எங்கள் அப்பாவும் நல்ல ஒரு படித்த எஜுகேட்டு தான். பார்த்திங்கன்னா அப்பா நல்லா கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தார், திடீர்னு அந்த குடிப்பழக்கம் அதிகமாக ஆனதுனால அந்த வேலையே ராஜினாமா செஞ்சிட்டார், எழுதி கொடுத்துட்டார் அந்த வேலையை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்து அங்கே கொடுத்த செட்டில்மெண்ட்டு எல்லா பணத்தையும் வாங்கி கொண்டு வந்து என் தாயார் இடத்துல என் அம்மா இடத்துல அவர் தரவே இல்லை, அப்படியே கொண்டு போய் அவர் எங்கே குடிக்கிறாரோ எங்கே மதுபானம் அருந்துகிறாரோ அந்த இடத்துல அந்த பணம் அத்தனையும் அந்த வீட்டில் கொடுத்துட்டாரு. அவங்க அந்த மதுபானத்தை விற்கிற அந்த சகோதரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெலாம் நகை எடுத்து போட்டு கொண்டாங்க, இவரை ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட்டின்னு போய் குடிக்கிறது குடி வாங்கி கொடுக்குறது இப்படியா அந்த பணங்கள் செலவானதை தவிர என் தாயார் இடத்துல 1 ரூபா கூட எங்கள் அப்பா கொடுக்கவே இல்லை, எங்கள் அம்மாவும் அதை பெருசாகவும் எடுத்துக்கல கேட்கல, ஏன்னா அந்த நாட்களில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் கிடையாது, அந்த நாட்களில் அவ்வளோ ஒரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, உலகம் தெரியாமல் விவரம் தெரியாமல் அவங்க வாழ்ந்த நாட்கள், எங்களுக்கும் அப்படியாகத்தான் சிறு வயது கேட்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது அவர் யாரும் கேட்க முடியாது விட்டுருங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய சர்டிஃபிகேட் படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை எங்கள் அப்பா கிழித்து போட்டார், இவன் வேலைக்கு போகக்கூடாது இவன் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கக்கூடாது இப்படியே போகணும்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை கிழித்து போட்டார். தேடி கீடி பார்த்து கிடைக்கவே இல்லை, அப்புறம் தான் அவரே சொல்ல நான் கிழித்து கொளுத்திட்டேன்னு சொல்லி அம்மா மனசு ரொம்ப வருத்தி போனாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் தகப்பனார் எங்கள் அம்மாவுடைய தகப்பனார் அவர் ஒரு போலீஸ், நல்லா வாழ்ந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், அந்த குடும்பத்துலேருந்து தான் எங்கள் அப்பா இடத்துல வாக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பாவும் நல்லா தான் இருந்தார், ஆனால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அதிக பணங்கள் எல்லாவற்றையும் விட்டு செலவு செஞ்சு எங்கள் அம்மா போட்டுக்கொண்டு வந்த நகைகள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் விற்று அவர் குடித்தே அழித்து விட்டார். அதன் பிறகு என் பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் சித்திங்க எங்கள் மாமாங்க அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி குடும்பத்தை அப்படி நடத்துவாங்க. அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லி எப்படி எப்படி அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரெடி பண்ணி அந்த குறைஞ்ச வேலை, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு படிக்காதவங்களுக்கெல்லாம் முதியோர் மூலமாக சொல்லி கொடுக்குற ஒரு பாடத்திட்டத்தில் எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஷாப்பை அதை பெற்றுக்கொண்டாங்க. அந்த வேலையை செஞ்சு வாரத்தில் 3 நாள் 2 நாள் போய் அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு அதில் வர வருமானத்தை அந்த சம்பளத்தை தான் கொண்டு தான் எங்கள் குடும்பத்தை எங்கள் அம்மா காப்பாற்றினாங்க, எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யலை, அவர் ஒரு அப்பாவாக தான் இருந்தார தவிர எங்களுக்கு எந்த ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ மற்ற காரியங்களோ எதுவுமே அவர் ஈடுபடலை. எல்லாமே என் தாயாரும் என் தாயார் குடும்பத்தார் சேர்ந்து தான் எங்கள் மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைத்தார்கள். சரி, ரெண்டு மூன்று பிள்ளைகளை படிக்க வைக்க முடிய கஷ்டப்படுகிறாங்கன்னு சொல்லி தான் எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்க, என்னோடய பெரிய அண்ணாவை கூட்டிக் கொண்டு போய் அங்கே வளர்க்க ஆரம்பித்தாங்க. சிறிய அண்ணனும் நானும் மாத்திரம் தான் எங்கள் அம்மாவோடு எங்கள் அப்பாவோடு நாங்கள் வளர்ந்து வந்தோம். அப்படி அப்படியே படிப்படியாக போச்சு. சரி, இன்றைக்கி மாறுவார் நாளைக்கு மாறுவார்ன்னு சொல்லி இவ்வளோ நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். அவர் மாறுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி எங்கள் அப்பா எப்படியாச்சுனா மாறிடுவாரா, நான் அளவு கூட குத்துறேன் நான் நாக்கில் நான் அளவு குத்துறேன் அப்படின்லாம் சொல்லிலாம் நான் பொருத்தனை பண்ணுவேன். பால் குடம் எடுக்கிறேன், ஒரு வாரம் சாப்பிடாமல் விரதமாக இருக்கிறேன் அப்படிலாம் இருந்தேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் முழுவதும் விரதம் கோயில்களை போய் படுக்கிறது, கோயிலை சுற்றுவது, அரச மரத்தை சுற்றுவது, என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா கோயில்களுக்கும் மார்கழி மாதம் ஆடி மாதம் என்று சொல்லி எல்லா கோயிலுக்கும் நான் போயும் ஒரு பலனும் இல்லை. எங்கள் வீட்டில் சண்டை தானே தவிர சந்தோஷமோ சமாதானமோ நிம்மதியோ எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் அம்மாவை அடிக்கிறது தான் அவரோட வேலையே. குடிச்சிட்டு வந்தாலே சண்டை போடுறது, அம்மாவை அடிக்கிறது, திட்டுறது, எங்களை அடிக்கிறது. அவரோட செப்பல் வெளியே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம். அவரோட செப்பல் வெளியே இருந்தாலே ஓடி விடுவோம். ஐயோ, அப்பா இருக்கிறார், ஓடிலான்னு சொல்லி நாங்கள் ஓடி மறைஞ்சு கொள்வோம். அப்படியாக பயந்து வாழ்ந்த நாட்கள் தான் அதிகமே தவிர சந்தோஷமாக இருந்த நாட்களே இல்லை. அப்போ நான் வணங்குகிற தெய்வங்கிட்டலாம் கேட்பேன், நான் இவ்வளோ இப்படிலாம் இருக்கிறேனே, இப்படிலாம் விரதம் இருக்கிறேனே, இப்படிலாம் நான் வந்து சாப்பிடாமல் கோயிலாக சுற்றுறேனே, ஏன் எங்கள் அப்பா மாறக்கூடாதா, எங்கள் அப்பா அந்த குடிப்பழக்கத்தை விடக்கூடாதா, வேலையை விட்டுட்டாரு, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் அம்மா தானே எங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க காப்பாற்றுறாங்க, ஏன்னு சொல்லி நாங்கள் அழுது தான் மிச்சோம். ஆனால் ஒரு பலனுமே இல்லை. அப்போ எங்கள் சித்தி மூலமாக தான் நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அவங்க சொன்ன மாத்திரத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் தெருக்களில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜெபக்கூட்டங்கள் நடக்கிறது உண்டு. அந்த நாட்களில் அடிக்கடி திங்கள் முதல் ஞாயிறு வரை ஜெபக்கூட்டங்கள் நடக்கும். நான் கிண்டல் பண்ணுவேன், அல்லையா கூட்டம் வந்துச்சுப்பா, டீக்காக பிஸ்கெட்டுக்காக வந்துட்டாங்கப்பா, இப்படி தான் நான் கிண்டல் பண்ணுவேன். அப்போ எங்கள் சித்தி என்னை கூப்பிட்டாங்க, வா ஜெபக்கூட்டத்துக்கு போகலாம், அங்கே போனால் உனக்கு சமாதானம் கிடைக்கும், நீ எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறையே, உங்கள் அப்பா இப்படி சண்டை போடுறாரு, நீ வா, உங்கள் அப்பா கண்டிப்பாக மாறுவார், ஆண்டவர் நல்லா சுகம் கொடுப்பார், அட போங்க சித்தி, ஆண் இவ்வளோ கோயிலுக்கு இவ்வளோ தெய்வங்களுக்கெலாம் நான் போனேன், அங்கே நடக்காத்தான் உங்கள் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போங்க, எங்களுக்கு எங்கள் தெய்வம் போதும், இதுவே எங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறோமோ சாவரமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன். ஆனால் காலங்கள் போக போக என்னாச்சு, எனக்குள்ளே ஒரு மாறுதலான இருதயம் வந்தது. சரி, போய் தான் பார்ப்போமே, இத்தனை தெய்வங்களை வணங்கிட்டோம், இதையும் வணங்கி பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லி போனேன். போகும்போது அங்கே எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க, பாடிக்கொண்டு இருந்தாங்க. இது எனக்கு புதுசாக இருந்தது, என்னடா இது இங்கே பாடுறாங்க, நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணுமே, அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பாதியிலே ஒரு நிமிஷம் வந்துடுவேன், சில டைம் ஃபுல் டைம் இருப்பேன், ஒரு சமயம் பாதியிலே வந்துடுவேன். இப்படி வரும்பொழுது என்ன ஆச்சு, அப்படியே நாட்கள் போச்சு. போக போக எனக்குள்ளே ஆண்டவர் அப்படியே கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், நிச்சயமாக உன் குடும்பம் மாறும், உன் சந்தோஷம் மாறும், நான் உன்னை கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன், அதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுறேன், நான் உன்னை எங்கேயோ நான் உன்னை கொண்டு போக போகிறேன், இன்னைக்கு அழுகைக்கெல்லாம் உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவர் உள்ளத்தில் பேச பேச எனக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் நகை போட்டால் சந்தோஷமா, இல்லை பூ வச்சா சந்தோஷமா, இல்லை நல்லா சாப்பிட்டா சந்தோஷமா, அதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சந்தோஷமே அது சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அந்த நாட்களில். அப்போ பார்த்தீங்கன்னா போக ஆரம்பித்தேன், ஜெபக்கூட்டங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக போக ஆரம்பித்து திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். திருச்சபைக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா, வீட்டில் ஒரே சண்டை, என்ன அதெல்லாம் போய் போகிற, அதெல்லாம் என்ன தெய்வம், அதெல்லாம் வெள்ளக்காரங்க தெய்வம், அதெல்லாம் வெள்ளக்காரங்க குமுற தெய்வம், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் சொந்த பந்தம் பாட்டி மாமா சித்தி இவங்க எல்லாம் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெலாம் நீ போனீன்னா உன் காலை உடச்சிருவேன், கையை உடச்சிருவேன், அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, வீட்டில் இரு, கோவிலுக்கு போ, இந்து கோவிலுக்கு, அதை தவிர வேறு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, என்ன இது, நம்ம இதை தான் சரி வணங்கி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே, சரி எங்கேயாச்சுன்னா போய் பார்த்தா ஏதாச்சும் நடக்குமோ அப்படின்னு நினச்சா அதுவும் சரியாகலை. வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறது, அண்ணன் திட்டுறது, அண்ணன் அடிக்க வருது, அதுக்கெலாம் போகக்கூடாதுன்னு. எனக்குள்ளே ஒரு வைராக்கியம், பார்க்கலாம் நமக்கு ஆண்டவர் இவ்வளோ நகை போட்டு பார்த்தோம், இவ்வளோ பூ வச்சு பார்த்தோம், இவ்வளோ விதவிதமாக ட்ரெஸ்லாம் பண்ணி பார்த்தோம், ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம். ஒரு நாள் போட்ட செப்பக்கூட்டத்தில் நமக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குதே, சரி போய் தான் பார்க்கலாம், இதை விட என்ன சந்தோஷம் கிடைக்குது, நம்ம அப்பா மாற மாட்டாரா. வீடு பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட வீடு தான், கான்கிரீட் வீடு கிடையாது, தளம் போட்ட வீடு இல்லை, தார் போட்ட சீட்டு போட்ட வீடு தான். அதனால் வீடெல்லாம் எப்படி இருக்குது, அதில் போனால் நல்லா ஆசீர்வாதமாக மாறிடுன்னு சொல்கிறாங்களே, சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் போக ஆரம்பித்தேன். அடிப்பாங்க, அடியும் வாங்குவேன், திட்டம் வாங்குவேன், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். சபைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக போக போக எனக்குள்ள அநேக மாற்றங்களை எங்கள் வீட்டில் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டேன், பேசினா சண்டை போடுவேன் தவிர சந்தோஷமாலாம் பேச மாட்டேன், யாருக்கும் ஒரு பொருளை கொடுக்க மாட்டேன், எந்த பொருளாக இருந்தால் அது எனக்கு மாத்திரம்தான், யாரும் போடாத உடை ட்ரெஸ் எல்லாம் நான் மட்டும்தான் போடணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு பெருமை, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய காணப்பட்டது. அப்படி இருக்கப்படும் போது ஆண்டவருக்குள்ளே போக போக, ஆலயத்துக்கு போக போக, அவருக்குள்ளே போக போக என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளே அநேக மாற்றங்கள் வந்தது, அநேக மாற்றங்கள். என் உள்ளே மாறினது, என் சிந்தை மாறினது, சுவாபம் மாறினது. இப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பூ இல்லாமல் இருக்கிறேன்னா பூவே வெறுக்க ஆரம்பித்தேன், பொட்டு இல்லாமல் இருக்கிறேன்னா பொட்டை வெறுக்க ஆரம்பித்தேன், எல்லாவற்றையும் வெறுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், அவருடைய பாதம் மட்டும் போதுன்னு அவரை பைத்தியமாக, அவரை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் தான் என் நேசகுமாரன், அவர் தான் தெய்வம். நான் எத்தனையோ இந்து கடவுளை வணங்கிட்டேன், அதெல்லாம் நான் வணங்காத தெய்வம் இல்லை, எத்தனையோ வணங்கியும் ஒன்றுமே எனக்கு ப்ரோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட இலவசமான சுகம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பூரம் வாங்கிட்டு போனோம், தேங்காய் வாங்கிட்டு போனோம், பூ வாங்கிட்டு போனோம், இதெல்லாமே வாங்கிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. நீ வந்தால் போதும், உனக்கு நிச்சயம் நான் சுகம் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு செவியை சாய்த்து என்னுடைய இருதயத்தை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். நான் முதல் ரட்சிக்கப்பட்ட இடம் இயேசு அன்பர் ஆலயம், பெசன் நகர் ப்ளூ கிராஸில் அங்கே இருக்குது, அந்த ஆலயத்துக்கு தான் போக ஆரம்பித்தேன் சித்தியோடு. அப்படியே போக போக போக ஆண்டவரை பற்றி அநேகமாக தெரிந்து கொண்டேன், ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எப்படி என்று வேதத்தை அறிய ஆரம்பிச்சிட்டேன். பாடல்களை போட்டு போட்டு பாடி பாடி பாடி பாடி நல்லா பாட ஆரம்பித்தேன். ஆண்டருடைய சமூகத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, தெருக்களில் நடந்து போகும்போதும் சரி, எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இந்த அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த அம்மாவே போயிட்டாங்க பார்த்தியா, என்ன பணம் கொடுத்தாங்களா, என்ன நகை கொடுத்தாங்களா, துணி கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்க, என்ன மாற்றினாங்கன்னு எல்லாம் என்னை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கெல்லாம் சோர்ந்து போகலை, எனக்கு ஏசி எனக்கு சுகம் கொடுத்தார். அதில் இல்லாத சந்தோஷம் எனக்கு கர்த்தருக்குள் வந்து சந்தோஷமாக நான் இருக்கிறேன். இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் என்னை மன மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாரு, அது போதும் எனக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் கிண்டல் பண்ணலாம், உங்கள் மத்தியில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு நாள் என்னை கண்டிப்பாக உயர்த்துவார். பார்த்தீங்கன்னா என்னை ராசி இல்லாதுன்னு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு, இந்த பொண்ணு இருந்தாலே குடும்பம் உருப்படாது அப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப மடங்கடிப்பாங்க. ஆனால் கர்த்தருக்குள் வந்து அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார், என்னை ஒரு ஆசீர்வாத மகளாக அந்த குடும்பத்துக்கு மாற்றினார். அப்போ நான் சபைக்கு போக ஆரம்பித்தோடனே நிறைய திட்டுவாங்க, அது எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம், ஆண்டவர் தான் போதுன்னு அவங்க திட்டினவங்க என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் போக போக அது எல்லாம் மறந்துட்டாங்க. சரி ஆண்டவருக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், என்ன பண்ணுறது, ஞானஸ்தானம் எடுக்கணுமே, வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களே அப்படின்னு அம்மா கிட்டே மட்டும் பக்குவமாக எடுத்து சொன்னேன். மா, நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நான் முழுமையாக என் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறேம்மா, சும்மா போகிறது ஒரு விருந்தாளி மாதிரி இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயோ யாருக்கும் சொல்ல வேணாம், எங்கள் அண்ணன் தம்பிக்கெலாம் சொன்னால் திட்டுவாங்க, எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் திட்டுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்கெலாம் தெரிஞ்சால் திட்டுவாங்க, அதனால் வேண்டாம், நான் மட்டும் உங்க கூட வரேன்னு சொல்லி என் கூட எங்கள் அம்மா மாத்திரம்தான் வந்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது எங்கள் அம்மா மாத்திரம் என் கூட வந்தாங்க. அப்போ நான் வெறுமையாக போனேன், ஐயோ என் கூட எங்கள் அம்மா மட்டும் வராங்களே, யாருமே வரலையேன்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராபோஜன கிளாஸ் நடந்துட்டுருக்கு, அப்போது அநேக வாலிப பிள்ளைகள் என்னோடு கூட, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த 100 பிள்ளைகள் என்னோடு கூட வந்து நின்று எனக்கு போதகரோடு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்போது தான் என் பெயர் புனிதவல்லி என்ற பெயரை ஆண்டவர் இயேசுவி நாமத்தினால் பீஸ் புனித்தான் எனக்கு பெயர் சுட்டப்பட்டது. ஒரு சமாதானம் இல்லாத இருந்த ஒரு புனிதாக ஆண்டவர் ஒரு பீஸ் புனிதாக, ஒரு சமாதான புனிதாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அப்போ நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசு அன்பர் ஆலயத்துக்கு சபைக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சித்தி அங்கே போகிறதில்ல, அங்கேருந்து அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ தனியாக எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எதிர் வீட்டில் இருக்கிற அபி, சுஜா, அமர்னா இவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் கல்வாரி கம்யூனிட்டி சபைக்கு போகிறோம், அது வந்துட்டு கஸ்தூரிபாய் நகரில் இருக்குது, கெனால் பேங்க் ரோடு கஸ்தூரிபாய் நகரில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம், நீ வரதந்தான் எங்களோடு வாங்க சொல்லும்பொழுது சரி நான் வரேன், நானும் சர்ச்சைக்கு போகாமல் தான் இருக்காங்க வரேன்னு சொல்லி அங்கே என்னை கூட்டி கொண்டு போனார்கள். அப்போ அங்கே எனக்கு புதுசாக தான் இருந்தது, போக ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக போக ஆரம்பித்தேன். நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப கூச்சப்படுவேன், மற்றவங்க மனுஷங்களை பார்த்து பேசுகிறதுக்கே கூச்சப்படுவேன், வெக்கப்படுவேன், யார் வீட்லேயும் போய் சீக்கிரத்தில் சாப்பிட மாட்டேன், யாராவது சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன், ரொம்ப கூச்சம்தான் நிறைய இருந்தது என்னோடய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த கூச்சமே இல்லாமல் இன்றைக்கி நல்லா எல்லாருக்கூடையும் பேசுகிற அளவுக்கு என்னை ஒரு ராசாத்தியாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஆரம்ப காலத்தில் சபைக்கு போகும்பொழுது என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ பயந்து பயந்தான் போயிட்டு இருந்தேன். அப்போ போன காலத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் பயத்தெல்லாம் போக்கி என்னை ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் என்னை அழைத்தார். ஃபஸ்ட்டு ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம், அதை சந்தோஷத்தோடு அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வேன். எல்கேஜி யூகேஜி பிகினர் ப்ரைமரி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் நான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன், கல்வாரி கம்யூனிட்டி அடையார் திருச்சபையில். அப்போ எடுக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிது, பிரேணா சாமியில் வின்சன் சாமியில் பாஸ்டருக்கெலாம் நான் பண்ணுற அந்த சண்டே கிளாஸ் ரொம்ப பிடிச்சிது, நல்லா ஆராதனை பண்ணுவேன், நல்லா பாடுவேன், இதன் மூலமாக அவங்களுக்கு என் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது, ஆண்டரை பற்றி அதிகமாக பாடும்பொழுது. அப்போது ஒன் பை ஒன் பையாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து அடுத்து தான் எனக்கு ஊழியம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பராமரிப்பில் குழு உபத்தலைவராக கொடுத்தாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவராக கொடுத்தாங்க, அடுத்தது ஜோன் லீடர், இது மாதிரி ஸ்டெப் பையாக கொடுக்கும் பொழுது நான் ஆண்டோட ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கல்வாரி கம்யூனிட்டி திருச்சபையில் தான் சிஎஸ்எம்ஸ் கிளாஸ் பைபிள் காலேஜ், அப்போ அவங்க வீடியோ காலேஜி பைபிள் காலேஜ் துவங்கப்பட்டது, அதில் போய் நான் ஆர்வமாக நான் சேர்ந்து கொண்டேன். ஒரு நாள் கூட நான் ஆப்சென்ட் ஆக மாட்டேன், கரெக்டாக எல்லாத்துக்கும் போயிடுவேன், வீட்டில் திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி ஏன் இவ்வளோ லேட்டாக வர என்ன கேட்டாலும் சரி அது எல்லாத்தையும் நான் கேர் பண்ணவே மாட்டேன், எனக்கு ஆண்டவர் முக்கியம், ஆண்டோட ஊழியம் முக்கியம் சொல்லி என்ன பண்ணுவேன், நான் கரெக்டாக சபைக்கு வந்து அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அபி சுஜா அமர்னா நாங்கள் எல்லாமே அஞ்சரைக்கு கிளம்பி வந்துடுவோம் கெனால் பேங்க் ரோடு சர்ச்சைக்கு. வந்தபொழுது நாயெல்லாம் பின்னாடி ஓடி வரோம், அப்போ 5:30 பார்த்தீங்கன்னா நாய் பின்னாடி ஓரோம் கடிக்க வரோம், எசப்பா எசப்பான்னு கத்திட்டே நாங்கள் போவோம், ஆனால் ஒரு காயம் கூட இல்லாமல் ஆண்டவர் எங்களை அற்புதமாக அங்கே கொண்டு போய் விடுவார். 6 மணிலேருந்து ஒரு சர்வீஸ், 8:30 ஒரு சர்வீஸ், 10 மணிக்கு சர்வீஸ் என்று சொல்லி 3-4 சர்வீஸ் நடக்கும், அதில் சண்டே கிளாஸ் எடுப்போம், அதில் சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஊழியங்கள் செய்வோம், சண்டே கிளாஸ் மீட்டிங் செல் லீடர் மீட்டிங் பைபிள் கிளாஸ் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை 5:30 வரேன்னா நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். வீட்டில் திட்டுவாங்க, பொம்பளை பொண்ணுன்னு கூட உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வர அப்படி இப்படி அண்ணன் திட்டுவான், அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க, எல்லாம் திட்டையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக படுத்துருவேன், ஒன்றும் நான் கூட கூடலாம் நான் பேச மாட்டேன். அப்போ நான் கூட கூட பேசும்பொழுது எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பேசுகிறாங்கன்னா நீ கூட கூடலாம் பேசக்கூடாது, நீ அமைதியாக இரு, ஒரு நாளைக்கு அவங்களே மாறுவாங்க, அவங்களே ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க, நீ பொறுமையை கடைப்பிடி, பொறுமை தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையெல்லாம் நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே போக ஆரம்பித்தேன் திங்கக்கிழமை பைபிள் கிளாஸு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படியே சர்ச்சி சர்ச்சின்னு போறியே, வீட்டில் கூட ஒரு வேலை செய்ய மாட்டேன்றியம்மா, என்ன தான் இதுன்னு கேட்கும்போது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்பொழுது சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல், எனக்கு சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும், சமையல் செய்கிறது ஸ்வீட் செய்கிறது சிக்கன் நான்வெஜ் வெஜிடேரியெல்லாம் செய்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டி மூலமாக எங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிடச்சிது, சரி என் ஃப்ரெண்டு மூலமாக கூப்பிட்டாங்க, சரி 1 இயர் கோச்சிங் போகலாம், அதில் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, டைலரிங் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட் எய்டு அப்புறம் குறிப்பு டிப்ஸு இந்த மாதிரி நிறைய சொல்லித்தராங்க. 1 வருஷம் வரியான்னு கேட்டது, சரி வீட்டில் தானே இருக்கோம் வர, அம்மா வர திட்டுறாங்க, சரி எதுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ரிங்கு போக ஆரம்பித்தேன். 1 இயர் போய் எல்லாவற்றையும் முடித்து சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தபோது சரி எங்கேயாச்சும் வேலைக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது வேலைக்கு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஏன்னா வேலைக்கு போயிட்டால் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, திங்கக்கிழமை பைபிள் கிளாஸ்க்கு போனோம், அதுக்காக நான் என்ன பண்ணேன் அந்த வந்த வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், சரி நம்ம சபைக்கு போக முடியாது. பார்த்தீங்கன்னா அப்போது 2 ரூபாய் டிக்கெட்டு, 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா டிக்கெட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு சர்ச்சைக்கு, அப்போ அந்த 2 ரூபா கூட போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆட்டோவுக்கு அப்போ 30 ரூபா, இதெல்லாம் கேட்குறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட கஷ்டமாக இருக்கும், எப்படி கேட்குறது, அவங்க திட்டுவாங்களே, நம்ம எங்கேயும் போகாமல் சபைக்குன்னு போகிறோம் என்ன சொல்ல போகிறாங்களான்னு கொஞ்சம் பயந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களிடத்துலேயே பேசி லேடி பெட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்போவே 2000 ரூபா. அந்த நாட்களில் 1997-98 பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்றது 2 லட்சம் மாதிரி, அவ்வளோ பெரிய பணம். ஆனால் எங்கள் அம்மா உள்ளத்துலேயே ஆண்டவர் பேசி, நீ பஸ்ஸில் போகிறது கஷ்டப்படுற, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், லேடி பெட் சைக்கிள் வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே சந்தோஷம். அப்போ ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டார். அப்போ சின்ன சின்ன காரியங்கள் நான் கேட்காத முன்னாடி ஆண்டவர் எனக்கு செய்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் மேலே இன்னும் எனக்கு அதிகமான அன்பு பற்றுதல், அவர் மேலே ரொம்ப எனக்கு ஆசை அதிகமாச்சு. ஆண்டவர் மேலே, மனுஷ மேலே ஆசை வைக்கிறத விட ஆண்டவர் மேலே அதிகம் ஆசை வைக்கும்போது, அவர் அதிகமாக நம்பும் போது ஆண்டவர் நமக்கு நிச்சயம் நன்மை செய்வார்னு அன்னிலேருந்து நான் அவரை கெட்டியமாக பிடிச்சு கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் தான் என்னோடய ஃப்ரெண்டுங்களோட நாங்கள் சபைக்கு போகிறது, ஊழியத்துக்கு போகிறது, செல் மீட்டிங், பராமரிப்பு குழு செல்லு நடத்துறது, இந்த மாதிரி அப்படியே போய் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் மேலே அதிகமான பாசம் நேசம் வந்ததுனால கல்யாணமே பண்ணிக்க வேணாம், நமக்கு திருமணம்லாம் வேணாம், நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செஞ்சுட்டே நம்ம போகலாம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம எங்கள் அம்மா என்ன சுகத்தை கண்டுட்டாங்க, அடியோதை வாங்கன்னு தான் மிச்சம், இந்த மாதிரி நம்மளை திருமணம் பண்ணி கொண்டு போனால் இப்படி தான் கொடுமையை அனுபவிக்கணும், நமக்கு வர கணவனாரோ நம்ம அப்பா போல் ஒரு குடிகார மாதிரி தான் இருப்பார், அதனால் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஊழியம் மட்டும் போதுன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருக்காக லட்டு மினிஸ்ட்ரி சபையில் போய் ஊழியம் செய்கிறது, எய்ட்ஸ் மினிஸ்ட்ரி, கேன்சர் மினிஸ்ட்ரி சொல்லி ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கெலாம் நான் போக ஆரம்பித்தேன். ரூத் அக்கா கூட, பாஸ்டருடைய மகளோட ரூத் அக்காவோட போவேன், செசிலி அக்காவோட போவேன், மோனிகா இந்த மாதிரி ஊழியக்காரங்களோட நாங்கள் போய் நாங்கள் ஊழியம் செய்வோம், தெரு ஊழியம் செய்வோம், அதுக்கப்புறம் யூத் மீட்டிங், யூத் கேம்ப் இப்படிலாம் நிறைய போதகர் சார்லி பாஸ்டர் மூலியமாக தான் நான் உருவாக்கப்பட்டேன். அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். வின்சென்ட் சாமியல் பாஸ்டரும் போதகர் சார்லி பாஸ்டர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர்கள் இருவரும் தான் எனக்கு நிறைய காரியங்கள், ஊழியத்தை பற்றி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் ஊழியத்தில் எனக்கு அதிக பற்றுதல் இருந்ததுனால அந்த திருமணம் மேலே எந்த ஒரு தப்பான காரியத்து மேலே எனக்கு நோக்கம் போகலை, ஆண்டவர் மேலே மட்டும்தான் எனக்கு நோக்கமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று என் சொந்தத்து மூலமாக எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது, மாப்பிள்ளை வந்தாங்க. அப்போ வரப்படும் பொழுது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் அண்ணி வந்து கூப்பிட்டாங்க, என்னை பெரிய அண்ணாவோட ஒய்ஃப் மனைவி வந்து கூப்பிட்டாங்க, நீ இப்பயாமா திருமணம் பண்ணிக்க போகிற, சும்மா வந்து நில்லு, உன்னை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணி நான் வரல, எனக்கு திருமணம் எல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசை பாசம் கிடையாது, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் மேலே ஏதாச்சும் படிக்க போகிறேன், எனக்கு இதுவே போதும், எனக்கு ஆண்டோட ஊழியமே போதும், எனக்கு இதெல்லாம் வேணும்னும்போது சும்மா வந்து நில்லுமான்னு சொன்னாங்க. சரின்ட்டு என்னை ரெடி பண்ணி கூட்டின்னு போய் நிறுத்தினாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண இந்து மாப்பிள்ள தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் பயந்துலாம் வேணான்ட்டேன், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் மாப்பிள்ளை, ஒரு போதகர் மனவாளை தான் ஆண்டவர் எனக்கு அங்கே அமைச்சிருக்காரு. அப்போ பார்த்துட்டு பேசப்படும் பொழுது அவர் பெயர் செலோத்ராஜ், அவர் இந்து பெயர் கோவிந்தராஜ், ஞானசனம் எடுத்த பெயர் செலோத்ராஜ். அப்போ போதகர்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளே ஒரு காரியம் வந்தது, என்ன ஆண்டவரே ஒரு போதகர் அனுப்பிச்சிருக்கிறீங்க, சரி என்னவா இருக்கும், சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சம்மதெல்லாம் சொல்லலை, சரி பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, உனக்கு பிடிச்சிருக்காமான்னு, இல்லை நான் ஜோம் பண்ணோம், நான் 40 டேஸ் ஜபத்தில் வச்சு நான் சொல்கிறேம்மான்னு சொல்லும் பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார், என்ன ஆண்டவர் எனக்கு திருமணமே நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு இப்போவே அமைச்சிருக்கிறீங்களே என்ன செய்யுதுன்னு சொல்லும் பொழுது, இல்லை மகளே நான் உன்னை அனுப்புகிற இடம் வேறு. அப்புறம் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்குவோம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட, ஐயோ நான் கிராமத்துக்கெலாம் நான் போக மாட்டேன், எனக்கு கிராமனாலே பிடிக்காது, அங்கே சாணி தெளிக்க சொல்லுவாங்க, சாணி எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே பெருக சொல்லுவாங்க, அங்கே வேலைலாம் அதிகமாக இருக்கும், அதுவும் கிராமத்துலலாம் போய் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தோம், நான் அதனால் எப்போ போனேன்னா நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும் போனேன்னா நான் ஃபாரின் தான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எல்லாம் சிரிப்பாங்க, என்ன இங்கே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்ருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கிராமம்தான். அப்போ என்ன ஆண்டவரே ஒரு கிராமத்துக்கு என்னை அனுப்புகிறீங்க, நான் கிராமமே வேணான்னு வெறுத்தேன், ஆனால் அந்த கிராமத்தில் தான் என்னை போகணுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் இவ்வளோ லைஃப் ஸ்டைலாக நான் சென்னை பட்டணத்தில் நான் வாழ்ந்துட்டு, அதுவும் பெசநகர் அடையார் அந்த மாதிரி பகுதியில் நான் வாழ்ந்துட்டு நான் எப்படி நான் கிராமத்துக்கு போக முடியும் ஆண்டவரே, என்னால் முடியாத சொல்லும் போது, இல்லை நீ போய் தான் ஆகணும், நீ அங்கே கண்டிப்பாக போகணும், அங்கே நான் உனக்கு ஒரு பெருத்த காரியம் வச்சுருக்கிறேன், அங்கே நீ போகிறது மூலமாக அநேக குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அநேகர் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் மாற போகிறாங்க, அதுக்கு தான் நான் உன்ன கர்ப்பத்தில் நான் தெரிஞ்சுக்கினேன், உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசும்பொழுது அவரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன். எனக்கு உனக்கு நான் கொடுத்துக்கிறது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு போதகனாக தான் நான் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் எதுக்கும் பயப்பட வேணாம், எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்கொள்றேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதுக்கப்புறம் போதகரிடத்துலாம் பேசி சரி பண்ணி, எவ்வளோ திருமணத்தில் எவ்வளோ பிரச்சனை, வேணாம் நீ போதகரெல்லாம் கட்டிக்க வேணாம், அவர் ஊழியத்துக்கு போயிடுவார், அவர் சாப்பிட்டு அவரோட வயிற்று அவர் கழுவிப்பார், என் தங்கச்சி என்ன பண்ணும், எங்கள் அண்ணெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, என் சொந்த பந்தெல்லாம் ஒரே பொண்ணு நல்லபடியாக வளர்த்து இப்படி கிராமத்தில் கொடுக்கணுமா, ஒரு ஊழியக்கார கட்டி கொடுக்கணுமா, ஊழியக்கார கட்டி கொடுத்தா அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க, அவங்க சாப்பிட்றதே பெரிய விஷயம், இதில் வேறு என் தங்கச்சிக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க, என் தங்கச்சி பட்னியாக தானே இருக்கும், அவர் ஊழிய செய்ய போகிற இடத்துல அவர் சாப்பிட்ருவாரு, என் தங்கச்சி பட்னியாக தானே கிடைக்கும், அதெல்லாம் முடியாதுன்னு இவ்வளோ சண்டை போட்டாங்க. ஆனாலும் அந்த சண்டை மத்தியில் நான் அவரை தான் மனம் முடிப்பேன், நான் அவரை தான் கட்டிக்குவேன், ஆண்டவர் அவர் தான் எனக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரு, அதனால் யார் நீங்கள் என்ன எது சொன்னாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு வைராக்கியமாக இருந்த திருமணமும் முடிந்தது. திருமணம் பண்ணி கொண்டு கொண்டு வந்து என்னை இந்த கிராமத்தில் செய்யூர் பட்டணத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் செய்யூரில் விளம்பூர் என்ற பகுதியில் என்னுடைய மாமியார் பெயர் முத்தம்மாள், என்னோடய மாமனார் பெயர் ஏகாம்பரம், என் கணவனாருடைய சகோதரன் பெயர் ஏழுமலை, அவங்களுடைய மனைவி பேர் பத்மா, அவங்களுக்கு மூணு பெண் பிள்ளைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் கணவனாருக்கு ஒரே ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு மூன்று பிள்ளைகள், வேலாயுதம், விஜயன், கோபி, இந்த மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவனாருடைய அக்கா மாமா இருவரும் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க காணாத போய் இறந்துட்டாங்க. அப்போ இந்த மூன்று பிள்ளைகளுக்கு தாயாக தகப்பனாக என் கணவனாரும் என் மாமியார் மாமனார் என் கணவனுடைய அண்ணன் அண்ணி இவங்க தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் வரும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் சின்னதாக தான் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தில் வரும்போது என் கணவனாருடைய வீடு ஓலை வீடு தான், பாத்ரூம் ஓலை பாத்ரூம் தான், அதெல்லாம் நான் பார்க்கல. அதெல்லாம் சொன்னாங்க எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் தளம் போட்ட வீட்டில் இருந்துட்டு அங்கே ஓலை வீட்டுக்கு போக போறியா, அங்கெல்லாம் ஓலை பாத்ரூம் தான், அங்கெல்லாம் ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது, ரொம்ப நீ போனால் கஷ்டப்படணுன்னு. அப்போ நான் சொன்ன பரவாயில்ல, ஆண்டோட ஊழியத்துக்காக போகும்போது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் எந்த கஷ்டன்ட்டுவான் உங்ககிட்ட நான் வரமாட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்ககிட்ட நான் வந்து நான் நிற்க மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஆண்டுடைய சமூகத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணம் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு மாதம் போச்சு, ரெண்டு மாதம் போச்சு. பார்த்தீங்கன்னா என் கணவனார் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், பாண்டிச்சேரியில் நியூமெரிக் பவர் சிஸ்டம் என்ற அந்த ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு மாதம் போச்சு, ரெண்டு மாதம் போச்சு, மூணு மாதம் போச்சு. எங்களுக்கு வந்து ஜனவரி 2001 ஜனவரி 17 தான் எங்களுடைய திருமணம் நடந்த நாள். அப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் பார்த்திங்கன்னா பீகாரில் நடந்து கொண்டிருந்தது பிரான்ச் ஊழியங்கள், சபைகள். அப்போ அந்த ஊழியத்துக்கு ஒரு 15 பேர் போகணும் என்று சொல்லும் பொழுது எங்களையும் அழைத்தார்கள். அப்போ நானும் என் கணவனாரும் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். போகும்பொழுது வேலை லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. சரி பரவாயில்ல போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு அந்த ஊழியத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வரும்பொழுது பாஸ்டருக்கு எங்களுடைய கணவனாருக்கு வேலை இல்லை. வேலை இல்லை சொன்னவுடனே நீ இது மாதிரி போயிட்ட 15-20 நாள் ஆயிடுத்து, அதனால் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவரும் வீட்டில் அப்படி இருந்தார் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டம். அதுவும் இது கிராம ஊழியம், அப்போலாம் ஊழியமே கிடையாது, அப்படி வீடு வீடாக சந்திக்கிற ஒரு ஊழியமாக தான் இருந்தது. அப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவால் தான் எனக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்னா அம்மா அங்கேருந்து மாதத்துலேயோ இல்லை 2 மாதம் 3 மாதம் ரொட்டி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதை தவிர வேறு யாருமே எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போது ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரேஷனில் போடுற 35 கிலோ 20 கிலோ அந்த அரிசியை வாங்கி தான் குடும்பமாக சாப்பிடுவோம். நான், என் கணவனார், என் கணவனாருடைய அம்மா.

50 பைசா அப்போ ஒரு பேக்கெட் கருப்பு பொடி காப்பித்தூள் 50 காசு கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை. இஞ்சி தட்டி போட்டு வெறும் தண்ணியாக குடிப்போம். அப்படிலாம் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவரை திருமணம் முடித்து கொண்டு வந்து நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அதுவும் ஆகாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், குழம்புக்கு கஷ்டமாக இருக்கும். மாங்காவை பறித்து அதை அரிஞ்சு மிளகாய் உப்பு போட்டு ஒரு சுடகஞ்சிக்கு குடிக்கிற மாதிரி குடிப்போம். இப்படிலாம் கஷ்டப்படும் போது ஒரு நாளை என் தாயார் வீட்டுக்கும் என் சொந்த பந்தத்துக்கும் நான் தெரிவிக்க மாட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னா அவரும் என்னை கஷ்டப்படுத்தலை, ஊழியத்துக்காக வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தார், ஃபுல் டைம் ஊழியத்துக்காக. ஸோ ஊழியத்துக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளாக கஷ்டப்படலையே, கர்த்தருக்காக நம்ம கஷ்டப்படும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டோம். ஐயோ, நான் சாப்பாடு இல்லையே, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பிள் இல்லையே, ஒரு திராட்சை இல்லைன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வருத்தப்படவே இல்லை. ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை விடாமல். ஆனால் என் கணவனாருக்கு அதிகமான விசுவாசம், ஆண்டவரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எதை செஞ்சாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் என்று. அதுவும் எனக்கு அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு டைம் ஜெபிக்கும் பொழுது, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஆண்டவர் அறிவிப்பார் மகளே. அப்போ அதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, வியாக்கணம் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு போதகரை தான் கண்டிப்பாக வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றது ஆண்டவர் எனக்கு முன்பதாகவே சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். அது நிறைய காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது போக போக தான் என்னோடய வாழ்க்கையில் நான் அப்பியாசிக்க ஆரம்பித்தேன், அதை நான் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ ஊழியத்தில் வந்து நிறைய பாடுகள், தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது, தலைக்கு ஷாம்பு தேய்க்க முடியாது, துணி துவைக்கிற சோப்பு போட்டு தான் நான் தேய்ச்சி குளிப்பேன், இதனால் சாப்பிட முடியாது, ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், பழுதே நான் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இங்கே ஊழியத்தில் வந்து என் கணவனுடைய குடும்பத்தில் நான் பழுது சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் கணவனார் சொல்லுவார், நாங்கள்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றோமா, நீ என்ன நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுன்னு. இல்லை இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ நான் அதையே சாப்பிட்றேன். வாழ்விலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் எல்லாவற்றையும் உங்கள் கூட இருப்பேன்னு தானே நாங்கள் பொருத்தனை பண்ணி வரோம். அப்போ கண்டிப்பாக நான் உங்கள் கூட எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் கூடவே நான் சாப்பிட்றேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சந்தோஷமாக, எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நாங்கள் எங்களுடைய நாவுனால் ஆண்டவரை தப்பாகவே பேச மாட்டோம். எதை செஞ்சாலும் கர்த்தர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு செய்வார் என்று அந்த விசுவாசத்தோடு தான் எங்களோட ஊழியம் துவக்கப்பட்டது. 2000 என்னுடைய கணவனாரோட ஊழியம் வந்து 95 96 துவங்கப்பட்டது. அவர் என்னை திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு போதகராக தான் வந்தார். அதன் பிறகு அநேக மிஸ்பா ஊழியங்கள், அநேக கம்ப்யூட்டர் சென்டர்னு சொல்லி அநேகமாக செய்யூர் பட்டணத்தில் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம். அது சிறப்பாக போய் கொண்டிருந்தது. ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம்தான். பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. என் மகள் பார்த்திங்கன்னா 3 பேருமே சிபிஎஸ்சி தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஊழியத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், பீஸ் கட்ட முடியாது. பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க ஏன் வீட்டில் இருக்கிறாங்கன்னு. இல்லை, பீஸ் கட்ட முடியல அதனால் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. எங்களால் கூட சிபிஎஸ் படிக்க வைக்க முடியல, ஆனால் எப்படி உங்கள் பிள்ளைங்களை 3 பேரே சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிங்க? அது எல்லாமே ஆண்டோடைய கிருபை தான். எங்களுக்கு எந்த வெளிநாட்டு ஃபண்டோ எந்த உள்நாட்டு ஃபண்டோ இல்லை, கர்த்தரே எங்களுக்கு தயவு அனுப்பி அவரே ஊழியத்தின் பாதையில் எங்களை அற்புதமாக என் 3 பிள்ளைகள் சிபிஎஸ்சி மார்க் நவஜோதி வித்யாலயாவில் பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மகள் வந்து வெங்கடேஸ்வர போரூரில் ஹோமியோபதி காலேஜ் படித்து கொண்டு இருக்கிறார். இன்னும் 2 பிள்ளைகள் மருத்துவமனைக்காக படிக்க போகிறாங்க. ஆனபடியே அந்த ஊழியத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக துன்பங்கள். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிறந்து வளரும் பொழுது அவங்களுக்கு குடிக்க காப்பி கூட கிடையாது, கருப்பு காப்பி தான் சொம்பு ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன், டைகர் பிஸ்கட் 3 ரூபா அதை வச்சுட்டோன்னா அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க, அவங்களே எழுந்து தொட்டு சாப்பிட்டு படுத்துவாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, ரவை வாங்கி அதை செஞ்சு அதை ஊட்டி விடுவேன், நெஸ்டம் வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு நல்ல கறி மீன் பிரியாணின்னு எதுவுமே வாங்கி தர முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்களை அவ்வளோ அற்புதம், அவ்வளோ ஆசீர்வாதமாக இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படியாக, அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக இன்னைக்கு இந்த ஊழியம் இவ்வளோ சிறப்பாய் போய்கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பட்ட கஷ்டம், கண்ணீர். எதுவுமே நம்ம வந்து கஷ்டப்படாமல் பெற முடியாது. எப்படி நம்ம எல்கேஜிலேருந்து +2 காலேஜ் மேல் படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படித்து போகிறோமோ அதை காட்டிலும் ஆண்டோட ஊழியத்தில், ஊழியத்தின் பாதையில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் என் கணவனார் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த ஊழியத்தில், இவ்வளோ பாடு இருக்குதுன்னு ஒரு நாள் அவரை விட்டுட்டு நான் போகவே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அவரோடு கூட இருந்து இதுவரைக்கும் அவருக்கு ஒரு துணையாக நின்று

உங்கள் அக்கா பிள்ளைங்களை மூணு பிள்ளைங்களை படிக்க வச்சு, ஒருத்தர் டாக்டர் படிச்சிருக்காரு, ஒருத்தர் வேன் ஓட்டுறாரு, ஒருத்தர் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த மூன்று பிள்ளைங்களுக்கு திருமணம் முடித்து அவங்கவுங்கள செட்டில் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே ஒரு லெவலில் இருக்கிறாங்க. பாஸ்டருடைய அண்ணனும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்க. இப்படியாக எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் எல்லாரும் ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அன்றைக்கே நான் மறித்து போயிருக்க வேண்டிய ஆண்டவர் என்னை மறிக்காதபடிக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேனே, ஆண்டவர் உன்னை நான் அனுப்புகிறேம்மா, அந்த தேசத்துக்கு நீ போ, அந்த கிராமத்துக்கு போகணும். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பே கிடையாதுங்க. எங்கே பார்த்தாலும் சாராயம் தான், சுண்டக்கஞ்சி சாராயம். சாராயம் அப்படியே அவங்க காசு வாங்க, பானையை வைத்து கொண்டு காசு வாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, சாராயம்னா என்னென்னே தெரியாது. ஆனால் அந்த கிராமத்துக்கு திருமணம் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சாராயம் விற்கிறது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் கட்டில் இருந்தாங்க. அந்த சாராய கட்டுகளில் இருக்கும் பொழுது போலீஸ் வரும்போதெல்லாம் பயந்து பயந்து ஓடிடுவாங்க, பயந்து பயந்து ஓடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டாங்க, ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட அதான் நினச்சேன். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த செய்யூர், இந்த முதலியார் கிராமத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. அது எதற்காகனா இன்றைக்கி அநேக ஜனங்கள் கட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மந்திரம், சூனியம், குழந்தை இல்லாமல், திருமணம் ஆகாமல், ஆசீர்வாதம் இல்லாமல். நான் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து ஊழியத்தில் ஒரு வீடு கூட கல் வீடு கிடையாதுங்க, எல்லாம் கூரை வீடு. அந்த கூரை வீடு நிமிந்தே போக முடியாது, குனிஞ்சு தான் போகணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு குனிஞ்சு போவோம். அப்படியாக இருந்த வீடெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே இன்றைக்கி கல் வீடு, மாடி வீடாக தான் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அந்த எல்லா கல் வியாபாரிகள், சாராய வியாபாரிகள், சுண்டக்கஞ்சி வியாபாரிகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் சிறப்பாக மாற்றிவிட்டார். எல்லாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி ஆலயத்துக்கு வராங்க, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா பிள்ளைங்க படித்து சென்னை பட்டணத்தில் வேலை செய்கிறாங்க, இன்றைக்கி திருமணம் முடிக்கிறாங்க. எத்தனையோ பேர் 10 வருஷம் 20 வருஷம் திருமணம் ஆகாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்ம கல்வாரி சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் எல்லா சுகத்தையும் கொடுத்து அவங்கள அற்புதமாக நடத்துகிறாரு. நாங்கள் 1 கிலோ கடை அரிசி வாங்கி சாப்பிட முடியாத இருந்த இன்றைக்கி எங்களை ஆண்டவர் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்க எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இன்னும் எங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவையங்களை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து எங்களை நடத்துகிறார். நாங்கள் எந்த மனுஷனும் நோக்கி பார்க்க மாட்டோம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு தான் நாங்கள் கேட்போம். எங்கள் பிள்ளைங்க எங்கள் கிட்டே வந்து என்ன கேட்டாலும் சரி, என்னுடைய கணவனார் சொல்கிறது ஒரே பதில் தான், ஜோம் மண்ணு, நீ ஜோம் மண்ணு ஆண்டிடத்தில் கேளு, அவர் உனக்கு செய்வார்னு. எதுவாக இருந்தாலும் ஏதாச்சும் நாங்கள் இப்போ ஊழியத்தின் பாதையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது கறி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஐயோ, ஆட்டுக்கறி சாப்பிட முடியலையே, சிக்கன் கோழிக்கறி சாப்பிட முடியலன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் திடீர்னு ஒரு விசுவாசி அனுப்புவார். எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த கிரேவிக்கு வேண்டிய எல்லா பதார்த்தங்கள், எல்லா பொருட்கள், பால் பாக்கெட்டு, மிளகாத்தூள்னு சொல்லி எல்லாமே ஆண்டவர் மிகுதியாக கொடுத்து எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அதெல்லாம் மறக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் யார்கிட்டையும் இப்போ கையேந்தாதபடிக்கு எங்களை அற்புதமாய் அதிசயமாக அந்த ஊழியத்தில் பட்ட கண்ணீர், வேதனை, துக்கம். நான் வந்து இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 20, 21, 22 வருஷம் ஊழியங்கள் அவரோடு கூட அநேக பசி, பட்டினி, வேதனை, கண்ணீர், துக்கம், துன்பம், இதை தாங்க நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஊழியத்தில் எவ்வளோ நான் அனுபவிக்கணுமோ அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள். நான் வரும்போது கூரை வீடு தான், ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நல்ல சீட் போட்ட வீட்டை ஆண்டவர் எனக்கு அற்புதமாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த ஊழி இன்னும் சிறப்பாக வளரணும். எங்கள் ஊழியங்கள் ஒடிசாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. எர்ணச்சித்தி, முதலியார் குப்பம், ஓதியூர் என்று சொல்லி அநேக கிராமத்திலேருந்து அநேக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கி சுகத்தோடு, பலத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் காயப்பட்டு, இன்றைக்கி கதறிக்கொண்டு, வேதனையோடு வருகிற மக்கள் எல்லாரும் சந்தோஷ சமாதானமாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானும் எங்கள் போதகருமாக இருவரும் ஆண்டவருக்கு முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று இரவு பகல் தூங்காமல் ஓடி ஓடி ஆண்டவருக்காக உழைத்து மத்தியில் தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதிபலன் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊழியம் சிறப்பாக போய் கொண்டிருந்தது. ஊழியத்தில் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், துக்கங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரோட ஊழியந்தான் முக்கியம் என்று சொல்லி நானும் என் கணவனாரும் இரவு பகல் என்று பாராமல் இருவரும் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்வோம். எங்கே போனாலும் இருவரும் ஒன்றாக தான் இணைந்து போவோம். அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்வது, பேய்களை துரத்துவது, மந்திரங்களை, சூனியங்களை எல்லாவற்றையும் கட்டி செபிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்பட்டார். அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் இனத்தார், அந்நியர்கள் யாவரும் வந்து சுகம் பெற்று கடந்து போனார்கள். இந்த ஊழியத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு, சகித்து கொண்டு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் சிறப்பாக வளர வேண்டும். இது இந்த சாட்சி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும்.
இந்த ஊழியத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஓடும்பொழுது அவரே எங்களுக்கு காரியங்கள் வாய்க்க செய்வார். ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். என் மகள், பெரிய மகள் ஸ்டெல்லா மேரி, பிளஸ் டூ படிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது ஆல் டிக்கெட்டு கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 20,000 பணம் நான் கட்டணும். 20,000 கட்டலைன்னா பேலன்ஸ் ஃபீஸ், 20,000 கட்டலைன்னா ஆல் டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்வதென்று ஒரே புலம்பல் எனக்கும் என்னுடைய கணவனாருக்கும். சரி, ஆண்டவர் செய்வார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஜபம், இரவு ஜபம். அப்போ நான் போய் ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுத்துட்டேன். என்ன செய்யறது, மறுநாள் கட்டலைன்னா ஆல் டிக்கெட் தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா திடீர்னு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இவ்வளோ நாள் நான் வழி நடத்துகிறேனே, இதை நான் செய்ய மாட்டேன்னா நீ எழுந்துரு, போய் சாப்பிட்டு போய் ப்ரேயரை நடத்து, நான் உனக்கு எல்லாம் அனுகூலமாக செய்வேன். ஆண்டவர் என்னோட பேசின உடனே அட் அன் டைமில் எழுந்து நான் கிளம்பி ரெடியாகி தட்டில் சாதத்தை போட்டு சாப்பிட போகிற திடீர்னு ஒரு ஃபோன் கால் என் கணவனாருக்கு. என் கணவனுடைய பெயரை சொல்லி, உன்னோட அக்கௌண்ட்டில் 20,000 போட்டுட்டேன், நீ அதை எடுத்து உன்னோட மகளுக்கு பீஸ் கட்டு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கு என்ன செய்வதுனே தெரியல. ஜஸ்ட்டு ஆண்டவர் ஒரே நிமிஷம் ஒரே நொடியில் இவ்வளோ பெரிய அற்புதமாக, ஆண்டவரே இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை என்பதே விசுவாசம் தாங்க. பேங்க் பேலன்ஸோ இல்லை கையில் வைத்து கொண்டோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் அனுதினமும் அவரே பரலோகத்திலிருந்து தேவ தூதரன் மூலமாக எங்களை சந்தித்து வழிநடத்துவார். நாங்கள் ஊழியத்தை ஆரம்பத்தில் காலத்திலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் அது அதன் காலத்தில் எங்களுக்கு அற்புதமாக கரெக்டாக செய்கிறாரு. நாங்கள் எதை கேட்குறோமோ அது அட் அ டைம் ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கு காரணம் ஆண்டவருக்கு நாங்கள், நானும் என் கணவனாரும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு உண்மையாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவருக்காக எதற்காக பாடுபடுகிறோம், எதற்காக கஷ்டப்படுகிறோம், ஆண்டவருக்காக தானே. அவர் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி நாங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் அடையாளம் செய்வார். ஆண்டவர் தாமே உங்களையும் எங்களையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. களிப்பும் உற்சாகமுமான விடுமுறையோடு பண்டிகை ஒன்று கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகை ஒரு அர்த்தம் நிறைந்த பண்டிகை. அது வேலையிலிருந்து ஓய்வு, விருந்து, பரிசு பொருட்களின் பரிமாற்றம், ஏழைகளுக்கு கொடுத்தல் என மிக சந்தோஷமாக கொண்டாடப்படும் பண்டிகை. அந்த பண்டிகையின் போது ஆண்களும் பெண்களும் பல நிறங்களில் ஆடை அணிந்து நடனமாடுவர். அந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்ல, ஆனால் யூதர்களால் கொண்டாடப்படும் பூரிம் பண்டிகை தான் அது. யூதர்களுடைய துக்கம் மகாபெரிய கொண்டாட்டமாக மாறிய சரித்திரம்தான் பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் ஆமான் என்ற மனிதன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினான். மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் தன்னை வணங்கி தனக்கு மரியாதை கொடுக்காததால் அவன் யூத குலத்தையே கொன்று நிர்மூலமாக்க நினைத்தான். அவர்கள் அனைவரையும் ஒருமிக்க ஒரே நாளிலே கொலை செய்ய வேண்டும் என ஒரு நாளை நியமித்தான். அந்த நாளிலே அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட 127 நாடுகளிலும் உள்ள சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் கட்டளை அனுப்பப்பட்டது. இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் ரெட்டுடுத்தி தன்மேல் சாம்பலை போட்டுக்கொண்டு அழுதான். யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகியிருந்தது. அவர்கள் அனைவரும் எஸ்தரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஜெபங்களை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். யூதர்களை அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆமான் குறித்த தேதியில் யூதர்களின் சத்துருக்கள் அழிந்தனர். அதற்கு முன்பாகவே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். யூதர்களின் துக்கம் சந்தோஷமாக மாறியது. ராஜாவின் 127 நாடுகளிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக மாறிப்போனது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நமது வாழ்க்கையிலும் நம்மை பயமுறுத்தும் பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க பல மனிதர்கள் எழும்பலாம். ஆனால் தேவன் நமது துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நம்மை துக்கப்படுத்தும் வியாதிகள், கடன் பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், சமாதான குறைவுகள் போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக நம்மை மகிழ்ச்சியாக்குவார். எஸ்தர், மொர்தெகாய் மற்றும் யூதர்களைப் போல நம் பிரச்சனைகளை தேவனிடம் நாம் எடுத்துச் சென்றால் தேவன் நம்முடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற பண்ணுவார். நமது பிரச்சனைகளினால் நமக்கு உண்டான துக்கத்தை தேவன் ஒரு நொடி பொழுதில் சந்தோஷமாக மாற பண்ணுவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.